0: விபத்துகள் நேரிடக்கூடாது எசப்பா. பிசினஸ் பண்றவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நல்ல லாபம் கிடைக்க உதவி செய்யுங்க. பிசினஸ்ல இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க. வேலையில இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் பக்கமாய் ஒவ்வொருவரையும் திருப்பிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கள்ள தராசு எந்த பிசினஸ்ல எந்த வேலைகளிலும் ஆண்டவர் இல்லாதபடி உண்மை உத்தமாய் தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஞானத்தையும் பலத்தையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையும் ஆண்டவரே தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அந்த பணத்தெல்லாம்
1: தீ பற்றி ரெண்டு மூணு நிறைய கேஸ் அடுப்பு இருந்தால் அங்கே உரைச்சி தீ பற்றிடுது. இந்த தீ பத்தவே கூடாது, நம்ம தேசல் தீ தீனால ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக வச்சேன் போடலாம்.

0: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, துதிக்கிறோமாப்பா. தகப்பனே, கிருபையா நீங்க இறங்கும்படியா பார்த்து நோக்கி எஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அவ்வாறா வரீதர் அவர் எப்படிப்பா இயேசுவே, நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி எஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தீப்பத்தி எரியுதுப்பா. ஆம் தகப்பனே, தயவா இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி எஞ்சு ஜெபிக்கிறோமாப்பா. தொழிற்சாலை பற்றி எரியுதுப்பா, வீடுகள் பற்றி எரியுதுப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்கப்பா. நிக்கிற கார் எரியுதுப்பா, ஓட்டும்போது கார் எரியுது, பைக் எரியுது, என்னப்பா தகப்பனே எங்க தேசத்தின் பாவப்பா. தகப்பனே கிருபையா நீ இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தின் ரத்தத்தை அழிக்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்க. எங்க தேசத்தின் மக்கள் பாவங்களா மன்னித்து ஆண்டவரே அப்பா அந்த அக்னி எரியாதபடி கர்த்தர் பார்த்து எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா மக்களையும் ரச்சிங்கப்பா, ரச்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கி எஞ்சி ஜெபிக்கிறேப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகன மகிமையா உமக்கே செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் ஜனல பிதாவே.
1: மாத்தல இந்த குடிக்கிறவங்க எல்லாம் மலர்ந்துருமுனும். இப்ப சாராய கடையே மூடிட்டாலும் என்ன செய்யறாங்க மக்கள், கள்ளச்சாரா வாங்கி குடிச்சிடுறாங்க. கடை மூடினாலும் கள்ளச்சாரா வாங்கி எங்கேயாவது அவங்கள காய்ச்சி குடிச்சிடுறாங்க. இந்த குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுருணும். ரட்சிக்கப்பட்டா என்ன செய்ய முடியாது, கரை சாராய் கடை தன்னாலே மூடிடுவாங்க. எல்லா மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு அந்த சாராயத்து மேல, இந்த கஞ்சா மேல, இந்த போதைப் பொருளுக்கு மேல அவங்களுக்கு தாகம் வராது. இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் நம்ம போராடி கண்ணீரோடு செவிக்கணும். ஆண்டவர எங்க சகோதர சகோதரியும் ஸ்கூல் பிள்ளைகளும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்களாம் பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கிறாங்க. இதுல இருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்க தான் உங்களை மனசை மாத்தணும்னு சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா மாத்துவாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்துமாடு கெட்டு பேர் தேவை சீர்த்தோம் இல்ல, நம்ம தான் இப்ப போராடி செவிக்கணும். குடிக்கிறவங்க, போதைப்பலுக்கு அடிமை இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த மக்கள் ஆண்டவர் பக்கமா திருப்பிக் கொள்ளணும். நம்ம கதை சாராய் கடை மூடிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க, கள்ளச்சாராங்காச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு அதுலேருந்து வெறுப்பை தரணும். அதுக்காக நம்ம போராடிச்சா போடணும். பீடி சிகரெட்டு எல்லாத்துலேயும் இருக்கு, மக்கள் விடுதலை பெறணும். அதுக்காக யாரும் முடிச்சுட்டு கண்ணீர் அடிச்சு நம்ம சா போடணும்.
2: சோச்சரிக்கிறோம் என்று சபா பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம் சோச்சரிக்கிறோம் சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம் சோச்சரிக்கிறோம் சப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பே. இந்த வேலையில கூட தப்பேன்னு பரிசுத்தப்படுத்த முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பே. கண்ணீரோடு ஜெபிக்கிற சப்பா, நீங்க எனக்கு உதவிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பே. ஏ சப்பா, எங்க தேசத்தை நீன தருளும் முடிக்கும் ஜெபிக்கிறோம் சப்பா. எத்தனையோ பேரு குடிக்கிறாங்க தகப்பே, குடியிலிருந்து நீங்க விடுதலையோ தர முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பே. அந்த குடிய பார்க்கும் போதே சப்பா ஒரு வெறுப்பாக நீங்க மாற்ற முடிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே துதிக்கிறோம் தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற சப்பா, சிறு தம்பிமார் எல்லாம் குடிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறாங்க தகப்பனே. ஒரு சந்தையினா தருணம் முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க இறங்க மேசப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க இறங்க முடிக்கும் ஜெபிக்கிறோம். இந்த குட்டி தம்பிமார்களை நீங்க மாற்ற முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்கூலு போகும்போதெல்லாம் குடிச்சிட்டு போறாங்களே ஏசப்பா, நீங்க மனம் இறங்க முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்களுக்கு சோதர அது போல எத்தனையோ ஜனங்கள் குடிக்கிறாங்க ப்பா. அந்த குடிய வெறுப்பாக நீங்க மாற்று முடிக்கும் ஜெபிக்கிறோம். அந்த குடிய ஒரு வெறுப்பாக நீங்க மாற்று முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சாராய கடையில மூடுனாலும் தகப்பனே, கடல் சாரங்கள் யாரும் காய்ச்ச கூடாது ஏசப்பா, யாருமே குடிக்க கூடாது ஏசப்பா. அதை பார்க்கும் ஒரு வெறுப்பாக ஒரு கசப்பாக நீங்க மாற்று முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்க தோத்திருக்கிறோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே துதிக்கிறோம், சிகரெட்டுகள் பீடிகளுக்கு அடிமருக்கு ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. வெத்தில பாக்குகள் பொய்கள் தகப்பனே, ஆண்சுகள் ஏசப்பா, இதெல்லாம் அறிந்தரும் ஜனங்களை ரட்சிக்கப்பட நீங்க உதிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்போ ஏசப்பா கஞ்சாக்கள் ஆண்டவரும் அப்படின் போன்ற போதை மருந்துகள் ஏசப்பா, இன்ஜெக்ஷன்கள் தகப்பனே, மாத்திரைகள் ஏசு சுவாமி, இனி எத்தனோ போதை மருந்துகளுக்கு அடிமருக்கு எங்க ஜனங்களை தகப்பனே நீங்க நினைத்தருளும் மீட்டுக் கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பாவத்தில் நீங்க எப்படியும் எங்களை மனம் திருப்பம் அடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மனம் இறங்க, எங்க ஜனங்களுக்கு தகப்பனே நீங்க மனம் இறங்க மடிக்கும் ஜெபிக்கிறோம். எல்லாரும் விடுதலை தந்து தகப்பனே உங்க நாம மட்டும் மகிப்படணும். நீங்க அப்படியாக செய்ய போற்க நன்றி ஏசப்பா. எந்த குடியானாலும் வெறுப்பே தாங்க சிகரெட்டு வீடுகள் ரத்தின பாக்களை போடுற ஜனங்களை மாட்டு மடிக்கும் ஜெபிக்கிறோம். போதை மருந்து அடிமை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே மாற்றி ரட்சிக்கப்பட்டு அண்டு கொள்ள கூட கிருபையை நீங்க தருமடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கணமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தை கொண்டு பரிசுத்த பிதாவே
1: பார்வையில்லாத மக்களா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிர ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு பெறும் சித்தல்லேன்னு சொன்னீரே தகப்பனே. குடிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் பார்வையில்லா சகோதர சகோதரர் ரட்சிக்கப்பண்ணும் யார் ரட்சிக்கப்பண்ணும். பார்வையில்லாம எத்தனையோ சகோதர சகோதரர் ஆண்டவரே அப்பா மே துதிக்கிறோம். அவங்களுக்கு குடிச்சு வெறிச்சு எத்தனையோ எதிரையோ இருக்கிறாங்களப்பா. அவங்களாம் தூக்கி எடுக்கணும். சினிமா கடிமையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அருமையான வாய்ஸை கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே. அவங்களும் ரட்சிக்கப்பண்ண ஐயா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே. இப்ப கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ அப்பா. பார்வையில்லா இருக்கு ஒவ்வொரு சகோதரர் சார் ரட்சிக்கப்படணும். இப்படியா மாத்தணும் ஐயா ஆண்டவரே. மே நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறப்பா. ஒருத்தர் கூட கெட்டு பெற சித்தலின்னு சொன்னீரப்பா. எப்படியாவது ஏசப்பா நீங்க ரசித்தலும் ரசித்தலும் ஐயா. கை கால் முடியாதவங்களெல்லாம் தொட்டு சுகமாக்கிருங்க, தொட்டு சுகமாக்கிருங்கப்பா. கெஞ்சிரப்பா ஆண்டவரே. காது கேட்காதவங்க வாய்வாசவங்க எல்லாமே ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே ரட்சிக்கப்பண்ணு ஐயா. மனுதுரி அவங்களாம் நீ மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. தொழில்நாள கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ரட்சிக்கணுமையா ரட்சிக்கணுமையா. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் கொலப்படணும் கர்த்தாவே. மனம் திரும்பி கொலப்பட கிருபை செஞ்சப்பா, கிருபை செஞ்சப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அந்த திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்படணும் ஐயா, ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கப்பா. அந்த ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. எப்படியாவது ரட்சியுமப்பா ரட்சித்தல்லும் ஆண்டவரே. தெருவாரத்துல குடியிருக்கிறவங்களா ரட்சிக்கப்பண்ணு ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே. தருமாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பண்ணு ஐயா, தருமாங்கிற மக்களா ரட்சிக்கப்பண்ணு. வாழ்வாரு அப்பா ரோட்டோரத்துல குடியிருக்கிறவங்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரும் கர்த்தாவே. அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது சொன்னீரப்பா. ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது சொன்னீரே. ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தல்லாண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்க பக்கமாய் திருப்பி கொள்ளுங்கப்பா, திருப்பி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிரப்புங்க, உன்னதாவில் நிரப்புங்கப்பா, அக்கினால் நிரப்புங்க. ஒவ்வொரு மக்களும் தகப்பனே உண்மை தேடக்கூடிய வாஞ்சியின் தாங்கத்தை தாருவ நீர் அன்புள்ளவரின் சொல்லி உணர்ந்து உண்மை தேடவும் எண்டிக் கொள்ளும் கிருபை தர முடிக்காய் கெஞ்சிரையா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா மக்களும் உங்களை பிள்ளையா மாத்தப்பற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரவப்பிதாவே. ஆமே.
3: உட்காரலாம். இப்பொழுது வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வந்து வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூகா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டால் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும், இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள், ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள், அவைகள் துளிகிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடியும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். அவர் பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் வேத பாடம் வாசித்து முயற்சி.
1: இரண்டாம் திருமறை பாடமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம். ஆமோஸ் 5 அதிகாரம் சகோதரர்கள் யாராவது வாசிக்கலாம். ஆமோஸ் 5 அதிகாரம்

வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்செபாவுக்கும் போகாதையுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமையையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுபடைய பண்ணுகிறவர். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்கிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பது இல்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வரக்கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ, நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும்
உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்ரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமசுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.

மாறி மாறி வாசிக்க பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகங்கர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் குதிகாலை தூக்கினான். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என் மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகள். அடுத்த வாரம் நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சபையார் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல மதியானம் 3 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே வாலிபர் கூட்டம் இருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள் அந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம், அழைக்கின்றோம். அதே போல இன்றைக்கும் நமது இயேசுவின் கரம் புத்தகம் இத்தனை நாட்கள் ஒரு சிறு புத்தகமாக நம்ம எல்லாரும் பார்த்து படிக்கிற ஒரு புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக் கிருவினால் 1986 நவம்பர் மாதத்திலிருந்து நம்ம இயேசுவின் கரம் புத்தகம் முதல் தமிழ் மொழியிலும், அதன் பிறகு 90, 91, 92 ஆங்கிலத்திலும், அதன் பிறகு 94, 95 இந்தி மொழியிலும், அப்படி படிப்படியாக படிப்படியாக மலையாளத்திலும் வெளிவர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுது இந்த மாதத்தில் இன்றையிலிருந்து இந்த புத்தகம் பிரெய்லி, அதாவது கண் பார்வை இல்லாதவர்கள், வெளியிலிருந்தவர்களும் இதை வாசிக்கும்படியாக பிரெய்லி முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் கிருபையினாலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது இன்றையிலிருந்து. ஒருவேளை நமக்கு இது தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா இதுல வெறும் எப்படி தெரியுது, பார்த்தா எப்படி தெரியுது, எப்படி தெரியுது, என்ன எழுதிருக்குமா, படிக்கிற என்ன இருக்கு, பிளைனா இருக்கா, கண்ணாடி போடணும், எப்படி இருக்கு பார்த்தா, எப்படி இருக்கு தெரியலையா, அங்க பார்த்து தெரியலையா, தெரியலையா, இந்த லைட்டுக்கு தெரியல, எப்படி இருக்கு, புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா இருக்கும். இது ஒருவர் நமக்கு தெரியாது, ஆனா விழி இழந்தவர்கள் அது படிக்க, இந்த பிரெய்லி, இது பேரு பிரெய்லி என்று சொல்லுவாங்க. இந்த பிரெய்லி படிக்க தெரிஞ்சவங்க அது அப்படியே அப்படியே கை வச்சு வாசித்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பீடா பைபிள் வாசிக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா அவங்க வாசிப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கண் பார்வை என்னடா பாவம் அவங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். இதுல டாக்டரேட் வாங்கினவங்க இருக்கிறாங்க, பிஎஸ்சி படிச்சவங்க இருக்கிறாங்க, டிகிரி வாங்கினவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல லெக்சரரா ப்ரொஃபஸரா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு வந்து இப்படி நம்ம புத்தகம் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம், இந்த முறையில அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே இன்றிலிருந்து இந்த நாட்கள் கர்த்தர் இந்த எண்ணங்களை உருவாக்கி அதற்கான வழிமுறையை இன்றைக்கு திறந்திருக்கிறார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, ஆங்கிலம், மலையாளம், இந்தி, இதுல ஒரு ஆசிரியர் உரை வரும், அதற்கப்புறம் ஒரு சிறப்பு செய்தி, அப்புறம் ஜபக்குறிப்பு. இதுதான் இந்தி மலையாளம் இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அதே மெத்தட்ல தான்
இதுவும் கத்தருக்கு தயாரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒண்ணுமே

நமக்கு தெரியாது. புள்ள பார்த்தா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா தான் இருக்கும், ஆனா அவங்களுக்கு படிக்க முடியும். அக்கா அதை முதல்ல வாசிட்டு இருந்தாங்க, இப்போ மறந்துட்டாங்களே தெரியல, அப்படி கை வச்சு வேகமா படிப்பாங்க. அப்போ இந்த இயேசுங்கரம் புக் புத்தகம் இன்றில் இருந்து இது பிரெய்லி புத்தகமாக கர்த்தருடைய கிருபையால வெளிவர இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தகத்தை அருமையான அக்கா அவர்கள் பிரதிஷ்டை செய்வார்கள். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த புத்தகம் இப்ப குறைந்தது இப்ப கொஞ்சம் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, ஒரு 50 புத்தகம், 50 அட்ரஸ் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகம் இன்றைக்கு ஒரு 20 மாத்திரமே முதலாவது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் காப்பின்னு சொல்வார்கள். இது ஒரு புத்தகம், அவங்க நம்ம இந்த டெக்ஸ்ட் இந்த வேர்ட் ஃபார்மெட்ல இருந்து இந்த பிரெய்லி ஃபார்மெட் இப்படி மாத்திரத்துக்கு ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு மாஸ்டர் காப்பை தயாரிப்பதற்கு 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் வரைக்கும் இதுக்கு செலவாகிறது ஒரு புத்தகம் மாஸ்டர் காப்பிக்கு. அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 100 to 150 ரூபாய் வரையில் விலை நிர்ணயிக்கப்படும். 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த புத்தகம் ஒரு புத்தகம் தயாரிக்கப்படுறதுக்கு எவ்வளோ, மாஸ்டர் காப்பிக்கு 1500 ரூபாய், அதே போல ஒரு காப்பிக்கு எவ்வளோ, 150 ரூபாய். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இது ஒரு விலையிலந்தவருக்கு நீங்க மாதந்தோறும் இதை நீங்க வழங்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு. அப்போ ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு குத்து மதிப்பா சொன்னாரு, 2.5 லட்சம் பேர் இருக்காங்க. வெளியே இருந்து எத்தனை பேர் இருக்காங்க, 2.5 லட்சம் பேர் தமிழகத்துல மாத்திரம் இருக்கிறாங்க. இந்தியாவில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கண் பார்வையில்லாத இருக்கிறாங்க. அப்போ அதுல பாதி பேர் படிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செல்போன்ல வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது வாசித்துறோம். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இது பிரெய்லி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ குறைந்தது 2.5 லட்சம் பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன சொல்லணும், அவர்களுக்கு என்ன வழங்கணும், சுவிசேஷம் வழங்கணும். அப்போ இதுல நம்ம புத்தகம் குறிப்பா இயேசுங்கிற புத்தகம் நமக்கு எந்த ஃபார்மெட்ல அடித்து நம்ம அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே உங்கள் சார்பாக, உங்க பிள்ளைகள் சார்பாக, உங்க குடும்பத்தின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு நீங்க 150 ரூபாய் மாதம் நீங்களே தரலாம். இது இது என்ன செய்யப்படும், போஸ்ட் ஆஃபீஸ் மூலமா போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஃப்ரீ தான். இது அனுப்பும் பொழுது அவங்க கையில கிடைக்கும், அவங்க வாஞ்சையோடு இந்த செய்திகளை வாசிப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அதனால இது நீங்க உங்க உள்ளத்துல கர்த்தர் தூண்டுவார். தூண்டினால் நீங்க ஒரு புத்தகம் தாங்கலாம், மாசம் 150 ரூபாய் இந்த புத்தகம் பிரெய்லி புத்தகம். அப்போ இதை நீங்க கொடுத்த உடனே அது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அல்லது 2 புத்தகம் 3 புத்தகம் 5 புத்தகம் 10 புத்தகம் உங்க விருப்பம். இல்ல எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பாரமே வரல, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒண்ணுமே உணர்த்தல, நீ ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்குலாம் அப்படிலாம் 150 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். அதனால கட்டாயம் இல்லை, என்னடா அவரு புது புதுசா ஒன்னு ஆரம்பிக்கிறாங்க காசு கேட்கறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது சபைக்கு அறிவிக்க வரையும் என்னோட கடமை, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான், இது வந்து நம்ம சபையில நம்ம வாசிக்க போறது எங்க போகுது, தமிழகம் முழுவதும் நம்ம யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இத உங்க உள்ளத்துல ஆண்டவர் தூண்டினா நீங்க ஒரு புத்தகத்தின் பொறுப்பு, 2 புத்தகம் 5 புத்தகம் உங்க விருப்பம் எவ்வளவோ கரெக்டா தூண்டினா செய்யுங்க. 150 ரூபாய்னு ஒண்ணுமே இல்லை, சிந்திச்சு பாரு, 100 ரூபா மாத்தினா ஒண்ணுமே இல்லை. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம இன்றைக்கு இது பிரதி செய்ய போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு புது கிருபை கொடுத்திருக்கிறார். நாளை தினத்தில் இந்த புத்தகம் எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும். முதலாவதாக மாதிரியாக ஒரு 20 புத்தகம் மாத்திரம் அடித்திருக்கிறோம். தொடர்ந்து 20 பேருக்கு முதலாவது நாளிலிருந்து அனுப்பி வைப்போம். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்ப தேவன் அவர் மத்தியில் கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றங்களை ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருவார். எல்லாம் ஜெபிக்கலாமா, அதில் கொண்டு போமா.

0: நாம் ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறமையா. பிரேயர் புஸ்தடிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி யேசப்பா. ஆசீர்வதிங்க. அநேக பார்வையில்லாத மக்கள் படித்து உண்மை சந்திராச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் கிருவை தர முடியாது. செவ்விக்கிறோம் ஒரு வாசனம் கூட வீணா விருதாய் போயிடாதபடிக்கு அப்பா, யார் படிக்காம வீட்டில் போற்றாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு படிக்கக்கூடிய கிருவை தாங்க யேசப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவினவரே, கர்த்தாவே இயேசுகிறிஸ்து நாமத்தில் அதை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த புஸ்தத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அனே பிரதேசத்தை செய்கிறமையா, பிரதேசத்தை செய்கிறோம் ஐயா. நீர் இதை ஆசீர்விக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை பிரதேசத்தை செய்கிறமையா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இதை ஆசீர்விக்க முடியா செவிக்கிறோம். நாங்கள் உமக்காக பிரதேசம் பண்ணுற அநேக ஜனங்கள் படித்து சொந்தரச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தம் இல்லப்பா. அவங்களையும் நீங்க தானே படைச்சீங்க, அவங்களையும் உங்களுக்கு பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ள உங்களோட பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரச்சா பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். இது பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், இதை பிரதிஷ்ட பண்றோம் நீர் ஆசீர்வித்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எங்கெல்லாம் பார்வையில்லாம இருக்கவங்க அவங்கெல்லாம் படிச்சு இயேசு அறிந்து கொள்ள கிருபை தாங்க உங்க நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதிகா நம் மகிமுக்கு செலுத்துறோம் யாஸ்பா நாமத்தில் ஆண்மையாய் கெஜிகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: இப்பொழுது காணிக்கை நேரம். ஒரு பாடல் குரூஸ் அவர்கள் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்த கச்சவிப்பாங்க. தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை அக்கானம் மத்தியிலே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அபிரதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்ப்பவர தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் துயப்பிதாவே.
2: ஆமென். கண்களை மூடி நம்ம எங்களை அன்பான இயேசுவிட்டு வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, என்னை ஊக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அருமையான தகப்பனே, நீர் வாங்கப்பா, என்னை மறைச்சு பேசுங்க. ஆண்டவரே, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிற ஐயா. எனக்கு ஏற்றவர் பேசுங்க, எங்களுக்கு ஏற்றவர் பேசுங்க. ஒரு வசனம் கூட வீணாய் பெயரக்கூடாதுப்பா. எல்லா திருவசனமும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஊடுருவி செல்லட்டும் அப்பா. கர்த்தாவே, அந்த நாட்கள்ல யாரு வசனத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதப்பா. வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களை பலன் கொடுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. இதுக்கு விரோதமாய் கிரீச்சிற எல்லா சாத்தானியும் இயேசுகிற நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா, நம்ம சபை மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. டிவி மூலியம் பாக்குற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல கர்த்தாவே, நேரலையா பாக்குற மக்களையும் ஆசீர்வீங்க. தெய்வீக காரம் தாங்கட்டும். பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க சப்பா கர்த்தாவே. அவங்களுக்கு அது நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு காலில் தீபம் பாதி கழிச்சுன்னு சொன்னீரே. அப்படியாக அந்த வசனம் காலில் தீபமும் பாதிக்கு வெளிச்சமாக வைத்து பரலோகத்தில் வந்து வந்தடையத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆத்மாவையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி பலப்படுத்தி நலமாக்கி தந்து ஒரு ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா. அந்த கிருபை தாங்க. எல்லா துதிகான மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபேரம் நிவரையும் ஏறலைய பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசுக்கு நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 21:35.
3: பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை
3: போல வரும்.
2: ஆமா, பூமியில குடியிருக்கிற எங்க இருக்கிற எல்லார் மேலயும் எப்படி வருதா? ஒரு கண்ணி, கண்ணி திடீர்னு கண்ணி வைப்பாங்கல்ல, கண்ணி வச்சு நமக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணி வைப்போல எங்க இருக்கு, என்ன எப்ப கண்ணி வரும் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம ஆண்ட வகை இயேசுகிறிஸ்துவோடு இணைந்து வாழணும். பூமியில குடியிருக்கிற எல்லாருமே ஒரு கண்ணி போல ஒரு கண்ணி எப்போ வைப்பாங்க, என்ன செய்வாங்க? அது மாதிரி பாருங்க, பூமி அரிசி எப்போ வருதுன்னு தெரியாது. கொள்ளை நோய் நல்லா அரிசின்னு சொன்னாங்க, இப்போ திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. அதே போல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் எத்தனையோ வியாதிகள் பிரச்சனைகள் வருது. திடீர்னு என்ன நோய்களாக வருது. அது மாத்திரல நம்ம தேசத்தில் சண்டை, குழப்பம், கலவரங்கள், எத்தனையோ காரியங்கள் வருது. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக நம்ம எல்லாரும் அதை நம்ம தொடக்கூடாதுன்னா என்ன செய்யணும்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளை உண்மை செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் பார்க்க போறோம். அது மாத்திரல லூக்காவின் சுவிசேஷம் 21:11.
3: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
2: பூமி அதிர்ச்சியில் என்ன பூமி அதிர்ச்சியா மகா பூமி அதிர்ச்சிகளும்
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
2: மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வானத்திலிருந்து என்ன செய்யுமா அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்கு திட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து துதித்து அவரோடைய போது நம்ம இருந்தோம்னா எந்த ஆபத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வாசிக்க கேட்ட ஆமோசின் புஸ்தகம் 5:13.
3: ஆகையால்
2: புத்திமான்
3: அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும்,
2: மௌனமாய் இருக்க வேண்டும்.
3: அந்த காலம் தீமையான காலம்.
2: அந்த காலம் தீமையான, அந்த காலம் தீமையான காலம். நம்ம சும்மா புலம்பிட்டு சோர்ந்து போயிட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காலம் தான் தீமையான காலம். அதான் புத்திமான் என்ன செய்வாங்களாம், மௌனமா இருப்பாங்க. மௌனமா இருந்து நம்மை செவிச்சுட்டு தூசிட்டே இருந்தா நமக்கு எந்த ஆபத்து பத்து வந்தாலும் நம்ம கத்து தொடாம காத்து கொள்வார். அதை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்துச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. எகிப்திற்கு எப்படி இருந்துச்சு, இருளா இருந்தது. யாத்திரம் பத்தாதிகாரம் 24 வசனம் வாசித்து பாருங்க.
3: மோசே
2: யாத்திரம் 10:22-23
3: மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான்.
2: மோசே தன் கையை என்ன செஞ்சார், வானத்துக்கு நேராக நீட்டினான்.
3: அப்பொழுது
2: எகிப்து தேசமெங்கும்
3: மூன்று நாள் மட்டும்
2: காரிருள் உண்டாயிற்று.
3: மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை.
2: பாத்தீங்களா, காரில் உண்டாச்சு. ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்ய முடியல, காணவே முடியல. அப்படிப்பட்ட இருளு. எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் இந்த தீப்பெட்டி எல்லாம் பொருத்தி வச்சு இந்த மண்ணெண் வழக்கெல்லாம் பொறிக்கும் போது முகத்தை பார்க்க முடியும். அந்த எகிப்தின் காலத்தில் எப்படி இருந்தா, அந்த காரில் உண்டாச்சு. ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் காணவும் இல்லை.
3: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
2: அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லையா. அப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க, அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவும் இல்ல.
3: இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குவோம் எனில்,
2: அவர்கள்
3: வாசஸ்தலங்களிலே
2: வெளிச்சம் இருந்தது. பாத்தீங்களா, அதே போல கத்த தேடுறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பாரு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கத்தர் தேடுறவங்களை கட்டாயம் அவர் என்ன செய்வாரு, வெளிச்சமா இருந்து நம்மளை காத்து வராதான். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. அப்ப நமக்கு என்ன செய்ய மாட்டார், எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்பி கர்த்தரே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எதை பார்த்தோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது. பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல, அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியல, வேகத்தை புத்திர இருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தார் கர்த்தர், எப்படி இருந்தார் அவங்க இஷ்டம். அவங்க வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பத்து இடத்துல இருளு, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாரா, வெளிச்சம் வந்த. அந்த தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அவர் தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். அதுதான் கத்தோடைய சொல்லு, கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியறியும் அண்டி கொள்ற யாவரும் பாக்கியமான. சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதம் 2:12.
3: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்.
2: கொஞ்ச காலத்திலே
3: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
2: கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா, பற்றி எரியும்.
3: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
2: அவர் என்னைக்கு நீங்க அண்டிக் கொள்வீங்கன்னா, கத்துட்டு நல்ல ஜெபம் பண்ணி துதிச்சு வேதத்தை வாசித்து வாசித்து நிறைந்து அவரை அண்டிக் கொள்றப்பேன் நீங்க பாக்கியவான்கள். நம்ம என்னதான நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஆண்டு முன்னாலே எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்த கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார், நம்ம வாழ்க்கைக்கும் ஒளியா இருப்பா. தான் கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி ஏறி அவர் அண்டி கொள்ற யாவரும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள். அவர் அண்டி கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத ஆனப்பினால காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்கணும். இங்க சொல்லிட்டு வீட்டுல போய் அந்த அப்படியே இந்த வார்த்தை வந்து இங்க கேட்டுட்டு அப்படியே இந்த இன்னொரு காலை விட்டு போயிடக்கூடாது. நம்ம அவரை ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ நம்ம அதன்படி நடந்தோம்னா கத்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில உலகம் முழுவதுமே கண்ணி போல நாள் வரும். பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கலவரங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கத்தர் எப்படி இருப்பார்? நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியல, அந்த இடத்த எந்திரிக்கவே முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. எகிப்தி மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரு? வெளிச்சம் வந்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிவாங்க. அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் யார் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். சரி, கர்த்தர் கொடுத்த வசனம் என்ன செய்யணுமா பாருங்க. சங்கீத சாரி லூக்கால் சுவிசேஷம் வாசிக்க கேட்ட லூக்கால் சுவிசேஷம் வந்து 21:36.
3: ஆகையால்
2: ஆகையால்
3: இனி சம்பவிக்க போகிற,
2: இனி என்னென்ன சம்பவிக்கும்? பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தங்கள், கலகங்கள், அது மாத்திரல்ல என்ன இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்க தப்ப வைக்கணும்னா என்ன செய்யும்? இனி சம்பவிப்பாரு. இவைகளுக்கெல்லாம் தப்ப வைக்கணும்னா என்ன செய்யணுமா?
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
3: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
2: மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க,
3: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
3: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: அவருக்கு முன்பாக நிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதுதான் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். எத்தனையோ குழப்பங்களை பிசாசு கொண்டு வருவான். ஏன்னா நம்மளை வந்து ஆண்டு விட்டு பிரிக்கிறதுக்காக எத்தனையோ குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டாரு. அல்லேலூயா. அதான் சொல்லி இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரோட மனுஷகுமாரோட இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க, பாத்திரோட என்னப்படுதான் என்ன செய்யணும்? எப்பொழுதான் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜபம் நமக்கு மிக மிக அவசியம். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஏதோ 2 மணி நேரம் பண்ணிட்டோம், 3 வாரம் பண்ணிட்டோம், அப்படி இல்லை. எப்பொழுது கத்திரிக்காத என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம் ஆடப்படுறேன் என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜபம் பண்ணி பிடித்திருக்கணும். இனி சம்பவிக்க பாரு இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம் என்னப்படணுமா? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள். விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபிக்கணும், துதிக்கணும். நேற்று நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கத்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நேரத்தை குறித்து கத்தர் கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளோ நேரம் கொடுத்தனே, நீ எனக்கா என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். விழித்து செபிக்கணும். லூக்கால் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னாரு 18:1.
3: சோர்ந்து போகாமல்,
2: சோர்ந்து போகாமல்
3: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.
2: எப்பொழுதும் என்ன செய்யணும்? சோர்வுக்கான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். சோர்வு நிறைய கொண்டு வருவான். சோர்ந்து போறது பாண்டிய வழிகளை நிறைய கொண்டு வருவான். நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஆண்டு சொன்னாரு. நீதிமொழி புத்தகத்துல வாசிக்கிறோம் 24:10. ஆபத்து காலத்துல சோர்ந்து போனா பலன் புரியதாயிரும். நம்ம ஆபத்து வரும்போது நம்ம சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா செபிக்கணும். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோட செபிக்கணும். வாசித்து பாருங்க நீதிமொழிகள் 24:10.
3: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், உன் பலன் குறுகினது.
2: பலன் குறுகினது. கத்தர் நம்ம கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள இப்ப இருக்கிறோம். நமக்குள்ள பயம் பிச்சா பயத்தை கொண்டு வரான், திகளை கொண்டு வருமா, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோன்னு சொல்லி இல்லை. கத்தர் நம்ம கைவிட மாட்டார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கத்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல கத்தருடைய பிள்ளைகளை ஒரு நாளும் கத்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். தான் சொன்ன சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாதீங்க. எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பரிசுத்த பவுல் எழுதுறாரு 4:2.
3: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில்.
2: ஆனாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா ஜெபிச்சுட்டே இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. இங்க சொல்றாரு 1 பேதுரு 4:7.
3: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
2: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் என்னாச்சு? முடிவு சமீபமாயிருச்சு.
3: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து, ஜபம் பண்ணுவதற்கு, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள்.
2: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் சமீபமாயிருச்சு. முடிவு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிச்சு. அதனால எல்லாத்துக்கும் என்ன எல்லாவற்றையும் தெளிந்த புத்தியில் இருங்க. குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்ல தெளிந்த புத்தி வேணும். குழப்பங்கள் சோர்வுகள் பிசாசு கொண்டு வருவான், அது பிசாசு தந்திரம். அவன் தந்திரம் தான், தந்திரம் அவன் எந்த இதுவும் கிடையாது. அவன் தந்திரம் தெரியாத அல்லவேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுறாரு. சோர்வை கொண்டு வரான், குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனாலும் கத்திரம் எல்லாவற்றையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. அதுவும் சொல்ற எல்லாவற்றையும் முடிவு சமயமாயிடுச்சு. ஆனா என்ன செய்யுங்க, தெளிந்த பூச்சிகளா இருங்க. செபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, சாக்கிறது உள்ளவளா இருங்க. அப்படித்தானே வாசம் வாசி வெள்ள நீங்க பேசுனீங்கன்னா தான் நம்ம ஒருத்தருக்கு பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். கத்திர உங்க உள்ளத்துல இந்த வசனத்தை பதிவு அமைதி யாரும் இருக்கக்கூடாது. செவத்துக்குத்தானே வந்திருக்கோம், கத்தோட பேசுங்க வாசிங்க.
3: எல்லாவற்றிற்கும்
2: எல்லாவற்றிற்கும்
3: முடிவு சமீபமாயிற்று.
2: எல்லாவற்றுக்கும் என்ன ஆச்சு, முடிவு சமீபாயிடுச்சு. பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, சண்டை கலகங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் சமீபாயிட்டு.
3: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
2: நம்ம என்ன செய்யணுமா, தெளிந்து குழம்பி குழம்பி குழம்பிட்டுலாம் ஒண்ணும் செய்ய முடியாது. குழப்பத்தை தூக்கி குப்பத்தைட்டியில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் சமீபமா வச்சு நம்ம தெளிந்து புத்தியில் இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்யுமா,
3: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்கள்.
2: ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏன், தெளிந்த புத்தி இல்லைன்னா நம்ம செவிக்க முடியாது, குழம்பிட்டே தான் இருப்போம். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, குழம்பி குழம்பி குழம்பி குழம்பி பலவீனம் எல்லாம் கத்திரத்தில் ஒப்படைச்சிடணும். கத்திர ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சமயமாயிட்டு தெளிந்த புத்தியில இருங்க. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜபத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எதுனாலையும் சாதிக்க முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையா இருக்கணும். அதே சொல்ல ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணா நாள் விட்டுறோம் அப்படி இல்லை. அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு ரோமருக்கு நிருபத்துல 12:12 கடைசி ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நான் நேரத்தெல்லாம் நல்லா செவிச்சேங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனையை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு பாருங்க,
3: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
2: எல்லாரும் பைபிள் எடுங்க, ஒரு சத்தமே கேட்க மாட்டேன் பைபிள் எடுக்கிற சத்தம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எனக்கு கடைசி நாள் ஒரு ஐயோ இந்த பைப்பு வசனம்லாம் போயிடுச்சே கிடைக்கலையேன்னு யாருமே சொல்லித்தர இல்லையேன்னு சொல்லி கலங்கக்கூடாது. ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியா தரித்திருங்கள். அதான் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நேற்று செபிச்ச இன்னைக்கு செபிக்கல, நேற்று நல்லா இருந்தது செபிச்ச இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் விட்டு அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பதான் இனிவரும் பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹலேலூயா. இனிவரும் நாட்களை கத்தர் நம்மளை பாதுகாப்பார். இனி சம்பவிக்கப்படல இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனசுக்கு மரன் முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ணும், எப்பொழுதும் செபமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அது தப்பணும். அவருக்கு ஆண்டவராக இயேசுக்கு முன்பால் நிற்கணும்னா எப்பொழுதும் செபமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாதுகாப்பார். செவம் பண்ணும்போது நம்ம பாதுகாப்பு, உலகத்தில் 1000 வரட்டுமே நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கத்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல நம்மளுக்கும் வெளிச்சமா இருந்து கத்தர் பாதுகாப்பார். ஹலேலூயா ஹலேலூயா. ரெண்டாவதாக நமக்கு இதுக்கெல்லாம் பாதுகாக்கப்படுற என்ன செய்யணும், சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட 41 சங்கீதம் 1 வசனம்.
3: சிறுமைப்பட்டவன் மேல்
2: சிந்தையுள்ளவன் பாக்கியவான்
3: தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: கர்த்தர் என்ன செய்வார், அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் அவரை என்ன செய்வாராம், கர்த்தர் என்ன செய்வாங்க, விடுவிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர், எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டவங்க ஏழைங்க எளியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு சிந்தை வரணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, கண்ணீர் வடிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சிந்தை உள்ளவங்க நீங்க பாக்கியமான் தீங்கினால் உங்களை விடுவிப்பார். இதுதான் தீங்கினால், இதுதான் தீங்கினால், தீங்கினால உங்களை விடுவிப்பார். வாசி பண்ணிருக்க,
3: சிறுமைப்பட்டவன் மேல்
2: சிந்தையுள்ளவன்
3: பாக்கியவான்
2: தீங்கு
3: நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: சிறுமைப்பட்டிருந்தவங்களுக்கு மேல அவங்க மேல கண்ணீரோடு பாரசோடு செபிச்சாவே போதும், கர்த்தர் அவங்களை என்ன செய்வார், தீங்கு நாள் அவரை விடுவிப்பார். 2
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்கள்? தீங்கள இந்த சிறுமைப்பட்டம் சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவங்களை என்ன செய்வார? பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவனை என்ன செய்வாரா? உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. அப்ப எல்லாருக்கும் நம்ம ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அப்படி சிந்தி அவங்களுக்கு இருக்கும் போது கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார், உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. மத இனி சம்பவிப்பார். இவங்களுக்கு எல்லாம் தப்புன என்ன செய்யணும்? இப்ப மனசுக்கு வர்ற இயேசுக்கு முன்பா நிற்க பார்த்தவரை என்ன பண்ணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்ட மேல சிந்தை உள்ளவர் தீங்கு நாளில் அவர் என்ன செய்வார்? கர்த்தர் விடுவிப்பார். அவர் அவர் என்ன செய்வார்? உயிரோடே காப்பார். வாசி பண்ணு இருக்க.
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவனை பாதுகாத்து யாரெல்லாம் ஏழை எளிமல் மக்கள் மேல சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவளை என்ன செய்யலாம்? பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவர் உயிரோடே வைப்பார்.
3: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்.
2: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பார்.
3: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு.
2: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
3: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
2: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சத்துருக்களின் பிசாசு இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிசாசு என்ன செஞ்சாலும், மந்திரம் செஞ்சாலும் சரி, செய்வன் அப்பனாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சரி, ஒன்னு ரெண்டு திரும்ப வந்து வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுங்க.
3: சிறுமைப்பட்டவன் மேல்,
2: சிறுமைப்பட்டவன் மேல்
3: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
2: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
3: தீங்கு நாளில்,
2: தீங்கு நாளில்
3: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: தீங்கு நாளில், இதுதான் தீங்கு நாளில், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவனை பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவனை உயிரோடே வைப்பார்.
3: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்.
2: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமை பெற்ற சிந்தை இருக்கிறவங்க அவங்க பூமியில பாக்கியவனா இருப்பாங்க.
3: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு,
2: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
3: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
2: கர்த்தர் என்ன, சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க மேல சிந்தை வரணும். ஏழை எளிய மக்கள் மேல அவங்களை பார்த்து நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுணும். அவங்களை பார்த்து கேவலமாவோ அற்பமாவோ நம்ம நினைக்கவே கூடாது. இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள் விடுவிப்பார். அது மாத்திர பரிசுத்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20:35.
3: இப்படி பிரயாசப்பட்டு,
2: இப்படி பிரயாசப்பட்டு
3: பலவீனரை தாங்கவும்.
2: பலவீர என்ன செய்யணும்? தாங்கணும், தாக்க கூடாது, தாங்கணும். பலவீர வந்து பலவீனரை தாக்க கூடாது. என்ன செய்யணுமா? பலவினை தாங்கணும்.
3: வாங்குகிறதை பார்க்கிலும்,
2: வாங்குகிறதை பார்க்கிலும்
3: கொடுக்கிறதே பாக்கியம் என்று,
2: கொடுக்கிறதே பாக்கியம் என்று
3: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை,
2: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை
3: நினைக்கவும் வேண்டும் என்று,
2: நினைக்கவும் வேண்டும் என்று
3: எல்லா விதத்திலேயும்,
2: எல்லா விதத்திலேயும்
3: உங்களுக்கு காண்பித்தேன் என்றார்.
2: உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பண பலவீனங்களை தாக்க கூடாது. என்ன செய்யணும்? தாங்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வாங்குற பாருங்க, கொடுக்கற பாக்கியவன் கர்த்தர் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறாரு. அவன் எல்லாவற்றையும் நீ செய்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ராமர்கள் நிறுவம் 15:1.
3: அன்றியும்,
2: அன்றியும்
3: பலம் உள்ளவர்களாகிய நாம்,
2: பலம் உள்ளவர்களாகிய நாம்
3: நமக்கே பிரியமாய் நடவாமல்,
2: நம்மளுக்கு மாத்திரம் நம்ம பலன் இருக்கு, நம்ம பிரியமாய் நடவாமல்
3: பலவீனருடைய,
2: பலவீனருடைய
3: பலவீனங்களை,
2: பலவீனங்களை
3: தாங்க வேண்டும்.
2: தாங்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? தாக்கக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. அவங்களை என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யாரை பார்த்து அற்பமா நினைக்காதீங்க, கேவலமா பேசாதீங்க. அவங்களுக்கு தாங்கணும். முடிஞ்சா தாங்குங்க, முடியலன்னு விட்டுருங்க. அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தாக்கி பேசவே கூடாது. கர்த்தர் அதை பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தாக்க கூடாது, தாங்கணும். அதான் புதிய ஏற்பாட்டிலே அதுதான், பழைய ஏற்பாட்டிலே அதுதான் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாக்கம் புஸ்தகம் 15:11.
3: தேசத்திலே,
2: தேசத்திலே
3: எளியவர்கள்,
2: எளியவர்கள்
3: இல்லாதிருப்பதில்லை.
2: தேசத்திலே எளியவர்கள் இல்லாம இருப்பதில்லை.
3: ஆகையால்,
2: ஆகையால்
3: உன் தேசத்திலே,
2: உன் தேசத்திலே
3: சிறுமைப்பட்டவனும்,
2: சிறுமைப்பட்டவனும்
3: எளியவனுமாகிய,
2: எளியவனுமாகிய
3: உன் சகோதரனுக்கு,
2: உன் சகோதரருக்கு
3: உன் கையை,
2: உன் கையை
3: தாராளமாய் திறக்க வேண்டும்,
2: தாராளமாய் திறக்க வேண்டும்.
3: என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்
2: என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம்ம தேசத்துல என்ன எளியவர்கள் இல்லாம போறதே இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்? உன் கையை தாராளமா திறங்கன்னு சொல்லி நான் கட்டளையிடுறேன்னு சொல்லி ஆண்டவரை ஏசுகிறது உபாகம் புஸ்தம் 15:11 சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம செய்யணும். செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் உங்க அவங்க கணக்குல அவர் வரும்போது என்ன செய்ய அவன் அவனுக்கு அளிக்கும் பல
3: என்னோட
2: வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் இங்க சொன்னாரு புஸ்தகம் 3:13
3: சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே
2: நீங்க நன்மை செய்யும்படி
3: நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
2: சோர்ந்து சொல்லுவாங்க எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க யாருக்கு என்ன நன்றி இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க யாருக்குமே நன்றி இல்லை அப்படி சொல்லுவாங்க. அத பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாத இல்ல என்ன செய்யாதீங்க சோர்ந்து போகாதீங்க நன்மை செய்துட்டே இருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வருவார். நன்மை செய்யறதுல என்ன செய்யாதீங்க சோர்ந்து போகாதீங்க. அல்லேலூயா. உங்களை உயிரோடு காப்பார். நீங்க பூமியில எப்படி இருப்பீங்க பாக்கியவான்களை தீங்கினால உங்களை உயிரோடு காப்பார். முதல்ல என்ன செய்யணும் நமக்கு ஆபத்து வரக்கூடாதுனா என்ன செய்யணும்? பூமி மேல வரப்போகுது கண்ணி போல வரும் எப்ப என்ன வருது நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இனி சம்பவிக்க போறது இவங்களுக்கான்னு தப்பணும்னா என்ன செய்யணும்? தப்பணும் இனி சம்பவிப்பாரு இவங்களுக்கான் தப்பணும். மனசு குமரன் முன்பாடு இருக்க பாத்திரப்படி எப்பொழுது என்ன செய்யணும்? செவ்வம் பண்ணி விழித்திருக்கணும். இவன் சபைக்கு ஐயோ நான் செவிச்சிட்டு தான் நேரத்தை விட்டுட்டேன் முந்தா நாள் தான் செவத்தை விட்டுட்டேன் அப்படி இல்லை. இனி சம்பவிப்பாரு இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி என்ன செய்யணும்? மனசுக்குமரன் முன்பாக இருக்க பாத்திரோட என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவர் மேல சிந்து உள்ளவன் பாக்கியவான். கத்திர உயிரோட காப்பார். சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எல்லாத்துக்கும் தப்பு வைக்கணும் என்ன செய்யணுமா? வேசாயின் புஸ்தகம் 60:1-2
3: எழும்பி பிரகாசி
2: எழும்பி பிரகாசி
3: உன் ஒளி வந்தது
2: உன் ஒளி வந்தது
3: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது
2: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது
3: இதோ இருள் பூமியையும்
2: இருள் என்ன செய்யும் பூமியையும்
3: காரிருள் ஜனங்களையும் மூடும்
2: ஆனாலும்
3: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்
2: கர்த்தர் என்ன செய்யும் உதிப்பார்
3: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்
2: அவர் மகிமை உன்மேல் காணப்படும் கர்த்தர் உன் உதிப்பார் அவர் மகிமை உண்மையில காணப்படும். ஹலேலூயா ஹலேலூயா. அது எழும்பி பிரகாசி எதிலிருந்து நம்ம எழும்ப வேண்டும் எதிலெல்லாம் நம்ம எழும்ப வேண்டும் தங்க சொல்றாரு. ஏசாயின் புஸ்தகம் 52:2
3: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
2: எதை உதறிவிட்டு எழுதணும்? சும்மா எழும்ப கூடாது. நம்ம எங்கேயோ ஒரு அழுக்கில் உட்காந்து வச்சுக்கோங்க நம்ம எந்திரிக்கும் போது என்ன செய்யறோம்? தூசியை தட்டி விட்டு நம்ம சேலை மேலே தூசிருக்கா சட்டை மேலே தூசிருக்கான்னு தட்டி விட்டு தான் இருந்திருப்போம் இல்லையா. அதே போல எழும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது இருள் சனங்களையும் காரில் பூமி மூடும் ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார் அவர் மகிமையின் மேல் காணப்படும். அப்ப என்ன செய்யணும்? தூசி உதறணும். என்ன தூசி? பாவம் என்னும் தூசி. முந்தி மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம இப்ப செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன தூசி நம்ம ஒட்டிட்டு இருக்குது? கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வைராக்கியம் எந்தெந்த கோபம் இருக்குது என்னென்ன பாவம் இருக்குது அதை தட்டி விட்டு எழுந்திருச்சிருங்க. அதோட நம்ம எந்திரிக்க வேண்டாம். அதை எழும்பி பிரகாசி எழும்பணும். எதுல இருந்து? நம்முடைய பழைய சுபாவங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் கசப்புகள் வெறுப்பு எல்லாம் எல்லாருக்கும் ஒரே கோபம் இருக்கு ஒரே பாவம் இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்தை உதறிவிட்டு எழுந்துருங்க. ஒவ்வொருத்தருக்கும் எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும். நமக்கு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும். தூசி உதறிவிட்டு எழுந்திரு. எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது இருள் காரியில் சனங்களையும் பூமியில இருள் மூடும் ஆனாலும் கர்த்தர்கள் விதிப்பார் மகிமை மேல் காணப்படும். எப்போ எழும்பணும்? எந்த காரியத்தில்? தூசியை உதறிவிட்டு எழும்பணும். என்ன பாவம்? எல்லாருக்கும் ஒரே பாவம் இருக்கும். வேறவருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு பாவம் இருக்கும். அதை விட்டு எழுதி உதறி போட்டுட்டு எழுந்திரிக்கணும். உதறிட்டு கர்த்தர் திட்டமா சொல்லணும். தூசியை உதறிவிட்டு எழும்பு. சும்மா எழும்பாத. தூசி உதறிடு. அந்த பாவத்தில் விடுதலை பெறணும். கத்தர் வர போறார், கத்தர் சொன்ன வாக்கு தத்தை நிறைவேறு. தூசி உதவி எழுமனு பிரேதல இந்த எழுமனு பாருங்க, எபேசியர் புத்தகம் 5:14 வசனம்.
3: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
2: தூங்குகிற நீ விழித்து
3: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
2: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
3: அப்பொழுது
2: அப்பொழுது
3: கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
2: அப்ப என்ன, தூங்குறவங்க யாரு, மரித்தவங்க யாரு, நமக்கு நல்லாவே தெரியும். மரித்தோரை விட்டு எழுந்து அவங்க மரித்த, அவங்க மரித்த என்ன சொல்லி ஆண்டுகள் இராம உயிர் கொண்டு பேருள்ள இருந்து நீ வாழ்க்கையில் என்னவா இருக்க வாசி பாருங்க. வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா 3:1 வசனம், நீ உயிருள்ள பேர் இருக்குப்பானா வாழ்க்கையில செத்தவங்கன்னு சொல்லி கத்தரி வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: சர்தை சபையின்
2: சர்ச்சை சபைக்கு
3: தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
2: தேவனுடைய
3: 7 ஆவிகளையும்
2: ஏழு
3: நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
2: 7 ஆவிகளும் நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது,
3: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
2: கிரியில் அறிந்திருக்கிறேன்,
3: நீ உயிருள்ளவன் என்று
2: பெயர் கொண்டிருந்தும்
3: செத்தவனாயிருக்கிறாய்.
2: உயிர் நமக்கு உயிர் இருக்கானா, நம்ம ஆத்மாத்தம் எப்படி இருக்கும், செத்தவனாயிருக்கும் அந்த நிலை. அப்படிப்பட்டவங்களை விட்டு எழுந்துரு, ஏன்னா அப்படிப்பட்டவங்களை கூட இருந்தா நம்மளும் ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஏதாவது பேசிட்டே தான் இருப்போம், ஏதாவது பேசிட்டு ஏதாவது நாட்களை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதான் கத்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை விட்டு மரித்தவரை விட்டு எழும்பு, தூங்குற விட்டு எழும்பிரு, கத்தர்வனை பிரகாசிப்பிப்பார். கத்தர்வங்களை பிரகாசிப்பிக்க ஆண்டர் வாஞ்சோட இருக்கார், தாகத்தோட இருக்காரு. அவங்களை விட்டு நம்ம பிரிந்து வர வேண்டும். தூங்குறவங்க யாரு, மரித்தவங்க யாரு, வாசித்து பாருங்க 115 சங்கீதம் 17 வசனம்.
3: மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும், கர்த்தரை துதியார்கள்,
2: மரித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. உயிர் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, மற்ற என்ன வேணாலும் பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், துதிக்க மாட்டோம். அதைதான் கர்த்தர் சொல்றாரு, மரித்தரை விட்டு எழுந்துரு. எது மரித்தவங்க, துதிக்காதவங்களை விட்டு எழுந்துரு, மரித்தவங்களை விட்டு எழுந்துரு, தூங்குறை நீ விழித்து எழுந்துரு. உன்னை கர்த்தர் பிரகாசிப்பவர், உன்னை கர்த்தர் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார். ஆனா அவங்களை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். கத்தரை மறித்தவங்க மௌனத்தில் இறங்கலாம், கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. நம்ம உயிர் இருக்கா, கத்தரை துதிக்க வேண்டும். இன்னொரு வாசி,
3: மறித்தவர்களும்
2: மௌனத்தில் இறங்குகிற அனைவரும்
3: கர்த்தரை துதியார்கள்.
2: கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம பேசிட்டு, தேவையில்லாம அதை சொல்லி இதை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. அவங்களை விட்டு நீ எழுந்துரு. அதாங்க சொல்ல இப்ப வாசி, எபேசியர் 5:14.
3: ஆதலால் தூங்குகிற நீ விழித்து,
2: மரித்தோரை விட்டு எழுந்துரு, தூங்கிட்டு இருக்கியா, எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத பேச்சு பேசுற உட்காராத, அவங்களை விட்டு எழுந்துரு. கத்திரங்களை பிரகாசிப்பிப்பார். கத்திரங்களை எப்படி பிரகாசிப்பிப்பாராம் பாருங்க. கத்தர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்களா, என்ன பிரகாசிப்பாரா, நான் எவ்வளவு என் தப்பு இருக்கு, என்னை பிரகாசிப்பாரு நினைக்கிறீங்களா. கத்தர்களுடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1:9.
3: உலகத்திலே வந்து
2: எந்த மனுஷனையும்
3: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
2: அதுதான் மெய்யான ஒளி, இயேசுக்கு தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கத்துட்டு வந்து நம்ம முழுமையா ஆண்டவரு நான் இது வரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டப்பா, வீட்டு தூரமாயிட்டேன், மன்னிச்சு என்னை பிரகாசிப்பியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பிரகாசிப்பார். எந்த மனிதரும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான் ஒளி அந்த ஒளி பிரகாசிப்பிப்பார். கத்து வர போறாரு சொன்ன காக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. தான் சொல்ற இங்கே சொல்றாரு, பிலிப்பியன் புஸ்தகம் 2:14.
3: நான் வீணாக ஓடினதும், வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி.
2: நம்ம ஊழியமா இருக்கலாம், நீங்க ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கலாம், ஊழியத்தை எல்லாம் செய்யறவங்களா இருக்கலாம், எவ்வளவோ ஊழியத்தை தாங்குறீங்க, ஆனா இங்க அதன் செய்தி சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக நான் பிரயாசப்பட்டதோ
3: இல்லை என்கிற மகிழ்ச்சி,
2: இல்லைங்கிற மகிழ்ச்சி
3: கிறிஸ்துவின் நாளில்
2: எப்ப தெரியும்? நீங்க வீணாக நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்க அது எப்ப தெரியும் பாருங்க. இங்க சொல்ற பாருங்க, வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லைங்கிற மகிழ்ச்சி
3: கிறிஸ்துவின் நாளில்,
2: கிறிஸ்துவின் நாளில்
3: எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
2: எங்க எப்ப உண்டாகும் உங்களுக்குலாம்? நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்களோ அதெல்லாம் எப்ப உண்டாகும்? கிறிஸ்துவின் நாளில உண்டாயிருப்பதற்கு
3: ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு.
2: என்ன செய்யணுமா? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
3: உலகத்திலே,
2: உலகத்திலே
3: சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
2: உலகத்தில் எப்படி பிரகாசிக்க போறீங்க? சுடரைகளை போல, நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பீங்க. ஐயோ நம்ம வேஸ்டா காசு பண்ணிட்டோமா, வேஸ்டா செலவு பண்ணிட்டோமா, ஊழியத்துக்கு எவ்வளவோ செஞ்சிட்டோமே, வேஸ்டா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க கர்த்தருடைய நாளில சுடரை போல பிரகாசிப்பீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா.
2: முதல்ல என்ன செய்யணும்? நம்ம இனி இந்த கண்ணியை போல வருகிற சகலமான தீமைகளும் நம்ம தப்புன்னா என்ன செய்யணும்? இனி சம்பை போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்குமாரன் முன்பாக நிற்க பார்த்தவன என்ன பண்ண என்ன செய்யணும்? எப்பொழுதும் செபம் பண்ணி பிடித்திருக்க, ரெண்டு நாள் செபம் பண்ணல, உறுதியா செபத்தில் தரிச்சிருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும்? சிறுமப்பட்ட மேல சிந்தியா இருக்கணும். அப்ப கத்துவங்கள தீங்குனால உயிரோடு உங்களை காப்பாரு. மூன்றாவது என்ன செய்யணும்? தூசி உதவி எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, இருள் பூமியும் காரியில் சனங்களை மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில அவர் மகிமை உதிக்கும், கத்தர் மேல் உதிப்பார், மகிமை காணப்படும். என்ன செய்ய எப்படி எழுந்திருக்கணும்? தூசி உதவிட்டு எழுந்து பழைய காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும். பழைய காரியத்தில் விட்டு எழுந்திருக்க வேண்டும். மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். எழுமணம்னா கத்தர் நம்மளை பிரகாசிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷராக இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களும் சரி, அவரை பிரகாசிப்பிக்க முடியும். காரணம், உங்களை என்னை படைத்தவர் அவர், நாள் பிரகாசிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம்.
3: என் பொறுமையை குறித்து,
2: என் பொறுமையை குறித்து
3: சொல்லிய வசனத்தை,
2: சொல்லிய வசனத்தை
3: நீ காத்துக்கொண்டபடியினால்,
2: காத்துக்கொண்டபடியினால்
3: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
2: பூமியில் குடியிருக்கிறவர்களை
3: சோதிக்கும்படியாக,
2: சோதிக்கும்படியாக
3: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
2: பூச்சக்கரம் பூமி மேலெங்கும்
3: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
2: சோதனை காலத்திற்கு
3: தப்பும்படி,
2: தப்பும்படி
3: நானும் உன்னை காப்பேன்,
2: நான் உன்னை காப்பேன். பொறுமையா கத்து, பொறுமையா இருங்க. பொறுமையான்னு சொன்ன வசனத்தை காத்துக்கொள்ளும் போது பூச்சக்கரம்

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

அதே போல முழுதியத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவரத்தில் அன்பு தர வேண்டும். அதுதான் நம்மளுக்கு ஆண்டு எதிர்பார்க்கிறார். நம்ம இங்க உலகத்துக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கர்த்தர் பாதி இல்லை. முழுதியத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கர்த்தர் வேண்டும் செய்யணும், அன்பு குறணும். அது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதியத்தோடு மற்ற அன்பு குறை எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாப்பா, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக்கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதியத்தோடு உங்கள் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்புகிறேன். அது மாத்திரம் ஒன்னிடத்துல அன்புகிறது போல நீ பிறர் இடத்துலயும் அன்புகிறேன். எப்படி நம்ம இடத்துல அன்புகிறோம்? நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா? நம்ம நான் கருத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களத்திலையும் பிறர் இடத்துல பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கர்த்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுதியத்தோடு ஆத்மாத்தோடு மனதோடு சிந்தையோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல நம்ம என்ன செய்யணும்? அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மற்றவங்கள இடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டம் ஆண்டு கேட்போம். ஆண்டவர் முழுதியத்தோடு ஆத்மாத்தோடு உனக்கு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்புக்கு வரக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்கள் நம்ம உலகத்தின் காரியத்துல அன்பு கூறாத முடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்புனா உலக அன்பு தெரியும் உங்களுக்கு எல்லாருக்கும். அந்த

0: 2 அதிகாரம் 15வது வசனம்.
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு
1: கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல? பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குல வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குல இருக்காது? பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசபாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னா பிதாவை அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவை அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 வாசி பாருங்க. 1 2 17 16.
1: ஏனெனில்
0: மாம்சத்தின் நிச்சயம்
1: கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய
0: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
1: பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும்? உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதுதான் யாரால் உண்டானது? பிதாவினால
1: உண்டானவைகள்.
0: எல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு? உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தின் விளைகிறணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ, பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் இதை சொல்லியிருக்காரு இல்லையா? யாக்கோபின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா?
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா? தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவர் இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான்
0: அல்லது
1: ஒருவனை பற்றி கொண்டு
0: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
1: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, நம்ம செய்யக்கூடாது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டோட்டம் முழுத்தோடு, முழு ஆத்மாத்தோடு, முழு பலத்தோடு, முழு மனதோடு, முழு சிந்தியோடு அவரத்தில் அன்பு இருந்தா பரலோர ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யணும்? ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்புங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு தத்து ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு? நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும் பாருங்க. 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பார்த்தீங்களா? இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். 3-5 வயசு பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கிறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம், கை கொண்டு நடக்கிறமாங்கிறது நமக்கு தெரியல. 3-5 வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். என்ன செய்யணுமா? கர்த்தர் சொல்றாரு, என் பாத்திரம் தாவீது சொல்றாரு, என் பாத்திரம் நிரம்பி வழியுது. சத்துருக்கள் முன்பாக எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழியுது. பாத்திரம் நிரம்பி வழியுது என்ன செய்யணும்? இறுதியமாக பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளசில சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பிரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா? பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறமா? பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள வந்துட்டார், பெரிய சந்தோஷம் சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணும்னா நமக்குள்ள நம்ம பாத்திரம் என்ன செய்யணும்? தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களால் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம், நம்ம இருதயமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி சமாதானம் உலகத்தில்

0: உத்தரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யற, என் தலையை என்ன அபிஷேகம் பண்ணிரு, என் பாத்திரம் நிறைவேறுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா? அதுக்கு அடுத்து சொல்றாரு, என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும்? நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கர்த்தருடைய வீட்டுல நீண்ட நாட்கள் நடத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் தான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா? கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா? ஆண்டவரே, இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா. என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரும். சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும். என் சீவள நாளெல்லாம் நன்மையும் கிருபையின தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் நினைச்சிருக்க அந்த பாக்கியத்தை இழந்து போயிருக்கூடாதப்பா. மூன்றாவது, யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும்? தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்க நிரம்பி பெற்றிருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு அபிஷேகம் எனக்கு தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் இருக்குல்ல. பரிசுத்தவனில் வந்தா தான் அந்த சந்தோஷம். நான் பார்த்துருவேன், என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல், யாரு மூன்றாவது, யாரு கர்த்தர் வீட்டில் நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க முடியும்? பரிசுத்தவையின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ரட்சித்து போக முடியும். ரெண்டாவது, கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலவர் ரட்சித்து போக முடியும். மூன்றாவது, என்ன செய்யணுமா? பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும்? நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்கு சொல்றது. வெளிப்படுத்தும் விசேஷம் 22:17.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்.
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்.
1: கேட்கிறவனும் வா என்பானாக.
0: கேட்கிறவன் வா என்பானாக.
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்.
1: விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்யறது? ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கிறாரா? இலவசமாய் கொடுக்கிற. காசுல ஒண்ணு இல்ல. பரிசுத்தவினர் வந்து நம்ம மேல ஊற்று பரிசு பைசாவோ காசோ ஒண்ணு இல்ல. நம்ம விருப்பம் இருந்தா கர்த்தராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்ம பொழிந்திருப்பார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கர்த்தடி வேதம் எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? கர்த்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. 3:7.
1: அந்த பரிசுத்தாவியே,
0: அந்த பரிசுத்தாவியே
1: நம் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு முடிய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தரலாம்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன் இங்க சொல்றாரு. யாசாயின் 44:3.
1: தாகம் உள்ளவன் மேல்,
0: தாகம் உள்ளவன் மேல்
1: தண்ணீரையும்,
0: தண்ணீரையும்
1: வறண்ட நிலத்தின் மேல்,
0: வறண்ட நிலத்தின் மேல்
1: ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன். தாகம் உள்ளவர்கள் தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசுத்தவர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பார். அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீப நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்ணமா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் எழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் எழுத்திருக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்து போக முடியும். மூன்றாவதாக, பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துல எப்படி இருப்போம்? நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க. லூக்கான் சுவிசேஷம் 11:13.
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்,
0: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
0: பொல்லாதவர்கள் நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது,
1: பரம பிதாவானவர்,
0: பரம பிதாவானவர்
1: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு,
0: தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு
1: பரிசுத்தாவியை கொடுப்பது,
0: பரிசுத்தாவியை கொடுப்பது
1: அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: அதிக நிச்சயம் அல்லவா என்றார். பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவி கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா. பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுவான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், கப்பல் உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தானே கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன்.
1: அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா, இதோ மாம்சமான யாரும் ஆவி ஊற்றேன்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீரை இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திரம் பரிசுத்தன் எதிர்க்கு தேவை வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18.
1: நாம் எல்லாரும்
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவாரு. அதுக்குத்தான் பசு தேவையானவர். நமக்குள்ள கற்று வந்துட்டார். நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மருவமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மருவமாக்கப்படுவோம். அதுக்குத்தான் பரிசுத்தாவினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்தவர்கள் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தம் பண்ண முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி
0: செய்கிறவனே
1: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன்
0: அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தா சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தின்படி செய்யணும்ப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உங்க சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். இது வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவம் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வேறாய் தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதண்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கத்தாவே வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செவரும் உடைத்து போடுங்க, பிசாசன்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசவம் தரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா ஆண்டவரே. அப்பா மந்திரம் செய்வன எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்த கர சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்தும நேசரையும் அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு வைக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தரை இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணுங்க. நான் மக்கிப்படணுமையா? தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசீர்வீங்க, கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் நினைக்கணுமையா? ஆண்டவரே அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும், செபிக்கிற பிள்ளைகளை மாத்துங்க, சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா, மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க சப்பா, பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா, கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா, ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமைக்கு செலுத்துறோம், ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுக்கிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நாமத்தை கேட்டாரு கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நான் லாஸ்ட் டிசம்பர் 29th அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தேன், பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் டிசம்பர் 31st இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும், ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ ஜனவரி 3rd வந்து வீட்டுல ப்ரேயர் வச்சிருந்தோம், எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தனி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூடா கூட நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண ஏசராண்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனையார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனையர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
4: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. In English, Hand of Jesus Ministries, Toll Bar 80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 944-30-780-19 and 7598-112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாஸ்ட் December 29 அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் December 31 இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு 10 வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும், ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ January 3 வந்து வீட்டுல ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல. நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தரண்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா எஸ்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட கூட நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண எஸ்ரான்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.

0: உங்களுடைய சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவர், போதிமாண்டவர்னு சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாலை எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாலை எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமா வாழ்றதான் சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாலை எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமாக வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர அதே 7 வாசித்து பாருங்க, 1 Thessalonians 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தமாக வாழணும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக் கொள்ளணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும்
1: அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனசுக்காக செபிக்கணும். எல்லாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவு தான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். சத்தியத்தை பத்தி எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் கர்த்தர் சத்தியத்தை அறிதான் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொண்டு இருக்கணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறாரு. முதல்ல மனம் திரும்ப பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவுல நாளெல்லாம் நன்மையும் கிருபியும் என்னை தொடரணும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தரை ஒப்பு கொடுத்து சோமனும். ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவரா இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும். பரிசுத்தமா இருக்கு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என பரிசுத்தமாக்குங்க. நான் ரட்சிக்கப்படவும் நம்ம உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தம் உள்ளவருக்குன்னு சொன்னீரப்பா. நம்மளுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கருத்தில் கண்ணீரோடு கேட்போமா. கர்த்தர் தம்மை நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பங்களா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். அந்த ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறுதலை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் கறி உறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காவம், இந்த பாவம், இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், ஒரு மனதோடும், ஒரு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமானங்க பார்க்கலாம். அப்பா, நான் உண்மையே நேசிக்கிறேன். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உம்மனை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒரு லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம, துதிக்காம, ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டனே, விட்டுட்டனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்து நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வைத்திருந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதோடைய சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்து கொள்ளணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கு பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரு. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்பா சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்தில் நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமம் விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடு, முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியனவர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நான் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பாவுக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான் சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. அவளோடு இணைந்து நாம் யாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன தேவை இருக்குதோ, என்ன காரியங்கள் இருக்குதோ, அதை கர்த்தர்ட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தாலே எடக்கட்டுங்க, அக்கீல மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருபை அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். தேவ பிரசன்னம் அவங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே, சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா, கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாவே அப்பா, கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உமால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், டைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உமால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்ட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராச்சா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்க உரிமை உண்டு ராச்சா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறமையா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்காண்டவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். நோக்கி மன்றாடி கெஞ்சிரப்பா, கெஞ்சிரம். உடைய மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறமையா, மந்திரம், செய்வனை, பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறமையா. பொல்லாத ஆவிகளை ஆசிரியனாக இயேசுக்கு திரும்ப துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிறமையா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடைய தெரியற ஏசுகிறது நாமத்தினால. அண்டு மந்திரம் சேவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறமையா. அன்பின் ஆண்டு விரைமை துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா. ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமை ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமை ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டெடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பாமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சரி ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உண்மையோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா, உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பாமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா, கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா, பொருள் சேதமா, எந்த சேதம் உண்டாகாதோடு என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உமை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384 1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவார். எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகி என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் ஏசிலம் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 1 2 4 3 5. Our website, handofjesus.in. God bless you.

0: ஹலோ
1: சார், சொல்லுங்க சார்.
0: என்னம்மா, நான் உன்கிட்ட என்ன சொன்னேன்? உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? டைம் வேற ஆச்சு. நான் உன்னை சீக்கிரம் வர சொன்னேன். இன்னைக்கு வேற நல்ல நாள், கஸ்டமர்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. எப்ப வருவ?
1: 6 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 9 மணிக்கு வச்சிட்டேன் சார். வந்துடுறேன் சார்.
0: ஓ சே, இதெல்லாம் ஒரு ரீசனாமா?
1: சாரி சார்.
0: சீக்கிரம் வந்து சேரு.
1: இதோ வர சார்.
0: நம்மளுக்கு வந்தவனும் சரியில்லை, வரப்போறவளும் சரி, என்னதான் பண்ண போறோம்?
2: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகனை நமஸ்காரம், தரைக்கடல் உயிர் வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.
0: டேய் அறிவழகா.
3: முதலாளி.
0: என்ன சாங்கடா?
3: தான் முதலாளி, கீர்த்தனா சாங்கு.
0: கீர்த்தனா சாங்கா?
3: தெரியாது, கீர்த்தனா கீர்த்தனா
0: கீர்த்தனா சாங்கா?
3: அதான் முதல்ல சச்சில போடுவாங்களே.
0: டேய் அது கீர்த்தனா சாங்கலடா. கீர்த்தனை சாங். ஐயோ, இவனை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
3: ஏதோ சாங் நல்லாதான் இல்லையா?
0: நல்லாதான் இருக்கு. ஆமா சரி, கொஞ்சம் குனி.
3: ஏன் முதல்ல பெயிண்ட் பாக்க போறீங்களா?
0: குனி. என்னதுரா
3: முதலி? என்னது முதலி இது?
0: மண்டையில களிமண் தாண்டா இருக்கு.
3: சரி அதை விடுங்க. நம்மள ஒருத்தன் நல்லா ஏமாத்திடா முதலாளி.
0: என்ன சொல்ற?
3: இப்ப பாருங்களேன், இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு உள்ள போட்டா வெள்ள வந்து ஊந்துருது முதலாளி.
0: டேய் வேலைய பாறா, நான் போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வரேன்.
3: கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், ஆனா இந்த முதலாளி ஏசில உட்காந்து வீட்டுக்கு போயிடறாரு. அறிவே, நீ பாக்குற வேலைக்கு நீயே முதலாளி ஆயிருக்கலாம்டா. மேடம் பாத்து வாங்க மேடம், உட்காருங்க மேடம். நீங்க உட்காருங்க மேடம்.
1: எம்டி சார்.
3: ஐயோ நான் தான் எம்டி மேடம், நீங்க உட்காருங்க மேடம். மேடம் ப்ளீஸ் உட்காருங்க, ஏசி போறவங்களுக்கு உட்காருங்க. மேடம் நீங்க என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. ஹாட் காஃபி இருக்கு, கோல்ட் காஃபி இருக்கு, பர்கர் இருக்கு, பீஸா இருக்குது, பிரெஞ்ச் ஃப்ரை இருக்கு, என்ன வேணும் சொல்லுங்க.
1: எது இருந்தாலும் ஓகே சார்.
3: ஓகேவா, இந்த வந்துடும் மேடம். முதலாளி நல்லா ரிச் பீப்புள் ஆகுறாங்க மேடம். இந்தங்க பர்கர் சாப்பிடுங்க.
1: Thank you.
3: மேடம் கார்ல தான வந்தீங்க?
1: Yes.
3: மேடம் அந்த BMW கார்ல தான வந்தீங்க?
1: ஆமா ஆமா.
3: சாப்பிடு சாப்பிடுங்க.
1: ஓகே.
3: சாப்பிடுங்க மேடம். டேய் டேய் கம்மிடுறா. டேய் ஐயோ முதலாளி முதலாளி முதலாளி முதலாளி
0: என்னடா பண்ணிட்டு இருக்க?
3: முதலாளி கம்முன்னு இருங்க, ரிச் கஸ்டமர் பார்த்தா தெரியல உங்களுக்கு. வாட்ச பாருங்க, அவங்க பேக பாருங்க, உங்க பொண்ணு செப்பலை பாருங்க, இன்னொன்னு அவ்வளவு மதிப்பு.
0: டேய் அவங்க யாரு தெரியுமா உனக்கு?
3: யாரு முதலாளி?
0: வேலைக்கு சேர்த்திருக்கேன்டா.
3: வேலைக்கா? ஐயோ முதலாளி எனக்கு சம்பளமே வேணாம் முதலாளி. 3 வேளை சாப்பாடு கொடுங்க, 3 வேளை இங்கே பத்து தூங்கி இங்கே எழுத்து கழுவி விட்டுறேன். ஆனா முதலாளி
0: வாண்ட்ல சைன் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கா?
3: நான் பண்ண தப்பு அதுதான முதலாளி.
0: ஆமா, உனக்கு யாரு அறிவழகன் பேர் வச்சது?
3: முதலாளி அதான் எங்க ஆச்சு முதலாளி.
0: ஐயோ வேணாடா, வேலையை போடுறா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுற.
3: முதலாளி ஒரே ஸ்மெல்லு வரல.
0: ஆமாண்டா, ஷூ சாக்ஸ் எல்லாம் கரெக்டா கழுவுனியா?
3: ஐயோ முதல்ல அதெல்லாம் கரெக்டா கழுவிட்டேன். ஷோரூம்ல போயிட்டு ரூம் ஸ்ப்ரே எடுத்து வாங்க போங்க.
0: ஓ நீங்க முதலாளி, நீயா நானான்னு தெரியல.
3: போங்க முதலாளி. ஏ பொண்ணு பார்த்தல முதலாளி, நான் சொன்ன உடனே வேலை செய்ய போயிட்டாரு பார்த்தல. அந்த மாதிரிதான் நீ நான் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யணும், புரியுதா? இந்த சார் எல்லாம் சொல்லாத.
4: என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன்.
3: நான் அறிவினை கூப்பிட்டாலே போதும்.
5: கொஞ்சம்
1: சரி சார்.
5: நீங்க என்ன எல்லாத்தையும் குடுக்கணும், பேக் ஐட்டி வை, வேலை செய். ஃபர்ஸ்ட் உன் ப்ராப்பர்ட்டி இதுதான், படிக்கிற ப்ராப்பர்ட்டி, குடி. ம், போ தொட. அம்மா என்ன ஏமா தொடிக்கிற, கப்ப தொடமா.
1: சரியா சொல்லணும்ல சார்?
5: சொல்றாங்க அவங்க சரியா. தொட தொட, நல்லா தொட. அதோட அந்த கிளாஸ் தொட. கீழே போட்டு வச்சிட போற, சமரத்தை பிடிச்சிருவேன்.
6: பாத்து பாத்து கீழே வந்துட போற மண்டை கிட்ட உடஞ்சிட போகுது.

0: பதிவு இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு.
1: உங்க அம்மா சசி நானே அங்க மீன் ஊத்துறது மீனை வாங்கி கேக்குற நேத்துனுக்குற நீ
2: போட்டு

0: என்னடா கேப்பே சுடுகாடா மாத்தி வச்சிருக்கீங்க? என்னடா அறிவுலகா
1: முதலாளி? முதலாளி தெரியல, முதலாளி உள்ள வந்தாங்க முதலாளி. யாரும் தெரியல, கிடைங்க கேளுங்க முதலாளி.
2: என்னடா
0: வேணும், என்ன வேணும்? இங்க வாங்க, உட்கார் உட்கார். சரி சரி, உட்கார் உட்கார். நைனா இங்கதான் இருக்கிறார், உட்கார் உட்கார்.
1: உட்காரு நம்ம கடை
3: விடுறோம்.
1: நீ நம்ம
0: தம்பிங்களா, இதெல்லாம் நல்லது இல்லப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் குடிக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா?
1: கல்யாணம் ஆயிடுச்சு.
0: உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கா?
1: இருக்குது.
0: உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா? அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கப்பா. இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் இருக்க கூடாதுன்றக்காதான் நம்மளுக்காக ஒரு தேவனே பிறந்து வந்தாரு. பிறந்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சாருப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிச்சிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் கைவிட்டுறாதீங்கப்பா.
1: என்ன சொல்ற நீ?
0: எல்லாம் யோசிச்சு பாரு.
1: நாங்களே இந்த மாதிரி பொண்ணை தூக்குனாதான் 5-10 லோலட்சணிக்கிறோம். இதை வச்சுதான் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்றோம். எங்க மேல சொல்றேன், இது அச்சாரம். எங்களுக்கு ஒரு இதுவாகுது.
0: சரி, நீ செத்து போயிட்டா உன் குடும்பத்தை யாரு பாப்பா?
1: நம்மள செத்து போயிடுவான். பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்கு தள்ளங்களுக்கு.
0: இந்த பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்கப்பா. டேய் அறிவழகா, இதை தயவு செஞ்சு எடுத்துட்டு போடா. தம்பிங்களா, இது குடிக்காதீங்கப்பா. உடம்புக்கு நல்லது. எடுத்துட்டு போ, எடுத்துட்டு போ. தயவு செஞ்சு
1: எடுத்துட்டு
0: போ. இங்க பாரு, உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்களை எல்லாம் நினைச்சு பாருங்கப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. போங்க, போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வேலையை பாருங்க. போங்க.
1: சிக்கா அண்ணன் சொல்றத நான் வாஸ்து வந்தா ஏர்மச்சா. சரி மச்சா, பேசாம தூந்திடலாம் மாப்பிள்ள. சரி மச்சா, சரி வா. சரி, திருந்துடா.
0: சரிப்பா, போங்க போங்க.
1: இன்னும்
0: சாகலையா?
4: ஆத்தில தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு வந்துட்டாங்க.
0: ஐயோ, சரி போ, போய் உன் வேலையை பாரு.
5: இது எதிர் பாப்பா.
0: என்னடா இது
5: முதலாளி? அந்த பொண்ணு மனதில் டவுட் ஆகுது, என்னன்னு கேளுங்க.
0: ஆமா, நீ யாருமா? உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க?
6: தெரியும் சார்.
0: இதே நீ சொல்ல.
6: சாரி சார்,
0: உனக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல. என்னடா இது?
5: நான் அப்பவே நினைச்சேன், சந்தேகப்பட்டேன். யாருன்னு ஒரு மாதிரிதான் இந்த பொண்ணு இருந்துச்சு.
0: தயவு செஞ்சு நீ உனக்கு வேலை எல்லாம் நம்ம வெளியே போமா.
6: சாரி சார்,
0: வேலை இல்லன்னு சொல்ற. போ, வெளியே போ.
6: குடும்ப கஷ்டம் சார்.
0: தயவு செஞ்சு நீ சோத்த போற, அதுவே உன் குடும்பம் நல்லா இருக்கு. வெளியே போ, உனக்கு வேலை இல்ல. போ, வெளியே அனுப்பிடா.
5: வெளியே போமா?
0: போமா,
5: வா. இந்த பக்கம் போமா?
6: ஐயா கூட்டாண்டா, வா.
5: வர வர போ. முதலாளி, இப்பவே சொன்ன என்ன நம்ம ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சிங்க பத்தியா?
0: என்ன
5: ஆயிடுச்சு? ஹலோ,

0: coffee, coffee, coffee, coffee.
1: அறிவழகா என்ன பண்றான் சத்தம் பாத்தீங்களா? இவனை வச்சு நான் வேலை வாங்கினா எப்படி என் கேஃபேவை நான் மாலா மாத்த முடியும்? புரட்ட விட்டு தூங்குறான். காலையிலிருந்து வந்த கஸ்டமர்ஸ் இந்த கேஃபேவை சுடுகாடா மாத்துறானுங்க. இவன் தூங்கி தரித்திரத்தை கொண்டு வரான். டேய் அறிவழகா எந்திரா, டேய் அறிவழகா எந்திரா.
2: முதலாளி
1: என்னடா தூங்கிட்டு இருக்க?
2: முதலாளி தம்ம வேலை முதலாளி, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க மட்டும் போயிட்டே இருந்துட்டீங்க. எவ்வளவு வேலை தெரியுமா கூட்டி பெருக்கி கழுவி விட்டுருக்குறேன்.
1: சரி சரி சரி பரவாயில்ல, எனக்கு அடுத்து இந்த கெஃபே நீ தான்டா வச்சுக்க போற.
2: எனக்கு முதலாளி
1: கொடுத்துருவாங்க. எந்திரிச்சு வேலையை பாரு
2: முதலாளி. அங்க தானே போறீங்க?
1: ஆமா.
2: நாங்க இதை எடுத்துட்டு போவீங்க?
1: என்கிட்ட வேலை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராது. எந்திரி எந்திரி, கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. சரியான தூங்கு மூஞ்சி வச்சுட்டு நான் வேலை வாங்குறேன்.
2: முதலாளி ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க.
1: இப்ப மணி எத்தனை? 4 மணி ஆச்சா? காலையில இருந்து வந்த கஸ்டமர் அளவு போயிடுச்சு. 5 மணில இருந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த மொஜெட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
3: முதலாளி மொஜெட்டோ ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல.
1: சரி சரி, அதெல்லாம் அது கேக்கெல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டியா?
2: நீங்க தான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல.
1: சரி நான் பண்றேன், நீ அதுல மத்ததெல்லாம் ரெடி பண்ணு. கஸ்டமர் யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் போய் பார். போ போ போய் தொட. போ சொல்லி சொல்லி நம்ம இதான்
2: தொடக்கிறோம். முதலாளி சும்மா தானே உட்கார்ந்து.
1: டேய் நீ கலெக்டர் வேலையை பாக்குற, தொடக்கிற வேலை தானே பாடுற.
2: முதலாளி
1: தேர்ப்பாம்பர்
2: பரவாயில்ல முதலாளி, கலெக்டர் கூட ஆயிடலாம் முதலாளி. இதை தொடக்க முடியல முதலாளி. முதலாளி எப்படி தொடச்சிருக்க வந்து பாருங்களேன்.
1: தயவு செஞ்சு வாயை மூட்டி, யாரோ கஸ்டமர் வர மாதிரி இருக்கு பாரு. போ
2: வந்தாலும் வந்தாடி கோடி கணக்குல கொடுக்க போறாங்க. சார் வெல்கம் டு ஏஞ்சல் காஃபி சார்.

0: சார் எதாச்சும் சாப்பிட்றீங்களா? உட்காருமா சார்? இல்லை பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஐயோ எடா கூட மாகறானு சார். ஐஃபை சார்
1: சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்
0: சார்? நான் கேக்குற கேள்வி இல்ல, நீங்க கேக்குறீங்க சார்.
1: சொல்லுங்க என்ன இருக்கு
0: சார். இந்த காஃபில ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்குது, பர்கர் இருக்குது, பீசா இருக்குது, முதலாளி அப்புறம் என்ன இருக்கு?
2: மொஜோட்டோ இருக்குது,
0: மொஜோட்டோ இருக்குது,
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: முதலாளி
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்காம். உங்களுக்கு என்ன வேணும்?
1: ஹாட் இருக்கா? ஹாட்
0: கசாப் கால்ல இருக்குது.
1: ஹாட்
0: ஹாட்
1: ஹாட்
0: இதையும்
1: எஸ்
0: எத்திர வர
1: காஃபில ஹாட் போட்டு ஹாட்
0: போட்டு எத்திர வரணும்.
1: கோ மேன் கோ கோ.
0: நான் எத்திர வர முதலாளி ஏதோ ஹாட் வேணுமா?
2: ஹாட்டா?
0: நான் போய் கேளுங்க போங்க.
2: என்னத்த உளறான் இவன்?
0: வேற என்னன்னு கேளுங்க, எடுத்துட்டு வரேன்.
3: எஸ்கியூஸ் மீ சார்.
1: எஸ்
3: என்னாச்சு சார், என்ன வேணும் சார் உங்களுக்கு?
1: Heart man, my heart, heart breakdown.
3: Heart kya hai sir?
1: Sanbaba, Sanbaba, Sanbaba.
3: Sir,
1: yaar
3: sir, and Sanbaga, okar sir, okar.
1: Sanbaba,
3: Sanbaga ta pati solunga sir, yaar sir, and Sanbaga.
1: Daily kaalila, pattiyal, kudpa, saindro, pattiyal. What is this?
0: Heart cough.
1: No.
0: Heart cough.
1: Heart, no heart. My heart is breakdown. Crying. Blood coming. Red color blood coming.
0: No. Enna aichu kelunga.
1: My senbagam went.
3: Sir. Senbagam enna aichu sir?
1: Yes, went somewhere. Don't know. Where she went. She went. He, she went.
0: உங்களுக்கு
1: பாயசனியா
4: இது? அப்படியே திறந்து
2: போறேன்
3: ஜெயில கொண்ட விட்டுறோம்
2: பழக்கிறாது.
3: என்னாச்சு
0: முதலே, நீ என்ன சமாளிங்க? ஐயோ
1: செண்பகன ஒருத்தர் செத்து போயிட்டா. செண்பகத்தை பாக்கணுமா?
3: காட்டுங்க சார்.
1: பாருங்க அழகா இருக்கா.
3: டேய் அறிவழகா, இங்க பாருறா இவன் செண்பகத்தை.
1: மை செண்பகம்.
0: யாரு முதலாளி?
1: பாரு.
3: ஐயோ
1: மை செண்பகம், பியூட்டிஃபுல் செண்பகம்.
0: ஏண்டா பசு மாட்டியாடா உள்ளற செண்பகம் செண்பகம்?
4: பசு மாடா?
0: ஏதோ எள்ளு எள்ளு. நீ அது என்னடா எள்ளு?
1: மார்னிங் 10 லிட்டர் மில்க் கொடுக்கும்.
3: ஐயோ
1: ஈவினிங் 10 லிட்டர் மில்க் கொடுக்கும். மை செண்பகம் கொடுக்கும்.
0: பாலப்பட்டி
1: சொன்னு
2: செம்பகத்தை குறிச்சு நீங்க கவலைப்படாம மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார். கவலைப்படாதீங்க, கவலையெல்லாம் தூக்கி போட்டு இந்த பாடலை பாருங்க. பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கும் சார்.

0: பாட்டு பாத்தீங்களா? இந்த பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்ல? சோ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய அன்பை வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா நீங்க போயிட்டு வாங்க, இனிமேல் இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க.
1: ஏன் இரும்புறீங்க? இன்னும் டானிக் குடிங்க, சரியாயிடும்.
2: முதலாளி, நம்மள சாவ வச்சிரோம் நாட்டுக்கு, கூட்டு போங்க முதலாளி.
1: அவனை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். பை பை பை பை பை பை.
2: முதலாளி, இந்த கயிறை உங்க கழுத்துல போட்டு அப்படி இழுத்த எப்படி இருக்கும்?
0: டேய், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகணும், எடுத்து போட்டு வேலைய பாடுறா. காலையில இருந்து வரவன் சுடுகாடு மாதிரி மாத்திரம், இவன் என்னடானா பாயசம் எடுத்துட்டு வரான், வேலைய பாருங்க.
2: முதலாளி, நீ தான் எழுதி வைக்கிற நீங்க இந்த கடையை.
0: எந்திரிச்சு வேலையை பார்ப்போம்.

0: got a coffee.
1: ஐயோ முடியலடி.
2: விக்கே, வெளியில இன்னொரு இம்போவே இந்த பாட்டு காட்டுது, ஒரே தூக்கமா இருக்கு.
1: நான் பண்றது அக்கி.
2: ரொம்ப கஷ்டமாங்குதுடி. வெயில் பாத்தியா இப்படி சூரியன் சுருக்கல் அடிக்குது. வாடி ஜில்லுனு ஏதாவது தொண்டைக்கு அதமா குஷ்டு வரலாம் வாடி.
1: அதுதான் என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும்ன்றது. சும்மா துண்ணுகிட்டே இருக்க கூடாது. சரி இரு காஸ்ட்லியா, நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போற உடனே. ஒரு கடை இருக்கடி, தோ தோ தோ இருக்கு பாரு, அந்த கடைக்கு போலாமா?
2: அங்கயா?
1: அங்கெல்லாம் வானாப்பா,
2: அங்கெல்லாம் நம்மள ஆரோவே பண்ண மாட்டாங்க பாரு.
1: ஐயா அட அறிவே, ஒன்னாம் கிளாஸ் படிச்சிருக்கேன், என் கிட்ட கேளு. அது ஆரோ இல்லடி, அது ஆலோ. அந்த கடைக்கு வா போல.
2: ஏய் அங்கெல்லாம் போனா நம்மளால சேர்க்கவே மாட்டாங்கடி.
1: என்ன அக்கி நீ எந்த காலத்துல இருக்க? பணத்தை காட்டினா எவனும் பல்ல அழிச்சிட்டு உள்ள விழுவான்.
3: இந்த காபி பவுடர் வரதா இருந்தது, இன்னும் வரலையா?
4: போய் பாருங்க நீங்களே.
3: எல்லாமே நான் தான் பாக்கணுமா?
5: தொடைக்கிறேன்ல, என்ன பாத்து இருக்கீங்க?
3: கடைய தொடச்சு தொடச்சே பெயிண்ட் எல்லாம் எடுத்துறாத. வேலை பாருங்க,
5: மூஞ்சில பெயிண்ட் எடுக்கணும்.
4: யார் சாப்பிடுவா? நான் தான் சாப்பிடணும். கஷ்டமும் வர மாட்டாங்க. ஒரு கண்ணாவே இருந்தது. எப்படி சாப்பிடுறது இத?

0: குப்பையாக அலைஞ்சு திரிவோ சாமி, அலைஞ்சு திரிவோ சாமி.
1: ஓ சாமியோ,
0: டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்ட பாண்டம்பு கிட்ட பாண்டம்பு கிட்ட பாண்டியாலோ, டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்ட பாண்டம்பு கிட்ட பாண்டம்பு கிட்ட பாண்டியாலோ.
2: இவங்க என்ன டிஃபரெண்டா இருக்காங்க, ஒருவேளை ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்களோ. வெல்கம் டு ஏஞ்சல் கஃபே, சொல்லுங்க உங்களுக்கு என்ன வேணும்?
3: சாமி வெங்காயம் எல்லாம் வாணா சாமி, ரொம்ப களைச்சது வந்து வரேன் சாமி. இன்னைக்கு ஏதாவது காஸ்ட்லியா அது தாப்பா?
2: மேடம் பர்கர் இருக்கு, பீஸா இருக்கு, எல்லாம் இருக்கு, உங்களுக்கு என்ன
3: வேணும்? இல்ல பிச்சை போடுறேன்னு சொல்றேன் சாமி. சாமி எங்களுக்கு அதெல்லாம் வாணா சாமி, காஞ்சி போய் வந்து வரேன் சாமி. வெயில்ல
2: ஏதாவது நீங்க உட்காருங்க, நான் எடுத்துட்டு வரேன்.
4: என்னடா ஏதோ ஸ்மெல் வருது, சாக்ஸ் ஏதாவது கட்டினேன்னு?
2: முதலாளி
4: இல்லையா?
2: ஆமா முதலாளி.
4: நேத்து ஏதாவது கேக் ஏதாவது எலிக்கி வச்சு ஏதாவது செத்து போச்சா நல்லா பாத்தியா?
2: இல்ல முதலாளி, நீ தான் சாப்பிட்டீங்க எலிக்கி வச்சத.
4: டேய் ஏதோ நாருதுன்ற என்னைய களைச்சிட்டு இருக்க. கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா, ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் கூட்டு வந்து ஷாப்ல உட்கார வச்சிருக்க, ஒரே நாருது. என்னன்னு கேளு, போ முதல்ல அனுப்பு.
2: முரளி உங்களுக்கு அறிவு இருக்கா?
4: என்னடா
2: அவங்கள பாருங்களேன், எவ்வளவு அழகா, அது ஒரு கொண்டை, கொண்டையில ஒரு பூவு, பாருங்க அவங்க ஹேண்ட்பேக் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு, பர்ஸ் பாருங்க, அவங்க செயின் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
4: இல்ல இல்ல, இவங்களை எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்.
2: ஆப்பிரிக்கா போயிருக்கீங்களா?
4: இல்ல.
2: டிவில ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா?
4: டிவிலயா? இவங்க சில்லறை கேசுங்களா? அங்க பாரு சில்லறை ஒழிக்கிட்டு இருக்கீங்க.
2: முதலாளி காலையில இருந்து காலையில அந்த கடையில நான் டீ ஆத்தின இருக்கேன், கலாலையும் ஒண்ணும் இல்ல.
4: ஆமா,
2: இவங்களையும் மிஸ் பண்ணணும்.
4: சரி,
2: ஒண்ணுமே இல்ல.
4: ஆமாண்டா, நீ சொல்றது ஒரு வகையில சரியா தான் இருக்கு.
2: இன்னொன்னு, எவ்வளவு தாழ்மையா உட்காந்துருக்கான் பாத்தீங்களா கீழே?
4: டேய் அத தாழ்மை இல்லடா, அவங்க கூட்டத்துல எல்லாருமே கீழதான்டா உட்காருவாங்க. முதல்ல சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன சாப்பிடறாங்கன்னு
2: கேள்வி. சரி முதல்ல நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கிறேன். சாமி சாமின் வார்த்தை இங்க கேட்ட மாதிரி இருக்கு முதலாளி. எனக்கு
4: டேய் அறிவழகா, இப்பயாவது உனக்கு அறிவு வந்துச்சு, இவங்க நாடோடி கும்பல்றா.
2: முதலாளி அதெல்லாம் இருக்காது, அவங்க கிட்ட டாலர் இருக்கு முதலாளி.
4: முட்டைக்கண்ணை நல்லா திறந்து பாரு, ரோடு ரோடா போய் சில்லறை எடுத்துட்டு வந்து கையில காசு வச்சிருக்காங்க, அது உனக்கு டாலரா தெரியுதா?
3: துண்டத்துல போய் மஞ்சள் கடல அசிங்கம் கழிஞ்சு வச்சு எடுத்து எடுத்து சாமி. இதெல்லாம் முதல்ல முதல்ல எடுத்து சாமி, எங்களை பார்த்தா என்ன பிச்சை மாட்டேன்டா. நாங்களும் சுயமா பிசினஸ் பண்றோம்.
4: என்னமா பிசினஸ் பண்ற? எங்க சொல்லு, என்னென்ன பிசினஸ் பண்ற சொல்லு.
3: சாமிக்கு நம்ம பாட்டு எடுத்து விடுறேன், பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகள குறிப்போ சாமி, பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகள குடிப்போ சாமி, காடு பிடிப்போ, கவுதாரி பிடிப்போ, கொக்கு பிடிப்போ, காட்டு பூனை பிடிப்போ, எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி சாமி, எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி.
2: முதலாளி எனக்கு ஒரு ஆசை. முதலாளி
4: என்னடா ஆசை?
2: அவங்க போட்டிருக்காங்கல்ல காஸ்டியூம்,
4: ஆமா,
2: அத உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கும் முதலாளி? சிரிப்பு சிரிப்பா வருது முதலாளி.
4: அங்கங்க இரும்பெல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, அதான் பிசினஸ் மேக்னட் சொல்றாங்க.
2: என்ன
4: சாப்பிடுற கேட்டு கூட கூட
2: மரம்
5: மனசே வரலடி.
6: நான் சொல்றடி,
5: நம்ம உள்ள வரும்போது அந்த சாமி இருக்குல்ல சாமி, இந்த பவுடர் டப்பா மாதிரி சாமி இருப்பியா, அந்த சாமி நம்மள ரொம்ப ஆசையா அன்பா பேசா
4: இருக்கும்.
5: எனக்கு
4: ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடணும் போல இருக்கு.
2: முதலாளி, அவங்க எதை சுடுற பத்தி சொன்னாங்கல்ல, நம்ம கடையில சில பொருட்கள்லாம் சுடுறதுக்கு ஆள் வேணும் கேட்டிருந்தீங்களே.
4: ஆமாண்டா,
2: கசமா அவங்க அண்ணனை சேர்த்துக்கிட்டா.
4: ஆமாண்டா, அந்த பீஸா பர்கரு டோனட் எல்லாம் சுடுறதுக்கு ஆள் வேணும்.
2: ஆமா ஆமா,
5: நீ வானா.
2: ஒரே நாத்தமாகுது மாதிரி, நீ வேற அவன் மேல.
4: என்னையா டேபிள்ல பண்ண வைக்கிறமா, இந்த சீல கண்ணு வைக்கிற. டேய் அறிவலகா, சரி விடு, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு ரெடி பண்ண போ.
2: அதே பால் தீந்து போச்சு, வெளில போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
4: சரி போ, சீக்கிரம் வாங்கிட்டு போ.
2: காசு என்ன கொடுங்க,
4: நீ போய் வாங்கிட்டு வா போடா. ஆமாப்பா டோங்கரி, உங்க சமுதாயத்துல பொண்ணு எடுக்கணும்னா என்ன பண்ணும்?
7: அதுவா சாமி, எங்க உலகமே தனி சாமி, கேட்சத்தை தூங்குவோம் கேட்சத்தை சாப்பிடுவோம், நாங்க கும்பல் கும்பலா சுத்துவோம் சாமி, யாருக்கிட்ட கலக்க மாட்டோம் சாமி, எங்க உலகமே தனி உலகம் சாமி.
4: சரி சரி சரி, கையை கீழே போடு
7: சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எங்க இடத்துல பொண்ணு எடுக்கணும்னா நீங்க முதல்ல பொண்ணு குடுக்கணும் சாமி.
4: இந்த மூஞ்சிகளுக்கு பொண்ணு கொடுத்து வேற பொண்ணு எடுக்கணுமா? இது இந்த டின்னுகளை பார்த்தா கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம், இதுல பொண்ணு வேற கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா
7: சாமி? அப்படிலாம் சொல்லலாம் சாமி, சூட்டு போடுவோம் சாமி.
4: இருப்பா இருப்பா டோங்கிரி, இப்ப நான் அவனை கூப்பிடுறேன். அவனை கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்தி பாத்தீங்கன்னா அச்சசலா அவன் உங்க கூட்டத்தா மாதிரி தான் இருப்பான். இருங்க கூப்பிடுறேன். டேய் அறிவழகா, டேய் அறிவழகா,
2: வந்துட்டேன்.
4: அவங்க சொல்ற சட்ட திட்டங்களுக்கும் உனக்கும் கரெக்டா சிங்க் ஆகுதுடா.
2: முதலாளி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த மூஞ்சிகளுக்கு நான் கேக்குதா, என் ட்ரீம் வேற, என் ட்ரீம் கேளு வேற, என் ட்ரீம்ல நீங்க மண்ணவாரி கொட்ட பாக்குறீங்களா, அதுல கிளம்ப சொல்லுங்க முதலாளி.
5: நம்மள வெரைட்டி அடிக்கிற மனசாலுங்க மத்தியில இந்த சாமி நம்மள என்ன எதுன்னு கூட கேட்காமதோ இந்த ஜிலு ஜிலு அறையில உட்கார வச்சு இந்த இந்த மேச மேல எல்லாம் உட்கார வச்சு நம்மள அழகு பார்த்த சாமிய ஒன்னும் பண்ணிடாத அண்ணாத்த, விட்டு நம்ம போயிடலாம் அண்ணாத்த.
2: கெட்ட கெடுக்கே ஏசி வேற
5: சாமி, கொஞ்சம் வாய மூடு. வந்ததுல இருந்து என்னவோ பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்பதான் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா அழகுக்கு நீ கால் தூசி. எங்களுக்கும் ஆசை பாசம் நல்ல மனசுன்னு எல்லாம் இருக்கு சாமி. என்ன இந்த பணத்துக்கு தானே ஆசைப்பட்டு எங்களை உள்ள விட்ட, புடி வச்சுக்கோ. அண்ணாத்த, நம்ம அக்கிக்கு நல்ல குணமுள்ள ஒரு பையனா பார்த்து நம்ம கட்டி வைக்கலாம் அண்ணாத்த. இந்த சோப்பு டப்பாவும் ஆந்த கண்ணனும் எங்கே இருக்கட்டும் அண்ணாத்த. வா நம்ம போலாம்.

0: முதலாளி, தொடப்ப குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசு பத்தியா அது? மூட்டை வர விட்டு போச்சு பாரு முதலாளி.
1: டேய், காசு ஏதாவது இருக்கான்னு பாருறா.
0: இருந்தா நல்லதா இருக்கும் முதலாளி. அழுக்கு மூட்டை முதலாளி எல்லாம்.
1: டேய், தலைய சுத்தி தூக்கி போடுறா போட.
0: ஐயோ,
1: டேய் அறிவழகா.
0: சொல்லு முதலாளி.
1: நீ இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டடா. அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான்டா. அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதடா. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கெஃபேல வந்த ஒவ்வொருத்தரையும் பாத்தியா, குடிக்காக பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. அன்புக்கு ஏங்குற ஒருத்தங்க, இந்த மாதிரி மனுஷங்களால புறக்கணிக்கப்படுறவங்க ஒரு கூட்டம். அப்படி ஒவ்வொருத்தரும் அன்புக்கு ஏங்கி ஓடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஆண்டவர் உயிர்த்தெழுந்த நாள்ரா. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனுஷங்களை மதிக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்டா.
0: சரிங்க முதலாளி.
1: சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ற? கெஃபே மூடு, நாளைக்கு பாத்துக்கலாம். போ
0: முதலாளி. அந்த 500 ரூபாய்,
1: அந்த 500 ரூபாய் உனக்கு இல்ல, அது ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எடுத்து உண்டியல போடு. போ
2: முதலாளி. கத்து சொல்றாரு, திடீர்னு கத்துறாரு. இந்த முதலாளி புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. என்னால இந்த 500 ரூபாய வயிற்றுல போறாரு பார்த்தா, முதலாளி உண்டியல போட சொல்றாரு.
0: ரெடியா? அது எப்படி? போலாம். இப்பதான் போறாங்க.
3: ஓகேவா தேவா?
0: அதான் எப்படி பாத்து
4: நீங்க
5: தெரியுமா?

0: தானியேல் புஸ்தகம் 6:28
1: தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. பாருங்க, தருவியின் ராஜ்யபார காலத்திலும் ரெண்டு ராஜாக்கள் மத்தியிலையும் தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. நம்ம காரியத்தில் பாருங்க, ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும், ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும். தானியேல் காரியம் மட்டும் எப்படி இருந்ததுதான் ஜெயமா? காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரு நெருங்கி ஜீவிச்சாரு. ஆண்டவர் இயேசுவரு அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு. அவரு கர்த்தருக்காகவே வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஜெயமா இருக்கணும்னு சொன்னா நம்மளும் ஆண்டவராக இயேசுகிறிஸ்துவோடு அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரை தேடணும், அவரை அண்டிக்கொள்ளணும். அவர் வாழ்க்கை அவரோடு நம்ம எப்போதும் கூட இருந்தா நம்ம வாழ்க்கையும் ஜெயமா இருக்கும். ஏன்னா கர்த்தரிடத்துல பச்சைபாதமே இல்லைன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10:34
1: அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும்,
0: தேவன் என்ன இல்ல, எப்படிப்பட்டவர் இல்ல, பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும். ஏன்னா தானியேல் காரியம் மட்டும் ஜெயமா இருந்தது, ஏன் நம்ம காரியம் ஜெயம் இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் சொல்ற தேவன் அவருக்கு மட்டும் அப்படி செய்யல, அது அவருத்தர் என்ன இல்ல, பச்சபாதமே இல்ல. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள். அவர் நம்மளை படைச்சாரு, அவர் நம்மளை உருவாக்குனாரு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர்கிட்ட என்ன செய்யல, பச்சைபாதமே இல்லை. எங்க ஊர்ல ஒரு குடும்பம், எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பஞ்சகாலம், பஞ்சம் வந்துச்சு. பஞ்சம் பயங்கரமான 1975 பயங்கரமான பஞ்சம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டில் 4 பிள்ளைங்க, அந்த அம்மா ஐயா 6 பேர் சோறை செஞ்சோடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, சோறை அளந்து கரெக்டாக, ஏன்னா பஞ்சம் பயங்கரமான பஞ்சம், பசி பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, சோறை ஒரு பிள்ளைகள் கூட கூட்டியோ குறைச்சியோ தரமாட்டாங்க, கரெக்டாக 6 பேருக்கும் கரெக்டாக அளந்து செய்வாங்க. ஏன்னா 4 பேர் அவங்களுடைய பிள்ளைங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டி கொடுக்க மாட்டாங்க, குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனிதராகி நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கட்டாயம் கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, செய்வாரா? செய்ய மாட்டார். ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம யாவரும் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி செய்ய மாட்டார். தேவனிடத்துல என்ன இல்ல, பச்சபாதமே இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் செய்வாரு, பச்சபாதமே இல்ல. பசிக்க கேட்கலாமா? 1:4 12:12
1: ஐஸ்வர்யமும் கனமும்,
0: உம்மாலே வருகிறது,
1: தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர், உம்முடைய கரத்திலே, சத்துவமும் வல்லமையும் உண்டு, எவரையும் மேன்மைப்படுத்தவும், பலப்படுத்தவும், உம்முடைய கரத்தினால் ஆகும்.
0: உம்முடைய கரத்தினால் எவரை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்தவோ அவர் கரத்தினால் ஆகும். அவர் யாரை மேன்மைப்படுத்தணும் நினைக்கிறாரோ அவங்க மேன்மைப்படுத்துவார், அவர் யாரை பலப்படுத்தணும் நினைக்கிறாரோ பலப்படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நான் தான் செஞ்சேன் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தணும் நினைக்கிறாரோ அவர் மேன்மைப்படுத்தணும் நினைச்சிருந்து யாருமே என்ன செய்ய முடியாது, தலை செய்ய முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகத்துல வாசிக்க கேட்டீங்கன்னா 42:2
1: தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர்,
0: அவரால் என்ன செய்யும் செய்ய வல்லவர்,
1: நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் செய்ய நினைத்தது யாரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அவர் செய்யும் நினைச்சத யாரும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மட்டும் தான் செய்வாரு, அதை மட்டும் தான் செய்வாரு. வியாதி மட்டும்தான் சுகமாக்காரு, நோய் மட்டும்தான் சுகமாக்காரு, ஆத்மா ரட்சிக்க மட்டும்தான் முடியும், அப்படி இல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம் தடைப்பட முடியாது, அவர் சகலத்தையும் செய்வார். கலங்காதீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையேன்றீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு ஜெயமே இல்லையே, தானியில் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா இருந்தது, என் வாழ்க்கையில் ஜெயம் இல்லையே சொல்லி கலங்குறீங்களா? சரி, தானியில் என்னெல்லாம் செய்தாருந்தான் நம்ம பார்க்க போறோம். அப்போ நம்மளும் அதை நினைச்சு அப்ப ஆண்டு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டு தானியல் செய்த போல எனக்கும் செய்ய எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லி தான் நம்ம கேட்க போறோம். முதலாவது தானியல் என்ன செஞ்சாரம் பாருங்க, தானியல் புஸ்தகம் 1:8
1: தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
0: தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
1: பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: பிரதானின் தலைவனிடத்தில் என்ன செஞ்சாரா? வேண்டிக் கொண்ட. பாருங்க, ராஜாவுடைய போஜனை சாப்பிடறாரு. அந்த காலத்துல நீங்க லேபி கிராமத்தெல்லாம் பாத்தீங்கன்னா 11 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அதுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கறியெல்லாம் ராஜா சாப்பிடுவாங்க. அதனால ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு எங்க தீர்மானம் பண்ணாரு? தங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணினார். நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். உலக காரியத்துல தீட்டுப்படுத்த மாட்டேன், உலக காரியத்தோடு வாழ மாட்டேன், உலகத்தோட ஒத்து போக மாட்டேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நம்ம இறுதியத்துல தீர்மானம் பண்ணினால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்யணும், உலக காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இல்ல நம்ம எப்படியானாலும் வாழ்வேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும், இறுதியத்தை தீட்டுப்படுத்துறோம். நம்ம இறுதியத்துல ஒரு தீர்மானம் வேணும், நான் உலக காரியத்தோடு ஒத்து போக மாட்டேன், உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல, நான் பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணினா நிச்சயமா நம்மளாலே மாற முடியும். ஹலேலூயா. அப்படி வாழ்வோமானா தானியலின் காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ அப்ப நம்ம காரியத்தில் தேவன் என்ன செய்வாரு? ஜெயத்தை கட்டாயம் தருவார். ஹலேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணிடுறார். என்ன பண்ணார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 17:3
1: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: தீர்மானம் பண்ணி வாய் மீறக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேசி என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு இதயத்தில் தீர்மானம் பண்ணிடுறார். இன்னொரு வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: அவர் உள்ள தீர்மானம் பண்ணியிருக்கிறார், என் வாய் மீறக்கூடாது, ஆண்டு பிரியமில்லாத வார்த்தை நான் பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 12:36-37, ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து கத்துட்டு வரணும், என்ன செய்யணும், கணக்கு கொடுக்கணும். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 12:36-37, நம்ம என்னென்ன பேசுறோமோ அந்த பேச்சு தகுந்த ஒரு நாள் கத்துட்ட கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது அப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரு.
1: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார்.
0: அதனால்தான் அதை அறிந்த தாவீது தான் சொல்றாரு, அவளுக்கு ஒரு அவர் உள்ளத்தில் ஒரு தீர்மானம் பண்ண. என்ன தீர்மானம் பண்ணாரு
1: வாசிப்பா? என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்.
0: வாய் மீறக்கூடாது, வீணா பேசக்கூடாது, வீணா சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணாரு. தானியில் வந்து தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணாரு. தாவீது தன் வாயை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணாரு. யோவ் என்ன செஞ்சாராம் பாருங்க, யோவின் புஸ்தகம் 31:1
1: என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினா
0: நான்
1: ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி?
0: நான் ஒரு கன்னி மேல் நினைப்பா இருப்பது எப்படி? ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி? பாத்தீங்களா, யோவ் ஒரு தீர்மானம் பண்ணாரு, ஒரு பொண்ணை கூட என் கண்ணில் நான் வேஸ்ட்டா பார்க்க மாட்டேன், கண்ணு அவங்க எந்த அழகா இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலும் சரி பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். பண்ணிட்டு சொல்றாரு, நான் தீர்மானம் பண்ணினேன், நான் வந்து ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி? தீர்மானம் பண்ண பிறகு மற்ற கண்ணி நினைச்சுக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி யோவ் சொல்றாரு. யோவ் ஒரு தீர்மானம் பண்ணாரு. தானியல் சொல்றாரு, நான் வந்து என் இறுதியத்தை ராஜாவுடைய போஜனத்தினாலோ பானத்தினாலோ நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் இறுதியத்தில் தீர்மானம் பண்ணாரு. தாவீது என்ன செஞ்சாரு? நான் வந்து என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்றாரு. இங்க சொல்றாரு, யோகு சொல்றாரு, நான் எனக்கு என் கண்ணு வந்து மற்ற ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன் பண்ணிட்டு அப்படி பார்க்க மாட்டேன்னு பண்ணினேன்னா எப்படி ஒரு கண்ணி மேல் நினைப்பாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம். நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நான் உலகத்தன் அல்லாத போல நீங்களும் உலகத்தன் அல்ல. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17:16.
1: நான் உலகத்தான் அல்லாதது போல,
0: நான் உலகத்தான் அல்லாதது போல
1: அவர்களும் உலகத்தார் அல்ல.
0: அவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் பிள்ளைகள் யாரால இருக்குமோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தாரை போல வாழவே கூடாது. நான் உலகத்தான் அல்லாத போல அவர்கள் உலகத்தான் அல்ல. உலக காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம் ஒவ்வொரு நாளும் இதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னா உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரி வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்த விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்
0: தீட்டுள்ளது நல்லா கவனிங்க. அது தானியல் சொன்னார் இல்லையா, ராஜா போஜனத்தினாலும் அவருடைய பாடத்தெல்லாம் தீட்டுப்படுத்த மாட்டேன் அந்த மாதிரி கருங்க சொல்றாரு. தீட்டு உள்ளதோ
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பான காரியம், அருவறுப்பான அருவறுப்பையும்
1: பொய்யையும்,
0: பொய் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், உண்மை மாதிரி பேசுவாங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யும்
1: நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: ஒன்று எங்க பிரவேசிக்க முடியாது, எங்க பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது. பொய் அருவறுப்பான காரியம் தீட்டுள்ளது எல்லாம் பிரவேசிக்க முடியாது. இன்னும் வேற எதெல்லாம் தீட்டம் பாருங்க, எபிரேயர் புத்தகம் 12:15.
1: ஒருவனும்
0: ஒருவனும்
1: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு,
0: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாரோட கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாக்குறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும்.
0: பாத்தீங்களா, நம்ம கசப்பு நமக்குள்ள வந்து இருதயத்துல தீட்டாவது. நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், அவங்க என்ன எங்களோட பெரியவங்களா, அவங்க கூட நான் போய் பேசுறதுக்கு, நான் எங்க வீட்டுல எப்படிப்பட்டவங்க, எங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, அவங்க கூட போய் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாமா, அது கசப்பான வேறு எழுந்து கசப்பு நமக்குள்ள வந்து அது என்ன, இது நமக்குள்ள தீட்டாயிருது. ஹல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க பேசாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறீங்களோ அது கர்த்தரி பார்வையில தப்பானது. அதுதான் இங்க சொல்றாரு இன்னொரு தடவை.
1: ஒருவனும்
0: ஒருவரும்
1: தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு,
0: நம்ம வந்து தேவனுடைய கிருபை இழந்து போக கூடாது, என்ன செய்யணும்,
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பு யார் மேல மக்கள் என்ன இருக்கக்கூடாது, கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதுனா,
0: கலக்கம் உண்டாக்கு கசப்பு, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, யாரா இருந்தாலும் பிடிக்காத விடியது, கசப்புற மக்களை வராதபடிக்கு அதனால கலக்கம் உண்டாகி
1: அநேக தீட்டுப்படாதபடிக்கு
0: கசப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீட்டு வந்துடும். யார் மேல கசப்பு, யார பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறோம், யார பார்த்தா அற்பமா நினைக்கிறோம், யார பார்த்தா நம்ம அற்பமா நினைக்கிறதால ஒண்ணுமே இல்ல அறிமையானவர்களே. கத்தரால கத்தர் வந்து நம்ம மற்றவங்களை அற்பமா நினைச்ச மனிதன் முகத்தை பார்க்க கத்தர் எங்க பாக்குறாரு, உங்க இதயத்தை பாக்குறாரு, மனசை பார்த்து அற்பமா நினைக்கிறது திருப்பிட்டு போறது எல்லாம் மன கத்துட்டேன்னு நம்ம உள்ளத்துல தீட்டு வந்துடும். எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், உலகத்துல எல்லாம் பண்ணலாம், நமக்குள்ள கஷ்டப்பு வந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் வேற வாசல் எல்லாரும் புரிஞ்சுட்டு நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வெறுப்பு உள்ளத்துல இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. வாசி.
1: ஒருவனும்
0: ஒருவரும்
1: தேவனுடைய கிருபையை,
0: உங்களுக்கு கசப்பு இருந்தாவே தேவனுடைய கிருபைய
1: இழந்து போகாத படிக்கும்,
0: கசப்பு இருந்தா என்ன செய்யற, முதல் என்ன செஞ்சிடும், தேவனுடைய கிருபைய இழந்து போகாத படிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாகிறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்,
0: அநேகர் தீட்டுப்படாத படிக்கு தீட்டு வந்துடும். தீட்டு இல்லாம எங்க போக முடியாது, தீட்டு உள்ளதும் அருவறுப்பான காரியமும் பொய்ய நடப்பு யாவரும் என்ன செய்ய முடியாது,
1: முன்றிலும்
0: எங்க எங்க போது பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27.
1: தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
0: அருவருப்பையும்
1: பொய்யையும்
0: பொய்யையும்
1: நடப்பிக்கிறதுமாகிய
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுக்கு என்ன சொல்றாரு? சீஃப் போஸ்டர்ல பேரல் பட்டவங்க தான் அது பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கும் ஆண்டவருக்கும் தடையிறாத படிக்க இப்பயே நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவருப்பான காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவருப்பான காரியம், பொய் நம்ம எதை சொல்றோம், பொய் சொல்றோமா, பேசலாம் பொய் சொல்றோமா, அதான் ஆண்டவர் சொல்ற உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. மிஞ்சினால என்னவா தீமாஸ்திங்க. மத்தேயு சுவிசேஷம் 5:37. சும்மா பொய் பொய் பொய் நிறைய பாத்தீங்கன்னா பேசலாம் பொய்யாத்தான் இருக்கும். அவங்க சொல்றப்ப பாரு இப்ப வேண்டே பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாரு. பேசலாம் பொய்யாத்தான் இருக்கும். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பிடுமா? எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள மே அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பிச்சிங்க. வியாதி சுகமாக்கும் ஏஸ்பா, நோய் சுகமாக்கும் ஏஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் ஏஸ்பா. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசின் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலையை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திரும்ப நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க கவலை மாற்றுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. உளிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பலை உண்டாவலையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான்தவரை சந்தோஷத்தை தாரும் அக்கின் மாதிரிலாம் காத்துக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டுமப்பா. அன்றுவரே அந்த கரிசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம். ஏசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம் செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 8144192192, 8144192192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாதுன்னு சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address, acminkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அலிலுயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: பாத்தீங்க, மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தனமுக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறை கர்த்தனமுக்கு

0: தலைமுறை கர்த்தர் நினைச்சு நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மள ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தவளையும் நம்மளை நினைச்சு முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. அதான் 91 சங்கீதம் 9:10
1: எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான கர்த்தரை
0: உனக்கு
1: தாபரமாக கொண்டா ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது,
0: பொல்லாப்பு நேரிடாது.
1: வாதை உன் கூடாரத்தை அணுகாது,
0: வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எனக்கு அடைக்கலமா இருக்கு உன்னதமான கர்த்தரை உனக்கு தாகரமா கொண்டா ஆகியால் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதை நம் கூடாரத்தை அடைக்கலாம். சொல்லிட்டே இருக்கணும், கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன் எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் அறிக்கிடணும்.
2: கர்மங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவர் வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக் கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே, நீ இறங்கும்படி காய் ஜெபிக்கணும். கர்த்தர் எங்களுக்கு இறங்காவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே, எங்களுடைய அப்பா, பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படி கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக, என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா? நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா, எங்களுக்கு சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக, சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையா இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படி காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலுமாய் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலும் கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமையை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க, எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீ இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்துக்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிப்போம்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொருளும் ஆண்டவரே, எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம், வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிற இணை அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனோட உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும், தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருமேலும் தேவனோட திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கியிருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனே எஸ்எப்பா கவுன்சிலர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே, இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனுடைய கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்து.

0: ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம சவுமணும் போராடி சவுமணும் நிறைய நம்ம திருச்சபையில திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக சாப்பிடணும்.
2: ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க தேசத்தையும் தேவனை கருத்தர் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க தேசத்தின் உள்ள திருச்சபைகள் ஒவ்வொன்றையும் ஆக்கிரமிக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. எங்க தேசத்தில் உள்ள திருச்சபைகள் திறக்க உதவி செய்தீரே, கோடி நன்றி ஏசப்பா. தமிழ்நாட்டிலும் திறக்க தேவனை கருத்தர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். தடைகளை மாற்றுங்க ஆண்டவரே. பரலோக தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. இந்த கொரோனா வைரஸ்க்கு முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. இதனால திருச்சபைகள் திறக்கப்பட ஒவ்வொரு போதகர்மார்களின் தேவனை கர்த்தர் வல்லமையடுத்து பயன்படுத்துவீராக. ஊழியக்காரர்களை வல்லமையடுத்து பயன்படுத்த வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுன ஏசப்பா. எங்க திருச்சபையில் ஒரு அக்னி பற்றி எரியும் ஆண்டவரே. எங்க திருச்சபைகள் ஒரு எழுப்புதல் உண்டாகும் ஏசப்பா. அப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்டம் ஆத்து மக்களை கூட்டு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பா. நாங்க யாற்று ஏசப்பா போவோம் ஆண்டவரே. என் தேவனே, மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே, மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபையில திறந்து. இதற்கு பின்னாக நின்றுக்கிறீ சிற பொல்லாத சாத்தன் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படி ஆச்சு திருச்சபைகள் திறக்கணும், நாம மகிமை பண்ணும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுது
1: பெற்றுக்கொள்ளுங்க.
3: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 8144192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா?
4: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்தன் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
5: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ்,
7: டோல்பாத் 80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கூனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address asinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தர் நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தர் தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமே நம்ப வேண்டும். கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59:16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: நானோ உம்முடைய வல்லமையை பாடி
1: காலையிலே உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோட புகழுவேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோட புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே,
0: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே
1: நீர் எனக்கு தஞ்சமும்,
0: நீர் எனக்கு தஞ்சமும்
1: உயர்ந்த அடைக்கலமும் ஆனீர்.
0: உயர்ந்த அடைக்கலம் ஆனீர். பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கர்த்தர் நெருக்கமான நேரத்தில் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவரை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்கல, அவர் பாடி புகழும்போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முத கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு. ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு. மூன்றாவதாக அவர் பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும். ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை. ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுற எதை குறிக்குது? தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார்? நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ,
0: கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனோ
1: அவன் ரட்சிக்கப்படுவான்,
0: அவன் ரட்சிக்கப்படுவான்
1: என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன? தேவனை ஆராதிக்கிறதான். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவனை ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க. யோவான் சுவிசேஷம் 4:24
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: தேவன் ஆவியா இருக்கிறார்,
1: அவரை தொழுது கொள்கிறவர்கள்,
0: அவரை தொழுது கொள்கிறவர்கள்
1: ஆவியோடும்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும்,
0: உண்மையோடும்
1: அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவர் தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு? ஆவியா இருக்கிறார். அவர் தொழுது கொள்றங்க தொழுது கொள்ளணும். ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவர் தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ள பாருங்க. எண்டித்தேமியத்தின் புஸ்தகம் 1:4
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு,
0: என் முன்னோர்கள் முதல் கொண்டு
1: சுத்த மனசாட்சியோட,
0: சுத்த மனசாட்சியோட
1: ஆராதித்து வரும் தேவனை,
0: ஆராதித்து வரும் தேவனை
1: நான் ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவர் எப்படி ஆராதிக்கணுமா? சுத்த மனசாட்சியோடு, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். தூர ஆராதிக்கிறதில்ல. மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்கிறாரு? நம்ம இருதயத்தை பாக்கிறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹலேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு? பிரியப்படுகிறார். யாத்திரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி,
0: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி,
1: நீ பார்வோனிடத்திலே போய்,
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய,
0: எனக்கு ஆராதனை செய்ய
1: என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம்? ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும்? ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும்? சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட ஆராதிக்க வேண்டும். 29:2
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை,
0: கர்த்தருக்குரிய நாமத்துக்குரிய மகிமையை
1: அவருக்கு செலுத்துங்கள்,
0: அவருக்கு செலுத்துங்கள்
1: பரிசுத்த அலங்காரத்துடனே,
0: பரிசுத்த அலங்காரத்துடனே
1: கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடனே நினைச்சு கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்படுற நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு? உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்க, மூன்றாவது கத்தரை சுத்தோடு பசுத்தத்தோடு தேவன் ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும், தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவனில் தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்துல வைப்பார். ஆண்டவரை கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிறார் பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிறார், நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: என்ன செய்யணும், அறிகிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறிகிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறிகிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதை சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறீனால உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும், அவர் சித்தம் என்ன. ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்ல, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளா இருக்க உண்மைதான், ஆனா எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியாது. அவர் சித்தத்தை அறிகிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள்,
0: நான் உங்களை
1: உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்மை செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அவர் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தாவி நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிரடைய வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிரடையணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவரை சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயம் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறிகிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே நாமத்தை அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பசுத்த நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியை அல்ல இரக்கத்தையும்,
0: தகன பலிகளை பார்க்கிலும்,
1: தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் பார்த்தோம், முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தமிழ் சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பினால் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மள அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்தும் கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் பார்த்து செவி கொடுத்தா அவர் சடமாக மாற்றுவார் நம்மள. அது மாத்திரல, நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்திரத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல, நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியுற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த அபிஷேகம் பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்பு குடிச்சு அவனுமா
1: நமக்கு அடைக்கலமா இருக்கிறேன் சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யாரையெல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் யாரெல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேதவசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாக இருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பன நீரே எங்கள் அடைக்கலமாய் இருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமாய் இருக்கிறீர். யார் யார் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமாய் இருப்பார் என்று சொன்னீர் அப்பா. அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் ஆவில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிற பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமே ஆசீர்வதிக்கணும் ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவளோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீ கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்ஒர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சி நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து செவிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சணை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சுன்னு கேட்டாரே அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடியா ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவர். கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாமே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று மாண்டவரு அப்பா. மாம்சமான யாவரு மேலும் ஆவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்று மாண்டவரு. எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேல ஊற்றுவேன் சொன்னீரே, எங்கள் வாலிபர் மேல ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவரு அப்பா. மூப்பர் மேல என் ஆவி ஊற்றுவேன், சொப்பனை பாப்பாரு சொன்னீராண்டவரு, சொப்பனத்தின் வரங்களை கொடுக்க முடிக்காய் செபிக்கிற ஆண்டவரு. ஊழியக்காரி மேலே ஊழியக்காரி மேல ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவார் சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாரும் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று மாண்டவரு. அக்கினி போடுங்க ஆண்டவர், அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தாரு உற்சாகத்தின் ஆவி தாங்க முடி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரு. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு போட்டு நீங்க போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பிரச்சனை விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பாமை ஸ்தோத்திரம். எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும் இப்படி கெஞ்சுகிறையா கெஞ்சுகிறையா. தொழில் செய்ற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்ய யாவரை செய்ய குடும்பங்கள் ஆசீர்வீங்க. யாவரும் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாளம் தரும். காலியூர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ளும் அண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்க? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்கப்பா. தகப்பனே தகப்பனே தகப்பனே தகப்பனே செபிச்சவங்கதான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை குடுங்கப்பா, தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்க இடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்க இடத்துல பேச போறோம் ஆண்டவர? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேசு முந்திக்கொண்டு அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவர். எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசுனாண்டு எங்க படைத்தவரை பேசுனாண்டு. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தை ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்க, அப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோட பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை நிமிடாது அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள அண்டிக்குள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா, வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க, பொறுப்பிடுங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள். அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதார ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கணும். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கணும். ராஜாங்களை பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிற தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கர்த்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குத தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. செய்யற தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எசப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எசப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலே பாரங்களை நீக்கி அவர்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவர்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவதும் நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க ஏசு.

0: சிறு பிள்ளைகளை வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க, சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உட்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது, அது மாத்திர பழி விட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது, அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
1: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே எங்க தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, எங்க தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது ஆண்டவரே. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, ஆண்டவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து ஆண்டவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்கக்கூடிய அந்த அப்பா கிருபைகளை அவர்களுக்கு தாரும். ஆண்டவரே இப்படியாப்பட்ட மக்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக. இப்படியாப்பட்ட ஜனங்களை தேவனாகி கர்த்தர் தொடுவீராக, மனமாற்றத்தை தருவீராக அப்பா. ஆண்டவரே, இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து ஆண்டவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் ஆண்டவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றி ஓடி மே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையும் துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கொடுக்க கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே, இப்படி படிச்ச உள்ள எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே, உம்மை தவிர எங்களுக்கு யாரு இருக்கு? ஆண்டவரே, நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க சப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவரே, அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க, விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் சப்பா. எங்க காவல்துறைக்கா செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் சப்பா. அன்பின் ஆண்டவரே, மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்துமாக்கள் மறித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதோடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் செவிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே, எத்தனையோ மக்கள் மறித்து போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாது அப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களை அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே என்ன யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவட பாத்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி ஒன்றில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா, அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவரே. எங்க தமிழகத்துக்கு இறங்கும் அப்பா, இறங்கும் அப்பா ஆண்டவரே. இயேசுவே இறங்கும் அப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்க மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீ எவ்வளவு பேர் குணமாக்கி

0: இங்கே கொடாடக்கூடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் வியாதி நாட்கள் பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து எறையாதேன்னு சொன்னீங்க அப்ப, அங்கு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கத்தர், நீர் சொல்லாக நீர் கட்டளை நிற்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யேசப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிற 138 கோடி சனங்களில் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ளும் எண்டிக் கொள்ள உண்மை சார்ந்து கொள்ளும் மூடிற்கு கிருபை தர முடியாது செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யப்பா. நானே அவற்றை சிற கத்தனு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்க குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேத வரக்கூடாது ஆண்டவரே. காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கு வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். ஏஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
1: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியாக மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பரில் எப்போ வேணால் நீங்கள் கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரிய மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்கள் தேவையோடு ஏதாவது நீங்கள் உங்கள் பிரச்சனையை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லாமா?
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பிரியமானவர்களே, உங்களில் அநேக நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நெல்கிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

பிரதான ஆசாரியர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பூரணப்படுத்தினவர். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா?

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16:13.
1: விழித்திருங்கள்,
0: விழித்திருங்கள்,
1: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
0: விசுவாசத்தில் நிலைத்திருங்கள்,
1: புருஷராயிருங்கள்,
0: புருஷராயிருங்கள்,
1: திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். விழித்திருங்கனா தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் ஆத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம ஆத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம ஆத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்கெல்லாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பான்ற சொல்ல ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வாசிக்கு கேட்டோம் சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு,
0: என்
1: கண்களை தெளிவாக்கும்,
0: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும், நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பணப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யார் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 16:18.
1: எந்த சமயத்திலும்,
0: எந்த சமயத்திலும்
1: சகலவிதமான வேண்டுதலோடும்,
0: சகலவிதமான வேண்டுதலோடும்,
1: விண்ணப்பத்தோடும்,
0: விண்ணப்பத்தோடும்
1: ஆவினாலே ஜெபம் பண்ணி,
0: ஆவினாலே ஜெபம் பண்ணி
1: அதன் பொருட்டு,
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்,
0: மிகுந்த ஜெபிக்கிறதுக்கு நமக்கு என்ன வேணும், மிகுந்த மன உறுதியோடும்,
1: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்,
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்,
0: பண்ணும் வேண்டுதலோடும்
1: விழித்துக் கொண்டிருங்கள்,
0: விழித்துக் கொண்டிருங்க. பாத்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திர என்ன வேணும், மன உறுதி இருக்கணும். மன விருதி இருந்தா தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாக ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாம இருந்தா ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிமை, மன உறுதி வேணும். இல்ல ரெண்டு நாள் செய்வோம், மூணாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்கள்லாம் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவம் பண்றது விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டர்களை இருக்க முடியுது, மூணா நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன், பிறகு கொஞ்சம் நாள் கழிச்சு உற்சாகப்படுத்த ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிருக்காது. என்னன்னா மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பழைய வழிக்கு போயிடுறோம். காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செபித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பு இல்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
0: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்,
1: எல்லா மனுஷருக்காகவும்,
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்,
0: என்ன செய்யணும், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும்,
1: ஜபங்களையும்,
0: ஜபங்களையும்,
1: வேண்டுதல்களையும்,
0: வேண்டுதல்களையும்,
1: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்,
0: ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும்.
1: நாம் எல்லா பக்தியோடும்,
0: எல்லா பக்தியோடும்,
1: நல் ஒழுக்கத்தோடும்,
0: நல் ஒழுக்கத்தோடும்,
1: கலகம் இல்லாமல்,
0: கலகம் இல்லாமல்,
1: அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு,
0: அமைதலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு,
1: ராஜாக்களுக்காகவும்,
0: ராஜாக்களுக்காகவும்,
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்,
0: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
1: அப்படியே செய்ய வேண்டும்,
0: அப்படியே செய்ய வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும், ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணி, எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா, எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் செய்ய பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும், என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேச அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும், எல்லா மனிதருக்கும், முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும், எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரங்களை யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயினில் போனாலும் பயம், அங்க குண்டை போடுற இங்க குண்டை போடுற, நம்மள அமைதியில வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவன்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டுல ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவரே, எல்லாருக்கும் அவன் செபிக்க ஒப்பு கொடுக்குறாண்டவரே, நான் இதுவரைக்கும் என் செவ செய்வி அதிகமாக குறைவுதாண்டவரே, எனக்கு செபிக்கக்கூடிய கிருப எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
1: ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில், நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
0: கர்த்தர் நினைச்சார், அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, நீர் இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு மரத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பார்த்துருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரணும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சு விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீர் ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். இங்கே தானியேல் புஸ்தகம் 2:21.
1: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
0: ராஜாக்களை தள்ளி
1: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
0: நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார். நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நம்ம தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நமக்கு நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா, ஹலேலூயா. எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காக நம்ம செபிக்கணும். ஹலேலூயா, செபிக்கணும். நம்ம எல்லாரும் நம்ம எல்லா மனிதரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க, நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியக்காருக்கா செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கா செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும். மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க. நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாயிருங்கள்.
0: பாவம் செய்யாம இருக்குன்னு சொன்னா நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிறோம் வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேச நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற, பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து கொண்டு என்ன செய்யுங்கம்மா? தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம், யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பற்றி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா? தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவரே தாவீது ராஜா செவிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும் தெளிவாக்கும். 13:3.
1: நான் மரண நித்திரை
0: அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும்.
0: நம்ம ஆண்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாங்க, மனதை தெளிவாக்கும் அப்பா. நான் என்ன பேசுறேன் என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பாவுட இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்லை, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படிதான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்க இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாவடிக்கனே காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொருட்படுத்துக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதுவுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க. நீங்க தான் என்ன காத்துக்கணும்னு சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
1: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
0: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
1: பாவம் செய்கிறவன் எவனும்,
0: பாவம் செய்ய எவனும்
1: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க. பாவம் செய்யாதடி மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவமன்றுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்கிற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற அதை கர்த்தடி வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற, நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய பாவத்தை என்ன செஞ்சிடணுமா தள்ளிடு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
1: ஆகையால்
0: மேகம் போன்ற, மேகம் போன்ற
1: இத்தனை திரளான சாட்சிகள்,
0: இத்தனை திரளான சாட்சி பேதத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மறித்து போன சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
1: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க,
0: சூழ்ந்து கொண்டிருக்க
1: பாரமான யாவற்றையும்,
0: பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்,
0: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
1: தள்ளிவிட்டு,
0: தள்ளிவிட்டு பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுலயும் நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம பாவம் செய்யாது விடுக்கி நீதிக்கேற்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதிக்கேற்க விழித்திருக்க கூடிய இதயத்தை தாருமப்பா, நான் பாவம் செய்யாது விட என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லு. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புஸ்தகம் 18:20.
1: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
0: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற உயிர் உள்ளு பேர் கொண்டிருந்த வெளிப்படுத்துல சொல்றாரு. பாத்தீங்களா, வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிர் உள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
0: நம்ம ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல நம்ம என்ன சொல்ல பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாது அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரை அப்படிக்கு என் கண்களை தெளிவாக்கும். நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவிட என்னை காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே பாவம் செய்ய பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க. ஆண்டவரே உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவிச்சிங்க. நான் பாவம் செய்யாவிட என்னை ஆத்துமா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் நிறைஞ்சி செவிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும். ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்துமா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் எப்படி இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 17:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்து பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள் உயிரடைவீர்கள்,
0: உயிரடைவீர்கள். இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவம் செய்ய ஆத்தம் மறித்து போன சொன்னி செத்து போன சொன்னீங்களே, என் ஆத்துவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டாண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உங்களுடைய ஆவி என் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடைவே. ஆண்டவரே 1 Cor 15:34.
1: நீங்கள் பாவம் செய்யாமல்,
0: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு,
0: நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு
1: தெளிந்தவர்களாய் இருங்கள்,
0: தெளிந்தவர்களாய் இருங்கள். நீதிக்கேற்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும், பாவம் செய்ய நீதிக்கேற்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்துட்டு கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யணும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும். தெளிந்த புத்தி, தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
0: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
0: தன்மான காணப்படத்தக்கதாக,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
0: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: விழித்துக் கொண்டு,
0: விழித்துக் கொண்டு,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
0: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு. நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்திர கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பீசா திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான். எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை நம்ம என்ன செய்யக்கூட, பீசா திருடாத விடிக்கிற மெனிச்சு விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கிவரான்.
2: கற்றுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா. பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும் ஆண்டவரே. உங்களுடைய வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை நானும் தாங்கட்டும்ப்பா. நன்மையான காரியத்தை செய்யப்பா. நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா. இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்க உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உங்க அண்டிக் கொள்ள, உங்களை சார்ந்து கொள்ள கிருபை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு ரத்தத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா. சமாதத்தை பெற்றுக் கொள்ள ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுறமும் இளவரையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே. நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருபை செய்யமுடியா செவிக்கிறோம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள. எத்தனையோ ஜனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் எல்லாம் விடுதலை செய்யுங்க. கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியாது செவிக்கிறோம். பிரச்சனையை மாத்த முடியாது செவிக்கிறோம். ஆண்டவரே அதிகமா சீர்த்து உயர்த்துங்கப்பா. விசாசில கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தரணும். சமாளம் இல்லாத மக்களுக்கு சமான் தரணும். வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும். தொழிற்சர குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சர குடும்பங்களை ஆசிரியங்க. எத்தனையோ பேர் பணக்க சொத்தான கண்ணீர் விடிக்கிறாங்கப்பா. அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும். பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா. கர்த்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க. அப்பா அம்மை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்து உண்மை நம்பி வாழ கிருவை தாரும். உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செஞ்சா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பத்தியறியும். அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா. ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க. எல்லா துதிகானமாக செலுத்துறோம். தேஸ்தா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டார், கலங்காதீங்க.
1: ஜெபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜெபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜெப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜெபியுங்கள். நமது இணைந்த ஜெபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜெபிக்கலாமா?
0: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும். அதுக்காக சாப்பிடணும்.
3: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கருத்தர் அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனை கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலை தேவனை கர்த்தர் தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களை பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கர்த்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கர்த்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க தேவனை கர்த்தர் கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோக பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, மனம் இறங்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி நின்று கிரீசர பொல்லாத சாத்த நசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு ஏசப்பா. அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்கூடிய நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க மகிமை செலுத்துகிறோம். ஏசுமோன் ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே, ஆமென்.
0: அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம ஜெபிக்கலாம்.
4: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, அருமையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமா இருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க ஏசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் ஏசப்பா. நீங்க தான் ஞானத்தை, ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளவோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாம கஷ்டப்படுறாங்கப்பா. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்க நீலகிரி கலெக்டர் அம்மாக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தாலுக்கா ஆபீஸ்ல இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மாநகராட்சி, பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவர். எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட் பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
5: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 8144 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81

0: உங்கள் பிரச்சனைகளை சொல்ல நீங்கள் ஃபோன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்கள் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜபங்களை உங்கள் ஜப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
1: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
2: பிரியமானவர்களே, உங்களின் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்திய

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்திய

0: ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டிய தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டில் அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டில் இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகம் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தா மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவிகளை வைத்திருக்கிறான்னா அந்த 3 நாட்கள்ல ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடமிருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கே செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமும் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மரிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மரிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக் கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறார். மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விவரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் முடிஞ்சு விட்டுக. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தையுனர் செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர்த்தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தானை ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அனுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார், அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிட செய்ய. இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை, மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல, உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல. இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது. நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளிலிருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இதை திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்டிரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு பழைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது. ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார். அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கருத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது. அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிராகமின் மடிக்கு, அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க. ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள். அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்ல. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த செந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துகளின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள் கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் முடிவல். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம், அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமொள்ளப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது. கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல. இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல. அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்ல. அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். 100 கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னை பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்க தரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர் தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை, சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படைத்தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கள்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போது சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ், மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல. அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இத ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை. இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்கள்ல அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இருண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றியை நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக, இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக, கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியாக அணுக முடியும் காரணமாகும். அடுகளத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இறந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: பூமி இன்னும் இளம் நிலையில் இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல. அனைத்து ஒரு கால துவங்கியது, அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகம் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதிய உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவா இருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பணிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியக. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லையில்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன. முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில் அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன் நெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற் காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இன்னோக்கு நீதிய நாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிச்சு. இப்படி வாழ்பவர்களை உலகம் விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமைசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாண்ட. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம் அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ளம் உருவாகும் போல். இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10க்கும் மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டுனா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும் முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார், இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமோ இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல, அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வு மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தா. இந்த செய்தி மகிழ்ச்சியை தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க, அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றில் மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல, அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாமை, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன், அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கற்றதை போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்த போது முகத்துல அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தாள். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனித தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்த மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிறார். லாமேக் தலைய குலுங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர், யார் எது இறந்தார், பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அபசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறார்? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மெதுசேலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது, பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின, இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மெதுசேலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலகம் சத்தமாகி கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மெதுசேலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மெதுசேலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல், பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திரும்பி வந்தபோது கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்க் கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார், சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசேலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்றை பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது, ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒருமுறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார்.

ஆனா உள்ளுக்குள்ள அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது. அது ஒரு சில யாரோ ஒருவர் பதிலளித்தார். அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவசூசு பரணியரும் சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள். மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது. கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம். எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்கள் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பா ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தை தொட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். எனக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்கள் எங்களிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியாய் பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நிலத்தகராறுகளுக்கும் திரும்பினர். மற்றவர்கள் மௌனமா பேசத் தொடங்கினர். ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார். ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போது உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்சு செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறைய ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவன் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசலா அவரை கவனித்தார். சில நேரங்கள்ல தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளிய கண்டார். அதனால லாமேக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டுல தீ

போல பரவீத. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசிய கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார், ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒளி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகன நடுங்கும் கைகளால பிடிச்சா. அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமேக் அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல், மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தா. அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே காழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகன மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையில் இருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம், மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள், அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்கள்ல அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடி கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவுல ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார். இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல.
வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தஸ்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார், அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல, அவ புக போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது. முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூட தான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதையை பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரிவன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாவும் பெருமை ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார், ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒளிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவை மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன், பிரிவுகளுடன், மூடிய கதவுடன், ஒளிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை, எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தது. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது. ஹே ரோடு.
கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டுமில்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம் அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல் ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவ பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை. அவர் தொடர்ந்தார், மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல் அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய், மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகலிடம். எதிலிருந்து புகலிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார். நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாயத்தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு. பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி கயிறு வெட்டு பொறுத்து கீழ்ப்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லா விதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை. கேலி செய்தாலும் கூட
காலப்போக்கில அது துன்புறுத்தலாக மாறியது. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கழிவுகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பித்தார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி. ஒவ்வொரு தாக்குதலும் உலகம் கடவுளின் நினைவை கொண்டிருக்க முடியாது என்பதை காட்டியது போல இருந்தது. ஒரு முறை மாலை நேரத்தில் ஒரு குடிகாரர் குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா, அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுனா? மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும், நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதாரமே. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன. மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம். தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்தது நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இருக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்துல வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில், நிலவும் அமைதியில், நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை, கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு
கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. காலம் ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன, சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு. புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோவா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சு பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள், இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள், ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அந்த முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதலை காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில் அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்வியை உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருன. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள், நினைவரு, மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்ல, அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள், ஆனால் அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள், ஆனால் தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்லை. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு.
தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்ல வர பொறுமையின் கடைசி கோடு. அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமா இருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனிக்கார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒன்னு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலைந்து விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பாத்திர. சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிரோட இருப்பது போலவும் உறுதியோட இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ளத்தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி. காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதா அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா? இப்போது அது வெறும் மரம் அங்க. அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர். மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தனர். அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சட்டம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல. அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமி கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜனை என் காலடியில நிலத்தை ஆதரவிட்டது.
மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கட. சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர், ஆனால் யாரும் வெற்றி பெறவில்லை. மேலே இடி என்று பெரும் சத்தத்தில் இடி முழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை தடித்தது, குளிர்ந்தது, கனமானது, வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் மாதிரி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள் வழுக்கி தடுமாறி, கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தர தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தன. தேவன ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்டார். அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒன்றுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள், பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சு விட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலா நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 1990 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகரத் தொடங்கியது.
எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினும் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. அந்நீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது. கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்து விட்டதா? பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்தது அவர் பொறுமையுடன் இருந்ததார். 9969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

잡음 세이버. ஆண்டவரை கர்த்தர் நம் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திற்காக நாம் நன்றி சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுக்கும்படியாகவும், சென்ற மாதங்கள் முழுதும் நம்மோடு கூட இருந்த தேவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்த அனைத்து விதங்கள் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரங்கள் தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமாக இருக்கிற அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கொடுத்த தர்மியான இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப கடந்த போன மாதங்கள் முழுதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்கள் கிருபையாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதாக. எழுந்தருளும் ராஜா. இந்த கூட்டணி குரதமாக எலும்புற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் புகுந்து உன் உடம்பெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொன்னேன். இந்த கூட்டணி குரதமாக எலும்புற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தான உங்கள் கால்களில் நசுக்கி போடுவார் என்று சொன்னீங்களே. இந்த கூட்டல் குரதமாக எலும்புற எல்லா அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க கிருபை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஆளுகை எங்களை மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாட போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவு கூர்ந்து ஆசீர்வதியும் அப்பா. உங்க மகிமை வெளிப்படுட்டும் ராஜா. வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாட போகும் பாடல்கள், ஏறுக போகும் மன்றாற்றுகள், அப்ப தியானிக்கிற வேத வசனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தை சுற்றி அக்னி வதலாய் நடத்துங்க. வேலி அடைங்கப்பா. உங்க ரத்தத்தினால, உங்க நாமத்தினால, தேவத்துவதனால அக்னினால வேலியடைத்து கத்தர் காப்பீராக. இசைகிற வாசிக்கிற பிள்ளைகளை பொறுப்பிடுங்க. மின்சாரத்தை ஆசீர்வதிங்க, இன்டர்நெட் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்க அந்த பிள்ளைகளையும் கத்தர் மறைத்து மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தும். துதிகண்ண மகிமோக்க செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை கொண்டுகிறோம் பிதாவே. கரலாம் சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானோர்

அல்லேலூயா. கர்த்தர் நம்மை 4 மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் நல்ல சுலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?

ஹல்லேலூயா. 1000 வருஷம் கர்த்தர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியில நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். அந்த ஆட்சி நாமும் பங்கு பெறணும். இந்த மகிமையான ஆட்சியில ஆண்டவர் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு பாடலை பாடி நம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எருமையா புஸ்தகம் 31 அதிகாரம் 14 வசனம்.

எரேமியா 31:14. ஆசாயருடைய ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே என்ன செய்வாங்களா, திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மையே தருகிறார். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்கப்பா, எங்க வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கணும், எங்களுக்கு ஒரு நன்மையை தாங்க என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தேவன் எல்லாவித நன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார், இயேசு துணை நடப்பார்.

நாம் எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க என்று சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிங்க ஆண்டவரே, என் பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அவனை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழு பொறுப்படுத்தி நடத்துங்க சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாம் கேட்போம்ப்பா, என்னை முழுமையாய் பொறுப்பிடுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க அவியானவரே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கர்த்துடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்துருங்கப்பா, பொறுப்பிடுங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் என் முழு பொறுப்பு எடுக்கணும், என் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே இது காலங்கள் எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறது அப்பா, நீர் பொறுப்படுத்தி நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன் வாழ்க்கையை சங்கீதக்காரன் கர்த்துடைய கரத்தில் அர்ப்பணித்தார். அவர் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாமா? அப்பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமில்ல அப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே, என்னை முழுமையாய் நீங்க பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கலாம் எல்லாரும். நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூப்பா.

மே தினம் தொழிலாளர்கள் தினம். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் பிரியமானவர். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமான் இருந்தாலும் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் பரலோகத்தின் எஜமான். அல்லேலூயா. மே தினம் தொழிலாளர்கள் தினம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான்ட தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எஜமானே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. அவன் சித்தம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. எஜமான்ட பேசுங்க. நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள், நம்ம எல்லாம் தொழிலாளர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நமக்கு எஜமான் மேல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எஜமான பார்த்து சொல்லாமா,

மே தின தந்திர எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா. அப்பா, என் கையில கொடுத்த பொறுப்பு, என் கையில கொடுத்த வேலை, என் கையில கொடுத்த ஊழியம், என் கையில கொடுத்த தொழில் எல்லாவற்றின் உண்மையாயிருக்கேன் அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நம்ம எஜமான் பரலோகத்தில் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கலாமா? என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. ஓ, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பா. உம் சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்க அப்பா. அர்ப்பணிக்கலாமா அப்பா? என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இந்த மே தினத்தன்று நம்ம அர்ப்பணம் செய்வோம், இந்த வாழ்க்கை அர்ப்பணம் செய்வோம். தேங்க்யூ மயிலா. நன்றி நன்றி நன்றி. ஓ ஜீசஸ், உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உமக்காக வாழ எனக்கு கிருபை கொடுங்க அப்பா. வயத்தறந்து கேட்ப மாதிரி காவோ சாவோ. கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே.

உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா கர்த்தரை? சிந்திச்சு பாருங்க, அவருக்காக தான் வாழ்கிறோமா? அந்த பக்தன் ராஜபடி பாடியிருக்கிறார், உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா? அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருக்காக வாழ்றோம்? யார் நேசிக்கிறோம்? பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உங்க ரத்தின உள்ளத்தை கழுவட்டும். உண்மை நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உண்மையே நேசிக்கணும் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கணும்ப்பா. ஜெபிங்க பார்க்கல, உண்மையே நான் நேசிக்கணும், உமக்காகவே நான் வாழணும், உண்மையே நேசிக்கணும். எனக்கு அதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தை நேசித்து பின்வாங்கி போன ஆண்டவரே, அப்பா உலகத்தின் மக்களை நேசித்து பின்வாங்கி போனேன், இன்றைக்கு உண்மையின ஓடி வந்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம், உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. பா, உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. அப்படியே கத்திர ஆராதிக்கலாமா?

மலையான சிறிலும் தூக்கி எடுத்த கர்த்தரை கையில தட்டி துதிப்போமா. ரத்தத்தை சிந்து மீட்டெடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரூகாபா ஷாகாபா தோராபா ஓ ரிகாமா தூஷைலி பெராபா. துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க அவியன ஒரே ரிகாபோ ஷாகாபா தோராபா ரே பராபா. அலிலூயா அலிலூயா ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவனே அலிலூயா வாழ்த்துகிறோம் போற்றுகிறோம் ஐயா. அலிலூயா அலிலூயா உயிர் கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம் அப்பா. உடல் கொடுத்தவரையும் ஆராதிக்கிறோம். உணவு கொடுத்தவரே ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். கண்மலையாக உம்மீது எங்களை தூக்கி நிறுத்தினவரையுமே ஆராதிக்கிறோம். உமக்கே துதி புகழ் செலுத்துற ஆண்டவரே கேட்கலாமா? ஒரு புது எண்ணெய் என் மீது ஊற்றம் ஐயா. வாய் திறந்து கேளுங்க. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை எனக்கு தாங்க இப்பொழுது தாங்கப்பா. என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா. என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க ரீகாபா தோகாபா அப்பா. இந்த பிள்ளைகள் உம்மிடம் கேட்கிறார்களே நக்கினியர் மீது ஊற்றும் ஐயா. நக்கினியர் மீது போடும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. நக்கினி இறங்கட்டும் ஐயா. பரலோக நக்கினி இறங்கட்டும் ஐயா. இறங்கட்டும் ஐயா. கேளுங்க கேளுங்க பெற்றுக்கொள்ளுங்க.

0: இறங்கட்டும் ஐயா வல்லமேனால் பரிசு தமிழ் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா. பரலோகத்தின் மூடட்டும் பிரசனங்களை மூடுவதாக தேவ கிருபைகளை சூழ்ந்து கொள்வதாக ஆண்டவரே. வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை வல்லமை கிருபி கிருபை செய்யப்படுகிறோம். அல்லேலூயா. ரீ கலபர் ஈ கலபர் ஈ கலபர் ஈ கலபர் ஈ கலபர் ரபலபர் ரபலபர் பரிசு தமிழ் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. அல்லேலூயா. ரீ கலபர் ஈ கலபர் ஈ கலபர் சக்கலபர் ரீ கலபர் ரத்தலபர் ரீ கலபர். வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே. பரிசு தமிழ் அபிஷேகத்தினால் சம்பூர் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. உமை துதிக்க கிருபச்சிங்க பலப்படுத்துங்க. பரிசுத்தம் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா. அக்கில நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க இயேசுவே இயேசுவே. வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா. சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல ரபல கரபல வீக்கபரி ஈக்கபரி வீக்கபரவா உரபலபரி வீரபரபரி சங்கலபரி ஈக்கபரி ஈக்கபர் உரிக்கபரி விரி வீரபலபரி சம்பலபரி வீக்கபரபரபர விரி வீரபரபரவா. சிவனுள்ள தேவனே இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்குகாச்சா. வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா. பரிசுத்தவின் அபிஷேக ஊற்றுமையா ஊற்றுமையா. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும். சீச சீச சீச சீச வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. சீச சீச சீச சீச மகிமை மூடட்டும் அச்சிறு மூடட்டும் பிரசனை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர். கபரி கபரி கபரி கபரி கபரி கபரி கபா சிக்கபல சிக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரபலப ரக்கலப. நன்றி
1: ஸ்தோத்திரம் ரீபாலா சாலாதா ராபா ராபா ரா. அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா? இந்த மே தின தன்று நம்ம எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து சோமண்ணா. தேசத்திற்காக தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளமாப்பா. இந்த நாளில் கத்தோடைய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் இறங்கணும். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜபத்தில் நடத்துவாங்க. நம்ம எல்லாம் இணைந்து அவளோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா?
0: ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக விசுவாசிகளுடைய பாதுகாவலுக்காக செய்வோம். எங்கள் பக்கத்தில் அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்குது. ஊழியர்களுக்கு பாது வேணும், பாதுகாவல் வேணும், விசுவாசிகளுக்கு பாதுகாவல் வேணும். தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும். அதுக்காக நம்ம சேம்பலாமா?
2: ஸ்தோத்திரமா அப்பா. துதிக்கிறோம் ராஜாங்களை. பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பரே. இந்த அளவற்ற கிருபைக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பரே. தேசம் உதவும் முழுவதும் ஆண்டவரே கர்த்தாவே, எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் ஆண்டவரே, எல்லா தாலுக்காங்களிலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நீர் பாதுகாவல தரமடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எல்லார் மீதும் ஆண்டவரே காரம் தாங்கட்டும். எந்திட்டு தப்புத்து சுமந்து பாதுகாத்துங்கப்பா ஆண்டவரே கர்த்தாவே. நீங்க பலப்படுத்துங்க, பாதுகாத்துங்கப்பா. விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாத்துங்க தகப்பன. எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் பாதுகாத்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே சிறப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன. மனிதர் கைக்கும் பிசாசு கைக்கும் ஆண்டவரே, எந்த தீமையான கைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கர்த்தாவே. உங்களுடைய காரம் எல்லா தாங்கட்டும், பாதுகாத்துக்கோங்க, பலப்படுத்துங்க, சிறப்படுத்துங்க. நீங்க அப்படி செய்ய போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
0: கர்த்தாவே, எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீ தொழிலாளி தினமா இருப்பதனால தொழிலாளிகளுக்காக, தொழில் அதிபதி அதிபதிகளுக்காக, தொழில் செய்யறவங்களுக்காக, தொழிலில் வேலை செய்கிறவங்க, தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாக்கணும். தேவ கிருவாங்களோடு இருக்கணும். யாருக்கும் இந்த ஆபத்து பத்து வரக்கூடாது. எங்கே பார்த்தாலும் நெருப்பு தீப்பிடி செய்யுது பாருங்கள். எங்கே பார்த்தாலும் இந்த சூழ்நிலாம் நம்ம தேசத்தில் மாறணும். அதுக்காக யாராச்சும் பண்ணலாம்.
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான இந்த தொழிலாளர் தினத்தில் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, தொழிலை கொடுக்கிற முதலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, என்ஜினியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கான்ட்ராக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. வழி பணி செய்கிற ஆண்டவரே பிதாவே, பிதா ஒவ்வொரு ஆண்டவரே பணியாற்றலுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்தர் நீர் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது எசப்பா. தகப்பனே, அவர்களுக்கு வர வேண்டிய கூலி சரியா வரணும் எசப்பா ஆண்டவரே. கூலி ஆட்கள் ஏமாத்திரக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு எஜமானிலையும் கர்த்தர் சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையாட்களும் உண்மையா வேலை செய்யணும்ப்பா தகப்பனே. ஒவ்வொரு வேலையாட்களும் கர்த்தர் தொடும்படிக்கா ஜெபிக்கிறோம். எவ்வளவு உயரத்துல எல்லாம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்துகள் விபத்துகள் நேரிடக்கூடாது எசப்பா. பிசினஸ் பண்றவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நல்ல லாபம் கிடைக்க உதவி செய்யுங்க. பிசினஸ்ல இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க, வேலையில இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் பக்கமாய் ஒவ்வொருவரை திருப்பிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கள்ள தராஸ் எந்த பிசினஸ்ல எந்த வேலைகளிலும் ஆண்டவர் இல்லாதபடி உண்மை உத்தமாய் தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு ஞானத்தையும் பலத்தையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையும் ஆண்டவரே தரும்படிக்கா நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அந்த பணத்தை எல்லாம் வீணா செலவழிச்சாங்க, வீணா குடிச்சாங்கப்பா. அந்த பணங்கள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. தகப்பனை குடும்பத்துக்கு போய் சேரணும் எசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
0: எங்க பார்த்தாலும் தீ பற்றி எரியுது, கரண்டில் தீ பற்றி எரியுது, கேஸில் தீ பற்றி எரியுது. இந்த கேஸ் அடுப்பு தீ பற்றி ரெண்டு மூணு நிறைய கேஸ் அடுப்பு இருந்தால் அங்கே உரசி தீ பற்றிடுது. இந்த தீ பத்தவே கூடாது, நம்ம தேசல் தீ நேர் தீனால ஆபத்து வரக்கூடாது. அதுக்காக வச்சேன் போடல.

0: ஆண்டவரே, துதிக்கிறோமாப்பா. தகப்பனே, கிருபையா நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அவ்வாறாவது இதர் அவர் எப்படிப்பா இயேசுவே, நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி என்று ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா, எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தீப்பத்தி எரியுதுப்பா. ஆம் தகப்பனே, தயவா இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி என்று ஜெபிக்கிறோமாப்பா. தொழிற்சாலை பற்றி எரியுதுப்பா, வீடுகள் பற்றி எரியுதுப்பா. தகப்பனே, கிருபையா இறங்குங்கப்பா. நிக்கிற கார் எரியுதுப்பா, ஓட்டும்போது கார் எரியுது, பைக் எரியுது, என்னப்பா தகப்பனே எங்க தேசத்திற்கு பாவப்பா. தகப்பனே, கிருபையா நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தில் ரத்த தெளிக்கும்படியாய் பார்த்து நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே, கிருபையா இறங்குங்க. எங்க தேசத்தின் மக்கள் பாவங்களா மன்னித்து ஆண்டவரே அப்பா, அந்த அக்னி எரியாதபடி கர்த்தர் பாது எங்க தேசத்தை பாதுகாத்து கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா மக்களையும் ரச்சிங்கப்பா, ரச்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட கூடிய கிருபை தரும்படியாய் பார்த்து நோக்கி கெஞ்சி ஜெபிக்கிறப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காக எமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதியான மகிமையா உமக்கே செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: மாத்தல இந்த குடிக்கிறவங்க எல்லாம் மலர்ந்துருமுனும். இப்ப சாராய கடையே மூடிட்டாலும் என்ன செய்யறாங்க மக்கள், கள்ளச்சாரா வாங்கி குடிச்சிடறாங்க. கடை மூடினாலும் கள்ளச்சாரா வாங்கி எங்கேயாவது அவங்கள காய்ச்சி குடிச்சிடறாங்க. இந்த குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுனும். ரட்சிக்கப்பட்டா என்ன செய்ய முடியாது, கரை சாராய கடை தன்னாலே மூடிடுவாங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு அந்த சாராயத்து மேல, இந்த கஞ்சா மேல, இந்த போதைப் பொருளுக்கு மேல அவங்களுக்கு தாகம் வராது. இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் நம்ம போராடி கண்ணீரோடு செபிக்கணும். ஆண்டவரே, எங்க சகோதரர் சகோதரியும் ஸ்கூல் பிள்ளைகளும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்களாம் பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கிறாங்க. இதுல இருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்க தான் அவங்க மனசை மாத்தணும்னு சொல்லி நம்ம செபிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா மாத்துவாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்மாட கெட்டு பேர் தேவசித்தோம் இல்ல, நம்ம தான் இப்ப போராடி செபிக்கணும். குடிக்கிறவங்க, போதைப்பலுக்கு அடிமையா இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலை ஆக்கி அந்த மக்கள் ஆண்டவர் பக்கம் திருப்பி கொள்ளணும். நம்ம சாராய கடை மூடிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க, கள்ளச்சாராங்காச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு அதுல இருந்து விருப்பம் தரணும். அதுக்காக நம்ம போராடிச்சா போடணும். பீடி சிகரெட் எல்லாத்துலயும் இருக்கு, மக்கள் விடுதலை பெறணும். யாரும் முடிச்சுட்டு கண்ணீர் அடிச்சு நம்ம சாம்பணும்.
2: சோச்சரிக்கிறோம் என்று சபா பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம், சோச்சரிக்கிறோம் என்று சுவாமி, நன்றியோடு துதிக்கிறோம், சோச்சரிக்கிறோம் என்று சப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பிரே. இந்த வேலையில கூட பரிசுத்தப்படுத்த முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே. கண்ணீரோடு ஜெபிக்கிற சப்பா, நீங்க எனக்கு உதவிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே. சப்பா எங்க தேசத்தை நீன தருளும் முடிக்கும் ஜெபிக்கிறோம் சப்பா. எத்தனையோ பேரு குடிக்கிறாங்க தகப்பிரே, குடியிலிருந்து நீங்க விடுதலைய தர முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பிரே. அந்த குடிய பார்க்கும் போதே சப்பா ஒரு வெறுப்பாக நீங்க மாற்ற முடிக்கும் அதுபோல எத்தனோ ஜனங்கள் குடிக்கிறாங்க சப்பா. அந்த குடிய வெறுப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம். அந்த குடிய ஒரு வெறுப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் சப்பா. சாராய கடையில மூடுனாலும் தகப்பனே, கள்ள சாரங்கள் யாரும் காய்ச்ச கூட தேசப்பா, யாருமே குடிக்க கூட தேசப்பா. அதை பார்க்கும் ஒரு வெறுப்பாக ஒரு கசப்பாக நீங்க மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா மக்கள் தோத்திருக்கிறோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே துதிக்கிறோம், சிகரெட்டுகள் பீடிகளுக்கு அடிமருக்கு ஒவ்வொருத்தரும் மன திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. வெத்தில பாக்குகள், பொய்கள், தகப்பனே ஆன்சுகள் ஏசப்பா, இதெல்லாம் அருந்தரும் ஜனங்களை ரட்சிக்கப்பட நீங்க உதிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப ஏசப்பா கஞ்சாக்கள், ஆண்டவரும் அப்படின் போன்ற போதை மருந்துகள் ஏசப்பா, இன்ஜெக்ஷன்கள் தகப்பனே, மாத்திரைகள் ஏசு சுவாமி, எத்தனோ போதை மருந்துகளுக்கு அடிமருக்கு எங்க ஜனங்களை தகப்பனே நீங்க நினைத்தருளும் மீட்டுக் கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பாவத்தில் நீங்க எப்படியாவது அவங்க அவங்களை மனம் திருப்பம் அடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மனம் இறங்க, எங்க ஜனங்களுக்கு தகப்பனே நீங்க மனம் இறங்க மடிக்கம் ஜெபிக்கிறோமே தப்பா. எல்லாரும் விடுதலை தந்து தகப்பனே உங்க நாம மட்டும் மகிப்படணும். நீங்க அப்படியாக செய்ய போற்க நன்றி தப்பா. எந்த குடியானாலும் வெறுப்பே தாங்க சிகரெட்டு வீடுகள் ரத்தின பாக்களை போடுற ஜனங்களும் மாற்று மடிக்கம் ஜெபிக்கிறோம். போதை மருந்து அடிமருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே மாற்றி ரட்சிக்கப்பட்டு உண்மை அண்டிக் கொள்ள கூட கிருபையை நீங்க தருமடிக்கம் ஜெபிக்கிறோமே தப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்றோம். எல்லா துதி கணமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம். ஏசப்பா மூலம் ஜெபத்தேட்டு உங்களுக்கு பரிசுத்த பிதாவே
1: பார்வையில்லாத மக்களா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே, கெஞ்சிரப்பா கெஞ்சிர ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு பெறும் சித்தல்லு சென்னீரே தகப்பனே. குடிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த பார்வையில்லா சகோதர சகோதரி ரட்சிக்கப்பண்ணுமையா ரட்சிக்கப்பண்ணும். பார்வையில்லாம எத்தனையோ சகோதர சகோதரி ஆண்டவரே அப்பா அமை துதிக்கிறோம். அவங்களும் குடிச்சு வெறிச்சு எத்தனையோ எதிரையோ இருக்கிறாங்களப்பா. அவங்களாம் தூக்கி எடுக்கணும். சினிமா கடிமையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அருமையான வாய்ஸை கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே. அவங்களும் ரட்சிக்க பண்ணையா ரட்சிக்க பண்ண ஆண்டவரே. இப்ப கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ அப்பா. பார்வையிலா இருக்கு ஒவ்வொரு சகோதரர் சார் ரட்சிக்கப்படணும். பிள்ளையா மாத்தினையா ஆண்டவரே. மே நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறப்பா. ஒருத்தர் கூட கெட்டு பெற சித்தலையும் சென்னீரப்பா. எப்படியாவது ஏசப்பா நீங்க ரட்சித்தலும் ரட்சித்தலுமையா. கை கால முடியாதவங்களெல்லாம் தொட்டு சுகமாக்கிருங்க, தொட்டு சுகமாக்கிருங்கப்பா. கெஞ்சிரப்பா ஆண்டவரே. காது கேட்காதவங்க வாய்வாசவங்க எல்லாமே ரட்சிக்க பண்ண ஆண்டவரே. ரட்சிக்க பண்ணையா. மனுதுரி அவங்களாம் நீர் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. தொழில்நாயில கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ரட்சிக்கணுமையா ரட்சிக்கணுமையா. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் கொணப்படணும் கர்த்தாவே. மனம் திரும்பி கொணப்பட கிருபை செஞ்சப்பா, கிருபை செஞ்சப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அந்த திருநங்கையெல்லாம் ரட்சிக்க பண்ண ஐயா, ரட்சிக்க பண்ணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை ஆண்டவரே. அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கப்பா, அந்த ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. எப்படியாவது ரட்சியும் அப்பா ரட்சித்தல்லும் ஆண்டவரே. தெருவாரத்துல குடியிருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்க பண்ணு, ரட்சிக்க பண்ணு ஆண்டவரே. தர்மாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்க பண்ண ஐயா, தர்மாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்க பண்ணு. வாழ்வாரு அப்பா ரோட்டோரத்துல குடியிருக்கிறவங்க எல்லா மக்களும் ரட்சிக்க பண்ணு ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரும் கர்த்தாவே. அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது சொன்னீரப்பா. ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது சொன்னீரே. ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தல்லாண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்கப்பா, திருப்பி கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியில் நிரப்புங்க, உன்னதாவில் நிரப்புங்கப்பா, அக்கினால் நிரப்புங்க. ஒவ்வொரு மக்களும் தகப்பனே உண்மை தேடக்கூடிய வாஞ்சியின் தாகத்தை தாரும். நீர் அன்புள்ளவரின் சரி உணர்ந்து உண்மை தேட உண்மை அண்டிக் கொள்ளும் கிருபை தர முடிக்காய் கெஞ்சிரையா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா மக்களும் உங்களுக்கு பிள்ளையா மாத்தப்பற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரவசிதாவே. ஆமே.
3: உட்காரலாம். இப்பொழுது வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூகா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக்கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்கிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடியும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடியும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். அவர் பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணிக் கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் வேத பாடம் வாசித்து முயற்சி.
1: இரண்டாம் திருமறை பாடமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம். ஆமோஸ் 5 அதிகாரம் சகோதரர்கள் யாராவது வாசிக்கலாம். ஆமோஸ் 5 அதிகாரம்

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும், 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்செபாவுக்கும் போகாதையுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமையையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுவடைய பண்ணுகிறவர். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்கிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பது இல்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழைகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ. அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்தபோது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரை போலவும் நீதி வற்றாத நதியை போலவும் புரண்டு வரக்கடவது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாக்கிய உங்கள் சுரூபங்களின் சப்ரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமசுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்து நின்று 41 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகங்கர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாயிருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் கொதிகாலை தூக்கினான். என் சத்ரு என் மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன், ஆமேன். உட்கார்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகள். அடுத்த வாரம் நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சபையார் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல மதியானம் 3 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே வாலிபர் கூட்டம் இருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம், அழைக்கின்றோம். அதே போல இன்றைக்கும் நமது இயேசுவின் கரம் புத்தகம் இத்தனை நாட்கள் ஒரு சிறு புத்தகமாக நம்ம எல்லாரும் பார்த்து படிக்கிற ஒரு புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக் கிருவினால் 1986 நவம்பர் மாதத்திலிருந்து நம்ம இயேசுவின் கரம் புத்தகம் முதல் தமிழ் மொழியிலும், அதன் பிறகு 90, 91, 92 ஆங்கிலத்திலும், அதன் பிறகு 94, 95 இந்தி மொழியிலும், அப்படி படிப்படியாக படிப்படியாக மலையாளத்திலும் வெளிவர கர்த்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுது இந்த மாதத்தில் இன்றையிலிருந்து இந்த புத்தகம் பிரெய்லி, அதாவது கண் பார்வை இல்லாதவர்கள், வெளியிலிருந்தவர்களும் இதை வாசிக்கும்படியாக பிரெய்லி முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபையினாலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது இன்றையிலிருந்து. ஒருவேளை நமக்கு இது தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா இதுல வெறும் எப்படி தெரியுது, பார்த்தா எப்படி தெரியுது, எப்படி தெரியுது, என்ன எழுதிருக்குமா, படிக்கிற என்ன இருக்கு, பிளைனா இருக்கா, கண்ணாடி போடணும், எப்படி இருக்கு பார்த்தா, எப்படி இருக்கு தெரியலையா, அங்க பார்த்து தெரியலையா, தெரியலையா, இந்த லைட்டுக்கு தெரியல, எப்படி இருக்கு, புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா இருக்கும். இது ஒருவர் நமக்கு தெரியாது, ஆனா விழி இழந்தவர்கள் அது படிக்க, இந்த பிரெய்லி, இது பேரு பிரெய்லி என்று சொல்லுவாங்க. இந்த பிரெய்லி படிக்க தெரிஞ்சவங்க அது அப்படியே அப்படியே கை வச்சு வாசித்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பீடா பைபிள் வாசிக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா அவங்க வாசிப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கண் பார்வை என்னடா பாவம் அவங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதுல டாக்டரேட் வாங்கினவங்க இருக்கிறாங்க, பிஎஸ்சி படிச்சவங்க இருக்கிறாங்க, டிகிரி வாங்கினவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல லெக்சரரா ப்ரொஃபஸரா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு வந்து இப்படி நம்ம புத்தகம் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம்? இந்த முறையில அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே இன்றிலிருந்து இந்த நாட்கள் கர்த்தர் இந்த எண்ணங்களை உருவாக்கி அதற்கான வழிமுறையை இன்றைக்கு திறந்திருக்கிறார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, ஆங்கிலம், மலையாளம், இந்தி, இதுல ஒரு ஆசிரியர் உரை வரும், அதற்கப்புறம் ஒரு சிறப்பு செய்தி, அப்புறம் ஜபக்குறிப்பு. இதுதான் இந்தி, மலையாளம், இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அதே மெத்தட்ல தான் இதுவும் கர்த்தருக்குள்ள தயாரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, புள்ளா பார்த்தா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு படிக்க முடியும். அக்கா அதை முதல்ல வாசிட்டு இருந்தாங்க, இப்போ மறந்துட்டாங்களே தெரியல, அப்படி கை வச்சு வேகமா படிப்பாங்க. அப்போ இந்த இயேசுங்கரம் புத்தகம் இன்றிலிருந்து இது பிரெய்லி புத்தகமாக கர்த்தருடைய கிருபையினால வெளிவர இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தகத்தை அருமையான அக்கா அவர்கள் பிரதிஷ்டை செய்வார்கள். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த புத்தகம் இப்ப குறைந்தது இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, ஒரு 50 புத்தகம், 50 அட்ரஸ் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகம் இன்றைக்கு ஒரு 20 மாத்திரமே முதலாவது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் காப்பின்னு சொல்வார்கள். இது ஒரு புத்தகம், அவங்க நம்ம இந்த டெக்ஸ்ட், இந்த வேர்ட் ஃபார்மெட்ல இருந்து இந்த பிரெய்லி ஃபார்மெட் இப்படி மாத்துறதுக்கு ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு மாஸ்டர் காப்பை தயாரிப்பதற்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாகிறது ஒரு புத்தகம் மாஸ்டர் காப்பிக்கு. அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 100 to 150 ரூபாய் வரையில் விலை நிர்ணயிக்கப்படும். 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த புத்தகம், ஒரு புத்தகம் தயாரிக்கப்படுறதுக்கு எவ்வளோ? மாஸ்டர் காப்பிக்கு 1500 ரூபாய், அதே போல ஒரு காப்பிக்கு எவ்வளோ? 150 ரூபாய். அப்ப நீங்க என்ன செய்யலாம்னா, இது ஒரு விலையிலந்தவருக்கு நீங்க மாதந்தோறும் இதை நீங்க வழங்கலாம், யாருக்காவது ஒருத்தருக்கு. அப்போ ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு குத்து மதிப்பா சொன்னாரு, 2.5 லட்சம் பேர் இருக்கணும். வெளியே எத்தனை பேர் இருக்காங்க? 2.5 லட்சம் பேர் தமிழகத்துல மாத்திரம் இருக்கிறாங்க. இந்தியாவில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கண் பார்வையில்லாத இருக்கிறாங்க. அப்போ அதுல பாதி பேர் படிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செல்போன்ல வாய்ஸ் இருக்குது, அந்த வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது வாசித்துறோம். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இது பிரெய்லி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ குறைந்தது 2.5 லட்சம் பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன சொல்லணும், அவர்களுக்கு என்ன வழங்கணும், சுவிசேஷம் வழங்கணும். அப்போ இதுல நம்ம புத்தகம், குறிப்பா இயேசுங்கிற புத்தகம் நமக்கு எந்த ஃபார்மெட்ல அடித்து நம்ம அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே உங்கள் சார்பாக, உங்க பிள்ளைகள் சார்பாக, உங்க குடும்பத்தின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு நீங்க 150 ரூபாய் மாதம் நீங்களே தரலாம். இது என்ன செய்யப்படும், போஸ்ட் ஆபீஸ் மூலமா, போஸ்ட் ஆபீஸ் அனுப்புறதுக்கு ஃப்ரீ தான். இது அனுப்பும் பொழுது அவங்க கையில கிடைக்கும், அவங்க வாஞ்சையோடு இந்த செய்திகளை வாசிப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அதனால இது நீங்க உங்க உள்ளத்துல கர்த்தர் தோண்டுவார். தோண்டினால் நீங்க ஒரு புத்தகம் தாங்கலாம், மாசம் 150 ரூபாய் இந்த புத்தகம், பிரெய்லி புத்தகம். அப்போ இதை நீங்க கொடுத்த உடனே அது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அல்லது 2 புத்தகம், 3 புத்தகம், 5 புத்தகம், 10 புத்தகம், உங்க விருப்பம். இல்ல எனக்கு அப்படிலாம் ஒன்றும் பாரமே வரல, எனக்கு ஒன்றும் ஆண்டவர் ஒண்ணுமே உணர்த்தல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்குலாம் அப்படிலாம் 150 ரூபாய்லாம் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். அதனால கட்டாயம் இல்லை, என்னடா அவரு புது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க, காசு கேட்கறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது சபைக்கு அறிவிக்க வேண்டிய என்னோட கடமை, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான், இது வந்து நம்ம சபையில நம்ம வாசிக்க போறது, எங்க போகுது இது, தமிழகம் முழுவதும் நம்ம யாரெல்லாம் கேட்கிறார்களோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இத உங்க உள்ளத்துல ஆண்டவர் தூண்டினா நீங்க ஒரு புத்தகத்தின் பொறுப்பு, 2 புத்தகம், 5 புத்தகம், உங்க விருப்பம் எவ்வளவோ கரெக்டா தூண்டனா செய்யுங்க. 150 ரூபான்னு ஒண்ணுமே இல்லை, சிந்திச்சு பாரு, 100 ரூபா மாத்தினா ஒண்ணுமே இல்லை. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம இன்றைக்கு இது பிரதி செய்ய போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு புது கிருபை கொடுத்திருக்கிறார். நாளையிலிருந்து இந்த புத்தகம் எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும். முதலாவதாக மாதிரியாக ஒரு 20 புத்தகம் மாத்திரம் அடித்திருக்கிறோம். தொடர்ந்து 20 பேருக்கு முதலாவது நாளையிலிருந்து அனுப்பி வைப்போம். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்ப தேவன் அவர் மத்தியில கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றங்களை ஆசீர்வாதங்களை உண்டாக்கி தருவார். எல்லாம் ஜெபிக்கலாமா, கொண்டு போமா.

0: நாம் ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறமையா. பிரேயர் புஸ்து அடிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி யேசப்பா. ஆசீர்வதிங்க. அநேக பார்வையில்லாத மக்கள் படித்து உண்மை சந்திராச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் கிருபை தர முடியாது. செவ்விக்கிறோம். ஒரு வாசனம் கூட வீணா விருதாய் போயிடாதபடிக்கு அப்பா, யார் படிக்காம வீட்டில் போற்றாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு படிக்கக்கூடிய கிருபை தாங்க யேசப்பா. பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவினவரே, கர்த்தாவே இயேசு கிறிஸ்து நாமத்தில் அதை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த புஸ்தகத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அனே பிரதேசத்தை செய்கிறமையா, பிரதேசத்தை செய்கிறோம் ஐயா. நீர் இதை ஆசீர்விக்க முடியா செவிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை பிரதேசத்தை செய்கிறமையா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இதை ஆசீர்விக்க முடியா செவிக்கிறோம். நாங்கள் உமக்காக பிரதேசம் பண்ற அநேக ஜனங்கள் படித்து சொந்தரச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் ஒரு ஆத்மோட கெட்டு போறதும் சித்தம் இல்லப்பா. அவங்களையும் நீங்க தானப்பா படைச்சீங்க, அவங்களையும் உங்களை பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ள உங்களை பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாமக்கு பிடட்டும். இது பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும். இதை பிரதிஷ்டை பண்றோம், நீர் ஆசீர்வித்து உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க. எங்கெல்லாம் பார்வையில்லாமல் இருக்கவங்க அவங்கெல்லாம் படிச்சு இயேசு அறிந்து கொள்ள கிருபை தாங்க. அவங்க நாமக்கு பிடட்டும். எல்லா துதிக்கா நம் மகிமைக்கு செலுத்துறோம். யேசுப்பா நாமத்தில் ஆண்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
0: உட்கார்ந்துக்கலாம். இப்பொழுது காணிக்க நேரம். ஒரு பாடல் குரூஸ் அவர்கள் பாடும் பொழுது காணிக்க சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக ஜபிப்பாங்க. தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை அக்கா நம் மத்தியிலே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜா. எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் கொடுத்த அந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். உற்சாகமாக உதாரத்தமாக கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அபிரதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்ப்பவர தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூயப்பிதாவே.
2: ஆமென். கண்களை மூடி நம்ம சம்பனும். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அருமையான தகப்பனே, நீர் வாங்கப்பா, என்னை மறைச்சு பேசுங்க. ஆண்டவரே, நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்குறையா. எனக்கு ஏற்றவர் பேசுங்க, எங்களுக்கு ஏற்றவர் பேசுங்க. ஒரு வசனம் கூட வீணாய் பெயரக்கூடாதுப்பா. எல்லா திருவசனமும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஊடுருவி செல்லட்டுமப்பா. கர்த்தாவே, இந்த நாட்களில் யாரு வசனத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதப்பா. வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களுக்கு பலன் கொடுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. இதுக்கு விரோதமாய் கிரீச்சிற எல்லா சாத்தானியும் இயேசுக்கு நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்ம சபை மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அப்பா டிவி மூலியம் பாக்குற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல கர்த்தாவே, நேரலையா பாக்குற மக்களையும் ஆசீர்வீங்க. தெய்வீக காரம் தாங்கட்டும். பலத்த அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க சப்பா. கர்த்தாவே, அவங்களுக்கு அது நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதி கழிச்சுன்னு சொன்னீரே. அப்படியாக அந்த வாசனம் கால்களுக்கு தீபமும் பாதி கழிச்சுமாக வைத்து பரலோகத்தில் வந்து வந்தடையத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆத்மாவையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நலம் அப்பா பலப்படுத்தி நலமாக்கி தந்து உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா. அந்த கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சபையரம் நிறையும் ஏரலையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 21:35 வசனம்.
3: பூமியில் எங்கும் குடியிருக்கிற
2: அனைவர் மேலும்
3: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: ஆமா, பூமியில குடியிருக்கிற எங்க இருக்கிற எல்லார் மேலயும் எப்படி வருதா? ஒரு கண்ணி. கண்ணி திடீர்னு கண்ணி வைப்பாங்கல்ல, கண்ணி வச்சு நமக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணி வைப்போல எங்க இருக்கு, என்ன எப்ப கண்ணி வரும் என்ன நமக்கு தெரியாது. ஆனா நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம ஆண்டவாகிய இயேசுகிறிஸ்துவோடு இணைந்து வாழணும். பூமியில குடியிருக்கிற எல்லாருமே ஒரு கண்ணி போல, ஒரு கண்ணி எப்போ வைப்பாங்க என்ன செய்வாங்க. அது மாதிரி பாருங்க, பூமி அரிசி எப்போ வருதுன்னு தெரியாது. கொள்ளை நோய் நல்லா அரிசின்னு சொன்னாங்க, இப்போ திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. அதே போல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் எத்தனையோ வியாதிகள் பிரச்சனைகள் வருது. திடீர்னு என்ன நோய்களாக வருது. அது மாத்திரல நம்ம தேசத்தில் சண்டை, குழப்பம், கலவரங்கள், எத்தனையோ காரியங்கள் வருது. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக நம்ம எல்லாரும் அதை நம்ம தொடக்கூடாதுன்னா என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது மாத்திரல லூக்காலுசு விசேஷம் 21:12.
3: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
2: பூமி அதிர்ச்சியில் என்ன பூமி அதிர்ச்சியா? மகா பூமி அதிர்ச்சிகளும்
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்.
2: வானத்திலிருந்து
3: பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்.
2: மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் வானத்திலிருந்து என்ன செய்யுமா? அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்கு திட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து துதித்து அவரோடைய போது நம்ம இருந்தோம்னா எந்த ஆபத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்கி கேட்ட ஆமோஸின் புஸ்தகம் 5:13.
3: ஆகையால்
2: புத்திமான்
3: அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும்,
2: மௌனமாய் இருக்க வேண்டும்.
3: அந்த காலம் தீமையான காலம்.
2: அந்த காலம் தீமையான காலம். நம்ம சும்மா புலம்பிட்டு சோர்ந்து போயிட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காலம் தான் தீமையான காலம். அதான் புத்திமான் என்ன செய்வாங்களாம், மௌனமா இருப்பாங்க. மௌனமா இருந்து நம்ம செவிச்சுட்டு துவிச்சிட்டே இருந்தா நமக்கு எந்த ஆபத்து பத்து வந்தாலும் நம்ம கத்து தொடாம காத்து கொள்வார். அதை நம்ம பார்க்கிறோம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்துச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. எகிப்திற்கு அது எப்படி இருந்துச்சு, இருளா இருந்தது. யாத்திரம் பத்தாம் அதிகாரம் 24 வசனம் பாருங்க.
3: மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான்.
2: மோசே தன் கையை என்ன செஞ்சார், வானத்துக்கு நேராக நீட்டினான்.
3: அப்பொழுது
2: எகிப்து தேசம் எங்கும்
3: மூன்று நாள் மட்டும்
2: காரிருள் உண்டாயிற்று.
3: மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை.
2: பாத்தீங்களா, காரில் உண்டாயிடுச்சா, ஒருத்தர் என்ன செய்ய முடியல, காணவே முடியல. அப்படிப்பட்ட இருளு, எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் இந்த தீப்பெட்டி எல்லாம் பொருத்தி வச்சு இந்த மண்ணெண் வழக்கெல்லாம் பொறிக்கும் போது முகத்தை பார்க்க முடியும். அந்த எகிப்தின் காலத்தை எப்படின்னா, அந்த காரில் உண்டாச்சு, ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் காணவும் இல்லை,
3: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
2: அந்த இடத்தை விட்டு எழுந்திருக்கவே இல்லையா, அப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவும் இல்ல.
3: இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குவோம் எனில்,
2: அவர்கள்
3: வாசஸ்தலங்களில் வெளிச்சம் இருந்தது.
2: பாத்தீங்களா, அதே போல கத்த தேடுறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பாரு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கத்திர தேடுறவங்கள கட்டாயம் அவர் என்ன செய்வாரு, வெளிச்சமா இருந்து நம்மளை காத்து வராதான் சொன்னார். உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. அப்ப நமக்கு என்ன செய்ய மாட்டார், எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்பி கர்த்தரே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எதை பார்த்தோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு. நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது. பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல, எகிப்தை பொறுத்திருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தார் கர்த்தர், எப்படி இருந்தார் அவங்க இஷ்டம், அவங்க வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. பாருங்க, பத்து இடத்துல இருளு, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாரா, வெளிச்சம் வந்த. அந்த தேவன் நம்முடைய தேவன் இன்றைக்கும் அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அவர் தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் அவர் அண்டி கொள்ள வேண்டும். அதான் கத்தோடைய கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியடி அவன் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியமான. சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதம் 2:12.
3: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்.
2: கொஞ்ச காலத்திலே
3: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
2: கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா, பற்றி எரியும்.
3: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
2: அவர் என்னைக்கு நீங்க அண்டிக் கொள்வீங்கன்னா, கத்துட்டு நல்ல ஜெவமண்ணி துதிச்சு வேதத்தை வாசிட்டு வாசித்தவர் நிறைந்து அவரை அண்டிக் கொண்டிருப்பேன், நீங்க பாக்கியவான்கள். நம்ம என்னதான நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஆண்டு முன்னாலே எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்த கர்த்தர் நமக்கு வெளிச்சமா இருப்பார், நம்ம வாழ்க்கைக்கும் ஒளியா இருப்பாதான். கொஞ்ச காலத்து அவருடைய கோபம் பற்றி ஏறி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத ஆண் அப்படின்னால காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும்.
3: ஹல்லேலூயா.
2: ஜெபிக்கணும். இங்க சொல்லிட்டேன், வீட்டுல போய் அந்த அப்படியே இந்த வார்த்தை வந்து இங்க கேட்டுட்டு அப்படியே இந்த இன்னொரு காலை விட்டு போயிடக்கூடாது. நம்ம அவரை ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ நம்ம அதன்படி நடந்தோம்னால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில உலகம் முழுவதுமே கண்ணீர் போல நாள் வரும். பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கலவரங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கர்த்தர் எப்படி இருப்பார்? நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியல, அந்த இடத்த எந்திரிக்கவே முடிய, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. எகிப்தி மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரு? வெளிச்சமா இருந்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிவாங்க. அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த கொடுக்கப்பட்ட நாட்கள் யார் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். சரி, கர்த்தர் கொடுத்த வசனம் என்ன செய்யணுமா பாருங்க. சங்கீத சாரி லூக்காலு சுவிசேஷம் வாசிக்க கேட்ட லூக்காலு சுவிசேஷம் வந்து 21:36.
3: ஆகையால்
2: ஆகையால்
3: இனி சம்பவிக்க போகிற,
2: இனி என்னென்ன சம்பவிக்கும்? பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தங்கள், கலகங்கள், அது மாத்திரல என்ன இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்க தப்பு வைக்கணும்னா என்ன செய்யும்? இனி சம்பவிப்பாரு இவைகளுக்கெல்லாம் தப்பு வைக்கணும்னா என்ன செய்யணுமா?
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
3: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
2: மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க,
3: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
3: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: அவருக்கு முன்பாக நிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். எத்தனையோ குழப்பங்களை பிசாஸ் கொண்டு வருவான். ஏன்னா நம்மளை வந்து ஆண்டு விட்டு பிரிக்கிறதுக்காக எத்தனையோ குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்லி இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் பன்சுகுமாரனாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க, பாத்திரம்னா என்னப்படுதா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜபம் நமக்கு மிக மிக அவசியம். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஏதோ 2 மணி நேரம் பண்ணிட்டோம், 3 வாரம் பண்ணிட்டோம் அப்படி இல்லை. எப்பொழுது கர்த்தர் வேத என்ன சொல்லுது? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம் ஆடப்படுதுன்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்கப்படுற இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன படணுமா? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபிக்கணும், துதிக்கணும். நேற்று நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நேரத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தனே, நீ எனக்கா என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். விழித்திருந்து ஜெபிக்கணும். லூக்கால் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னாரு 18:1.
3: சோர்ந்து போகாமல்,
2: சோர்ந்து போகாமல்
3: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.
2: எப்பொழுதும் என்ன செய்யணும்? சோர்வுக்கான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். சோர்வு நிறைய கொண்டு வருவான். சோர்ந்து போறது பாண்டிய வழிகளை நிறைய கொண்டு வருவான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது. அந்த ஆண்டவர் சொன்னாரு. நீதிமொழி புத்தகத்தில் வாசிக்கிறோம் 24:10. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போனா பலன் புரியதாயிரும். நம்ம ஆபத்து வரும்போது சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா செபிக்கணும். கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோடு செபிக்கணும். வாஸ்து பாருங்க, நீதிமொழிகள் 24:10.
3: ஆபத்து காலத்தில்,
2: ஆபத்து காலத்தில்
3: நீ சோர்ந்து போவாயானால்,
2: நீ சோர்ந்து போவாயானால்
3: உன் பலன் குறுகினது.
2: பலன் குறுகினது. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்ப இருக்கிறோம்? நமக்குள்ள பயம் பிச்சா பயத்தை கொண்டு வரான், திகளை கொண்டு வருமா, என்ன நடக்குமோ, என்ன ஆகும்னு சொல்லி இல்லை. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல கர்த்தருடைய பிள்ளையில ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? கைவிடவே மாட்டார். தான் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க. எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க, எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பரிசுத்த பவுல் எழுதுறாரு 4:2.
3: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
2: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
3: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில்.
2: ஆனாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா ஜெபிச்சுட்டே இருக்கணும். எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும். சோர்ந்து போவே கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹலேலூயா. இங்க சொல்றாரு 1 பேதுரு 4:7.
3: எல்லாவற்றிற்கும்,
2: எல்லாவற்றுக்கும்
3: முடிவு சமீபமாயிற்று.
2: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் என்னாச்சு? முடிவு சமீபாயிருச்சு.
3: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து,
2: தெளிந்த புத்தி உள்ள இருந்து
3: ஜபம் பண்ணுவதற்கு,
2: ஜபம் பண்ணுவதற்கு
3: ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள்.
2: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் சமீபாயிருச்சு. முடிவு கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிச்சு. அதனால எல்லாத்துக்கும் என்ன எல்லாவற்றையும் தெளிந்த புத்தியில் இருங்க. குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. நான் சொல்ல தெளிந்த புத்தி வேணும். குழப்பங்கள் சோர்வுகள் பிசாசு கொண்டு வருவான், அது பிசாசு தந்திரம். அவன் தந்திரம்தான், அவன் தந்திரம் அவன்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. அவன் தந்திரம் தெரியாது அல்லவேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுறாரு. சோர்வை கொண்டு வரான், குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனாலும் கத்திரம் எல்லாவற்றையும் விடுவிக்க ஒரு வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. அதுவும் சொல்ல எல்லாவற்றையும் முடிவு சமயமாயிடுச்சு. ஆனால் என்ன செய்யுங்க, தெளிந்த பூச்சியில் வருங்க. செபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, சாக்கிறது உள்ள இருங்க. அப்படித்தானே வாசம் வாசி வெள்ள நீங்க பேசுனீங்கன்னா தான் நம்ம ஒருத்தருக்கு பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். கத்திர உங்க உள்ளத்துல இந்த வசந்த பதிவு அமைதி யாரும் இருக்கக்கூடாது. செவத்துக்குத்தானே வந்திருக்கோம், கத்தோட பேசுங்க வாசிங்க.
3: எல்லாவற்றிற்கும்
2: எல்லாவற்றிற்கும்
3: முடிவு சமீபமாயிட்டு.
2: எல்லாவற்றுக்கும் என்ன முடிவு சமீபாயிடுச்சு. பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, சண்டை கலகங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் சமீபாயிட்டு.
3: ஆகையால்
2: ஆகையால்
3: தெளிந்த புத்தியுள்ளவர்களா இருந்து
2: நம்ம என்ன செய்யணுமா, தெளிந்து குழம்பி குழம்பி குழம்பிட்டுலாம் ஒன்னும் செய்ய முடியாது. குழப்பத்தை தூக்கி குப்பத்தைட்டியில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் சமீபமா வச்சு நம்ம தெளிந்து புத்தியுள்ள இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா,
3: ஜபம் பண்ணுவதற்கு
2: ஜாக்கிரதை
3: உள்ளவர்களா இருங்கள்.
2: ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏன் தெளிந்த புத்தி இல்லைன்னா நம்ம செவிக்க முடியாது, குழம்பிட்டேதான் இருப்போம். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, குழம்பி குழம்பி குழம்பி குழம்பி பலவீனம். எல்லாம் கத்திரத்தில் ஒப்படைச்சிடணும். கத்திரத்தில் ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சமயமாயிட்டு தெளிந்த புத்தியில இருங்க. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜபத்துல எல்லாத்தையும் சாதிக்க முடியும், ஒரு எதுனாலையும் சாதிக்க முடியாது. ஹலேலூயா ஹலேலூயா. செபிக்கிறதுக்கு ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதே என்ன சரி, ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணாம் நாள் விட்டுறோம், அப்படி இல்லை. அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு ரோமர்கள் நிருபத்துல 12:12 கடைசி ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். நான் நேரத்தில் நல்லா செவிச்சேங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுற பாருங்க,
3: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
2: எல்லாரும் பைபிள் எடுங்க, ஒரு சத்தமே கேட்க மாட்டேன் பைபிள் எடுக்கிற சத்தம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எனக்கு கடைசி நாள் ஒரு ஐயோ இந்த பைபிள் வசனம்லாம் போயிடுச்சே கிடைக்கலையேன்னு யாருமே சொல்லித்தர இல்லையேன்னு சொல்லி கலங்கக்கூடாது. ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியா தரித்திருங்கள். அதான் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நேத்து செபிச்ச இன்னைக்கு செபிக்கல, நேற்று நல்லா இருந்தது செபிச்ச இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் விட்டு, அப்படி இல்லை. ஒவ்வொரு நாளும் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பதான் இனிவரும் பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹலேலூயா. இனிவரும் நாட்களை கத்த நம்மளை பாதுகாப்பார். இனி சம்பவிக்க பாருல இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனசுக்கு மரன் முன்பாக இருக்க பாத்திரம்னா என்ன பண்ணும், எப்பொழுதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அதுக்கு தப்பணும், அவருக்கு ஆண்டவராக இயேசுக்கு முன்பால் நிற்கணும்னா எப்பொழுதும் செவமெண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாதுகாப்பார். செவம் பண்ணும்போது நம்ம பாதுகாப்பு, உலகத்தில் 1000 வரட்டுமே நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல நம்மளுக்கும் வெளிச்சமா இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஹலேலூயா ஹலேலூயா. ரெண்டாவதாக நமக்கு இதுக்கெல்லாம் பாதுகாக்கப்படுற என்ன செய்யணும், சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட 41 சங்கீதம் 1
3: சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: கர்த்தர் என்ன செய்வார், அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் அவரை என்ன செய்வாராம், கர்த்தர் என்ன செய்வாங்க, விடுவிப்பார். அல்லேலூயா. நிறைய பேர் எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டவங்க ஏழைங்க எளியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு சிந்தை வரணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, கண்ணீர் வடிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சிந்தை உள்ளவங்க நீங்க பாக்கியமான். தீங்கு நாள் உங்களுக்கு விடுவிப்பார். இதுதான் தீங்கு நாள், இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள் உங்களுக்கு விடுவிப்பார். வாசி பண்ணிருக்க,
3: சிறுமைப்பட்டவன் மேல்
2: சிந்தையுள்ளவன்
3: பாக்கியவான்
2: தீங்கு
3: நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: சிறுமப்பட்டிருந்தவங்களுக்கு மேல கண்ணீர் பாரசோடு செபிச்சவே போதும், கர்த்தர் அவங்களை என்ன செய்வார், தீங்கு நாள் அவரை விடுவிப்பார். ரெண்டாவது
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்கள்? இந்த சிறுமைப்பட்டம் சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவங்களை என்ன செய்வாராம்? பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவனை என்ன செய்வாரா? உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. அப்ப எல்லாருக்கும் நம்ம ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அப்படி சிந்தி அவங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார், உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. மத இனி சம்பவிப்பார். இவங்களுக்கு எல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? இப்ப மனசுக்கு வர்றாங்க, இயேசுக்கு முன்பா நிற்க பார்த்தவங்களா என்ன பண்ணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்ட மேல சிந்தை உள்ளவர் தீங்கு நாளில அவர் என்ன செய்வாராம்? கர்த்தர் விடுவிப்பார். அவர் அவர் என்ன செய்வார்? உயிரோடே காப்பார். வாசி பண்ண இருக்க.
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவனை பாதுகாத்து யாரெல்லாம் ஏழை எளிமல் மக்கள் மேல சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவளை என்ன செய்யலாம்? பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவர் உயிரோடே வைப்பார்.
3: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
2: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
3: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு.
2: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
3: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
2: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சத்துருக்களின் பிசாசு இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிசாசு என்ன செஞ்சாலும், மந்திரம் செஞ்சாலும் சரி, செய்வன் பண்ணாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சரி, ஒன்னு ரெண்டு திரும்ப வந்து வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுங்க.
3: சிறுமைப்பட்டவன் மேல்,
2: சிறுமைப்பட்டவர் மேல்
3: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
2: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
3: தீங்கு நாளில்,
2: தீங்கு நாளில்
3: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
2: தீங்கு நாள் இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
3: கர்த்தர் அவனை பாதுகாத்து.
2: கர்த்தர் அவனை பாதுகாத்து
3: அவனை உயிரோடே வைப்பார்.
2: அவனை உயிரோடே வைப்பார்.
3: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
2: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமை பெற்ற சிந்தை இருக்கிறவங்க அவங்க பூமியில பாக்கியவனா இருப்பாங்க.
3: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு.
2: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
3: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
2: கர்த்தர் என்ன செய்ய? சத்துருக்கள் இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க மேல சிந்தை வரணும். ஏழை எளிய மக்கள் மேல அவங்களை பார்த்து நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. முடிஞ்சா செய்யுங்க, இல்லட்டு விட்டுணும். அவங்கள பார்த்து கேவலமாவோ அற்பமாவோ நம்ம நினைக்கவே கூடாது. இதுதான் தீங்கு நாள். தீங்கு நாள் விடுவிப்பார். அது மாத்திர பரிசுத்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புத்தகம் 20:35.
3: இப்படி பிரயாசப்பட்டு,
2: இப்படி பிரயாசப்பட்டு
3: பலவீனரை தாங்கவும்.
2: பலவீனரை என்ன செய்யணும்? தாங்கணும். தாக்க கூடாது, தாங்கணும். பலவீனந்து பலவீனனை தாக்க கூடாது. என்ன செய்யணுமா? பலவினை தாங்கணும்.
3: வாங்குகிறதை பார்க்கிலும்,
2: வாங்குகிறதை பார்க்கிலும்
3: கொடுக்கிறதே பாக்கியம் என்று,
2: கொடுக்கிறதே பாக்கியம் என்று
3: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை,
2: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை
3: நினைக்கவும் வேண்டும் என்று,
2: நினைக்கவும் வேண்டும் என்று
3: எல்லா விதத்திலேயும்,
2: எல்லா விதத்திலேயும்
3: உங்களுக்கு காண்பித்தேன் என்றான்.
2: உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பலவீனங்களை தாக்க கூடாது. என்ன செய்யணும்? தாங்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? அவங்களுக்கு கொடுக்க வாங்குற பாருங்க, கொடுக்கறே பாக்கியவன் கர்த்தர் பரிசுத்த பவுல் சொல்லியிருக்கிறாரு. அவை எல்லாவற்றையும் செய்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ராமர்கள் நிறுவம் 5:15.
3: அன்றியும்,
2: அன்றியும்
3: பலம் உள்ளவர்களாகிய நாம்,
2: பலம் உள்ளவர்களாகிய நாம்
3: நமக்கே பிரியமாய் நடவாமல்,
2: நம்மளுக்கு மாத்திரம் நம்ம பலன் இருக்கு, நம்ம பிரியமாய் நடவாமல்
3: பலவீனருடைய,
2: பலவீனருடைய
3: பலவீனங்களை,
2: பலவீனங்களை
3: தாங்க வேண்டும்.
2: தாங்க வேண்டும். என்ன செய்யக்கூடாது? தாக்க கூடாது, கேவலமா பேசக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. அவங்களை என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. யார பார்த்து அற்பமா நினைக்காதீங்க, கேவலமா பேசாதீங்க. அவங்களுக்கு தாங்கணும். முடிஞ்சா தாங்குங்க, முடியலன்னு விட்டுருங்க. அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தாக்கி பேசவே கூடாது. கர்த்தர் அதை பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தாக்க கூடாது, தாங்கணும். அதான் புதிய ஏற்பாட்டில் அதுதான், பழைய ஏற்பாட்டில் அதுதான் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாக்கம் புஸ்தகம் 15:11.
3: தேசத்திலே,
2: தேசத்திலே
3: எளியவர்கள்,
2: எளியவர்கள்
3: இல்லாதிருப்பதில்லை.
2: தேசத்தில் எளியவர்கள் இல்லாம இருப்பதில்லை.
3: ஆகையால்,
2: ஆகையால்
3: உன் தேசத்திலே,
2: உன் தேசத்திலே
3: சிறுமைப்பட்டவனும்,
2: சிறுமைப்பட்டவனும்
3: எளியவனும் ஆகிய,
2: எளியவனும் ஆகிய
3: உன் சகோதரனுக்கு,
2: உன் சகோதரருக்கு
3: உன் கையை,
2: உன் கையை
3: தாராளமாய் திறக்க வேண்டும்,
2: தாராளமாய் திறக்க வேண்டும்
3: என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்
2: என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன். நம்ம தேசத்துறையில எளியவர் இல்லாம போறதே இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்? உன் கையை தாராளமா திறங்கன்னு சொல்லி நான் கட்டளையிடுறேன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உபாகம் புஸ்தகம் 15:11 சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம செய்யணும், செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் உங்க அவங்க கணக்குல அவர் வரும்போது என்ன செய்ய அவன் அவனுக்கு அளிக்கும் போல
3: என்னோட
2: வருகிறது சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அதான் இங்க சொன்னாரு, ரெண்டு தசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:13
3: சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே,
2: நீங்க நன்மை செய்யும்படி
3: நன்மை செய்வதிலே சோர்ந்து போகாமல் இருங்கள்.
2: சோர்ந்து சொல்லுவாங்க, எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்கு என்ன நன்றி இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்குமே நன்றி இல்லை அப்படி சொல்லுவாங்க. அதான் பரிசுத்த பவுல் எழுதுறாரு, நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாதோ இல்லை என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்துட்டே இருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வரும்போது உங்களுக்கு உங்களுக்கு கொண்டு வருவார். நன்மை செய்யறதுல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹல்லேலூயா. உங்களை உயிரோடு காப்பார். நீங்க பூமியில எப்படி இருப்பீங்க, பாக்கியவான்கள் தீங்கினால உங்களை உயிரோடு காப்பார். முதல்ல என்ன செய்யணும், நமக்கு ஆபத்து வரக்கூடாதுனா என்ன செய்யணும், பூமியில வரப்போது கண்ணி போல வரும். எப்ப என்ன வருது நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும், இனி சம்பவிக்க போறது இவங்களுக்கான்னு தப்புணும்னா என்ன செய்யணும், தப்பணும் இனி சம்பவி படி வீழ்க்கம் தப்பணும். மனசு குமரன் முன்பாக இருக்க பாத்திரவாளி எப்பொழுது என்ன செய்யணும், செவம் பண்ணி விழித்திருக்கணும். இவன் சபைக்கு ஐயோ நான் செவிச்சிட்டு தான் நேரத்தை விட்டுட்டேன் முந்தா நாள் தான் செவத்தை விட்டுட்டேன் அப்படி இல்லை, இனி சம்பவிப்பார்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி என்ன செய்யணும், மனசு குமரன் முன்பாக இருக்க பாத்திரவாளி என்ன செய்யணும், எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், சிறுமைப்பட்டவர் மேல சிந்தை உள்ளவன் பாக்கியவான். கத்திர உயிரோட காப்பார், சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எல்லாத்துக்கும் தப்பு வைக்கணும், என்ன செய்யணுமா, வேசாயின் புஸ்தகம் 60:1-2
3: எழும்பி பிரகாசி,
2: எழும்பி பிரகாசி
3: உன் ஒளி வந்தது,
2: உன் ஒளி வந்தது,
3: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது,
2: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது.
3: இதோ இருள் பூமியையும்,
2: இருள் என்ன செய்யும், பூமியையும்
3: காரிருள் ஜனங்களையும் மூடும்,
2: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
3: ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார்,
2: கர்த்தர் என்ன செய்ய உதிப்பார்,
3: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்,
2: அவர் மகிமை உன்மேல் காணப்படும், கர்த்தர் உதிப்பார் அவர் மகிமை உன்மேல காணப்படும். ஹலேலூயா ஹலேலூயா. அது எழும்பி பிரகாசி, எதிலும் எழும்ப வேண்டும், எதிலாம் நம்ம எழுப வேண்டும். தங்க சொல்றாரு வேசாயின் புஸ்தகம் 52:2
3: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
2: எதை உதறிவிட்டு எழுந்துனா சும்மா எழும்ப கூடாது. நம்ம எங்கேயோ ஒரு அழுக்கில் உட்காந்து வச்சுக்கோங்க, நம்ம எந்திரிக்கும்போது என்ன செய்யறோம், தூசி தட்டி விட்டு நம்ம சேலை மேல தூசி இருக்கா சட்டை மேல தூசி இருக்கான்னு தட்டி விட்டு தான் எந்திரிப்போம் இல்லையா. அதே போல எழும்பி பிரகாசி ஒரு மொழி வந்தது, இருள் சனங்களையும் காரில் பூமி மூடும், ஆனாலும் உண்மையில கத்தர் உதிப்பார் அவர் மகிமையின் மேல் காணப்படும். அப்ப என்ன செய்யணும், தூசி உதறணும். என்ன தூசி, பாவம் என்னும் தூசி, மிந்தி மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம இப்ப செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன தூசி நம்ம ஒட்டிட்டு இருக்குது, கோபம் பொறாமை எரிச்சல் கசப்பு வெறுப்பு வைராக்கியம், எந்தெந்த கோபம் இருக்குது என்னென்ன பாவம் இருக்குது, அதை தட்டி விட்டு எழுந்திருச்சிருங்க, அதோட நம்ம எந்திரிக்க வேண்டாம். அது எழும்பி பிரகாசி எழும்பணும், எதுல இருந்து, நம்முடைய பழைய சுபாவங்கள் கோபங்கள் எரிச்சல்கள் கசப்புகள் வெறுப்பு எல்லாம், எல்லாருக்கும் ஒரே கோபம் இருக்கு, ஒரே பாவம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்கும், அந்த பாவத்தை உதறிவிட்டு எழுந்துருங்க. ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும், நமக்கு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும், தூசி உதறிவிட்டு எழுந்திருக்கு. எழும்பி பிரகாசம் ஒரு ஒளி வந்தது, இருள் காரியில் சனங்களையும் பூமியில இருள் மூடும், ஆனாலும் கர்த்தர்கள் விதிப்பார் மகிமை மேல் காணப்படும். எப்போ எழும்பணும், எந்த காரியத்தில் தூசி உதறிவிட்டு எழும்பணும். என்ன பாவம், எல்லாருக்கும் ஒரே பாவம் இருக்கும், வேறவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே பாவம் இருக்கும், அதை விட்டு எழு உதறி போட்டுட்டு எந்திரிக்கணும். உதறிட்டு கத்த திட்டமா சொல்லணும், தூசியை உதறிட்டு எலும்பு, சும்மா எலும்பாதா, தூசி உதறிடு, அந்த பாவத்தில் விடுதலை பெறணும். கத்தர் வரப்போறார், கத்தர் சொன்ன வாக்கு தத்தை நிறைவேறு, தூசி உதறிட்டு எலும்பணும். அப்புறம் எதுல இந்த எலும்பணுமா பாருங்க, எபேசியர் புத்தகம் 5:14 வசனம்.
3: ஆதலால்
2: தூங்குகிற நீ விழித்து
3: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
2: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
3: அப்பொழுது
2: அப்பொழுது
3: கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
2: அப்ப என்ன, தூங்குறவங்க யாரு, மரித்தவங்க யாரு, நமக்கு நல்லாவே தெரியும். மரித்தோரை விட்டு எழுந்து அவங்க மரித்த, அவங்க மரித்த என்ன சொல்ல, ஆண்டுகள் இராம உயிர் கொண்டு பேருள்ள இருந்து நீ வாழ்க்கையில் என்னவா இருக்க, வாசி பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா 3:1 வசனம். நீ உயிருள்ளா பேர் இருக்கு, பானா வாழ்க்கையில செத்தவங்கன்னு சொல்லி கத்தடி வேத நமக்கு சொல்லுகிறது.
3: சர்தை சபையின்
2: சர்ச்சை சபைக்கு
3: தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
2: தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவெனில்,
3: தேவனுடைய 7 ஆவிகளையும்
2: 7 ஆவிகளும்
3: 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
2: 7 ஆவிகளும் நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது,
3: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
2: கிரியில் அறிந்திருக்கிறேன்,
3: நீ உயிருள்ளவன் என்று
2: பெயர் கொண்டிருந்தும்
3: செத்தவனாயிருக்கிறாய்.
2: உயிர் நமக்கு உயிர் இருக்கானா, நம்ம ஆத்மாத்தம் எப்படி இருக்கும், சேத்தவனா இருக்கு. அந்த நிலையை அப்படிப்பட்டவங்களை விட்டு எழுந்துரு, ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இருந்தா நம்மளும் ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஏதாவது பேசிட்டே தான் இருப்போம், ஏதாவது பேசிட்டு ஏதாவது நாட்களை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதான் கத்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை விட்டு மறித்தவரை விட்டு எழும்பு, தூங்குற விட்டு எழும்பிரு, கத்தர்வனை பிரகாசிப்பிப்பார், கத்தர்வங்களை பிரகாசிப்பிக்க ஆண்டர் வாஞ்சோட இருக்கார், தாகத்தோட இருக்காரு. அவங்களை விட்டு நம்ம பிரிந்து வர வேண்டும். தூங்குறவங்க யாரு, மறித்தவங்க யாரு, வாசித்து பாருங்க 115 சங்கீதம் 17 வசனம்.
3: மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்,
2: கர்த்தரை துதியார்கள். மறித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க. உயிர் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, மற்ற என்ன வேணாலும் பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவோம், ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், துதிக்க மாட்டோம். அதைதான் கர்த்தர் சொல்றாரு, மறித்தவரை விட்டு எழுந்துரு. எது மறித்தவங்க, துதிக்காதவங்களை விட்டு எழுந்துரு, மறித்தவங்களை விட்டு எழுந்துரு, தூங்குற நீ விழித்து எழுந்துரு. ஒன்னே கர்த்தர் பிரகாசிப்பவர், ஒன்னே கர்த்தர் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார், ஆனா அவங்களை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். கத்தரை அறித்தவங்க மௌனத்தில் இறங்கலாம், கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. நம்ம உயிர் இருக்கா, கத்தரை துதிக்க வேண்டும். இன்னொரு வாசி,
3: மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்,
2: கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. தேவையில்லாம பேசிட்டு, தேவையில்லாம அதை சொல்லி இதை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க, அவங்களை விட்டு நீ எழுந்துரு. அதங்க சொல்லு, இப்ப வாசி 5:14 வசனம்.
3: ஆதலால்
2: தூங்குகிற நீ விழித்து
3: மரித்தோரை விட்டு எழுந்துரு,
2: மரித்தோரை விட்டு எழுந்துரு. தூங்கிட்டு இருக்கியா, எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத பேச்சு பேசுற உட்காராத, அவங்களை விட்டு எழுந்துரு. கத்திரங்களை பிரகாசிப்பிப்பார், கத்திரங்களை எப்படி பிரகாசிப்பிப்பாராம் பாருங்க. கத்தர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்களா, என்ன பிரகாசிப்பாரா, நான் எவ்வளவு என் தப்பு இருக்க, என்னை பிரகாசிப்பாரு நினைக்கிறீங்களா. கத்தர்களுடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1:9 வசனம்.
3: உலகத்திலே வந்து
2: எந்த மனுஷனையும்
3: பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி,
2: அந்த அதுதான் மெய்யான ஒளி, இயேசுக்கு தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கத்துட்டு வந்து நம்ம முழுமையா ஆண்டவரே, நான் இது வரைக்கும் நான் எங்கேயோ போயிட்டப்பா, வீட்டு தூரமாயிட்ட, என்னை மன்னிச்சு, என்னை பிரகாசிப்பியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பிரகாசிப்பார். எந்த மனிதரும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான் ஒளி அந்த ஒளி பிரகாசிப்பிப்பார். கத்தர் வரப்போறாரு சொன்ன காக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. சொல்றேன், இங்கே சொல்றாரு, பிலிப்பியர் புஸ்தகம் 2:14 வசனம்.
3: நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி.
2: நம்ம ஊழியமோ இருக்கலாம், நீங்க ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கலாம், உழித்து எல்லாம் செய்யறவங்களா இருக்குல்ல, எவ்வளவோ உழித்து தாங்குறீங்க. ஆனா இங்க அதன் சரி சொல்ற பரிசுத்தை பதில் சொல்றாரு, நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதோ
3: இல்லை என்கிற மகிழ்ச்சி,
2: இல்லைங்கிற மகிழ்ச்சி
3: கிறிஸ்துவின் நாளில்.
2: எப்ப தெரியும் நீங்க வீணாக நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்க அது எப்ப தெரியும் பாருங்க. இங்க சொல்ற பாருங்க, வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டது இல்லைங்கிற மகிழ்ச்சி
3: கிறிஸ்துவின் நாளில்,
2: கிறிஸ்துவின் நாளில்
3: எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
2: எங்க எப்ப உண்டாகும் உங்களுக்குலாம், நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்களா அதெல்லாம் எப்ப உண்டாகும், கிறிஸ்துவின் நாளில உண்டாயிருப்பதற்கு.
3: ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
2: என்ன செய்யணுமா, ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
3: உலகத்திலே,
2: உலகத்திலே
3: சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள்.
2: உலகத்தில் எப்படி பிரகாசிக்க போறீங்க, சுடரைகளை போல நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பீங்க. ஐயோ நம்ம வேஸ்டா காசு பண்ணிட்டோமா, வேஸ்டெல்லாம் செலவு பண்ணிட்டோமா, ஊழியத்துக்கு எவ்வளவோ செஞ்சிட்டோமே வேஸ்டா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், நீங்க கர்த்தருடைய நாளில சுடரை போல பிரகாசிப்பீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்க கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா,
3: ஹல்லேலூயா.
2: முதல்ல என்ன செய்யணும், நம்ம இனி இந்த கண்ணியை போல வருகிற சகலமான தீமைகளும் நம்ம தப்புன்னா என்ன செய்யணும், இனி சம்பை போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசுக்குமாரன் முன்பாக நிற்க பார்த்தவனா என்ன பண்ண என்ன செய்யணும், எப்பொழுதும் செபம் பண்ணி பிடித்திருக்க, ரெண்டு நாள் செபம் பண்ணல உறுதியா செபத்தில் தரிச்சிருக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்யணும், சிறுமப்பட்ட மேல சிந்தியா இருக்கணும், அப்ப கத்துவங்களை தீங்கினால உயிரோடு உங்களை காப்பாரு. மூன்றாவது என்ன செய்யணும், ஒரு தூசி உதவி எலும்பி பிரகாசம் ஒளி வந்தது, இருள் பூமியும் காரியில் சனங்களை மூடும், ஆனாலும் கத்தர் உண்மையில அவர் மையம் உதிக்கும், கத்தர் மேல உதிப்பார், மையம் காணப்படும். என்ன செய்ய எப்படி எழுந்திருக்கணும், தூசி உதவிட்டு எழுந்து பழைய காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும், பழைய காரியத்தில் விட்டு எழுந்திருக்க வேண்டும், மறித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். எழுமணம்னா கத்தர் நம்மளை பிரகாசிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களும் சரி, அவரை பிரகாசிப்பிக்க முடியும். காரணம் உங்களை என்னையும் படைத்தவர் அவர், பிரகாசிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. நான்காவதாக வெளிப்படுத்த விசேஷம் மூன்றாம் அதிகாரம் பத்தாவது வசனம்,
3: என் பொறுமையை குறித்து,
2: என் பொறுமையை குறித்து
3: சொல்லிய வசனத்தை,
2: சொல்லிய வசனத்தை
3: நீ காத்துக்கொண்டபடியினால்,
2: காத்துக்கொண்டபடியினால்
3: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
2: பூமியில் குடியிருக்கிறவர்களை
3: சோதிக்கும்படியாக,
2: சோதிக்கும்படியாக
3: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
2: பூச்சக்கரம் பூமி மேலெங்கும்
3: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
2: சோதனை காலத்திற்கு
3: தப்பும்படி,
2: தப்பும்படி
3: நானும் உன்னை காப்பேன்,
2: நான் உன்னை காப்பேன். பொறுமையா கத்தர் பொறுமையா இருங்க, பொறுமையான்னு சொன்ன வசனத்தை காத்துக்கொள்ளும் போது பூச்சக்கரம்

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அதே போல முழுதியத்தோடும் ஆத்மாத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவரத்தில் அன்பு பெற வேண்டும். அதுதான் நம்மளுத்த ஆண்டு எதிர்பார்க்கிறார். நம்ம இங்கு உலகத்துக்கு பாதி கத்திருத்திருப்பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கத்திருத்திருப்பாதி இல்லை. முழு இதத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கத்திருத்தர் என்ன செய்யணும், அன்பு பெறணும். அது நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டுகிட்ட சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழு இதத்தோடு மற்ற அன்பு பெற எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுத்தோடும் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்புகிறோம். அது மாத்திர ஒன்னிடத்துல அன்புகிறது போல நீ பிறர் இடத்துலயோ அன்புகிறோம். எப்படி நம்ம இடத்துல அன்புகிறோம், நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கல நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படி நினைக்கிறோம் இல்லையா. நம்ம நான் கருத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களத்திலயும் பிறர் இடத்துல பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் புறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களுக்கு பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கத்திர பற்றி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுத்தோடும் ஆத்மாத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்கள இடத்துல நம்ம என்ன செய்யணும், அன்பு கூறணும். அந்த அன்பு நமக்குள்ள இருக்கான்னு பாருங்க. மற்றவங்களத்தில் உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டி ஆண்டோடு கேட்போம். ஆண்டவர் முழுத்தோடும் ஆத்மாத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தையோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஹலேலூயா. கர்த்தரால் கூடாத காரி உலகத்துல ஒண்ணுமே இல்லை. சொல்றாரு உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம இந்த உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் காரியத்துல அன்பு கூறாத விடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்புனா உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு நமக்கு வராத விடிக்கு காத்துக்கோங்க ஸ்பான்சரி கேட்கணும். ஒன்னு யோவான் 2:15
1: உலகத்திலும்
0: உலகத்திலும்
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: உலகத்தில் உள்ளவைகளிலும்
1: அன்பு கூறாதிருங்கள்
0: அன்பு கூறாதிருங்கள்.
1: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
0: ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால்
1: அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல, பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்துல உலகத்தில் உடைய காரியத்தில் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குள்ள வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையில அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குள்ள இருக்காது, பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்களை அவங்க எல்லாரும் நமக்கு வேணும் எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னால் பிதாவின் அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவின் அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க. 1 Kings 2:17-16
1: ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும், உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம் மாம்ச நிச்சயம் ஜீவனத்தின் பெருமை இதான் யாரால் உண்டானது, பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் எதனால உண்டாயிருக்கு, உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தின் விளைக்கணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்காங்களோ இல்லையோ பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்ன அந்த கண்ணி நீச்சம் மாம்ச நீச்சம் ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா. யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா.
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா, தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய
0: ஒருவனாலும் கூடாது.
1: ஒருவனை பகைத்து
0: மற்றவனை சிநேகிப்பான்
1: அல்லது ஒருவனை பற்றி கொண்டு
0: மற்றவனை அசட்டை பண்ணுவான்.
1: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. அதனால தான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, நம்ம செய்யக்கூடாது. அதுல இருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு விட்டு முழு இதத்தோடும் ஆத்மாத்தோடும் பலத்தோடு உங்களுக்கு மனதோடு சிந்தியோடு அவரத்துல அன்பு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்புகிறவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும் பாருங்க, 23:5
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது
0: பாத்தீங்களா. இது வந்து சண்டை கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம், 3-5 வயசு பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கிறத நமக்கு தெரியல, கை கொள்றமா அந்த வசனம் இந்த கை கொண்டு நடக்கிறமாங்கிறது நமக்கு தெரியல. 3-5 வயசு குழந்தைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். என்ன செய்யணுமா, கர்த்தர் சொல்றாரு என் பாத்திரம், தாவீது சொல்றாரு என் பாத்திரம் நிரம்பி வழியுது, சத்துருக்கள் முன்பாக என் பந்தி எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழி என்ன செய்யணும், இறுதியமாகிய பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளச்சிலே சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படி சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும் நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பியதா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா, பரிசுத்தாவை நமக்குள்ள வந்துட்டாரு, பெரிய சந்தோஷம் சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணுமா, நமக்குள்ள நம்ம பாத்திரம் செய்யணும், தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களான் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம் நம்ம இறுதியமாகிய பாத்திரம் நிரம்பி வழியும் மகிழ்ச்சி சமாதானம். உலகத்தில் போத்திரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் உண்டுதான், ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, என் தலையை என்னால அபிஷேகம் பண்ணுகிறே என் பாத்திரம் நிறைவு எழுதுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா, அதுக்கு அடுத்து சொல்றாரு என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், நமக்கு என்ன தொடரும், நன்மையும் கிருபையும் என்ன தொடரும், நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம், இந்த உலகத்துல ஒன்றுமே இல்ல, கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா, கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா, ஆண்டவரே இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா, என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும், என் சீவள நாளெல்லாம் நன்மை கிருபையை தொடரணும், நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்கேன். அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நிலைச்சிருக்க முடியும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இல்ல, அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க, ஆண்டவரே இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும் எனக்கு, எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரம் தான் இருக்குது ஆண்டவரே, எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு நினைக்கிறேன், சந்தோஷம் இருக்குல்ல, பரிசுத்தவனுக்கு வந்தா தான் அந்த சந்தோஷம். என் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும், நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல் யாரு, மூன்றாவது யாரு கர்த்தர் வீட்டை நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க முடியும், பரிசுத்தவையின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்ப கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும், ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்க பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும், மூன்றாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம், 22:17
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வா என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வா என்பானாக,
0: கேட்கிறவன் வா என்பானாக,
1: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
0: தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன்,
1: விருப்பமுள்ளவன் ஜீவத் தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களே, விருப்பம் இருந்தா கர்த்தர் என்ன செய்யறது, ஜீவத் தண்ணீர் எப்படி கொடுக்கிறாரா, இலவசமாய் கொடுக்கிறார், காசுல ஒண்ணு இல்ல, பரிசுத்தவன் அவர் வந்து நமக்கு மேல ஊற்று பரிசு பைசாவோ காசோ ஒண்ணு இல்ல, நம்ம விருப்பம் இருந்தா கத்ராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மால் பொழிந்துருவாரு, கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது, கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க, 3:7
1: அந்த பரிசுத்தாவியே நம் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உங்களுடைய ஆவி எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன். இங்க சொல்றாரு யாசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல், தண்ணீரையும்
0: வறண்ட
1: நிலத்தின் மேல்,
0: ஆறுகளையும் ஊற்றுவேன், தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசுத்தவர் மேல தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீவுல நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்ணமா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்கள் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பும்போது கர்த்தருடைய வீட்டுல நீடித்த நாட்கள் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக, பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துல எப்படி இருப்போம்? நீடித்த நாட்கள நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 11 ஆம்

0: பொல்லாதர்களாகிய நீங்கள்
1: உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. பரிசுத்தாவி கொடுப்பார், கேட்டு பெற்றுக் கொள்வோம். ஆண்டவரே, பரிசுத்த அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: உங்கள் மூப்பர் என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இதோ மாம்சமான யாரும் ஆவி ஊற்றேன்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க யேசுப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீர இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திரம் பரிசுத்தன் எதிர்க்கு தேவை வாசித்து பாருங்க, 2 கொரிந்தியர் 3:18.
1: நாம் எல்லாரும்
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை
0: கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு
1: ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: அவர் வந்தாதான் நம்ம மகிமை மேல் மகிமையடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள கற்று வந்துட்டார். நம்ம மகிமையுமே மகிழ்ந்து மறுரூபமாக்குவார். நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்தில் நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்களில் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்துக்கு போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தமா முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21.
1: பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே
0: பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
1: என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று
0: சொல்லுகிறவன்
1: அதில் பிரவேசிப்பதில்லை.
0: கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஒரு சித்தத்தின்படி செய்யணும்ப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. ஒரு சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதப்பா. ஒரு சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும்.
2: இது வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சவுன் பண்ணுவோம். எங்க அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோமே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம்டா இருக்கட்டும். நன்மையினால முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே வருஷத்து நன்மையினால முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவு வேணும்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசுங்கிற அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்து தரணும். சுகப்பிரசவத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசத்தாரும், வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா மந்திரம் செய்வன எல்லாம் உடை

0: பிடித்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்மா நேசரையும் அண்டிக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் சேர கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும், உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பல தர இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க ஏசப்பா. நான் அவற்றை சிற கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும், உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, கேசில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க, பிரிந்த குடும்பம் இணைக்கணுமையா. ஆண்டவரே அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்லா படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க, சிறு பிள்ளைகளா நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராஜா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க, உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வதித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே கத்திர நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
1: கருத்தருடைய பிரசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நான் லாஸ்ட் டிசம்பர் 29 அப்போ ஒரு டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் டிசம்பர் 31 இங்கே ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு 10 வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும் ஏசப்பா, நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ ஜனவரி 3 வந்து வீட்டில் ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தர் ஆண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தர் ஆண்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து ஏசப்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க கொடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும் ஏசப்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து ஏசப்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூடா கூட நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண எஸ்ர ஆண்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.
2: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
2: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, நீங்க பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனார் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தேவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.
2: இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
4: கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17. கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் லாஸ்ட் December 29th அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் December 31st இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு 10 வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும், ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ January 3rd வந்து வீட்டில் ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல. நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தரண்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட கூடிய நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண எஸ்ரான்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.

0: உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவர், போதிமாண்டவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17.
1: ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாயிராமல் கர்த்தருடைய சித்தம்
0: இன்னதென்று
1: உணர்ந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டிடம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யத்து போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 தேசலோனிக்கேயர் 3:3.
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
0: தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தம் ஆளு எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தம் ஆளு எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தம் ஆளு பரிசுத்தம் ஆளுதான் சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தம் ஆளு எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தம் ஆளுவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சின்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர அதே 7 பாருங்க, 1 தேசலோனிக்கேயர் 4:7.
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளுநர் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாளும் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 தீமோத்தேயு 2:4.
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனசுக்காக செபிக்கணும். எல்லாம் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவு தான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனசு ரட்சிக்கப்படும் கர்த்தர் சத்தியத்தை அறிதம் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொண்டிருக்க நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். முதல்ல மனம் திரும்பினா பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எழுத்திருப்பேன். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோகராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமண்ணம், ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கும் சித்தமுள்ளவளா இருக்கிறப்பா, என்ன பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்குன்னு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படவும், நம்ம உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தமுள்ள இருக்குன்னு சொன்னீரப்பா, நம்மளுடைய சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் கர்த்தர் கண்ணீரோடு கேட்போமா, கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பங்களா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன். ஆம், அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார், இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உம்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறல விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நமக்கு அறிவுறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவரே, இந்த காவம், இந்த பாவம், இந்த காரியம் இடத்துல இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும், முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா, நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபமனங்க பார்க்கலாம். அப்பா, உண்மையே நேசிக்க, உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கிவிடக் கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தை நான் மாறிவிடக் கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க, எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா, உம்மனை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்த அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறவர், அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒரு லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம, துதிக்காம, ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். மைத்திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியினோ. கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வதும் சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றும் ஆண்டவரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்கள் ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பற்றி அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபமனுங்க பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன்னு சொன்னேரே. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம், அந்த ராஜ்யத்திற்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. ஏதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போக கூடாது அப்பா, என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தான் அபிஷேகத்தை நிரம்ப நாங்கள் பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரும் ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்கள் கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திர அல்ல ஆண்டவரே. அப்பா நமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை உணர்ந்து அந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்வனே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான் சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்தேசம் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. அவரோடு இணைந்து நாம் யாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன தேவை இருக்குதோ, என்ன காரியங்கள் இருக்குதோ, அதை கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க. உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவ கிருவாங்களை சூழ்ந்துகளட்டும், தேவ பிரசனங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக்கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உமால முடியுமையா? ஆட்டு பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே, சுகமாக்க உமால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா கிட்னி பலவீனமா இருந்தாலும், கத்தாப்பை அப்பா கருப்பப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உமால முடியுமையா? கை கால் வலி, உடம்பலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உமால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராஜா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராஜா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க. இப்ப தொடுங்கான்றவரை ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டுமே இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். உம்மை நோக்கி மன்றாடி கெஞ்சிரப்பா, கெஞ்சிரம். உடைய மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா? செபிக்கிறோமே. மந்திரம், செய்வனை, பெல்லிசனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திரும்ப துரத்துகிற துரத்துகிற துரத்துகிற துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடை தெரியுற ஏசுகிறது நாமத்தினால. அன்றுவரையும் மந்திரம் செவனைகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமா இல்லாத மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செப்பிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டு வரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தர முடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளைகள் நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரை. பாலிவ சகோதர சகோதரர் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், உண்மை சார்ந்து கொள்ளணும். உண்மையோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே இயேசுவே, மழைனால பொருள் சேதமா உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பா அமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து விபத்து யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா அப்பா கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம் ஐயா. மழையினால உயிர் சேதமா பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாதபடி என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பல தற்பதுகளை அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்கப்பா. யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். எல்லா துதி கண்ணா மகிமை மகத்துவத்தி உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதி வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில்
2: 9384 1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
2: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய Hand of Jesus Ministries, Kunnur Nilgiris, India, என்ற நமது YouTube சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 6431 நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aswinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: சொன்னவரே, எங்கள் பலிபீடங்களை உம்முடைய அக்கினியால் நிரப்ப வாருவையா.

0: ஹலோ
1: சார், சொல்லுங்க சார்.
0: என்னம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? டைம் வேற ஆச்சு. நான் உன்னை சீக்கிரம் வர சொன்னேன். இன்னைக்கு வேற நல்ல நாள், கஸ்டமர்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. எப்போ வருவ?
1: 6 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 9 மணிக்கு வச்சிட்டேன் சார். வந்துறேன் சார்.
0: ஓ சே, இதெல்லாம் ஒரு ரீசனாமா?
1: சாரி சார்.
0: சீக்கிரம் வந்து சேரு.
1: இதோ வர சார்.
0: நம்மளுக்கு வந்தவனும் சரியில்லை, வரப்போறவளும் சரி, என்னதான் பண்ண போறோம்?
2: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணை நமஸ்காரம், தரைக்கடல் உயிர் வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.
0: ஜெய் அறிவழகா.
3: முதலாளி,
0: என்ன சாங்கடா?
3: தான் முதலாளி, கீர்த்தனா சாங்.
0: கீர்த்தனா சாங்கா?
3: தெரியாது, கீர்த்தனா கீர்த்தனா
0: கீர்த்தனா சாங்கா?
3: அதான் முதல்ல சச்சில போடுவாங்கல்ல.
0: ஏய், அது கீர்த்தனா சாங்கலடா. கீர்த்தன சாங். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
3: ஏதோ சாங் நல்லாதான் இல்லையா?
0: நல்லாதான் இருக்கு. ஆமா, சரி கொஞ்சம் குனி.
3: ஏன் முதலாளி, பெயிண்ட் பாக்க போறீங்களா?
0: குனி, என்னதுரா
3: முதலி, என்னது முதலி இது?
0: மண்டையில களிமண் தான்டா இருக்கு.
3: சரி, அதை விடுங்க. நம்மள ஒருத்தன் நல்லா ஏமாத்திரா முதலாளி.
0: என்ன சொல்ற?
3: இப்ப பாருங்களேன், இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு உள்ள போட்டா வெள்ள வந்து ஊந்துருது முதலாளி.
0: டேய், வேலையை பாருறா, நான் போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வரேன்.
3: வீட்டுக்கு போயிறாரு.
4: அறிவே, நீ பாக்குற வேலைக்கு நீயே முதலாளியா இருக்கலாம்டா.
3: மேடம், பாத்து வாங்க மேடம், உட்காருங்க மேடம். நீங்க சாப்பிடுங்க. மேடம், கார்ல தானே வந்தீங்க?
1: எஸ்
3: மேடம், அந்த BMW கார்ல தானே வந்தீங்க?
1: ஆமா ஆமா.
3: சாப்பிடு சாப்பிடு சாப்பிடுங்க.
1: ஓகே,
3: சாப்பிடுங்க மேடம். டேய் டேய், கம்மிடுறா டேய். ஐயோ முதலாளி முதலாளி முதலாளி முதலாளி,
0: என்னடா பண்ணிட்டு இருக்க
3: முதலாளி? கம்முன்னு இருங்க, அவங்க விச்சு கஸ்டமர் பார்த்தா தெரியல உங்களுக்கு. பாருங்க அவங்க பேக பாருங்க, அவங்க போட்டு செப்பலை பாருங்க, ஒன்னு அவ்வளவு மதிப்பு.
0: அறிவழகன் பேர் வச்சது
3: முதலாளி? அதான் எங்க ஆச்சு முதலாளி.
0: ஐயோ, வேணாண்டா, வேலையை போறா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுற
3: முதலாளி. ஒரே ஸ்மெல் வரல.
0: ஆமாண்டா, ஷூ சாக்ஸ் எல்லாம் கரெக்டா கழுவுனியா?
3: ஐயோ, அதெல்லாம் கரெக்டா கழுவிட்டேன். ஷோரூம்ல போயிட்டு ரூம் ஸ்ப்ரே எடுத்து வாங்க, போங்க.
0: ஓ, நீங்க முதலாளி நீயா நானான்னு தெரியல.
3: போங்க முதலாளி. ஏ பொண்ணு, பார்த்தல முதலாளி, நான் சொன்ன உடனே
4: வேலை செய்ய போயிட்டாரு. பார்த்தல
3: அந்த மாதிரி நீ நான் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யணும். புரியுதா? இந்த சார் எல்லாம் சொல்லாத.
4: என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன்.
3: நான் அறிவினே கூப்பிட்டாலே போதும்.
1: சரி சார்.
3: நீங்க என்ன எல்லாத்தையும் குடுக்கணும், பேக் ஐட்டி வை, வேலை செய். ஃபர்ஸ்ட் உன் ப்ராப்பர்ட்டி இதுதான், படிக்கிற ப்ராப்பர்ட்டி.

0: போ தொட. அம்மா என்னையாமா தொடிவ, கப்ப தொடமா.
1: சரியா சொல்லல
0: சார். சொல்றாங்க அவங்கிட்ட சரியா. தொட தொட, நல்லா தொட. அதோட அந்த கிளாஸ் தொட. கீழே போட்டு வச்சிட போற, சம்பளத்தை
1: பிடிச்சிருவேன்.
2: பாத்து பாத்து கீழே வந்துட போற, மண்டை கிண்ட உடஞ்சிரு.

0: Pues. ¡Ey! ¡Mine! ¡No llegué! ¡Un gama asesina! ¡Aga mino! ¡Tiene que tener una llegue! ¡No es una gran ni! ¡Arrangete! ¡No mames! ¡No es una
1: gran ni! ¡Ey! ¡Este es de! ¡Arranía! ¡No iba! ¡No, un lobo de arranía!
0: ¡Ey! எங்க வந்து எங்க சிக்கன் குத்துறேன் கர்ணாவா பேர்ல கடை செஞ்ச பேசுது நீ
1: யாரே நீங்க யாரே நீங்க
0: ஐயனே அண்ணாத்தா போட்டு கொடுறா அண்ணாத்தா
2: உடியோ நம்ம நைனாவா வெயில உட்காந்து
0: நைனாவா
1: நைனாவா

0: என்னடா என்ன
1: எடுத்துட்டு
2: நம்ம
0: தம்பிங்களா, இதெல்லாம் நல்லது இல்லப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் குடிக்காதீங்க. உங்களுக்கு கல்யாணம் ஆயிச்சா?
2: கல்யாணம் ஆயிச்சு.
0: உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கா?
2: இருக்குது.
0: உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா, அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கப்பா. இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் இருக்க கூடாதுன்றக்காகதான் நம்மளுக்காக ஒரு தேவனே பிறந்து வந்தாரு. பிறந்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மரிச்சாருப்பா. தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிச்சிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க. உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் கைவிட்டுறாதீங்கப்பா.
3: என்ன சொல்ற நீ?
0: எல்லாம் யோசிச்சு பாரு.
2: நாங்களே இந்த மாதிரி பொண்ணை தூக்குனாதான் 5-10 லோன் வச்சுனுக்குறோம். இதை வச்சுதான் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்றோம். எங்களே அப்ப சொல்றேன், இது அச்சாதான் எங்களுக்கு ஒரு இதுவாகுது.
0: சரி, நீ செத்து போயிட்டா உங்க குடும்பத்தை யாரு பாப்பா?
2: நம்மள செத்து போயிடுவான்.
3: பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்கு தெல்லங்களுக்கு.
0: பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு இதை குடிக்காதீங்கப்பா. டேய் அறிவழகா, இது தயவு செஞ்சு எடுத்துட்டு போடா. தம்பிங்களா, இது குடிக்காதீங்கப்பா. உடம்புக்கு நல்லது. எடுத்துட்டு போ, தயவு செஞ்சு
1: எடுத்துட்டு
0: போ. இங்க பாரு, உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்களை எல்லாம் நினைச்சு பாருங்கப்பா. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க. போங்க, போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வேலையை பாருங்க. போங்க.
2: அண்ணன் சொல்றதான் வாஸ்தவம்
3: தான்.
2: தூந்திடலாமா பிள்ள?
3: சரி மச்சா,
2: சரி வா. இனிமேல் திருந்துடா.
0: சரிப்பா, போங்க போங்க.
2: இன்னும்
0: சாகலையா?
4: தூங்கிட்டு இருந்தேன், தூங்கிட்டு வந்தாங்க.
0: ஐயோ, சரி போ, போய் உன் வேலைய பாரு.
1: இது எதிர்பாப்பா?
0: என்னடா இது
1: முதலாளி? அந்த பொண்ணு மனதில் டவுட் ஆகுது, என்னன்னு கேளுங்க.
0: ஆமா, நீ யாருமா? உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க?
5: தெரியும் சார்.
0: இதே நீ சொல்ல.
5: சாரி சார்,
0: உனக்கு எல்லாம் இங்க வேலை இல்ல. என்னடா இது?
1: நான் அப்பவே நினைச்சேன் சந்தேகப்பட்ட யாருன்னு. ஒரு மாதிரிதான் இந்த பொண்ணு இருந்துச்சு.
0: தயவு செஞ்சு நீ உனக்கு வேலை எல்லாம் நம்ம வெளியே போமா.
5: சாரி சார்.
0: வேலை இல்லன்னு சொல்ற, போ வெளியே போ.
5: குடும்ப கஷ்டம் சார்.
0: தயவு செஞ்சு நீ சோத்த போற, அதுவே உன் குடும்பம் நல்லா இருக்கு. வெளியே போ, உனக்கு வேலை இல்ல. போ வெளியே அனுப்பிடா.
1: வெளியே போமா?
0: போமா,
5: முடிஞ்ச பாரு.
1: வா இந்த பக்கம் போமா.
5: ஐயா கூட்டாண்டா வா.
1: வர வர போ.
0: என்ன பண்ண போறீங்க?
1: ஹலோ

0: Coffee, coffee, coffee.
1: அறிவழகா என்ன பண்றான் பாத்தீங்களா? இவனை வச்சு நான் வேலை வாங்கினா எப்படி என் கேஃபேவை நான் மாலா மாத்த முடியும்? புரட்ட விட்டு தூங்குறான். காலையிலிருந்து வந்த கஸ்டமர்ஸ் இந்த கேஃபேவை சுடுகாடா மாத்துறானுங்க. இவன் தூங்கி தரித்திரத்தை கொண்டு வரான். டேய் அறிவழகா எந்திரா, டேய் அறிவழகா எந்திரா.
2: முதலாளி
1: என்னடா தூங்கிட்டு இருக்க?
2: முதலாளி தம்ம வேலை முதலாளி, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க மட்டும் போயிட்டே இருந்துட்டீங்க. எவ்வளவு வேலை தெரியுமா கூட்டி பெருக்கி கழுவி விட்டுருக்குறேன்.
1: சரி சரி சரி பரவாயில்ல, எனக்கு அடுத்து இந்த கேஃபே நீ தான்டா வச்சுக்க போற.
2: எனக்கு முதலாளி
1: குடுத்துருவாங்க. எந்திரிச்சு வேலையை பாரு
2: முதலாளி. அங்க தானே போறீங்க?
1: ஆமா.
2: நாங்க இதை எடுத்துட்டு போவீங்க?
1: என்கிட்ட வேலை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராது. எந்திரி எந்திரி, கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. சரியான தூங்கு மூஞ்சி வச்சுட்டு நான் வேலை
2: வாங்குறேன். முதலாளி என்ன இம்போர்ட் பண்ணிருக்கீங்க? யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க.
1: இப்ப மணி எத்தனை? 4 மணி ஆச்சா? காலையில இருந்து வந்த கஸ்டமர் அளவு போயிடுச்சு. 5 மணில இருந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த மொஜட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
3: முதலாளி மொஜட்டோ ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல.
1: சரி சரி, அதெல்லாம் அது கேக் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டியா?
2: நீங்க தான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல.
1: சரி நான் பண்றேன், நீ அதுல மத்ததெல்லாம் ரெடி பண்ணு. கஸ்டமர் யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் போய் பார். போ போ போய் தொட போ. சொல்லி சொல்லி நம்ம இதாயிடு.
2: அப்படியேதான் தொடக்கிறோம். முதலாளி சும்மா தானே உட்கார்ந்துக்கிறாரு.
1: டேய் நீ கலெக்டர் வேலையை பாக்குற, தொடக்கிற வேலை தானே பாடுற.
2: கோடிக்கணக்கில்

0: சார், எதுவும் சாப்பிட்றீங்களா? உட்காருமா சார்? இல்லை பரவாயில்ல சார், பரவாயில்ல சார்.
1: ஐயோ எடா கூட மகரான்
0: சார். சார் ஐஃபைஸ்
2: சொல்லுங்க, உங்க என்ன வேணும்
0: சார்? நான் கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க சார்.
2: சொல்லுங்க என்ன இருக்கு
0: சார். இந்த காஃபில ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்குது, பர்கர் இருக்குது, பீசா இருக்குது, முதலாளி அப்புறம் என்ன இருக்கு?
3: மொஜோட்டோ இருக்குது,
0: மொஜோட்டோ இருக்குது,
3: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: முதலாளி
3: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்?
2: ஹாட் இருக்கா? ஹாட்
0: கசாப் கால் இருக்குது.
2: ஹாட்
0: ஹாட்
2: ஹாட்
0: இதையும்
2: எஸ்
0: எத்திர வர
2: காஃபில ஹாட் போட்டு ஹாட்
0: போட்டு எத்திர வரணும்.
2: கோ மேன் கோ கோ.
0: நான் எத்திர வர முதலாளி. ஏதோ ஹாட் வேணுமா?
3: ஹாட்டா?
0: நான் போய் கேளுங்க போங்க.
3: என்னத்த உளறான் இவன்?
0: வேற என்னன்னு கேளுங்க, எடுத்துட்டு வரேன்.
4: எஸ்கியூஸ் மீ சார்.
2: எஸ்
4: என்னாச்சு சார், என்ன வேணும் சார் உங்களுக்கு?
2: ஹாட் மேன், my heart heart break down.
4: Heart ke liye chhe sir.
2: Send mama, send mama, send mama
4: sir. Yaar sir, and sambhagam okkar sir, okkar
2: send mama.
4: Okkar sambhagatha pathi sollunga sir. Yaar sir, and sambhagam
2: daily kaalila pattiyal kudupa saindram pattiyal. What is this?
0: Hot coffee?
2: No.
0: Hot coffee?
2: Hot, no hot. My heart is breaking down, crying, blood coming, red color blood coming.
0: Nen kelu enna aichu kelu.
2: My senmagam went
4: sir. Senmagam enna aichu sir?
2: Yes, went somewhere, don't know where she went. She went, she went.
0: தலைவலி
5: அப்படியே
2: திறந்து
5: என்ன
2: பாருங்க.
5: கொடுக்கும்
0: ஏ பால பத்தி சொன்னேன் அந்த எல்லு எல்லுன்னு.
5: பால் கிடையாது மணி. 10 லிட்டர் மில்க் இவன் 10 லிட்டர் மில்க் மை செண்பகம் கொடுக்கும்.
0: முதலாளி என்னன்னு கேட்டு அட்வைஸ் பண்ணி விடுங்க.
5: செத்து போயிட்டா
4: பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கும் சார்.

0: சார், பாட்டு பாத்தீங்களா? இந்த பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்ல? சோ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய அன்பை வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா நீங்க போயிட்டு வாங்க, இனிமேல் இந்த முடிவெல்லாம் எடுக்காதீங்க.
1: ஏன் இரும்புறீங்க? இன்னும் டானிக் குடிங்க, சரியாயிடும்.
2: முதலாளி, நம்மள சாவு வச்சிரும் நாட்டுக்கு, கூட்டு போங்க முதலாளி.
1: அவனை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன்.
2: முதலாளி, இந்த கயிறை உங்க கழுத்துல போட்டு அப்படி இழுத்த எப்படி இருக்கும்?
0: டேய், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகணும்? எடுத்து போட்டு வேலையை பாடுறா. காலையில இருந்து வரவன் சுடுகாடு மாதிரி மாத்திரம், இவன் என்னடானா பாயசம் எடுத்துட்டு வரான். வேலையை பாருங்க.
2: முதலாளி, நீ தான் எழுதி வைக்கிற நீங்க இந்த கடையை.
0: எந்திரிச்சு வேலையை பார்ப்போம்.

0: love coffee.
1: No, papa. Ayo, mudi lagi.
2: Oke. Bagil ini nanti impo be indo kartu kartu deh. Kamarke,
1: apa anda tu akhi?
3: Cari pikir.
2: Abdi kah itu ada kade anda. Enak jinggir enak tuan dek ada mak kustu arlah wadi.
1: Lelade ni, ipada na utala sor tu nutu anda. Adi kulla urik enak kekade.
2: Hey, lelade, naden tu anda dalam mucu wangide. Umma customer kekade, veil batia ipuri suri an surukal adi kide. Wadi jinggir enak tuan dek ada mak kustu arlah wadi.
1: Adi dah, enak mana slimmer kono andrede. Semua tu nutu kita erka gudal. சரி இரு காஸ்ட்லியா நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறவன ஒரு கடை இருக்கடி தோ தோ தோ இருக்கு பாரு அந்த கடைக்கு போலாமா
2: அங்கயா
1: அங்கெல்லாம் வானாப்பா
2: அங்கெல்லாம் நம்மள ஆரோவே பண்ண மாட்டாங்க
1: ஐயாட அறிவே ஒன்னாம் கிளாஸ் படிச்சிருக்கேன் என் கிட்ட கேளு அது ஆரோ இல்லடி அது ஆலோ அந்த கடைக்கு வா போல
2: ஏய் அங்கெல்லாம் போனா நம்மளால சேர்க்கவே மாட்டாங்கடி
1: என்ன அக்கி நீ எந்த காலத்துல இருக்க பணத்தை காட்டினா எவனும் பல்ல அழிச்சிட்டு உள்ள விழுவான்
4: இந்த காபி பவுடர் வரதா இருந்தது இன்னும்
5: பாருங்க நீங்களே
4: எல்லாமே நான் தான் பாக்கணுமா
6: தொடைக்கிறேன்ல என்ன பாத்துன்னு இருக்கீங்க
4: கடைய தொடச்சு தொடச்சே பெயிண்ட் எல்லாம் எடுத்துறாத வேலையை
6: பாருங்க மூஞ்சில பெயிண்ட் எடுக்கணும்
5: யார் சாப்பிடுவா நான் தான் சாப்பிடணும் கஷ்டமும் வர மாட்டாங்க
4: ஒரு கண்ணாவே இருந்தது எப்படி சாப்பிடுறது இத

0: மரமா தெரியுமோ சாமி, கிழச்சத தின்னுக்கிட்டு அங்கங்க தூங்கிக்கிட்டு குப்பையோடு குப்பையாக அலைஞ்சு திரிவோம் சாமி, அலைஞ்சு திரிவோம் சாமி.
1: ஓ சாமியோ,
0: டியாலங்கடியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டியாலோ, டியாலங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டியாலோ.
2: இவங்க என்ன டிஃபரெண்டா இருக்காங்க? ஒருவேளை ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்களோ? வெல்கம் டு ஏஞ்சல் காபி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்
3: சாமி? வெங்காயம் எல்லாம் வாணா சாமி, ரொம்ப களைச்சு போய் வந்து வரேன் சாமி. இன்னைக்கு ஏதாவது காஸ்ட்லியா அது தாப்பா?
2: மேடம், பர்கர் இருக்கு, பீஸா இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன
3: வேணும்? இல்ல பிச்சை போடுறேன்னு சொல்றேன் சாமி. சாமி எங்களுக்கு அதெல்லாம் வாணா சாமி, காஞ்சி போய் வந்து வரேன் சாமி. வெயில்ல
2: ஏதாவது நீங்க உட்காருங்க, நான் எத்திர வரேன்.
4: என்னடா ஏதோ ஸ்மெல் வருது, சாக்ஸ் ஏதாவது
2: முதலாளி?
4: இல்லையா?
2: ஆமா முதலாளி.
4: நேத்து ஏதாவது கேக் ஏதாவது எலிக்கி வச்சு ஏதாவது செத்து போச்சா? நல்லா பாத்தியா?
2: இல்ல முதலாளி, நீ தான் சாப்பிட்டீங்க எலிக்கி வச்சத.
4: டேய், ஏதோ நாறுதுன்ற என்ன களைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா? ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் கூட்டு வந்து ஷாப்ல உட்கார வச்சிருக்க, ஒரே நாறுது. என்னன்னு கேளு, போ முதல்ல அனுப்பு.
2: முரளி, உங்களுக்கு அறிவு இருக்கா?
4: என்னடா,
2: அவங்கள பாருங்களேன், எவ்வளவு அழகா. அதோட கொண்டை கொண்டையில ஒரு பூவு பாருங்க, அவங்க ஹேண்ட்பேக் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவங்க பர்ஸ் பாருங்க, அவங்க செயின் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
4: இல்ல இல்ல, இவங்களை எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்.
2: ஆப்பிரிக்கா போயிருக்கீங்களா?
4: இல்ல,
2: டிவில ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா?
4: டிவிலயா? நீங்க சில்லறை கேஸ்ங்கற அங்க பாரு, சில்லறை ஒழிக்கிட்டு இருக்கீங்க
2: முதலாளி. காலையில இருந்து ஆளையில அந்த கடையில நான் டீ ஆத்தின்னு இருக்கேன். கலாலையும் ஒண்ணும் இல்ல.
4: ஆமா,
2: இவங்களையும் மிஸ் பண்ணணும் ஐயா.
4: சரி,
2: ஒண்ணுமே இல்ல.
4: ஆமாண்டா, நீ சொல்றது ஒரு வகையில சரியா தான் இருக்கு.
2: இன்னொன்னு, எவ்வளவு தாழ்மையா உட்காந்துருக்கான் பாத்தீங்களா கீழே?
4: டேய், அத தாழ்மை இல்லடா, கூட்டத்துல எல்லாருமே கீழதாண்டா உட்காருவாங்க. முதல்ல சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன சாப்பிடறாங்கன்னு கேள்போ.
2: சரி முதலே, நீங்க உட்காரு, நான் பாத்துக்கறேன். முதலாளி, அந்த சாமி சாமின்னு வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கு முதலாளி எனக்கு.
4: டேய் அறிவழகா, இப்பயாவது உனக்கு அறிவு வந்துச்சு, இவங்க நாடோடி கும்பல்றா.
2: முதலாளி, அதெல்லாம் இருக்காது, அவங்க கிட்ட டாலர் இருக்கு முதலாளி.
4: முட்டக்கண்ண நல்லா திறந்து பாரு, ரோடு ரோடா போய் சில்லறை எடுத்துட்டு வந்து கையில காசு வச்சிருக்காங்க, அது உனக்கு டாலரா தெரியுதா?
3: சாமி
2: கூப்பிடுறா
3: சாமி, துண்டத்துல போய் மஞ்சள் கடையில அசிங்கம் கழிச்சு வச்சு எடுத்து எடுத்து சாமி. இதெல்லாம் முதல்ல முதல்ல எடுத்து சாமி, எங்களை பார்த்தா என்ன பிச்சை இருக்கா தெரியுதா? நாங்களும் சுயமா பிசினஸ் பண்றோம்.
4: என்னமா பிசினஸ் பண்ற? எங்க சொல்லு, என்னென்ன பிசினஸ் பண்ற சொல்லு.
3: சாமிக்கு நம்ம பாட்டு எடுத்து விடுறேன், பச்சை மணி பவள மணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகள புடிப்போ சாமி. பச்சை மணி பவள மணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகள புடிப்போம் சாமி. காடு பிடிப்போம், கவுதாரி பிடிப்போம், கொக்கு பிடிப்போம், காட்டு பூனை பிடிப்போம். எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி சாமி, எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி.
2: முதலாளி, எனக்கு ஒரு ஆசை முதலாளி.
4: என்னடா ஆசை?
2: அவங்க போட்டிருக்காங்கல்ல காஸ்டியூம்.
4: ஆமா,
2: அத உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கும் முதலாளி? சிரிப்பு சிரிப்பா வருது முதலாளி.
4: என்ன
2: கேட்டு
5: என்ன
3: சாமி இது வீட்டுல இருக்கிற சட்டி பானை எல்லாம் அப்படி கவுத்து வச்சுக்கிறேன், நாங்க குடிக்கிறதுக்கு தாகத்துக்கு ஏதாவது கேட்டோம் சாமி, ஜில்லுன்னு ஏதாவது எத்துனா சாமி.
5: உனக்கு போய் இது எத்து வந்தா பாரு மா, நீ எது டேஸ்ட் பண்ணி பாருமா.
3: என்னடி இது இப்படி இருக்கு, கவுச்சு வாடியும் வரல நீச்ச வாடியும் வரல, நம்ம வீட்டுல சமைச்சிருந்தா அப்படி கவுச்சு வாட பத்து நாளைக்கு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்திருக்கோம்ல. ஐயா என்ன கமதோ
6: பிக்கே, நான் தான் சொன்னல வேற ஏதாவது நல்ல கிடைக்கா போலான்னு கேட்டியா, நீ சொல்ற வச்சு கேக்குறது இல்ல, மூஞ்ச பாரு காந்தகனி வந்த துண்ணு.
3: என்ன மட்டும் சொல்ற, நீ கொடுத்து ஐஸ் பெட்டில போய் அப்படியே ஜில்லு ஜில்லு காத்து வாங்கலாம்னு சொன்ன, சீக்கிரம் துண்ணிட்டு வா நம்ம பிசினஸுக்கு போனோம்.
6: எனக்கு நம்ம வந்து அத்தை விட்டு போறதுக்கு மனசே வரலடி.
3: என்ன சொல்ற
6: முடியலடி, நம்ம உள்ள வரும்போது அந்த சாமி இருக்குல்ல சாமி, இந்த பவுடர் டப்பா மாதிரி சாமி எடுத்துட்டியா, அந்த சாமி நம்மள ரொம்ப ஆசையா அன்பா பேசா,
3: அத்தை விட்டு போறதுக்கு மனசே வரலடி. என்ன அக்கே புட்டா இங்கே வாழ்க்கை எடுத்துட்டு போலயே, சீக்கிரம் துண்ணுட்டு வா, நம்ம அக்கௌண்ட்ல கேஷ் போடணும், பேங்க்கு போடணும், துண்ணு துண்ணு துண்ணு.
5: முதலாளி பாத்தீங்களா, அவங்க பேங்க்ல காசு போட போறாங்களா, அவங்களுக்குலாம் பேங்க் காசு போடுறாங்க. முதலாளி உங்க கூட இத்தனை வருஷமா இருக்கிறேன், என்னால ஒரு ஒரு ரூபாய் சேமிக்க முடியல முதலாளி.
4: ஏய் அறிவுலகா, சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா, நீ பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா.
5: முதலாளி வயசுல நீங்க தான் பெரியவங்க, பேசாம நீங்களே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க.
4: டேய் சும்மாறா, நான் போய் பேசி பாக்குறேன். உங்க வழக்கத்துல எல்லாம் பொண்ணு பாக்குறது எப்படி?
3: இத பத்தி பேசணும்லாம், எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு எங்க அண்ணாத்தை, அவர்கிட்டதான் நீங்க பேசணும்.
4: ஆமா அவர் யாரு?
3: அவரு எங்க அண்ணாத்தை, எங்க அண்ணாத்தை பேரு டோங்கிரி. அவரு சுடுறதுல எல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா?
4: என்னம்மா நீ வேற டோங்கிரி ஜாங்கிரின்னு, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடணும் போல இருக்கு.
5: முதலாளி அவங்க எதை சுடுற பத்தி சொன்னாங்கல்ல?
4: ஆமா
5: நம்ம கடையில சில பொருட்கள் எல்லாம் சுடுறதுக்கு ஆள் வேணும் கேட்டுருந்தீங்களே.
3: சீக்கிரம் இங்க வா, இங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்கண்ணா, நீ வானா.
4: அண்ணன் டோங்கிரியா?
3: ஆமா சாமி எங்க அண்ணாத்தா டோங்கிரி.
4: வந்துட்டாண்டா பாரு
5: முதலாளி, ஒரே நாத்தமாகுது முதலாளி, நீ வேற அவன் மேல.
4: என்னையா டேபிள்ல பண்ணு வைக்கிற மாதிரி நெத்தியில கண்ணு வைக்கிற? நீ அறிவலகா, சரி விடு, உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காசு ரெடி பண்ண போ.
5: பால் தீந்து போச்சு, வெளில போய் வாங்கிட்டு வந்து,
4: சரி போ சீக்கிரம் வாங்கிட்டு போ.
5: காசு என்ன கொடுங்க,
4: நீ போய் வாங்கிட்டு வாடா போடா. ஆமாப்பா டோங்கிரி, உங்க சமுதாயத்துல பொண்ணு எடுக்கணும்னா என்ன பண்ணும்?
7: அதுவா சாமி, எங்க உலகமே தனி சாமி, கிடைச்சது தூங்குவோம் கிடைச்சது சாப்பிடுவோம், நாங்க கும்பல் கும்பல சுத்துவோம் சாமி, யாரு கூட கலக்க மாட்டோம் சாமி, எங்க உலகமே தனி உலகம் சாமி.
4: சரி சரி கையை கீழே போடு
7: சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எங்க இனத்துல பொண்ணு எடுக்கணும்னா நீங்க முதல்ல பொண்ணு குடுக்கணும் சாமி.
4: இந்த மூஞ்சிகளுக்கு பொண்ணு கொடுத்து வேற பொண்ணு எடுக்கணுமா? இது இந்த டின்னுகளை பார்த்தா கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம், இதுல பொண்ணு வேற கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா
7: சாமி? அப்படிலாம் சொல்லலாம் சாமி, சொல்ல சூட்டு போடுவோம்
4: சாமி. இருப்பா இருப்பா டோங்கிரி, இப்ப நான் அவனை கூப்பிடுறேன், அவனை கூப்பிட்டு டிரெஸ் மாத்தி பாத்தீங்கன்னா அச்சஸ்லா அவன் உங்க கூட்டத்தா மாதிரிதான் இருப்பான். இருங்க கூப்பிடுறேன். டேய் அறிவழகா, டேய் அறிவழகா
5: வந்துட்டேன்.
4: அவங்க சொல்ற சட்ட திட்டங்களுக்கும் உனக்கும் கரெக்டா சிங்க் ஆகுதுடா.
5: முதலாளி எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த மூஞ்சிகளுக்கு நான் கேக்குதா, என் ட்ரீம் வேற, என் ட்ரீம் கேளு வேற, என் ட்ரீம்ல நீங்க மன்னவாரி கொட்ட பாக்குறீங்களா, அதுல கிளம்ப சொல்லு முதலாளி.
7: தெரியுமா சாமி, இவனை நான் இவன் உயிரோட இருக்க கூடாது சாமி, என் தங்கச்சி வேணான்ற மாதிரி உயிரோட இருக்க கூடாது, சுட்டு போறேன் சாமி.
4: வேணாம் வேணாம்ப்பா வேணாம்ப்பா.
6: அண்ணாத்தே வாணா அண்ணாத்தே வாணா வாணா. நம்ம எங்க போனாலும் நம்மள விரட்டி அடிக்கிற மனசாலுங்க மத்தியில இந்த சாமி நம்மள என்ன எதுன்னு கேக்காம தோ இந்த ஜிலு ஜிலு அறையில உட்கார வச்சு, இது இந்த மேச மேல எல்லாம் உட்கார வச்சு நம்மள அழகு பார்த்த சாமிய ஒன்னும் பண்ணிடாத அண்ணாத்த, விட்டு நம்ம போயிடலாம் அண்ணாத்தே.
5: இன்னும் கெட்ட கெடுக்கே ஏசி வேற
6: இல்ல சாமி, கொஞ்சம் வாய மூடு. அண்ணாத்த நம்ம அக்கிக்கு நல்ல குணமுள்ள ஒரு பையனா பார்த்து நம்ம கட்டி வைக்கலாம் அண்ணாத்த. இந்த சோப்பு டப்பாவும் ஆந்த கண்ணனும் இங்கே இருக்கட்டும் அண்ணாத்த, வா நம்ம போலாம்.

0: முதலாளி, தொடப்பு குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேசு பத்தி அது, மூட்டை வர விட்டு போச்சு பாரு முதலாளி.
1: டேய், காசு ஏதாவது இருக்கான்னு பாரு.
0: இருந்தா நல்லதா இருக்கும் முதலாளி. அழுக்கு மூட்டை முதலாளி எல்லாம்.
1: டேய், தலையை சுத்தி தூக்கி போடுறா, போட.
0: ஐயோ,
1: டேய் அறிவழகா.
0: சொல்லு முதலாளி.
1: நீ இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டடா. அவங்களும் நம்மளை போல மனுஷங்க தான்டா, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படியெல்லாம் பேசாதடா. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கெஃபேல வந்தவங்க ஒவ்வொருத்தரையும் பாத்தியா, குடிக்காக பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. அன்புக்கு ஏங்குற ஒருத்தங்க, இந்த மாதிரி மனுஷங்களால புறக்கணிக்கப்படுறவங்க ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் அன்புக்கு ஏங்கி ஓடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள், ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ரா. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனுஷங்களை மதிக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்டா.
0: சரிங்க முதலாளி.
1: சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ற, கெஃபே மூடு, நாளைக்கு பாத்துக்கலாம். போ
0: முதலாளி. அந்த 500 ரூபாய்,
1: அந்த 500 ரூபாய் உனக்கு இல்ல, அது ஏதாவது அநாத ஆசிரமத்துக்கு எடுத்து உண்டியல போடு. போ.
2: என்னடா இந்த முதலாளி கத்து சொல்றாரு, திடீர்னு கத்துறாரு. இந்த முதலாளி புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. என்னால இந்த 500 ரூபாய வயித்துல போடாரு பார்த்தா, முதலாளி உண்டியல போட சொல்றாரு.
0: ரெடியா? அது எப்படி? போலாம். இப்பதான் போறாங்க.
3: ஓகேவா தேவா?
0: அதான் எப்படி பாத்து
4: நீங்க
5: போட்டு

0: தானியேல் புஸ்தகம் 6 28 வசனம்.
1: தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியேல் காரியம் ஜெயமா இருந்தது. பாருங்க, தருவியின் ராஜ்யபார காலத்திலும் ரெண்டு ராஜாக்கள் மத்தியிலையும் கத்து தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. நம்ம காரியத்தில் பாருங்க, ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும். தானியேல் காரியம் மட்டும் எப்படி இருந்ததுதான் ஜெயமா? காரணம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நெருங்கி ஜீவிச்சாரு. ஆண்டவர் இயேசோரு அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிஞ்சாரு. அவரு கத்திற்காகவே வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஜெயமா இருக்கணும்னு சொன்னா நம்மளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோடு அவரோடு ஐக்கியமா இருக்கணும். அவரை தேடணும், அவரை அண்டிக்கொள்ளணும். அவர் வாழ்க்கை அவரோடு நம்ம எப்போது கூட இருந்தா நம்ம வாழ்க்கையும் ஜெயமா இருக்கும். ஏன்னா கர்த்தரிடத்துல பச்சை பாதமே இல்லைன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடுவடி புஸ்தகம் 10:34 வசனம்.
1: அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சை பாதம் உள்ளவர் அல்ல என்றும்,
0: தேவன் என்ன இல்ல எப்படிப்பட்டவர் இல்ல, பச்சை பாதம் உள்ளவர் அல்லவென்றும். ஏன்னா தானியேல் காரியம் மட்டும் ஜெயமா

0: அதுதான் சொல்ற தேவன் அவருக்கு மட்டும் அப்படி செய்யல, அது அவருத்தர் என்ன இல்ல, பச்சை பாதமே இல்ல. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவர் நம்மளை படைச்சாரு, அவர் நம்மளை உருவாக்குனாரு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர்கிட்ட என்ன செய்யல, பச்சை பாதமே இல்ல. எங்க ஊர்ல ஒரு குடும்பம், எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் அப்போ பஞ்சகாலம், பஞ்சம் வந்துச்சு, பஞ்சம் பயங்கரமான 1975 பயங்கரமான பஞ்சம். அப்போ என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டில் 4 பிள்ளைங்க, அந்த அம்மா ஐயா 6 பேர் சோறை செஞ்சவொடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, சோறை அளந்து கரெக்டாக, ஏன்னா பஞ்சம் பயங்கரமான பஞ்சம், பசி பயங்கரமா இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, சோறை ஒரு பிள்ளைகள் கூட கூட்டியோ குறைச்சியோ தரமாட்டாங்க, கரெக்டாக 6 பேருக்கும் கரெக்டாக அளந்து செய்வாங்க. ஏன்னா 4 பேர் அவங்களுடைய பிள்ளைங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டி கொடுக்க மாட்டாங்க, குறைச்சியும் கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனிதராக நம்மளே அப்படி இருக்கும்போது, நம்ம தேவன் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கட்டாயம் கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, செய்வாரா, செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம யாவரும் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தர் மாதிரி செய்ய மாட்டார். தேவனிடத்துல என்ன இல்ல, பச்சை பாதமே இல்ல. எல்லாருக்கும் ஒண்ணு போலதான் செய்வாரு, பச்சை பாதமே இல்ல. வாசிக்க கேட்கலாமா, 1 புஸ்தகம் 29:12 வசனம்.
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினால்
0: எவரை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்துவோம், அவர் கரத்தினால் ஆகும். அவர் யாரை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ அவங்க மேன்மைப்படுத்துவார், அவர் யாரை பலப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ பலப்படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நான் தான் செஞ்சேன் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறாரோ, அவர் மேன்மைப்படுத்தணும்னு நினைச்ச யாருமே என்ன செய்ய முடியாது, தலை செய்ய முடியாது. கர்த்தருடைய பேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகத்துல வாசிக்க கேட்டீங்கன்னா 42:2
1: தேவரீர் சகலத்தையும்
0: அவரால் என்ன செய்ய முடியும், சகலத்தையும் செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் செய்ய நினைத்தது யாரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அவர் செய்ய நினைச்சதை யாரும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மட்டும்தான் செய்வாரு, அதை மட்டும்தான் செய்வாரு. வியாதி மட்டும்தான் சுகமாக்காரு, நோய் மட்டும்தான் சுகமாக்காரு, ஆத்மா ரட்சிக்க மட்டும்தான் முடியும், அப்படி இல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம் தடைப்பட முடியாது, அவர் சகலத்தையும் செய்வார். கலங்காதீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையேன்றீங்களா, என் வாழ்க்கையில் ஒரு செய்யமே இல்லையே, தானியில் வாழ்க்கையெல்லாம் செய்யாம இருந்தது, என் வாழ்க்கையில் செய்யம் இல்லையே சொல்லி கலங்குறீங்களா. சரி, தானியில் என்னெல்லாம் செய்தாருந்தா நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளும் அதை நினைச்சு அப்ப ஆண்டுட்டு ஒப்பு கொடுக்கணும், ஆண்டு தானியல் செய்த போல எனக்கும் செய்ய, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே சொல்லிதான் நம்ம கேட்க போறோம். முதலாவது தானியல் என்ன செஞ்சாரு பாருங்க, தானியல் புஸ்தகம் 1:8
1: தானியல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு
0: தன்னை தீட்டுப்படுத்தாதபடி
1: பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: பிரதானின் தலைவனிடத்தில் என்ன செஞ்சாராம், வேண்டிக் கொண்ட. பாருங்க, ராஜாவுடைய போஜனை சாப்பிடறாரு. அந்த காலத்துல நீங்க லேபி கிராமத்துல பாத்தீங்கன்னா, 11 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அதுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கறியெல்லாம் ராஜா சாப்பிடுவாங்க. அதனால ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. எங்க தீர்மானம் பண்ணாரு, தங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணினார். நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும், உலக காரியத்துல தீட்டுப்படுத்த மாட்டேன், உலக காரியத்தோடு வாழ மாட்டேன், உலகத்தோட ஒத்து போக மாட்டேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நம்ம இதயத்துல தீர்மானம் பண்ணினால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்ய, உலக காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இல்ல நம்ம எப்படியானாலும் வாழ்வேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும், இதயத்தை தீட்டுப்படுத்துறோம். நம்ம இதயத்துல ஒரு தீர்மானம் வேணும், நான் உலக காரியத்தோட ஒத்து போக மாட்டேன், உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை.

0: நான் பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணினா நிச்சயமா நம்மளாலே மாற முடியும். ஹலேலூயா. அப்படி வாழ்வுமானா தானியின் காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ அப்ப நம்ம காரியத்தில் தேவன் என்ன செய்வாரு? ஜெயத்தை கட்டாயம் தருவார். ஹலேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணிடுறார். என்ன பண்ணார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 17:3
1: என் வாய் மீறாதபடி,
0: என் வாய் மீறாதபடிக்கு
1: தீர்மானம் பண்ணினேன்.
0: தீர்மானம் பண்ணி வாய் மீறக்கூடாது. ஆண்டவரே எனக்கு தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேசி என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு இதயத்தில் தீர்மானம் பண்ணிடுறார். இன்னொரு வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடி,
0: என் வாய் மீறாதபடிக்கு
1: தீர்மானம் பண்ணினேன்.
0: அவர் அவர் உள்ள தீர்மானம் பண்ணியிருக்கிறார், என் வாய் மீறக்கூடாது, ஆண்டு பிரியமில்லாத வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 12:36-37. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து கத்துட்டு வரனால என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 12:36-37. நம்ம என்னென்ன பேசுறோமோ அந்த பேச்சு தகுந்த ஒரு நாள் கத்துட்ட கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது அப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரு.
1: மனுஷர் பேசும்,
0: மனுஷர் பேசும்
1: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து,
0: வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
1: நியாயத்தீர்ப்பு நாளிலே,
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று,
0: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று
1: உங்களுக்கு சொல்லுகிறேன்,
0: உங்களுக்கு சொல்லுகிறேன்.
1: ஏனெனில்
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்,
0: நீதிமான் என்று தீர்க்கப்படுவார்.
1: அல்லது
0: அல்லது
1: உன் வார்த்தைகளினாலே,
0: உன் வார்த்தைகளினாலே
1: குற்றவாளி என்று தீர்க்கப்படுவாய் என்றார்.
0: குற்றவாளி. அதனால அறிந்த தாவீது தான் சொல்றாரு, அவளுக்கு ஒரு அவர்களுக்கு தீர்மானம் பண்ண. என்ன தீர்மானம் பண்ணாரு? வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடிக்கு,
0: என் வாய் மீறாதபடிக்கு
1: தீர்மானம் பண்ணினேன்.
0: வாய் மீறக்கூடாது, வீணா வீணா பேசக்கூடாது, வீணா சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணாரு. தானியில் வந்து தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு ஒரு தீர்மானம் பண்ணாரு. தாவீது தன் வாயை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணாரு. யோவ என்ன செஞ்சாராம் பாருங்க, யோவின் புஸ்தகம் 31:1.
1: என் கண்களோடு,
0: என் கண்களோடு
1: உடன்படிக்கை பண்ணினான்,
0: உடன்படிக்கை இவன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணினான்.
1: நான் ஒரு கண்ணிகையின் மேல் நினைப்பா இருப்பது எப்படி?
0: நான் ஒரு கண்ணிகை மேல் நினைப்பா இருப்பது எப்படி? ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணையும் நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு, தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி பாத்தீங்களா? யோ ஒரு தீர்மானம் பண்ணாரு, ஒரு பொண்ணை கூட என் கண்ணில நான் பேஸ்டா பார்க்க மாட்டேன், கண்ணு அவங்க எந்த அழகா இருந்தாலும் சரி, அவங்க எப்படி இருந்தாலும் சரி பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டார். பண்ணிட்டு சொல்றாரு, நான் தீர்மானம் பண்ணினேன், நான் வந்து ஒரு கண்ணியமால் நினைப்பா இருப்பது எப்படி? தீர்மானம் பண்ண பிறகு மற்ற கண்ணியை நினைச்சுக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி யோவ சொல்றாரு. யோ ஒரு தீர்மானம் பண்ணாரு. ஒரு தாரியில் சொல்றாரு, நான் வந்து என் இறுதியத்தை ராஜாவுடைய போஜனத்தினாலோ பானத்தினாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் இறுதியத்தில் தீர்மானம் பண்ணாரு. தாவீது என்ன செஞ்சாரு? நான் வந்து என் வாய் மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்றாரு. இங்க சொல்றாரு, யோவ் சொல்றாரு, நான் எனக்கு என் கண்ணு வந்து மற்ற ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன் பண்ணிட்டு அப்படி பார்க்க மாட்டேன்னு பண்ணினேன்னா எப்படி ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ண. நம்ம வாழ்க்கையில் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம ஆளுக்கு இதுவரைக்கும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தான் அல்ல. வாசிங்க, யோவான் சுவிசேஷம் 17:16.
1: நான் உலகத்தான் அல்லாதது போல,
0: நான் உலகத்தான் அல்லாதது போல
1: அவர்களும் உலகத்தார் அல்ல,
0: அவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் பிள்ளைகள் யாரால இருக்குமோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது? உலகத்தாரை போல வாழவே கூடாது. நான் உலகத்தான் அல்லாத போல அவர்கள் உலகத்தான் அல்ல. உலக காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இறுதியில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னா, உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரை வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளது நல்லா கவனிங்க, அது தானியில் சொன்னார் இல்லையா, ராஜா போஜனத்தினாலும் அவருடைய பாடத்தெல்லாம் தீட்டுப்படுத்த மாட்டார் அந்த மாதிரி காரியம் சொல்றாரு. தீட்டு உள்ளதோ
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பான காரியம், அருவறுப்பான அருவறுப்பையும்
1: பொய்யையும்
0: பொய் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், உண்மை மாதிரி பேசுவாங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்போ பொய் பொய்யும்
1: நடப்பிக்கிறதுமாகிய
0: பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: ஒன்று அது எங்க பிரவேசிக்க முடியாது, எங்க பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது. பொய் அருவறுப்பான காரியம் தீட்டுள்ளது எல்லாம் பிரவேசிக்க முடியாது. இன்னும் வேற எதெல்லாம் தீட்டான் பாருங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:15 வசனம்.
1: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு,
0: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாரோட கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி
0: கலக்கம்
1: உண்டாக்குகிறதினால், அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும்.
0: பாத்தீங்களா, நம்ம கசப்பு நமக்குள்ள நம்ம இருதயத்துல தீட்டாவது. நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், அவங்க என்ன எங்களோட பெரியவங்களா, அவங்க கூட நான் போய் பேசுறதுக்கு, நான் எங்க வீட்டுல எப்படிப்பட்டவங்க, எங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, அவங்க கூட போய் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க என்ன செய்யறாமா, அது கசப்பான வேறு எழுந்து கசப்பு நமக்குள்ள வந்து அது என்ன, இது நமக்குள்ள தீட்டாயிருது. ஹலேலூயா. யாரெல்லாம் நீங்க பேசாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறீங்களோ, அது கர்த்தருடைய பார்வையில தப்பானது. அதுதான் இங்க சொல்றாரு. இன்னொரு தடவை,
1: ஒருவரும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு,
0: நம்ம வந்து தேவனுடைய கிருபையை இழந்து போக கூடாது, என்ன செய்யணும்,
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பு யார் மேலே மக்கள் என்ன இருக்கக்கூடாது, கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு
1: முளைத்தெழும்பி
0: கலக்கம்
1: உண்டாக்குகிறதுனால்,
0: கலக்கம் உண்டாக்கு கசப்பு ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, யாரா இருந்தாலும் பிடிக்காத கசப்பற மக்களை வராத பிடிக்கு, அதனால கலகம் உண்டாகி
1: அநேகர் தீட்டுப்படாதபடி,
0: அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு கசப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீட்டு வந்துடும். யார் மேல கசப்பு, யார பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறோம், யார பார்த்தா அற்பமா நினைக்கிறோம், யார பார்த்தா நம்ம அற்பமா நினைக்கிறதால ஒண்ணுமே இல்ல அறிமையானவர்களே. கத்தரால கத்தர் வந்து நம்ம மற்றவங்களை அற்பமா நினைச்ச மனிதன் முகத்தை பாருங்க, கத்தர் எங்க பாக்குறாரு, உங்க இதயத்தை பாக்குறாரு, மனசை பார்த்து அற்பமா நினைக்கிறது திருப்பிட்டு போறது எல்லாம் மன கத்துட்டேன். நம்ம உள்ளத்தை தீட்டு வந்துடும், எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், உலகத்துல எல்லாம் பண்ணலாம், நமக்குள்ள கஷ்டப்பு வந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் தோசை எல்லாரும் புரிஞ்சுட்டு, நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வெறுப்பு உள்ளத்துல இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. வாசி.
1: ஒருவரும் தேவனுடைய கிருபையை,
0: உங்களுக்கு கசப்பு இருந்தாவே தேவனுடைய கிருபைய
1: இழந்து போகாத படிக்கும்,
0: கசப்பு இருந்தா என்ன செய்யறோம், முதல் என்ன செஞ்சிடும், தேவனுடைய கிருபைய இழந்து போகாத படிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி
0: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
1: அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்,
0: அநேகர் தீட்டுப்படாத படிக்கு தீட்டு வந்துடும். தீட்டு இல்லாம எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. தீட்டு உள்ளதும் அருவறுப்பான காரியமும் பொய்ய நடப்பு யாவரும் என்ன செய்ய முடியாது, எங்க எங்க போக முடியாது, பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27.
1: தீட்டுள்ளதும்
0: அருவறுப்பையும்
1: பொய்யையும்
0: நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை,
0: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை. அதுக்கு என்ன சொல்றாரு, சீப்போஸ்ல பேரழுதப்பட்டவங்க தான் அது பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கும் ஆண்டவருக்கும் தடையராத வழிக்கு இப்பயே நம்ம ஆண்டவரோடு ஒப்புரவாக வேண்டும். நமக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவறுப்பான காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவறுப்பான காரியம், பொய் நம்ம எதை சொல்றோம், பொய் சொல்றோமா, பேசலாம் பொய் சொல்றோமா, அதான் ஆண்டவர் சொல்ற உள்ளது உள்ளதென்றும் இல்லதென்றும் சொல்லுங்க. மிஞ்சினால என்னவா மத்தியும் சுவிசேஷம் 5:37 வசனம். சும்மா பொய் பொய் பொய் நிறைய பாத்தீங்கன்னா பேசறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்கும். அவங்க சொல்றப்ப பாரு இப்ப வேண்டே பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாரு. பேசறதெல்லாம் பொய்யாத்தான் இருக்கும். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாப்பிடுமா,
2: எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவை நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள மே அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்ப வச்சுங்க. வியாதி சுகமாக்கும் எஸ்பா, நோய் சுகமாக்கும் எஸ்பா, பலவீனத்தை குணமாக்கும் எஸ்பா. மந்திரம் செய்வனை உடைத்து போடுங்க, பிசாசுன்னு அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்க கவலை மாற்றுங்க ஆண்டவர, குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க, விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக அற்புதம் செய்ய சப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கின்ற வேலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பில் உண்டாவளையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க, சமான் தவிர சந்தோஷத்தை தாரும் அக்கின் மாதிரிலாம் இருந்து கற்றுக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவக்கருவை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்தில் வெளியிறங்கமாக இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம், தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் அந்த கர்ஷத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம், உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம், எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துகிறோம், இயேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
3: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நீலகிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
2: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384-84-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
3: உங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Konu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aswinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: ஏசாயின் புஸ்தகம் 25 அதிகாரம் 4 வசனம்.
1: கொடூரமானவரின் சீரல்,
0: கொடூரமானவரின் சீரல்
1: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
0: மதிலை மோதி அடிக்கிற பெருவெள்ளத்தை போல் இருக்கையில்,
1: நீர் ஏழைக்கு பலனும்,
0: ஏழைக்கு பலனும்,
1: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
0: நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடனும்,
1: பெருவெள்ளத்திற்கு தப்பும் அடைக்கலமும்,
0: பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலமும்,
1: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர்.
0: வெயிலுக்கு ஒதுங்கும் நிழலுமானீர். கத்திரமுக்கு எப்படி இருக்கிறாரு? பெருவெள்ளத்துக்கு தப்பும் அடைக்கலாம். நம் வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டம் வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும் கர்த்தர் நமக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. அவர் ஒரு நாளுமே நம்மளை கைவிடவே மாட்டார். 90 சங்கீதம் 1 வசனம்.
1: ஆண்டவரே,
0: தேவரீர்
1: தலைமுறை தலைமுறையாக எங்களுக்கு அடைக்கலமானவர்.
0: மோசே என்ன சொல்றாரு? தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஒரு நாள் மட்டும் இல்ல, ரெண்டு நாள் மட்டும் இல்ல, தலைமுறை தலைமுறையாக கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கும். உங்க பிள்ளைங்க, உங்க பிள்ளைங்க அப்படி எத்தனை வருது, தலைமுறை தலைமுறை கர்த்தர் என்ன சொல்றாரு? நமக்கு அடைக்கலமா இருப்பார். நம்ம கலங்க வேண்டிய அவசியமே இல்ல. கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு ஒரு நாளும் எந்த பிசாசு எந்த சாத்தவனையும் நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ளவே முடியாது. 91 சங்கீதம் 9 வசனம் 10 வசனம்.
1: எனக்கு அடைக்கலமாயிருக்கிற
0: உன்னதமான கர்த்தரை
1: உனக்கு தாபரமாக கொண்டா, ஆகியால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது.
0: எனக்கு அடைக்கலமா இருக்கு உன்னதமான கர்த்தர், ஒரு தாகரமா கொண்ட ஆக்கையில் என்ன செய்து பொல்லாப்பு நேரிடாது, வாதையும் நம் கூட இருத்த அண்டுகாது. அவர்தான் அடைக்கலாம் சொல்லிட்டே இருக்கணும். கர்த்தர் நீர் அடைக்கல, என் பலன், கோட்டை, என் ஜீவன், எல்லாமே நீங்க தான் நம்ம சொல்லணும். வாயில ஒவ்வொரு நாளும் நம்ம அறிக்கையிடணும். கர்த்தர் எனக்கு அடைக்கலமும் கோட்டையும் அரணும் சீனுமா இருக்கிறாய், நீ ஒரு நாள் கைவிட மாட்டாருன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாயினால அறிக்கையிடணும். அதுதான் நமக்கு என்ன செய்வார். நம்ம எந்த பொல்லாப்பு நேரடி வாதை நம்ம கூட எத்தனை மந்திரம் செய்வனு எது வந்தாலும் நம்மளுக்கு தொடாது. நம்ம ஒரு நாளும் கர்த்தர் வாயினால அறிக்கையிடணும். உண்மையான உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்ம அறிக்கையிடணும். நம்ம வாசிக்க கேட்ட ரூத்தின் புஸ்தகம் 2 அதிகாரம் 12 வசனம்.
1: இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்,
0: கர்த்தருடைய சட்டைகளின் கீழ்
1: அடைக்கலமாய் வந்த உனக்கு
0: அவராலே
1: நிறைவான பலன் கிடைப்பதாக.
0: அவற்றை அடைக்கலம் வந்தவங்களுக்கு நமக்கு எப்படி கிடைக்குமா? நிறைவான பலன். யாரெல்லாம் தேவன் தான் அடைக்கலாம், தேவன் தான் சொல்லி அவர் முழுமையா நம்பி வந்தவங்களுக்கு நமக்கு என்ன செய்ய நிறைவான பலன் உண்டாகும். நமக்கு எத்தனை பிரச்சனைகள், எத்தனை மோதி பாருங்க, கடைசி நாட்களில் எவ்வளோ பிரச்சனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எங்கே பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள். ஆனாலும் கர்த்தர் நமக்கு அடைக்கலமாக இருந்து எல்லா இக்கிட்டுக்கும் விலக்கி நம்மளை காப்பார். நம்ம இந்த இதெல்லாம் பார்த்து நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. பிசாசு அதிகமாக இந்த காலங்களில் நிறைய பிரச்சனையை கொண்டு வர பார்க்குறான். நம்ம அதுக்கு சோர்ந்து போகவே கூடாது. அவர் நம்ம அடைக்கலமாக இருக்கணும். ஒவ்வொரு நாளும் சொல்லணும், எனக்கு நீர் தானே அடைக்கலாம், என் நீர் தான்ண்டவர், எனக்கு அனுகூலம், கோட்டை, அரண், பலன் சொல்லி நம்ம ஒவ்வொரு நாள் வாயினால் அறிக்கிட்டு சொல்லணும். யாராருக்கெல்லாம் அடைக்கலமா இருப்பார்? முதலாவது பாருங்க, கர்த்தர் என்ன செய்யறாரா? தம்முடைய சனங்களுக்கு என்ன செய்யறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம எல்லாருக்கும் அடைக்கலம் தவறு. அவர் என்றாரு, நம்ம தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலமா இருக்கிற அப்படின்னு சொல்றாரு கர்த்தர். வாசி பாருங்க, யோபியின் புஸ்தகம் 3 அதிகாரம் 16 வசனம்.
1: வானமும் பூமியும் அதிரும்
0: ஆனாலும்
1: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு
0: அடைக்கலமும்
1: இஸ்ரவேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமா இருப்பார்.
0: கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரு? அடைக்கலமா இருக்கிறாரு. நம்ம கர்த்தருடைய சனமா இருப்போம், ஆனால் கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறாரு. என்ன வானம் பூமி அதிர்ந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட பிரச்சனை உலகத்தில் வந்தாலும் சரி, கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு எப்படி இருக்கிறாரா? அடைக்கலமா இருக்கிறார். வாசித்து பாருங்க, யாத்ரா புஸ்தகம் 9 அதிகாரம் 24-26.
1: கல்மலையோடே
0: கலந்த
1: அக்கினியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேற்றப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒரு போதும் உண்டானதில்லை.
0: எகிப்து
1: தேசம் எங்கும்
0: எகிப்தேச எங்கும்
1: மனிதரையும் மிருக ஜீவன்களையும்
0: மனிதர்களையும் மிருக ஜீவன்களையும்
1: வெளியிலே இருந்தவைகள் எவைகளோ
0: வெளியே வெளியே இருந்தவைகள் எவைகளோ
1: அவைகள் எல்லாவற்றையும்
0: அவை எல்லாவற்றையும்
1: அந்த கல்மலை அழித்து போட்டது.
0: கல்மலை அழித்து போட்டது.
1: அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம்
0: வெளியில் பயிர் வகைகள் எல்லாம்
1: அழித்து
0: அழித்து
1: வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது.
0: வெளியுள்ள மரங்கள் எல்லாம் முறித்து போட்டது.
1: இஸ்ரவேல் புத்திரர்
0: இருந்த
1: கோசேன் நாட்டிலே மாத்திரம்
0: கோசை நாட்டில மாத்திரம்
1: கல்மலை இல்லாதிருந்தது.
0: கல்மலை இல்லாதிருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் ஒரே இடத்துல தான் இருக்காங்க. ஆனா எகிப்து நாடு முழுவதும் என்ன கண்மலை ஆக்கி வந்து ஜனங்கள் மேல மரங்கள் மேல வெள்ளாம எல்லாமே அழிச்சு போட்டது. ஆனா இஸ்ரேல் மக்கள் இருந்த கோசை நாட்டு மட்டும் என்ன செய்யல, அங்க மழை பெய்யல. அதான் கத்துடி பேதும் சொல்லு தம் ஜனங்களுக்கு கத்துற எப்படி இருக்கிறாரா, அடைக்கலமா இருக்கிற. எந்த பிரச்சனையும் பத்தி யாரும் பயப்பட வேண்டாம். நம்ம கத்துடி சனமா இருப்போமானால் நம்ம எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்துல எத்தனை பெரிய உபத்திரம் வந்தாலும் எத்தனை பெரிய பாடுகள் வந்தாலும் கர்த்தர் நம்புறவங்களுக்கு என்ன செய்யுது, ஒரு ஒரு குறையுமே வராது. கர்த்தர் முழுமையா நம்ம அடைக்கலமாய் கொள்ளுவோம். கர்த்தர் நீர் தானே என் அடைக்கலம், நீர் தானே என் பல்லன், நீர் தானே எனக்கு ஜீவன், எனக்கு நீங்க தான் எல்லாம் அப்படின்னு சொல்லும் ஒவ்வொரு நாளும் சொல்லும் போது தம்முடைய சனங்களுக்கு எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருப்பாரு. எகிப்து நாட்டுல எத்தனையோ அழி வந்துச்சு, பறவை மரம் செடி கொடி மனிதர் மிருகச்சிவங்களும் எல்லாமே அழிந்து போச்சு. ஆனா கோசை நாட்டுல இருந்த இஸ்ரேல் மக்களுக்கு எந்த மழையுமே பெய்யவே இல்லை. அதான் கர்த்தர் தம்முடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். கர்த்தருடைய சனம் யார் வாசித்து பாருங்க, எரேமியன் புஸ்தகம் 7:23 வசனம்.
1: என் வாக்குக்கு செவி கொடுங்கள்,
0: என் வாக்குகள் செவி கொடுங்கள்,
1: அப்பொழுது நான் உங்கள் தேவனாயிருப்பேன்,
0: அப்பொழுது உங்கள் தேவனாயிருப்பேன்,
1: நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள்,
0: நீங்கள் ஜனமாயிருப்பீர்கள். ஆண்டுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஆண்டுடைய சித்தத்தின்படி நடக்கும்போது அவர் நமக்கு எப்படி இருக்கிறாரு, நம்ம என்ன செய்ய அவருடைய ஜனமா இருக்கிறோம், அவர் நம்முடைய தேவனா இருக்கிறாரு. நம்ம ஆண்டு சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் செவி கொடுக்க வேண்டும். ஏதோ வாரம் போறோம் வந்துட்டு போறோம் அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்க வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துல கேட்கிறார், வேற எதுவுமே நம்ம இடத்துல கேட்கல. ஆண்டுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்து ஆண்டு வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்வோமானா நிச்சயமா நம்ம எல்லாம் இருந்து கர்த்தருடைய சனமா இருப்போம். நிச்சயமா எங்க மழை பெஞ்சு எந்த ஆபத்து எங்க வந்தாலும் கர்த்தருடைய சனமாகி நம்மளுக்கு எந்த ஆபத்து வைத்தோம் வராதபடி தேவன் பாதுகாப்பார். ஹல்லேலூயா. யார் சொல்ற கர்த்தருடைய வேதம் தான் சொல்லுது, நம்ம சொல்ல கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. முதல் கர்த்தருடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார். அவர் முழுமையா நம்பி அவருக்கு நம்ம செவி கொடுக்கணும். ஆண்டோடைய வார்த்தைக்கு ஒவ்வொரு நாளும் செவி கொடுக்க வேண்டும். காலையில் எழுந்திரிச்சு பைபிள் வாசித்து செவித்து அப்புறம் நம்ம செவம் பண்ணி ரெண்டாவது அப்புறம் வேலையெல்லாம் தொடங்கும் போது உங்களுக்கு கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருப்பார், எந்த ஆபத்து வித்தலாம தேவன் கட்டாயம் காப்பாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வசனத்தை வாசிக்க வேண்டும். வாசிக்கிறது மட்டும் இல்லை அதுக்கு செவி கொடுக்க வேண்டும். அதே மாதிரி சபைக்கு வந்தாலும் கன்வென்ஷனுக்கு வந்தாலும் டிவியில் வசனம் கேட்டாலும் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். கர்த்தர் தம்முடைய அப்ப நம்மளை அவருடைய சனமாக மாத்துறாரு. அவருடைய சனத்துக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு, அடைக்கலமா இருந்து பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்த இடத்துல மட்டும் இந்த கோசை நாட்டில் மட்டும் மழை இல்லாமல் தேவன் பாதுகாத்தாரோ அதே போல உங்களை என்னை நம்ம ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாக்க அவர் வல்லவராக இருக்கிறார். முதலாவது தேவன் தம்முடைய சனங்களுக்கு அடைக்கலாமல் இருக்கிறார். ரெண்டாவதாக யாருக்கு அடைக்கலமா இருக்கார் பாருங்க, நீதிமொழி புஸ்தகம் 29:25 வசனம்.
1: கர்த்தரை நம்புகிறவனோ
0: கர்த்தரை நம்புகிறவனோ
1: உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான்.
0: பாத்தீங்களா, கர்த்தர் நம்புறவங்களே என்ன செய்வாங்க, உயர்ந்த அடைக்கத்தில் வைப்பாரு. நம்ம அவரை எப்போதும் அவர் நம்புனா போதும், நீர் தான் நம்பிக்கை ஆண்டவர், நீர் தான் எனக்கு எல்லாமே, நீர் தான் சொல்லி அவர் நம்ப வேண்டும். அவர் தான் எனக்கு எல்லாமே. கர்த்தர் நம்ம மருமத்தில் கர்த்தர் என் தேவன், என் ஜீவன், என் பலன், என் தகப்பன், என் தாய், எனக்கு எல்லாமே அவர் தான். நீங்க முழுமையா அவர் நம்புவீங்கன்னா அவர் நிச்சயம் என்ன உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார். அவர் முழுமையா நம்ப வேண்டும் எக்காலத்தையும். அதனால என்ன எந்த சூழ்நிலையும் எல்லா நாள்லையும் அவர் தான் நம்ப வேண்டும். நன்மைக்காக மாத்து நம்புறதில்லை. எல்லா சூழ்நிலையும் நீ தான் ஆண்டவருக்கு என்ன எல்லாமே நீங்க தான் சொல்லி யாராலாம் நம்புறீங்களோ. முத கர்த்தருடைய சனத்துக்கு தேவன் அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது யாருக்கு அடைக்கலமா இருக்காரு, தேவனை நம்புறவங்க நம்புறவங்களை உயர்ந்த அடைத்தில் வைப்பாரு. அவர் முழுமையா நம்ப வேண்டும். நம்புவனால் அவர் முழுமையாக நம்பும்போது கர்த்தர் நம்மளை உயர்ந்தடை துளைக்கிறார். அவர் முழுமையாக பற்றி கொள்ள வேண்டும். அதான் சங்கீதக்காரர் சொல்கிறாரு பாருங்க, சங்கீத புஸ்தகம் 62:5-6.
1: நான் நம்புகிறது அவராலே வரும்,
0: நான் நம்புகிறது அவராலே வரும்,
1: அவரே என் கண்மலையும்,
0: அவரே என் கண்மலையும்,
1: என் ரட்சிப்பும்,
0: என் ரட்சிப்பும்,
1: என் உயர்ந்த அடைக்கலமும் ஆனவர்,
0: என் உயர்ந்த அடைக்கலமான,
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்படுவதில்லை. பார்த்து அவரே என் கண்மலையும், அவரே என் ரட்சிப்பும், அவரே எனக்கு எப்படிப்பட்டவராக இருந்தாரா, உயர்ந்த அடைக்கலமானவர். அப்படின்னால என்ன செய்யணும், அதிகமா அசைக்கப்படுது. அவர் யாரெல்லாம் அடைக்கலமா கண்மலையாக அவர் உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லி நம்ம வாயினால் அறிக்கை மாட்டேன், உள்ளத்தில் விசுவாசிக்க வேண்டும். அவர் தான் என் அடைக்கலம், அவர் தான் என் கண்மலை, அவர் தான் எனக்கு உயர்ந்த அடைக்கலன்னு சொல்லினா நம்ம ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்பட மாட்டோம். உலகத்தில் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் கத்திர அடைக்கலமாக கண்மலையாக கொண்டிருக்கிற யாவரும் என்ன செய்ய மாட்டோம், அசைக்கப்படவே மாட்டோம். வாயினால் சொல்றது மாத்திரல, உள்ளத்துல என்ன செய்யணும், விசுவாசிக்க வேண்டும். உள்ளத்தில் நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்ல வேண்டும், நம்ம உள்ளத்தில் அது விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம ஆயிடு சொல்றது மாத்திரல, இருதயத்தில் விசுவாசிக்கணும், இருதயத்தில் விசுவாசித்த என் கண்மலைன்னு சொல்ல வேண்டும். அப்போ நம்ம நிச்சயமாக ஆசிக்கப்படவே மாட்டோம். எந்த பிரச்சனை என்ன பிரச்சனை வந்தாலும் எந்த உபத்திரம் வந்தாலும் ஆசிக்கப்படவே மாட்டோம். அதனால சங்கீதக்காரர் சொல்றாரு பாருங்க, 52 சங்கீதம் 8 வசனம்,
1: நானும்

0: உலகத்தில் வந்தாலும் கர்த்தர் நம்பும் போது நம்ம கிருபை சூழ்ந்து கொள்ளும். அதான் சங்கீதக்காரர் சொல்றாரு 39:7.
1: இப்போதும் ஆண்டவரே,
0: இப்போதும் ஆண்டவரே,
1: நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
0: எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்,
1: நீரே என் நம்பிக்கை,
0: நீரே நம்பிக்கை. சொல்லி பாருங்க, நீதான் எனக்கு நம்பிக்கை. உங்களை தவிர வேற நம்பிக்கை இந்த உலகத்தில் இல்லப்பா. நீங்க தான் எனக்கு நம்பிக்கை, நீங்க தான் என் நம்பிக்கைன்னு சொல்லி பாருங்க. உங்களை கர்த்தருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளும், உங்களை உயரந்தடை துளைப்பார். நீங்க பெரிய ஆசீர்வாதமா இருப்பீங்க. முதலாவது பார்த்தா கர்த்தர் தம்முடைய சரணத்தை அடைக்கலமா இருக்காரு. ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்காரு, உயரந்தடையத்தில் வைக்கிறார். அடைக்கலமாத்துல என்ன செய்யறாரா? உயரந்தடையத்தில் வைக்கிறார். அது மாத்திர கர்த்தர் நம்புறவங்களுக்கு கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்பணும், ஒவ்வொரு நாள் அவர் நம்பணும். நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதலே நம்ம கர்த்தரை தான் நம்பணும்.
2: மட்டும் கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம். திருமணம் என்னோடு சேர்ந்து நீங்க செவிப்பீங்களா? கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடுமே துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்குள்ள இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்கள் செவத்தை கேட்பதற்காக ஸ்தோத்திரம். சிவனுடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமானத்தை சந்தோஷத்தை தாரும். கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பிரசன்னம் ஒவ்வொரு மூடிக்கொள்ளட்டும் ஐயா. ஒவ்வொருக்குள்ளையும் பக்தி விருத்தி உண்டாகட்டும் ஐயா. கர்த்தர் பயப்படுற பயத்தை தாரும் ஐயா. நான் எஜமான் என்றால் என் பயப்படுற பயம் எங்கேன்னு கேட்கிறேங்க பரம தகப்பனே. நாங்களும் பயந்து கீழ்ப்படிந்து சித்தத்தை செய்கிறவங்களாக எங்களை எல்லாரையும் மாற்ற வேண்டும் கூட கெஞ்சி ஜெபிக்கிற ஆண்டவரை. பிளஸ் டூ எழுதியிருக்காங்க ஆண்டவரை, அவங்களுக்கும் நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ணணும். நாம் மகிப்பிடட்டும் ஆண்டவரை. பெரிய காரியத்தை செய்யுங்க. கர்த்தாவையுமே துதிக்கிறோம். நீட் எக்ஸாம் எழுத போற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களையும் ஆசீர்வதிங்க, அவங்களையும் ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க. எல்லாரையும் நல்லா எழுதி ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவும் டாக்டர் இதில் போய் சேரவும் நீர் கிருபை தர முடிக்காக ஜெபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க. நான் என்னென்ன எக்ஸாம்ல எழுதுறாங்களோ ஒவ்வொரு வரைக்கும் அந்த ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. எல்லா பிள்ளைகளும் கர்த்தாவையுமே ஸ்தோத்து நல்ல மதிப்பினாய் பாஸ் பண்ண தேவனாய் கர்த்தர் அனுக்கிரம வேண்டும் படி ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்க வேண்டும் படி ஜெபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். வேண்டி கொடுத்திருக்கும் அனைப்பதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஆண்டவரே. ஐயாமே துதிக்கிறோம். எத்தனையோ சன்னங்களப்பா எத்தனையோ இடத்துல கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. அப்பா சாப்பாட்டு கூட அக்கா கஷ்டப்படுறாங்கப்பா. ஒவ்வொரு கண்ணீரையும் நீ துடைக்க முடியாது ஜெபிக்கிறோம். வருமானத்தை வர்த்திக்க பண்ணுங்க ஏசப்பா. கையின் கீழே ஆசீர்வதிங்க, கையின் கீழே உறுதிப்படுத்துங்கப்பா. உங்களை நோக்கி நாங்கள் பார்க்கிறாண்டவரே. அப்பா மீ துதிக்கிறோம். பண கஷ்டத்தினால கஷ்டப்படுற ஒவ்வொருவருக்கும் நீ இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ஐயா. இறங்கி அவங்க படத்தவையை சந்திக்க முடியாது கூட கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்க, ஆசீர்வதித்து உயர்த்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. சிக்கற்றவங்க கஷ்டப்படுறாங்க, விதவிகள் கஷ்டப்படுறாங்க ஆண்டவரே. நீர் இறங்க முடியா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவர் கண்ணீரையும் துடைக்க முடியா ஜெபிக்கிறோம் ஐயா. எல்லா முகத்திலிருந்து கண்ணீர் துடைப்பேன்னு சொன்னீங்க தானே சப்பா. ஒவ்வொரு முகத்திலிருந்து கண்ணீர் துடைத்தள்ளும் ஐயா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் கிரியேச்சர் தேவனாய் இருப்பதற்காமே துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மீ நோக்கி கெஞ்சிரும். கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாரு, ஒரு இருதயத்தில் வேண்டில் ஒன்று கருளி செய்வே. ஒரு வழியை கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாரு. காரியத்தை வாய்க்க பண்ணுன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. மக்களும் மகிழ்ச்சியா இருக்கிற மக்களாகவும் அப்பா எங்கள் வழி இல்லாம இடத்துல எங்களை ஒப்புவித்து மேல் நம்பிக்கை இருக்கவும் நீ கிருபை செய்ய முடியாது ஜெபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய்த்து தரணேசப்பா. கற்பத்தின் கனி கத்திரால கடைக்கு சுகந்திரன்னு சொன்னீரே. கற்பத்தை தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே, தொடுமாண்டவரே அப்பா. குழந்தை பாய்க்கு தாங்கேசப்பா, தாங்க. வேலைக்காரன் கண்களை ஏசமானி நோக்கி பார்க்கும் போலும், வேலைக்காரருடைய கண்களை ஏசமாட்டி நோக்கி பார்க்கும் போலும் தேவனை கர்த்தாவே முடியறக்கத்துக்காக கெஞ்சுகிறோம் அப்பா, கெஞ்சுகிறோம். நீங்க தாப்பா வியாதியில கஷ்டப்படுற ஒவ்வொரு மக்களையும் குணமாக்க வேண்டுமாப்பா, குணமாக்க வேண்டுமாண்டவரப்பா. பிரயாணப்பட்டு போற மக்களுக்கு யாருக்கும் ஆபத்து விபத்து வரக்கூடாதப்பா. எங்க பார்த்தாலும் விபத்துக்கள், எங்க பார்த்தாலும் அப்பா விபத்துக்களும் சாவும் மரணம் தாங்களும் கேள்விப்படுறோம். இந்த நிலைமை எங்க தேசத்தை விட்டு அப்புறப்படுத்துங்கப்பா. விபத்து யாருக்கு வரக்கூடாதப்பா. பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம் மகிப்படட்டும். எல்லா துதிகா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கேட்டுக்கிறோம் பரம பிதாவே. ஆமே.
3: இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரர்கள் ஜெபக்குறிப்பு சொல்வார்கள், அவர்களோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: சென்னை மக்களுக்காக நம்ம ஜெபிக்கணும். நிறைய சென்னை நிறைய கொரோனா வைரஸ் நிறைய ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கு. நிறைய மக்கள் மறைச்சு கொண்டே இருக்கிறாங்க.
2: அவங்களுக்கான எல்லாரும் போராடி ஜெபம் பண்ணுவோம், நீங்களும் எங்களோட எல்லாம் ஜெபம் பண்ணுங்க.

0: ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த அருமையான ஓய்வு நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் குடும்பமாய் முடி சமூகத்தில் வந்து ஆண்டவரே கூடி ஆராதிக்க ஜெபிக்க கர்த்தர் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே தகப்பனே, இந்த வேலையில கூட எங்க சென்னை பகுதிக்காக ஆண்டவரே உடைய திரு சமூகத்தில் வந்து நிற்கிறோம்ப்பா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஆண்டவரே இந்த கொரோனா வியாதியினால் ஆண்டவரே அப்பா பாதிக்கப்பட்டு ஒவ்வொரு நாள் எத்தனையோ பேர் மரித்துக் கொண்டிருக்கிறாங்களப்பா. என் தகப்பனே, நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்களுடைய தேசத்தின் பாவங்களை மன்னியும், எங்களுடைய துணிகரங்களை மன்னியும். ஆண்டவரே உமக்கு விரோதமாய் செய்த எல்லா பாவங்களையும் கர்த்தர் தயவாய் மன்னித்து கர்த்தாவே எங்க சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் இறங்குவீராகப்பா. நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் வியாதி நகோரம் பெருகி கொண்டு போகிறது அப்பா. ஒவ்வொரு வீடுகளிலும் மரண ஓலங்களும், ஒவ்வொரு வீடுகளிலும் ஆண்டவரே வியாதியின் பீதிகளும் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பா. என் தகப்பனே, நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு இறங்கவிட்டால் யார் இறங்குவாப்பா? தகப்பனே எங்களுடைய அப்பா பிதாவே, எங்கள் சுகமாக்கணும் தெய்வமே, நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் தயவாய் இறங்குவீராக. என் ஜனங்களை கர்த்தர் மீட்டெடுப்பீராகப்பா. யாருனாலும் முடியாது ஆண்டவர், எந்த மருந்துங்களாலும் மருத்துவராலும் முடியாதப்பா. எங்களுடைய அருமருந்தும் குரு மருந்தும் ஒரே மருந்து நீங்க தான் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சென்னை பட்டணத்து மக்களுக்காய் கர்த்தர் இறங்கும்படிக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கைவிடாதீங்கப்பா. எத்தனை குடும்பங்கள் கண்ணீரில் தவித்துக் கொண்டிருக்கிறாங்கப்பா. வியாதியில் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. இனேசப்பா எங்களுக்காய் சிந்தின இந்த பரிசுத்த ரத்தம் எங்க சென்னை பட்டணத்தின் மேல் கர்த்தர் தயவாய் ஊற்றுவீராக. சென்னை பட்டணத்துக்கு கர்த்தர் கிருபையாய் இறங்குவீராக. மனதுருக்கம் உள்ளவரே, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் தெய்வமே, நீர் எங்களுக்கு இறங்கும்படிக்காய் ஜெபிக்கிறோம். வியாதி முற்றிலும் அழித்து போடுங்க ஜனங்களை. எல்லா காரியத்திலிருந்து கர்த்தர் விடுவீங்க ஏசப்பா. வியாதி நகோரத்திலிருந்து எல்லாரையும் விடுவிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். என் ஜனங்கள் நிலைமை கர்த்தர் கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா. எத்தனை குழந்தைகள் மரித்து போயிட்டாங்க, எவ்வளவு பேர் மரித்து போயிட்டாங்க ஏசப்பா. கர்த்தர் நீர் இறங்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். வியாதிக்கு கர்த்தர் ஒருவரே முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீர் எங்களுக்கு இறங்குங்க, இறங்குங்க. எங்க தேசத்துக்கு இறங்கும்படிக்காய் இப்படி பரிசுத்த பாதம் பிடித்து மன்றாடுகிறோம் ஆண்டவரே. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமே.
1: நம்ம அரசியல் தலைவர்களுக்காக, நம்ம அத்தியாரத்திற்காக, நம்ம ராஜாக்களுக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்.
2: ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீ முற்றிலும் பரிசுத்தப்படுத்துங்கப்பா தேவனே. எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய கிருபையுள்ள கரம் அவங்க மேல தங்கி இருக்கும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. யோசேப்பை வழி நடத்தின கர்த்தாவே தேவனே, எங்க தேசத்தை ஆட்சி செய்கிற ஆட்சியாளர்கள் மேல தேவனுடைய கரம் தங்கியிருந்து தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவனே தரும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க பிரதமரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க உள்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க பொருளாதாரத்துறை அமைச்சரை ஆசீர்வதித்தொள்ளும் ஆண்டவரே. எங்க ராணுவத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெட்ரோலியத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க சுகாதாரத்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கேபினட் அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம். இணை அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனுடைய உன்னத கரம் அவங்களை தாங்கி வழிநடத்தணும். தேசத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தையும் தேவன் அவர்களுக்கு தந்தது வழி நடத்தும்படியா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்க மாநில முதலமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உள்ளாட்சித்துறை அமைச்சருக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சுகாதாரத்துறை அமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா எங்க மாநிலத்தின் ஒவ்வொரு அமைச்சர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய திவ்ய கரம் தங்கியிருந்து மாநிலத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தையும் விவேகத்தை தருவீராக. ஒவ்வொரு எம்பிக்களுக்காக எம்எல்ஏக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்க மேல கர்த்தரோட கிருபையுள்ள கரம் தங்கி இருக்கணும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாவட்ட கலெக்டர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மாவட்டத்தை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தின் விவேகத்தை தருவீராகப்பா. பரலோகத்தின் தேவனே இறங்குவீராக. ஒவ்வொரு மாநகராட்சி மேயர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நகராட்சி தலைவர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு தேவனே சப்பா கவுன்சிலர்களுக்கா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை நடத்தக்கூடிய எல்லா ஞானத்தை அவங்களுக்கு தருவீராக. தேவனுடைய கிருபை அவங்களை தாங்கி வழி நடத்தணும், பாதுகாக்கணும் ஆண்டவரே. உன்னதரே இந்த காலங்களிலே எப்படி தேசத்தை நடத்தணும், எப்படி கொண்டு வரணும், எல்லாவற்றையும் அவங்களுக்கு கிருபையாய் ஆண்டவரே ஞானத்தை தந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. அவங்க மேல தேவனுடைய கிருபையுள்ள கரம் தாங்கி வழி நடத்தணும். நீர் இப்படி செய்கிறதற்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமே.
1: திருச்சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக நம்ம செம்பணும், போராடி செம்பணும். நிறைய நம்ம திருச்சபையெல்லாம் திறந்து கற்று நாம் வைக்கப்படணும், அதுக்காக செப்பணும்.
2: ஆண்டவரே அப்பா நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவன்

0: எதிராக ஊழியக்காரர்களை வளமெடுத்து பயன்படுத்த வேண்டுமா கெஞ்சுகிறோம். எங்க திருச்சபை வளர்ந்து பெருகுனே சப்பாம். எங்க திருச்சபையில ஒரு அக்னி பற்றி எரியின் ஆண்டவரே. எங்க திருச்சபைகளில் ஒரு எழுப்புகள் உண்டாகும் நேசப்பாம். அப்பா நன்றி ஒரு துதிக்கிறோம் ஆண்டவரே. உன் வருகைக்கு ஒரு கூட்ட ஆத்து மக்களை கூட்ட ஒரு ஒவ்வொரு திருச்சபையின் தேவனை கர்த்தர் பயன்படுத்துவீராக. ஏசப்பா நன்றி ஒரு துதிக்கிறோம் ஆண்டவரே. திருச்சபைகளை திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. மனம் இறங்குங்க ஏசப்பாம். நாங்க யார்ட்ட ஏசப்பா போவோம் ஆண்டவரே? என் தேவனே மனம் இறங்குங்க ஆண்டவரே. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கப்படணும். மக்கள் எல்லாம் கூடி ஜபிக்க என் தேவனை கர்த்தர் ஒரு வழிவாசலை திறந்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஏசப்பா. தடைகளை மாற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸ் முற்றுப்புள்ளி வைங்க ஏசப்பா. போது ஆண்டவரே மனம் இறங்குங்க ஏசப்பா. என் தேவனே என் தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எவ்வளவு மாதங்கள் ஆயிடுச்சு ஏசப்பா திருச்சபைகளை திறந்து இதற்கு பின்னாக நின்றுக்கிறீர். சிற பொல்லாத சாத்தான் கட்டப்பட வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். நாமத்தை மட்டும் மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. எப்படியாச்சும் திருச்சபைகள் திறக்கணும். நாம மகிமை பண்ணும். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஏசப்பா. அப்படி செய்யப்படுதுன்னு கொடானுக்குடி நன்றி ஆண்டவரே. அப்ப எல்லா துதிகன மகிமமைக்கு செலுத்துகிறோம். இயேசுவை ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.
1: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்ட பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் அந்த நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியம் மாதிரி வெளியே ஒழித்து போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேறு உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா.
3: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
4: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 அண்ட் 7598-112-435. அவர் இமெயில் அட்ரஸ் asmankaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: நம்மளே எல்லாமே நம்ம யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் கர்த்தரை நம்புறேன்னு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை. முதல்ல நம்ம கர்த்தரை தான் நம்பணும். நம்ம நிறைய பேர் சொல்லி முக்கியமா எல்லாம் யோசித்து யோசித்து முடிச்சுட்டு அப்புறம் முடியாதப்ப கர்த்தர் தான் நம்பிக்கை அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறமே நம்ம முழுமையை நம்ப வேண்டும். கர்த்தர் தமிழ் சனத்துக்கு அடைக்கலமா இருக்கிறார். ரெண்டாவதாக கர்த்தரை நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார். மூன்றாவது பாருங்க, சங்கீதம் 59 சங்கீதம் 16 வசனம்.
1: நானோ உம்முடைய வல்லமையை பாடி,
0: காலையிலே
1: உம்முடைய கிருபையை மகிழ்ச்சியோடே புகழுவேன்.
0: உம்முடைய கிருபை மகிழ்ச்சியோடே புகழ்வேன்.
1: எனக்கு நெருக்கம் உண்டான நாளிலே, நீர் எனக்கு தஞ்சமும், உயர்ந்த அடைக்கலமும் அணியே,
0: பாடி மகிழ்ச்சியோடு புகழ வேண்டும். பாடும்போது கத்த நெருக்கமான நேரத்தில் கத்த நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்த அடைக்கலமா இருக்கு. எத்தனை நெருக்கு வந்தாலும் கர்த்தருக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிற நம்மளை பாட வேண்டும், துதிக்க வேண்டும். ஆண்டோடி மகிமையை பாடணும், அப்படி வல்லமையை பாடணும், அப்படி மகத்துவத்தை பாடணும், அவளை நம்ம உயர்த்தி பாடணும். அப்படி பாடும்போது நெருக்கத்தில் நமக்கு உயர்ந்த அடைக்க அவர் பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். முதல் கர்த்தருடைய சனத்துக்கு அடைக்கலமா இருக்கு, ரெண்டாவது அவர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கு, மூன்றாவதாக பாடி அவர் வல்லமை பாடி புகழும் போது கர்த்தர் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் பாடணும், ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடு ஏதோ ஒரு பாடுற பாடுறதில்லை, ஆவியோடும் பாடணும், கருத்தாய் பாடணும், உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடணும். பாடும்போது கர்த்தர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். பாடுறது எதை குறிக்குது, தேவனை தொழுது கொள்வது குறிக்குது. நம் பாடி தேவனை தொழுது கொள்ள வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி தேவனை தொழுது கொள்ளும் போது நமக்கு நெருக்கப்படும் போது கர்த்தர் எப்படி இருக்கார், நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அப்போஸ்தலின் புஸ்தகம் 2:21 வசனம்.
1: அப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் எவனோ, அவன் ரட்சிக்கப்படுவான், என்று தேவன் உரைத்திருக்கிறார்.
0: தேவன் உரைத்திருக்கிறார். தொழுதுகள் என்ன, தேவனை ஆராதிக்கிறதாம். தேவனை மனப்பூர்வமாய் பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும். பயபக்தியோடு தேவனை ஆராதிக்கணும். ஆராதிக்கும் போது பயபக்தியோடு ஆராதிக்கும் போது நம்மளை ரட்சிப்பார். தேவனே உரைச்சிருக்கிறார். தேவன் தொழுது கொள்ளும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். ஹலேலூயா, ஹலேலூயா. நம்ம தேவன ஆராதிக்கும் போது நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். எப்படி ஆராதிக்கணும் பாருங்க, யோபான் சுவிசேஷம் 4:24 வசனம்.
1: தேவன் ஆவியா இருக்கிறார்,
0: அவரை
1: தொழுது கொள்கிறவர்கள்,
0: ஆவியோடும்
1: உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும்.
0: அவரை தொழுது வேண்டும். தேவன் எப்படி இருக்கிறாரு, ஆவியா இருக்கிறார். தொழுது கொள்ற தொழுது கொள்ளணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். அவர் ஆவியோடு இருக்கிறார். ஆவியான தேவன் ஆவியோடு உண்மையோடு தொழுது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பயத்தோடும் பக்தியோடும் கருத்தோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். அவர் நமக்கு அடைக்கலமா இருப்பார். எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவருக்கு நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பார். கலங்க வேண்டிய அவசியமே இல்லை. எப்படி தொழுது கொள்ளும் பாருங்க, எண்டித்தேமேத்தின் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: அவர் எப்படி ஆராதிக்கணுமா, சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கிற இல்ல மனிதன் முகத்தை பார்க்கிற தேவை எங்க பாக்குறாரு, நம்ம இருதயத்தை பாக்குறாரு. இருதயத்துல சுத்த மனசோடு நம்ம ஆராதிக்க வேண்டும். ஆராதிக்கும் போது தேவன் நம்ம கடைக்கலமா இருக்கிறார். தேவன் ஆராதனையில பிரியப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. ஆராதனையில தேவன் என்ன செய்யறாரு, பிரியப்படுகிறார். யாத்ரா புஸ்தகம் 8:1
1: அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி
0: நீ பார்வோனிடத்திலே போய்
1: எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை அனுப்பிவிடு.
0: பாத்தீங்களா, ஆராதனை செய்ய ஜனங்களை. தேவனுக்கு எது பிரியம், ஆராதனை. எப்படி ஆராதிக்கணும், ஆவியோடும் உண்மையோடு ஆராதிக்கணும். ரெண்டாவது எப்படி ஆராதிக்கணும், சுத்த மனசாட்சியோடு தேவனை ஆராதிக்கணும். ஏன்னா மனிதன் முகத்தை பார்க்க தேவன் இருதயத்தை பார்க்கிற தேவன். சுத்த மனசோட்சியோடு ஆராதிக்க வேண்டும். 29 ரெண்டாவது வசனம்.
1: கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
0: பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். பரிசுத்த அலங்காரத்துடைய கர்த்தரை தொழுது கொள்ளும் கர்த்தரை நமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருக்கிறார். அல்லேலூயா. நெருக்கப்பட நமக்கு விடுதலையாக்கி நமக்கு எப்படி இருக்கிறாரு, உயர்ந்து அடைக்கலாம். முத பார்த்தோம் கத்தர் தம்முடைய சடத்துக்கு அடைக்கலாம், ரெண்டாவது கத்தரை நம்புறவர்களுக்கு அடைக்கலாம் இருக்கலாம், மூன்றாவது கத்தரை சுத்த இருதயத்தோடு பசுத்தத்தோடு தேவனை ஆராதிக்கும் போது தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். நான்காவதாக 91 சங்கீதம் 14 வசனம்,
1: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்,
0: என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால்
1: அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன்.
0: தேவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் தேவன் எப்படி பாரா உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார், அடைக்கலத்தில் வைப்பார். நான்காவதாக தேவன் நம்ம ஒவ்வொரு நாளும் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் அறிந்து கொண்டா போதும் தேவன் எப்படிப்பட்டவர் எல்லாருக்கும் தெரியும், ஜீவன தேவன் தெரியும், அவ்வளவுதான் தெரியும். இன்னும் எவ்வளவோ காரியங்களை நம்ம அறிய வேண்டியது இருக்குது. அறிந்து கொண்டோம்னா உயர்ந்த இடத்தில் வைப்பார். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே உண்மை அறியிற அறிவு எனக்கு தாரும். பசுத்த பவுல் செபிக்கிற பாருங்க, கொலோசியர் 1:9 வசனம் பாருங்க, அவர் எப்படி செபிக்கிற, நம்ம அப்படி செபிக்கணும். கொலோசியர் 1:9 பாருங்க,
1: இதை நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல், உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம், நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும்.
0: எது அவர் சித்தம் சொல்லி என்ன செய்யணும், அறியிற அறிவில் நம்ம நிரப்பப்படணும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் சித்தத்தை அறியிற அறிவில் நான் நிரப்பப்படணும். ஒரு நாள் ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே உங்க சித்தத்தை அறியிற அறிவு எனக்கு தாரும், ஆண்டவரே எனக்கு தாரும். அவர் அதை சொல்ற நாமத்தை அறிந்திருக்கிறனால உயர்ந்த அடைக்கல் துறைக்கின்றாரு. அவர் சித்தத்தை நம்ம அறிஞ்சிக்கணும். அவர் சித்தம் என்ன, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டா மட்டும் இல்லை, நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்க உண்மைதான், ஆனால் எப்படியே வாழ்ந்தாலும் கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் சித்தத்தை அறியிற அறிவை நமக்கு கர்த்தரை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. எசேக்கியேல் புத்தகம் 37:14 வசனம்,
1: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
0: நீங்கள்
1: உயிரடைவீர்கள், நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள்.
0: முதல்ல வந்து என்ன எப்படி அறிஞ்சிக்க முடியும், ஆண்டவர் நம்ம செபிக்கணும். ரெண்டாவது எப்ப அறிஞ்சிக்கணும், பரிசுத்தாவி நமக்குள்ள வந்தாதான் கர்த்தர் என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் முழுமையா நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். முழுமையா அறிந்து கொள்ள முடியும். பரிசுத்தவன் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். யார் ஆண்டவரே நான் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும், ஆண்டவரே எனக்கு ஆவி வைங்க, உயிரடை வேண்டும். ஆண்டவரே நம்ம உயிரடையணும், என் ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும், ஆவி எனக்குள் வைங்க ஆண்டவர் சொல்லி நம்ம கேட்கணும். ஏசாயம் புஸ்தகம் 11:2 வசனம்,
1: ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும், ஆலோசனையும் பலத்தையும் அருளும் ஆவியும், அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய, கர்த்தருடைய ஆவியானவர், அவர் மேல் தங்கியிருப்பார்,
0: ஞானத்தை உணர்வுலாவி பலத்தை ஆலோசனை அருளாவி அவர் அறியிற அறிவை கேட்கணும். ஆண்டவரே எனக்கு தாங்க, ஆண்டவரே நீர் வந்தா தான் நம்ம அறிஞ்சு கொள்ள முடியும். முதல் பரிசுத்த பள்ளி சித்தத்தை அறிகிறவர் தான் கேட்கிறாரு, பரிசுத்தவர் இருந்தா அவர் அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திர இங்க சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 5:39 வசனம்,
1: வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே,
0: என்னை
1: குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே,
0: வேதவாக்கியத்தை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பதான் நம்ம அவரை அறிந்து கொள்ள, வேதத்தை அறிஞ்சு கொள்ள முடியும். அப்பதான் கர்த்தர் சொல்றே நாமத்தை அறிந்திருக்கப்படினாலும் உங்களை என்ன செய்வேன், பொய்யறந்த அடைக்கல தெரியும். அவர் செபிக்கணும், பரிசுத்தவர் நமக்குள்ள இருந்து அவரை அறிஞ்சு கொள்ள முடியும். அது மாத்திரல்ல, வேதத்தை ஒரு நாள் அறிஞ்சு கொள்ள வேண்டும், வாசித்து நமக்கு அறிஞ்சு கொள்ள வேண்டும். வேதத்தை பரட்டி பரட்டி வாசிக்கணும். அது மாத்திரல்ல, ஓசியான் புஸ்தகம் 6:6 வசனம்,
1: பழியை அல்ல
0: இரக்கத்தையும்
1: தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன்.
0: கர்த்தர் அறிகிற அறிவை தான் தேவன் விரும்புகிறார். அதான் முதலாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, தம்முடைய சனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார், ரெண்டாவது கர்த்தர் நம்புறவங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறார், மூன்றாவதாக அவர் தொழுது கொள்ளும் போது அவர் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார், நான்காவது அவர்கள் நாமத்தை அறிந்திருப்பதில் அவர் என்ன செய்யறாரா உயர்ந்த அடைக்கல் துறைப்பார். நம்மளால அவர் அறிந்து கொள்ள வேண்டும் சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். முழுமையாக நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட வெயில போல பிரச்சனை வந்தாலும் அவருக்கு நிழலா நமக்கு இருக்கும். எதை பார்த்து கவலைப்பட வேண்டாம், நம்ம கர்த்தர் வார்த்தை செவி கொடுத்தா அவர் சடமாக மாற்றுவார் நம்மளை. அது மாத்திர நம்ம என்ன செய்யணும், அவரை நம்பணும், அவர் தொழுது கொள்ளணும், சுத்திருதயத்தோடு அவர் தொழுது கொள்ளணும். அது மாத்திரல்ல நம்ம என்ன செய்யணும், அவரை எப்பயுமே அறியிற அறிவுக்காக கர்த்தர் செபிக்கணும், பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளணும், வேதத்தை அறிஞ்சு வாசிக்கணும். அவர் கர்த்தர் அறியறதுதான் அவர் விரும்புகிறார். கர்த்தர் ஒப்புக்குடி ஜெபம் பண்ணுமா?
1: ஆண்டவரே, கர்த்தர் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நமக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தத்தாமே நமக்கு அடைக்கலம், அவர் உயர்ந்த அடைக்கலம். நான்கு விதமான காரியங்களை குறித்து நாம் கேட்டோம். முதலாவது, அவரது ஜனங்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். யார் அவரது ஜனங்கள்? அவர் வாக்குக்கு செவி கொடுக்கிறவர்கள் அவர் ஜனங்கள். இரண்டாவதாக, அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி அவரை நம்புகிறவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார். மூன்றாவதாக, யார் எல்லாம் ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் சுத்த மனசாட்சியோடும் கர்த்தரை ஆராதிக்கின்றோமோ தொழுது கொள்கின்றோமோ அவர்களுக்கு கர்த்தர் அடைக்கலமாக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கேட்டோம். கடைசியாக, கர்த்தரை யார் எல்லாம் அறிந்து கொள்கிறார்களோ, ஆவியானவரை நம்முடைய உள்ளத்தில் பெற்றுக்கொண்டு வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்து கர்த்தரை அறிந்து கொள்கிறார்களோ, அப்படி அறிந்து கொள்கிறவர்களுக்கு அவர் அடைக்கலமாயிருக்கிறார். அப்படி அவருடைய உயர்ந்த அடைக்கலத்துக்குள் வருகிறவர்களுக்கு இரண்டு விதமான ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம். அவருடைய அடைக்கலத்தின் கீழ் ஓடி வந்த உனக்கு நிறைவான பலன் உண்டாயிருப்பதாக என்று சொல்லி வேதம் அருமையாய் நமக்கு சொன்னது. இரண்டாவதாக, எனக்கு அடைக்கலமாயிருக்கிற கர்த்தரை உனக்கு நீ தாவரமாய் கொண்டபடியினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் நம்மோடு பேசினார். இந்த வார்த்தைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபங்கள் எடுப்போமா? தலைமுறை தலைமுறை தோறும் தகப்பனே, நீரே எங்கள் அடைக்கலமாயிருக்கிறீரே, நன்றியோடு உண்மை நாங்கள் துதிக்கின்றோம் ராஜா. அப்ப அந்த நேரத்தில் நாங்கள் கேட்டது போல, தமது ஜன்னத்துக்கு நீர் அடைக்கலமா இருக்கிறீர். யார் யார் உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்களுக்கு தேவனாய் இருக்கிறீர். அவர்கள் தான் உமது ஜனமா இருப்பார் என்று சொன்னீர். அப்பா, எங்களை சொந்த ஜனமாக வணைந்து கொள்ளும். உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்குக்கு செவி கொடுக்கக்கூடியவர்களா என்னையும் எங்களையும் வணைந்து கொள்ளும். எப்பொழுதுமே நாங்கள் உம்மை நம்பிக்கையாய் கொள்ள, நீரே எங்கள் நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆண்டவர். எக்காலத்திலும் கர்த்தரை நம்புகிறேன் என்று சொன்னீரே, என்ன வந்தாலும் உம்மை நம்ப எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. மாத்திரமல்ல, சுத்த மனசாட்சியோடு பரிசுத்த அலங்காரத்துடனும் ஆவியோடு உண்மையோடும் கருத்தோடும் நாங்கள் பாடி உம்மை தொழுது கொள்ள ஆராதிக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. நீர்தான் அந்த வாக்கியத்தை தர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உங்களை நோக்கி செபிக்கிறோம். உம்மை அறிகிற அறிவை எங்களுக்கு தாரும். வேதத்தை கருத்தாய் வாசிக்கவும் உன் ஆவியில் நிரம்பி நாங்கள் உம்மை அறிந்து கொள்ளவும் பாக்கியம் தாரும். இங்க வந்திருக்கீங்க ஒவ்வொருவருக்கும் நீர் அடைக்கலமாய் வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தை கேட்டு தங்களை அர்ப்பணம் செய்கிறோம். பிள்ளைகளை ஆண்டவரை கர்த்தத்தாமை ஆசீர்வதிக்கணும்னு ஜெபிக்கின்றோம். அப்படி செய்ய போவதற்காய் நன்றி அப்பா, நன்றி. கடைசியாக, நம்முடைய அனைத்து ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு இணைந்து நம்ம ஜெபம் பண்ணலாமா? வெப் டிவியில பார்த்து கொண்டிருக்கலாம், டிவி வழியாக தன் செய்தி நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், எஃப்எம் ரேடியோ மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க கேட்டுக் கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக சோசியல் நெட்வொர்க் மூலமாக இந்த நிகழ்ச்சியை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம். எங்களோட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் இப்பொழுது உங்களை ஆசீர்வதிக்க போகிறார்.
0: கர்த்தாவே, ரட்சனை சந்தோஷம் திரும்ப தந்து உற்சாகத்தினாவி தாங்க முடிச்சு கேட்டாரே அப்பா. அதே போல நாங்கள் ஒவ்வொருவரும் கூட ரட்சிப்புக்காக கண்ணீரோடு ஆத்ம பாரத்தோடு கேட்க கிருபை தர முடியாது ஜெபிக்கிறோம். முற்றுமுடியை ரட்சிக்க வேண்டும், நித்திய ரட்சிப்பை தர வேண்டும் ஆண்டவர. கெஞ்சுகிறமையா கெஞ்சுகிறமையா, பரலோக அக்கினி மூட வேண்டும், பரிசு தாமே அபிஷேகம் எல்லாரும் நிரப்ப வேண்டும் ஐயா. உன்னத ஆவி சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க. கடைசி நாள் அபிஷேகம் ஊற்றுமையா ஊற்றுமையா ஊற்று ஆண்டவர். அப்பா, மாம்சமான யாவரும் மேல் நாவி ஊற்றிடும் சொன்னீரே, ஊற்று ஆண்டவர். எங்கள் குமாரர் மேலும் குமார்த்தி மேலே ஊற்றுவேன் சொன்னீரே, எங்கள் வாலிபர்கள் மேலே ஊற்றுவேன் பார்க்கட்டும் ஆண்டவர். அப்பா, மூப்பர் மேலே நாவி ஊற்றுவேன் சொப்பனை பார்ப்பார் சொன்னீர் ஆண்டவர். சொப்பனத்தின் வரங்களை கொடுக்க முடிக்காய் செவி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஊழியக்காரியமலை ஆவி ஊற்றி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுவான்னு சொன்னீங்களே, அந்த அபிஷேகம் எல்லாருமே ஊற்றும் ஐயா ஆண்டவரே. அக்கினி போடுங்க ஆண்டவரே, அக்கினி போடுங்கப்பா. ரச்சனை சந்தோஷத்தார் உற்சாகத்தின் ஆவி தாங்கும்படி செய்யுங்க. உன்னதாவில் நிரப்புங்க. பரிசுத்தாவின் அபிஷேகம் அளவுலாம் ஊற்றுங்க ஆண்டவரே. வியாதிகள் நோய்கள் பலவீனங்கள் நீங்கி போட்டு மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க ஆண்டவரே. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணமாகாத குடும்பங்களை திருமணம் நடக்கணும். குழந்தை இல்லாத குடும்பங்களை குழந்தை பை தரணும். சமாதில்லாத மக்களுக்கு சமான் தரணும். கடன் பரிசிலிருந்து விடுதலை தரணும் ஐயா. அப்பா அப்பா மை ஸ்தோத்திர. எத்தனை குடும்பங்களை சண்டை குழப்பங்களை பிரச்சனைகள் எல்லாம் மாத்திருங்க ஏசப்பா, மாத்திருங்க ஆண்டவரே. அப்பா குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தர வேண்டும்படி கெஞ்சுகிறேன் ஐயா. தொழில் சிற குடும்பங்கள் தொழில் ஆசீர்வதிக்க முடியாது கெஞ்சுகிறேன். சிறக்கத்தக்கதாக உதவி செய்யுங்க. வியாபாரம் சிற குடும்பங்களை ஆசீர்வீங்க. வியாபாரம் செழிக்கணும் தலைக்கணும் ஆசீர்வித்து உயர்த்தணும். கேசில் இருக்கும் மக்களுக்கு விடுதலை தரணுமே, விடுதலை தரணும். பிரிந்த குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா. சமாதில்லாத குடும்பத்தில் சமாதான வாலியர்களை தொடுங்க, சிறு பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. பெரியவங்களை தொடுங்க. உண்மைக்குள்ள கிட்டி சேரமை சார்ந்து கொள்ள எண்டி கொள்ள மோடு ஒன்றரை காலக்கு இறக்க பாராட்டுங்க ஆண்டவரே. ஆண்டவரே எல்லாருமே செபிக்கணுமேப்பா, துதிக்கணும் ஆண்டவர். நீ வரப்போறீங்களா ஆண்டவரே? அப்பா எங்க போவாங்கப்பா? எங்க ஜனங்களுக்கு இறங்குங்க அப்பா. கிருபி நாவி ஊற்றுங்க, விண்ணப்பி ஊற்றுங்கப்பா. தகப்பனே செபிச்சவங்கதான் செபிக்கிறோம். செபிக்காதவங்களை செபிக்க அந்த வாஞ்சை கொடுங்கப்பா. தாகத்தை உண்டாக்குங்க. இங்க உங்களிடத்துல நாங்க பேச பயப்படுமானா? பரலோகத்துல எப்படி உங்களிடத்துல பேச போறோம் ஆண்டவரே? அப்பா எல்லாருக்கும் இந்த பயத்தை எடுத்து போட்டு எல்லாருமே செபிக்கணும் துதிக்கணும். என் தேவனோட பேசுற முந்தி கொண்ட அந்த வாஞ்சி உள்ளத்துல வைக்க முடிக்காய் செபிக்கிறோம். எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் நாவி ஊற்று வேண்டுமா செபிக்கிறோம். செபிக்கிற மக்களை மாற்றுங்க. செபிக்கிறதுக்கு யாரும் வெக்கப்படக்கூடாது ஆண்டவரே. எல்லாரும் செபிக்கணும் துதிக்கணும். தேவனோட பேசணும் ஆண்டவரே. எங்களை படைத்தவரை பேசணும் ஆண்டவரே. அப்பா எல்லாருக்கும் கிருவி நாவி விண்ணப்பத்தில் ஊற்றும் ஐயா. நீங்க வரப்போறீங்க ஆண்டவரே. அப்பா அப்பா இறங்குங்கப்பா இறங்குங்க. எல்லாரும் உள்ளங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. ஒவ்வொருவரோடு பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே, பேசுங்க ஆண்டவரே. பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடிய பெரிய காரியத்தை எண்ணி முடியாத அதிசயங்கள் ஒவ்வொரு வாழ்க்கையில செய்யுங்க. உண்மை அறிந்து கொள்ள எண்ணி கொள்ள செபிக்க துதிக்க உண்மை ஆராதிக்க உண்மை அறிந்து கொள்ள வாஞ்சி உண்டாக்குங்க ஏசப்பா. வாஞ்சி உண்டாக்கு. இப்படியே இருப்போமானால் வரப்போறீங்களே அப்பா. என்னைக்கு அப்பா அம்மா தேடுவாங்க? என்னைக்குப்பா செபிப்பாங்க? செபிக்கக்கூடிய வாஞ்சை கொடுங்க. பொறுப்பிடுங்க. வழி நடத்துங்க. காத்துக்கோங்க. எல்லா துதிகனமாக்கியும் செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி செய்வோம் பரமபிதாவே. ஆமே.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமையுள்ளதாக. கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, இது ஜெப நேரம். நாம் யாவரும் இந்த நேரத்தில் இணைந்து நமது தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். அன்பு சகோதரி அவர்கள் ஜெப குறிப்பு சொல்வார்கள். அவரோடு இணைந்து நம்ம தேசத்திற்காக ஜெபிக்கலாமா?
0: பொருளாதார தேவையை சந்திக்கணும். நிறைய இடத்துல பொருளாதாரம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்க கஷ்டங்களா மாறி பொருளாதார ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சந்திக்கலாம். அதுக்காக ஜெபிக்கணும்.
3: ஸ்தோத்திரம் அப்பா துதிக்கிறோம். ரஜாங்களை பரலோக பரிசுத்தப்பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையிலும் கூட கத்தாவே ஆண்டவரே, தேசம் முழுவதும் பொருளாதார காரியத்தினால ஆண்டவரே எவ்வளோ வீழ்ச்சி அடைந்திருக்குது தகப்பனே. எசப்பா இறங்கி வாங்கப்பா, இறங்கி வாங்கப்பா. பரிசுத்தாவியானவரே நீங்க இறங்கி ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நீர் பாதுகாக்கணும். நல்ல வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை கிடைக்க கர்த்தர் கிருபை பாராட்டுங்க தகப்பனே. உங்களோட உன்னத காரம் ஒவ்வொருவரையும் தாங்க முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எத்தனையோ பேருக்கு வேலை இல்லையப்பா ஆண்டவரே தகப்பனே. செய்யற தொழில் பெரிய தொழில் செய்யற ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. எஸ் அப்பா இறங்குங்க இறங்குங்க இறங்குங்க. சர்வ வல்லவரே இறங்குங்க தகப்பனே. ஆண்டவரே பொருளாதார வீழ்ச்சினால ஆண்டவரே குடும்பங்கள் எல்லாம் கண்ணீர் வடித்து கொண்டு இருக்காங்களேப்பா ஆண்டவரே. கத்தாவே ஏழை மக்கள் எங்க போவாங்க தகப்பனே? எஸ்அப்பா நீங்க இறங்கி ஒவ்வொரு மக்களுடைய கண்ணீரும் காவலை பாரங்களை நீக்கி அவங்களுக்கு நல்ல ஆண்டவரே தகப்பனே வேலைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே தேசம் முழுவதிலும் ஆண்டவரே இந்த பொருளாதார வீழ்ச்சியை நீர் முழுவதும் நீர் மாற்றி எல்லா ஜனங்களுக்கும் வேலை கிடைத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிப சகோதர சகோதரிகளுக்கெல்லாம் வேலை இல்லாமல் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க தகப்பனே. அவங்களுக்கெல்லாம் வேலை ஆண்டவரே கிடைக்க படிச்சதுக்கேத்த வேலையை தந்து நீர் ஆசீர்வதித்து நீர் உயர்த்துங்க. பெரிய காரியத்தை நீர் செய்து இந்த பொருளாதார வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி ஆண்டவரே ஒரு பெரிய சமாதானத்தை தந்து காத்துக்கோங்க தகப்பனே. இந்த கொரோனா வைரஸை நீர் முழுவது நீர் மாற்றி ஆண்டவரே இந்த வீழ்ச்சியெல்லாம் முழுது நீர் மாற்றி தந்து ஆசீர்வதிப்பீராக. முழு பொறுப்பெடுத்து காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே. ஆமே.
0: இந்த சிறு பிள்ளைகளை வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போக கூடாது. எத்தனையோ பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. வாலி பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. சிறு பிள்ளைகளை கடத்திட்டு போயிட்டாங்க. கடத்திட்டு போய் பாவமான தொழிலுக்கு உள்படுத்துறாங்க. அந்த சூழ்நிலை நடக்கூடாது, அது மட்டும் பழிவிட்டுறாங்க. இப்படி பட்ட சூழ்நிலை நம்ம தேர்த்து நடக்கூடாது, அதுக்காக நம்ம சாப்பிடணும்.
4: ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா, உங்களுடைய ரத்தத்தினால் என்னுடைய இரத்தத்தை கழுவி என்னை சுத்திகரிப்பீராக. எங்கள் தேவனாக்கி கர்த்தர் தாமே இங்கு தேசத்திற்கு அப்பா இரக்கத்தை காண்பிப்பீராக. ஆண்டவரே, இங்கு தேசத்துல அப்ப இனி குழந்தைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. அப்பா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, சிறு பிள்ளைகளை கடத்தி ஆண்டவரே அவர்களை ஊனமாக்கி ஆண்டவரே பிச்சை எடுக்கிறதான இந்த அவல நிலையை எங்க தேசத்தை விட்டு மாற்றுவீராக. இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எங்க தேசத்திலிருந்து களவாடக்கூடாது. ஆண்டவரே, இனி எந்த ஒரு குழந்தைகளும் அப்ப எந்த ஒரு சிறு பிள்ளைகளும் அப்பா எங்க தேசத்திலிருந்து யாரும் கடத்தப்படக்கூடாது அப்பா. இப்படி கடத்தப்படுகிற ஒவ்வொரு மாபியா கேங்களை தேவனாகி கர்த்தர் சந்திப்பீராக, அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. தகப்பனே, இனி இப்படியாப்பட்ட நிலைமை எங்க தேசத்துல இருக்கக்கூடாது. எந்த ஒரு குழந்தைகளும் கடத்தப்படக்கூடாது அப்பா. ஆண்டவரே, குழந்தைகள் கடத்தப்பட்டு இனி தவறான வழியில் அவர்களை ஈடுபடுத்த வைக்க கூடாது அப்பா. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்தருளுங்க. இப்படியாப்பட்டதான காரியத்தில் ஈடுபடுகிற ஒவ்வொரு சகோதரனையும் அப்போ ஒவ்வொரு சகோதரியும் தேவனாகி கர்த்தர் நீங்க சந்திப்பீராக. ஆவியானவர் அப்பா தாமே அவர்களோடு இடைப்படுவீராகப்பா. அதே போல எங்க தேசத்துல அப்பா சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. அன்றுவரே அப்பா, சொந்த தகப்பனே அப்பா, அன்றுவரே அப்பா இந்த காரியங்களை செய்கிறாங்களே, இரக்கத்தை காண்பித்தருளுங்க. எங்க தேசத்திற்கு இரக்கத்தை காண்பித்து அன்றுவரே இப்படியாப்பட்ட நிலைமைகளை மாற்றுங்க. ஒவ்வொரு பெற்றோரோடு தேவனாகி கர்த்தர் இடைப்படுங்க அப்பா. தங்கள் பிள்ளைகளை நாணத்துல வளர்க்க மனமாற்றத்தை தருவீராக. இனி சிறு பிள்ளைகள் நரபலி இடப்படக்கூடாது அப்பா. இரக்கத்தை எங்க தேசத்திற்கு காண்பித்து அன்றுவரே எங்க சிறு பிள்ளைகளுக்கு தேவனாகி கர்த்தர் அன்றுவரே இரக்கத்தை காண்பித்து ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் எங்க ஏசப்பா தாமே பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம். ஆவியானவர் அப்பா தாமே ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க, ஆட்கொள்ளுங்கப்பா. மகிமையுள்ள கிரிகளை நடப்பீங்க ஏசப்பா. எல்லா ஜபங்களையும் ஆண்டவராகி அப்பா கிறிஸ்தேசுபின் விளையற பெற்ற நாமத்தில் கெஞ்சுரோம் எங்கள் பரலோக பிதாவே, ஆமென்.
0: ஸ்தோத்திராண்டு உரிமை நன்றி ஓடுமே துதிக்கிறோம். மகத்துமுள்ள ராஜாவையுமே துதிக்கிறோம். மகிமையின் தேவனையுமே துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரையும் உம்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுரம் தகப்பனே. எங்க தேசத்துல காணப்படுற இந்த கொரோனா வியாதி எங்களை விட்டு அப்புறப்படுத்த முடியா கூட கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்க அப்பா டாக்டர்ஸுக்கு நர்சுங்களுக்கு நேற்று 90 பேருக்கு முடியலன்னு சொன்னாங்க. ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலை எங்க தேசத்துக்கு இங்க தான் வராம பாதுகாக்கணும். ஆண்டவரே உம்மை தவிர எங்களுக்கு யார் இருக்கு? ஆண்டவரே நீங்க தான் காக்கணும் சுவாமி. எத்தனையோ பேர் ஆண்டவரே டாக்டர்ஸ் இப்ப நர்சுங்க ஆண்டவரே அவங்க எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏசப்பா. அவங்களெல்லாம் குணமாக்க முடியாது செவிக்கிறோம். அது மாத்திரல்ல ஆண்டவரே அவங்க எல்லாம் எத்தனையோ பலவீனத்தால் கட்டப்பட்டிருக்காங்க. விடுவிங்க ராச்சா. ரத்தம் டெஸ்ட் பண்றவங்களுக்காக, ரத்தம் எடுக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம். அவங்களை எந்த கொரோனா வைரஸும் தாக்காதபடி காத்துக்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி செவிக்கிறோம், கெஞ்சி செவிக்கிறோம் ஏசப்பா. எங்க காவல்துறைக்காக செவிக்கிறோமே, அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும் ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே மருந்தடிக்கிறவங்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம், அவங்களையும் பாதுகாக்கணும் பராமரிக்கணும். எத்தனையோ பேர் இந்த வியாதி கொள்ளை கொண்டு போயிடுச்சு சுவாமி. எத்தனையோ ஆத்மாக்களும் மரித்து போயிட்டாங்க ஆண்டவரே. அப்ப அந்த மரணம் வராதபடிக்கு எங்க தேசத்தை நீங்க பாதுகாக்க வேண்டும் வாங்கி செபிக்கிறோம் ராஜா. என் தேவனே, என் தேவனே, நீங்க இறங்க வேண்டும் அப்பா, இறங்க வேண்டும் ராஜா, இறங்க வேண்டும் ஏசப்பா. எங்க தேசத்துல பாருங்க ஆண்டவரே எத்தனையோ மக்கள் மறிச்சு போயிட்டாங்கப்பா. எங்க குன்னூர் பகுதியை பாதுகாக்கணும் ஆண்டவரே. எங்க குன்னூர்ல யாருக்கும் இந்த பலவீனம் வரவே கூடாது ஏசப்பா, வரக்கூடாதப்பா. எங்க குன்னூர் மக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படணும். எங்களுக்கு அண்ணியா அப்பா ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. எங்களுடைய அப்பா கோத்தரி மக்கள் ரட்சிக்கப்படணும். அங்கே நேற்று யாருக்கும் இருக்குன்னு சொல்றாங்கப்பா. எல்லா வியாதி குணமாக்குங்க அப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. நீ அப்பா கூடலூர் மக்களுக்காக நாங்கள் செவிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அவனை பார்த்துருந்து கெஞ்சுகிறோம், யாருக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது அப்பா. பலவீனத்தை நீக்கி போட முடியாது செபிக்கிறோம். அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே? நீக்கி போட முடியாது, கெஞ்சி செபிக்கிறோம், கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே அப்பா அம்மை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். குந்தா பக்கத்து மக்களுக்காக செபிக்கிறோம், பந்தலூர் மக்களுக்காக செபிக்கிறோம். எல்லாரையும் நீர் குணமாக்கி உங்க நாமத்தை மங்கிப்படுத்துங்க.
3: தமிழகம் முழுவதும் நீர் இறங்க வேண்டும் ஆண்டவர். எங்க தமிழகத்துக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா ஆண்டவரே, இயேசுவே இறங்குமப்பா. 8 கோடி ஜனங்களுக்கும் இந்த வியாதி இருக்கக்கூடாது ராஜா. பலவீனத்தை மாற்றி போடுங்க ஆண்டவரே. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. நீர் எவ்வளவு பேர் குணமாக்கியிருக்கீங்க, கொடான கொடி ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இந்த வியாதி நாளுக்கு பரவாதபடி காத்துக்கொள்ளுங்க. அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. காற்றின் கடலையும் பார்த்து இறையாதேன்னு சொன்னீங்க அப்பா, அங்க மிகுந்த அமைதல் உண்டாயிற்று ஆண்டவரே. என் தேவனாய் கர்த்தர், நீர் சொல்லாக, நீர் கட்டளை நிற்குமப்பா. எங்க தமிழக மக்களுக்கு இறங்குமப்பா, இறங்குமப்பா. எத்தனையோ மாவட்டத்தில் அதிகமாய் பாதிக்கப்பட்டிருக்காங்கப்பா. அவங்களெல்லாம் நீர் குணமாக்க வேண்டும் என்று செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க சப்பா. 138 கோடி ஜனங்களையும் நீர் பொறுப்படுத்திக்கோங்க. யாருக்குமே இந்த பலவீனம் வரக்கூடாது ராஜா. யாருக்குமே இந்த பலவீனம் வியாதிகள் யாதையும் தொடக்கூடாது ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே, நீர் இறங்க வேண்டும் என்று செபிக்கிறோம். 138 கோடி ஜனங்களும் ரட்சிக்கப்பட்டும் அறிந்து கொள்ள, அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க கிருபை தரும்படியாக செபிக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்கப்பா. நானே அவற்றை சிற கர்த்தன்னு சொன்னீங்க. ஒவ்வொருவரையும் குணமாக்க, குணமாக்கப்பா. பலவீனம் யாரையும் தொடக்கூடாதப்பா. யாரு உயிர் சேதம் வரக்கூடாது ஆண்டவரே. காப்பாத்துங்க ஆண்டவரே, காப்பாத்துங்க. உயிர் சேதம் யாருக்கும் வரக்கூடாதப்பா. அவங்க நாம் மகிழப்படட்டும். எல்லா துதி கனமாக்கி முக்கிய செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரவ பிதாவே, ஆமே.
0: அன்பு சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நம்முடைய 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா, யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மாதிரி வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஊழியத்துக்கு போயிடுவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஊழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோடு ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களில் அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களில் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஜெப குறிப்புகளை நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வீரர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹலேலூயா சொல்லலாமா? ஹலேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பெரிய மாணவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-11-2435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

பிரதான ஆசாரியர், இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர். நமக்கும் ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. அவர்தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்காக தன் சொந்த இரத்தத்தை சிந்தி நம்மை பூரணப்படுத்தினவர். இன்றும் நமக்காக பரிந்து பேசுகிறார். நாம் இணைந்து அவரை ஆராதிப்போமா?

0: கர்த்தரின் தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 16:13.
1: விழித்திருங்கள், விசுவாசத்தில் நிலைத்திருங்கள், புருஷராயிருங்கள்,
0: திடன் கொள்ளுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வேதம் சொல்லுகிறது, நம்ம என்ன செய்யணும், விழித்திருங்கள். தூங்காம விழிச்சிருக்கிறதில்ல, தூங்கினாலும் மாத்துவ என்ன செய்யணும், விழித்திருக்கணும். தூங்கினாலும் நம்ம மாத்துமா விழிச்சிருக்கணும். ஏன்னா காலம் கடைசி வினாடியில இருக்கிறோம். நம்ம ஒவ்வொரு நாளும் தூங்கினாலுமே என்ன செய்யணும், நம்ம மாத்துமா ஒரு நாளும் விழிப்பா இருக்கிறோம். அதுக்கு தூங்க நிறைய பேர் சொல்லுங்க, எனக்குலாம் தூக்கமே வரலங்க, நான் விழிப்பா தான் இருக்கு, அப்படி இல்லை. அந்த விழிப்பு ஆண்டர் சொல்ல, ஆண்டர் என்ன சொல்றாரு, நம்ம வசதி கேட்டோம். சங்கீத புஸ்தகம் 13:3.
1: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும்.
0: நம்ம கண்களை தெளிவா இருக்கணும், நம்ம விழிப்புள்ளவர்களா இருக்கணும். நம்ம ஆத்துமா ஒவ்வொரு நாளும் காத்துக்கொள்ளவர்களா இருக்கிறோம். பாருங்க, நம்ம ஊருக்கெல்லாம் போனா பழப்பை பணம் எடுத்துட்டு போறோம், இல்ல பொருட்கள் எடுத்துட்டு போறோம், இல்ல துணிமணி எடுத்துட்டு போறோம். என்ன செய்யணும், நம்ம பத்திரமா பாதுகாப்போம். தூங்கினாலும் கண்ணால எங்கதான் இருக்கோம், நம்ம பொருட்கள் கொண்டு போறோம், யாரும் எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப கவனமா இருப்போம். நான் கூட அப்படிதான் செய்வேன், ஊருக்கெல்லாம் போனா பத்திரமா துணி இருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டு இருப்பேன். அதே மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், நம்ம ஆத்மாவை வெளியேறப்பட்ட நம்ம ஆத்ம மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்ம மீட்க எப்படி இது, மிகவும் வெளியேறப்பட்டது. நம்ம ஆத்மா விழிப்போட காத்துக்கணும், கரை திற படாத விடிக்கி நம்ம ஆத்மாவை பிசாசு வஞ்சிச்சிடாத விடிக்கி நம்ம விழிப்போட காத்திருக்க வேண்டும். நம்ம விழிச்சு என்ன செய்வோம் பாருங்க, எபேசியர் புத்தகம் 6:18.
1: எந்த சமயத்திலும்
0: சகலவிதமான வேண்டுதலோடும்
1: விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி
0: அதன் பொருட்டு
1: மிகுந்த மன உறுதியோடும்
0: சகல பரிசுத்தவான்களுக்காகவும்
1: பண்ணும் வேண்டுதலோடும்
0: விழித்துக் கொண்டிருங்க. பார்த்தீங்களா, விண்ணப்பத்தோடும் வேண்டுதலோடும் பரிசுத்தவன் நிறைஞ்சி ஜெபிக்கணும். அது மாத்திரம் என்ன வேணும், மன உறுதி வேணும். மன விருதி இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், உண்மையாகவே ஆண்டவர் நம்ம பரிசுத்தவான்களுக்காக நம்ம செபிக்க முடியும். மன உறுதி இல்லாமல் இருந்தால் ஒரு நாள் செபிப்போம், ரெண்டாவது நாள் விட்டுருவோம். நம்ம கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிமச்சும் மன உறுதி வேணும். இல்லை ரெண்டு நாள் செய்வோம், போனாலும் விட்டுருவோம். மன உறுதி நமக்குள்ள கட்டாயம். பரிசுத்தவான்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்காக நம்ம செபிக்கும். நமக்கு என்ன வேணும், ஒரு மன உறுதி. செபித்து என்ன செய்யணும், எப்போதும் விழித்திருக்கணும். பரிசுத்தவான்களுக்காக செபித்து என்ன செய்யணும், விழித்திருக்கணும். அப்ப நம்ம எப்பவுமே செவமன்றில் விழிப்பா இருக்கணும். நம்ம கொஞ்சம் மன உறுதி இல்லாம இருந்தா ரெண்டு நாள் செய்வோம், நிறைய பேர் சொல்றாங்களே ரெண்டு நாள் தான் ஆண்டர்களை இருக்க முடியுது, மூணா நாள் நான் எப்படி என்ன செய்யறேன்னு எனக்கே தெரியல, பின் வாங்கிடுறேன். பிற கொஞ்சம் நாள் கழிச்சு உற்சாகப்படுத்தினா ரெண்டு நாள் முடிச்சிருக்கேன், பிறகு பின் வாங்கிறேன். காரணம் என்னன்னா, மனதுல என்ன இல்ல, உறுதி இல்ல. கத்திற்காக வாழணும், கத்திற்காக ஜீவிக்கணும், இந்த மனதுல ஒரு உறுதி இல்ல. ரெண்டு நாள் உற்சாகமா செய்வோம், மூணாவது நம்ம என்ன செய்வோம், பாலை வலிக்கு போயிடுற. காரணம் என்ன, நமக்குள்ள மன உறுதி இல்லை. விழிப்போடு பரிசுத்தவான்கள் செவித்தனம் எப்படி இருக்கணுமா, விழித்திருக்க வேண்டும். விழிப்பில்லாட்ட நம்ம அப்படியே பிசாசை நம்மளை வஞ்சிச்சிருவான். விழிப்பா இருக்க வேண்டும். யாருக்கெல்லாம் செவிக்கணும், பரிசுத்தவான்கள் முதல் செவிக்கு. ரெண்டாவது 1 தீமோத்தேயு 2:1-3.
1: நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில்
0: எல்லா மனுஷருக்காகவும்
1: விண்ணப்பங்களையும்
0: எல்லா மனுஷருக்கா விண்ணப்பங்களையும்
1: ஜபங்களையும்
0: வேண்டுதல்களையும்
1: பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும்
0: நல்லொழுக்கத்தோடும்
1: கலகம் இல்லாமல் அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு
0: ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரமுள்ள யாவருக்காகவும்
0: அப்படியே செய்ய வேண்டும். முதலம் பார்த்தோம், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது யாருக்கெல்லாம் பண்ணும், எல்லா மனிதருக்காகவும் செபிக்கணும். அப்புறம் என்ன செய்யணும், ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவர்களுக்காக. பாருங்க, நம்ம வீட்டில் நம்ம ஊரில் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்க, நம்ம நிம்மதியாக இருக்க முடியுமா? எங்கே போயிட்டு வந்தாலும் பிரச்சனை, ஐயோ சண்டை, எங்கே என்ன ஆயிருமோ என்ன ஆயிருமோனு சொல்லிட்டு நம்ம என்ன பயந்துருவோம். அதுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, எல்லா மனிதருக்காகவும் ஜெபம் பண்ணணும். அப்போ நம்ம அமைதியுள்ள ஜீவன் பண்ணணும். என்ன செய்யணும், நம்ம மாவட்ட அமைதியில் இருக்கணும், மாநில அமைதியில் இருக்கணும், நம்ம இந்திய தேசம் அமைதியில் இருக்கணும். என்ன செய்யணும், எல்லாருக்கும் எல்லா மனிதருக்கும் முதல்ல பரிசுத்தவன்களுக்கு ஜெபிக்கணும், அப்புறம் ரெண்டாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், அது எல்லா மனிதருக்கும் ஜெபிக்கணும். எல்லா மனிதர்களுக்காக ஜெபிக்கணும். உலகத்தில் இருக்க ஒவ்வொரு மனிதருக்காகவும் நம்ம ஜெபிக்க வேண்டும். மூன்றாவது யாருக்கெல்லாம் ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காகவும்
1: அதிகாரங்கள யாவருக்கும் ஜெபிக்கணும். அப்பதான் நம்ம என்ன செய்ய முடியும், அமீருடைய ஜீவியம் பண்ண முடியும். நமக்கு நம்ம மாநிலத்திலே ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, நம்மளால நிம்மதியா இருக்க முடியுமா? அரிசி வேலை அதிகமாயிரும், பருப்பு வேலை அதிகமாயிரும், எங்க போனாலும் பயம், பஸ்ஸில் போனாலும் பயம், ட்ரெயினில் போனாலும் பயம், அங்கே குண்டை போடுற குடை போடுற, நம்மளால அமைதியில் வாழ முடியாது பார்த்தீங்களா? அப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம என்ன செய்யணும், எல்லாருக்கும் செபிக்கணும், ராஜாக்களுக்கு செபிக்கணும், அதிகாரம் உள்ள யாவருக்கும் செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்கும் நமக்கு செபிக்க வேண்டும். நம்ம செபிக்கிறோமா? யோசித்து பாருங்க. இல்லாட்டா இந்த புதிய ஆண்டில் ஒரு முடிவு பண்ண வேண்டும். ஆண்டவரே, நான் செபிப்பாண்டவர், எல்லாருக்கும் அவனை செபிக்கணும், ஒப்பு கொடுக்குற ஆண்டவர், நான் இதுவரைக்கும் என் செவ செவி அதிகமாக குறைவுதாண்டவர, எனக்கு செபிக்கக்கூடிய கிருபை எனக்கு தாங்கன்னு சொல்லி நம்ம ஒவ்வொருவரும் கேட்க வேண்டும். ஏன்னா ராஜாக்களுக்கு ராஜாக்கள் இறுதி யார் கையில் இருக்கு? கர்த்தருடைய கரத்தில் தான் இருக்கு. வாஸ்து பாருங்க, நீதிமொழியின் புஸ்தகம் 21:1.
2: ராஜாவின் இருதயம்
1: கர்த்தரின் கையில்
2: நீர்கால்களை போல் இருக்கிறது. அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார்.
1: கர்த்தர் என்ன அதை என்ன செஞ்சாரா? சித்தத்தின்படி திருப்புறார். நீர்கால என்னன்னா, இன்னொரு பக்கம் தண்ணி பாய்ச்சி போயிட்டு இருக்கோம், அப்புறம் இந்த இன்னொரு வாரத்துக்கு தண்ணி இல்லைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் எங்கள் ஊர்ல எல்லாம் பார்த்துருக்கேன், எங்கள் வீட்டில எல்லாம் தோட்டம் இருந்துச்சு, அதனால பார்த்துருக்கேன். இந்த பக்கம் தண்ணி வரும்னு சொன்னா அந்த பக்கம் மணல் அடைச்சி விட்டுட்டு, மண்ணெல்லாம் கொத்தி அடைச்சி விட்டுட்டு இன்னொரு பக்கமாக திருப்பி விட்டுருவாங்க. அதே போலதான் கர்த்தருடைய கையில் தான் நீ ராஜாக்கள் இறுதியும் இருக்குது. நீர்காலை போல எப்படி வேணாலும் திருப்ப அவரால் முடியும், அவர் சித்தத்தின்படி செய்ய முடியும். ராஜாக்கள் நல்லா இருந்தா தான் நம்மெல்லாம் சமாதானம் இருக்க முடியும். ராஜாக்களுக்காக நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டும். நம்ம பிரதமருக்காக, நம்ம மத்திய அமைச்சர்களுக்காக, மாநில அமைச்சர்களுக்காக, நம்ம முதலமைச்சருக்காக, எல்லாருக்கும் நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்க வேண்டிய நம்முடைய கடமை. நம்ம செபிக்கும் போது தேவன் அவங்களுக்கு புதிய புதிய திட்டத்தை தருவார். ஆண்டவர் அந்த நாட்டை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பார், நல்ல புதிய இதயத்தை கொடுப்பார், புதிய புதிய திட்டங்களை கொடுப்பார். நம்ம செபிக்காம இருக்கவே கூடாது, நம்ம ஒவ்வொரு நாளும் செபிக்கணும். தானியேல் புத்தகம் 2:21.
2: காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர்,
1: ராஜாக்களை தள்ளி
2: ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர்.
1: நம்ம கர்த்தரை கேட்கும் போது கட்டாயம் தேவன் நமக்கு நல்ல ராஜாக்களை தருவார், நம்ம நல்ல ஆட்சியாளர்களை நமக்கு தேவன் அருள் செய்வார். பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ரெண்டாவது, எல்லா மனிதர்களுக்காக செபிக்கணும், ராஜாக்களுக்காக செபிக்கணும், எல்லா அதிகாரங்களும் யாவருக்காகவும் செபிக்கணும். விண்ணப்பம், வேண்டுதல், ஜெபம் பண்ணணும், ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே இருக்கணும். நம்ம என்ன நம்ம விட்டுட்டோம்னா அது என்ன செய்வது, நம்ம செபிச்சா தான் நமக்கு பாதுகாவல் இருக்கும். ஹலேலூயா. எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும், நம்ம குடும்பத்துக்காக, நம்ம பிள்ளைகளுக்காகவே, நம்ம பேரவேத்திக்காக தான் நம்ம செபிச்சுட்டு இருக்கோம். அதெல்லாம் எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். ஹலேலூயா. செபிக்கணும். நம்ம எல்லாரும் எல்லா மனிதரும் நல்லா இருந்தால் தான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஒருத்தர் கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்துட்டு நம்மளா இருக்கவே முடியாதுனால எல்லாருக்காகவும் நம்ம செபிக்கணும். அதிகாரம்ல ராஜாக்களுக்கு எல்லாருக்கும் செபிக்கணும், ஊழியர்களுக்காக செபிக்கணும், பரிசுத்தவான்களுக்காக செபிக்கணும். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக எதுக்கு விழித்திருக்கணும் பாருங்க. நம்ம முதல் என்ன சரி, பரிசுத்தவான்கள் செபிக்கிறதுக்கு நம்ம விழித்திருக்க வேண்டும், மன உறுதியோடு செபித்து விழிப்பா இருக்கணும். ரெண்டாவதாக யாருக்கு செபிக்கணும் பாருங்க, நம்ம பாவம் செய்யாது இருக்குன்னு சொன்னா நம்ம விழிப்பா இருக்கணுமா? 1 Corinthians 15:34.
2: நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக்கொண்டு
1: தெளிந்தவர்களாயிருங்கள். பாவம் செய்யாம இருக்குன்னு நம்ம நீதி கேட்க விழிப்பு இருக்கு. நம்ம குழம்பிட்டே இருக்கிற வச்சுக்கோங்க, குழம்பிட்டு யோசிச்சுட்டு அப்படியே இருந்தோம்னா நம்ம என்ன பேசுற நமக்கே தெரியாது, நம்ம பேசுறது நமக்கே தெரியாது, என்ன செய்யறது நமக்கு தெரியாது. அதான் சொல்ற பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்துக்கொண்டு என்ன செய்யுங்கம்மா, தெளிந்தவராக இருக்கும். நமக்கு தெளிவில்லாம குழப்பம் யோசனை அப்படியே இருக்குமா? நம்ம யாரை பற்றி என்ன சொல்றோம், என்ன செய்யறோம், என்ன பேசுறோம், நம்ம என்ன செய்யறோம் நமக்கே தெரியாது. அதான் கர்த்தர் வீதி நமக்கு சொல்லுகிறது, பாவம் செய்யா இருக்குன்னு நினைச்சுக்கணும், நீதி கேட்க விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருங்க. நம்ம உள்ளத்துல தெளிவில்லைன்னு வச்சுக்கோங்க, நம்ம யாரை என்ன பேசுறோம், நம்மளும் பாவம் செஞ்சிருவோம், மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். நம்ம அது இதுன்னு பேசிட்டே இருப்போம்ல, அப்ப மற்றவங்களையும் பாவம் ஜெயிச்சிருவோம். அதுதான் கர்த்தருடைய வேதம் நமக்கு திட்டமும் தெளிவாக சொல்லுது. பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்து என்ன செய்யணுமா, தெளிந்தவர்களா இருங்க. அப்ப நம்ம ஆண்டுட்டு ஒரு நாள் கேட்கலாம், ஆண்டவர் தாவீது ராஜா செபிச்சார் பத்தி, என் கண்கள் மரண நித்திராடியபடிக்கு என்ன எனக்கு என்ன செய்யும், தெளிவாக்கும். 13:3.
2: நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு
1: என் கண்களை தெளிவாக்கும். நம்ம ஆண்டுட்டு கேட்கணும், ஆண்டவரே என் கண்களை தெளிவாக்கணும், மனதை தெளிவாக்கும் அப்பா, நான் என்ன பேசுறேன் என்ன சரி எனக்கே தெரியறதில்ல. பரிசு பவுடர் இடத்துல சொல்றாரு, என்ன சரி எனக்கே சம்மதம் இல்லை, நான் இப்படி செஞ்சிட்டு இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நம்மளும் அப்படி தான் இருக்கிறோம். அதனால பாவம் செய்யாதடிக்கு இருக்குன்னு சொன்னா நம்ம நீதிக்கே இருக்க என்ன செய்யணும், விழித்திருந்து தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே பாவம் செய்யாதடிக்கு என்னை காத்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு நாளும் நான் காலையில உப்பு கொடுக்கணும் ஆண்டவரே, இந்த நாள் எனக்கு கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இந்த நாள் என் ஆத்தம் முழுமையா பொறுப்படுத்திக்கோங்க. உங்க பிரிவில்லாத காரியத்தை எதையுமே செஞ்சிடக்கூடாது, என்னை காத்துக்கோங்க, நீங்க தான் என்னை காத்துக்கணும்னு சொல்லி உப்பு கொடுக்கணும். பாவம் செஞ்சா என்ன செய்யணும், பாவத்துக்கு அடிமையா இருக்கும். பாஸ்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 8:34.
2: இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக,
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக,
2: பாவம் செய்கிறவன் எவனும்,
1: பாவம் செய்ய எவனும்
2: பாவத்திற்கு அடிமையா இருக்கிறான்.
1: பாத்தீங்களா, பாவம் செய்வான் என்ன, யாருக்கு அடிமையாயிரும், பாவத்துக்கு அடிமையாயிரும். பாவம் சொன்னபடிதான் நம்ம கேட்க வேண்டியிருக்கும். அதுதான் கர்த்தர் வேதம் நமக்கு திட்டமும் தெளிவா சொல்லுகிறது. நீதிக்காக விழித்திருந்து தெளிந்தவர்களா இருங்க, பாவம் செய்தாதுடைய மாத்துமா காத்துக்கொள்ளணும். ஒவ்வொரு நாளும் விழிப்புள்ளவராக இருக்க வேண்டும். முதல் செவம் ஒன்றுக்கு விழித்திருக்கணும், ரெண்டாவது எதுக்கு விழித்திருக்கணும், பாவம் செய்யும் தெளிந்தவர்களா இருக்க வேண்டும். அது மாத்திரம் பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமையா இருக்கிற, அதை கர்த்தடி வேதம் சொல்லுது. மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்திருக்கிற என்ன செய்ய, பாவத்தை என்ன செஞ்சிடணுமா, தள்ளீரு அப்படித்தான் சொல்லுது. எபிரேயன் புஸ்தகம் 12:1.
2: ஆகையால்
1: மேகம் போன்ற
2: இத்தனை திரளான சாட்சிகள்,
1: இத்தனை திரளான சாட்சி பேரத்துல பாருங்க, எத்தனை சாட்சிகள், பாவத்திலிருந்து விடுதலை பெற்றவங்க சாட்சி இருக்கு, பாவத்திலே மரித்து போன சாட்சி இருக்குது. அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லி மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
2: நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும்
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும்
2: தள்ளிவிட்டு
1: பாவத்தை நம்ம தான் தள்ளணும். அதுலயும் நம்ம சுற்றி வந்துட்டே இருக்கும். எப்படி பாவம் செஞ்சு நம்ம பாவத்துக்கு அடிமை மாட்டோமான்னு சொல்லி பிசாசு உறக்கம் பார்த்துட்டே இருப்பான். அதை நம்ம நெருங்கி சுற்றி இருக்கிற பாவத்தை என்ன செய்யணும், தள்ளிடணும். தள்ளிட்டு என்ன செய்யணும், ஆண்டவர் நோக்கி, இயேசு கிறிஸ்தை நோக்கி நம்ம பாவம் செய்யாதடிக்கு நீதி கேட்க விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரை நீதி கேட்க விழித்திருக்க கூடியதை தினம் தாருமப்பா, நான் பாவம் செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லி. ஏன் கேட்டா பாவம் செய்யற ஆத்தம் என்ன செய்யுமா, எசேக்கியேல் புத்தகம் 18:20.
2: பாவம் செய்கிற ஆத்மாவே சாகும்.
1: பாத்தீங்களா, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதுதான் ஒரு இடத்துல சொல்ற, நீ உயிருள்ளன்னு பேர் கொண்டிருந்த வெளிப்படத்துல சொல்றாரு பாத்தீங்களா. வெளிப்படுத்தின விசேஷம் 3:1.
2: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய்.
1: ஆத்மத்துல சரீரத்துல உயிர் இருக்கு, ஆத்மத்துல என்ன சொல்ல, பாவம் செய்யற ஆத்மா சாகும். அதனால பாவம் செய்யாத அடிக்கிற ஆத்மாவை காத்துக்கொள்ளும். ஆண்டவரே ஆத்த பாவம் செய்யாவடி காத்துக்கொள்ளும், எனக்கு மாமா என் கண்கள் மரண நித்திரையாவடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் அப்படின்னா நம்ம கேட்கணும், ஆண்டவரே நான் பாவம் செய்யாவடி என்னை காத்துக்கொள்ளுங்க, ஆண்டவரே பாவம் செய்யற பாவத்துக்கு அடிமைன்னு சொன்னீங்கிறப்ப பாவத்தை ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு கொடுங்க. பார்த்து உலகத்தையும் மாம்சத்தையும் பிசாசையும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை எனக்கு தாங்க ஆண்டவரே. உங்களுடைய கிருபை எனக்கு வேணுமப்பா, பாவத்தை ஜெயிச்சு வர எனக்கு உதவி செய்யுங்க. நான் பாவம் செய்யாவடி என் ஆத்மா காத்துக்கொள்ளுங்க, எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவில் நிறைஞ்சி செவிக்கும் போது தான் பாவத்தை மேற்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள இல்லாட்டா நம்ம என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள முடியாது. இப்போ நம்ம என்ன செஞ்சிருக்கோம், ஆண்டவரே கேளு, ஆண்டவரே எனக்கு எப்படியாவது பாவத்திலிருந்து விடுதலை வேணும், ஆண்டவரே பாவம் செய்யற ஆத்மா சாவுன்னு சொல்லியிருக்கீங்க, நான் இப்போ என்ன ஆண்டவரை செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதம் எசேக்கியேல் புஸ்தகம் 37:14 கேளுங்க. ஆண்டவரே என் ஆத்து பாவத்திலே இருக்குதே, நான் எப்படியா உயிரடை வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆத்தம் உயிர்ப்பிப்பார்.
2: என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன்,
1: நீங்கள்
2: உயிரடைவீர்கள்.
1: இப்ப கர்த்தர் கேட்கணும், ஆண்டவரே ஆவி என் உள்ள வைங்கப்பா, என் ஆத்தம் உயிரடை வேண்டும். பாவஞ்சு ராத்தம் மறித்து போன்னு சொன்னி செத்து போன்னு சொன்னீங்களே, என் ஆத்துவனை எத்தனையோ இதை செஞ்சுட்டு ஆண்டவரை இப்ப நான் உயிர்ப்பிக்க வாஞ்சிக்கிறேன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் கேட்கல, ஆண்டவரே உடைய ஆவியின் உள்ளத்தில் வைங்க, நான் உயிரடைவே ஆண்டவரே. 1 Cor 15:34.
2: நீங்கள் பாவம் செய்யாமல்
1: நீதி கேட்க விழித்துக்கொண்டு
2: தெளிந்தவர்களாயிருங்க.
1: நீதி கேட்க விழித்துக் கொள்ள வேண்டும், நீதிக்காக வாழணும். நீதியா வாழணும் சொன்னா என்ன செய்யணும், நம்ம தெளிந்தவர்களா இருக்கணும். பாவம் செய்ய நீதி கேட்க விழித்திருக்கணும். அந்த விழிப்பு எனக்கு தாங்க ஆண்டவரே, நான் பாவம் செஞ்சு எத்தனையோ நாட்கள் ஆத்து வேஸ்டா போயிடுச்சு, இந்த புதிய ஆண்டுல இந்த 2016 நான் பாவம் செய்யாம வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திரி கேட்க வேண்டும். முதல்ல என்ன செய்யும், பசுத்தவன்களுக்கு செபத்தோட என்ன செய்யணும், விழித்திருக்கும். ரெண்டாவது பாவம் செய்யாம நீதி கேட்க விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தி தெளிந்தவர்களாக மாற வேண்டும். மூன்றாவதாக வெளிப்படுத்தும் விசேஷம் 16:15.
2: இதோ திருடனை போல வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
2: தன்மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன்மான காணப்படத்தக்கதாக,
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
2: விழித்து கொண்டு,
1: விழித்து கொண்டு,
2: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்.
1: தன் வஸ்திரங்களை எதை செய்யணும்? காத்துக்கொள்ளணும். நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் கொடுத்திருக்காரு, நிறைய வஸ்திரம், உயர்ந்த வஸ்திரம், சிறந்த வஸ்திரம், கல்யாண வஸ்திரம், எத்தனையோ வஸ்திரங்களை கத்து கொடுத்திருக்கிறாரு. அந்த வஸ்திரத்தை பிசாசு திருடுறதுக்கு தான் பார்த்துட்டே இருப்பான், எப்ப திருடலாம், எப்ப இந்த வஸ்திரத்தை இவங்களை விட்டு எடுக்கலான்னு சொல்லி அவன் பார்த்துட்டே இருப்பான். அந்த வஸ்திரத்தை மெனிச்சைக்குள்ள பிசா திருடாது பிடிக்கிற மெனிச்சை விழித்து கொண்டு தன் மான கடப்படைக்கு வஸ்திரத்தை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவன்.
3: கத்திற்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை கேட்டிருக்கோம், இப்ப நம்ம ஜெபிக்க போறோம். எங்களை அன்பான நேசித்து வழி நடத்துறீங்க பரம தகப்பனே, கோடான கொடி ஸ்தோத்திரம், ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, எல்லா மக்களும் ரட்சிங்கப்பா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கணும். ஆண்டவரே, உங்களுக்கு வருகைக்கு வர எப்போதும் செவித்து துதித்து உங்களோடு ஒப்பராக இருக்க கிருபை தரும்படியா செவிக்கிறோம். கத்துடி கிருவை நானும் தாங்கட்டும்ப்பா, நன்மையான காரியத்தை செய்யப்பா, நாங்கள் உங்களோடு பழகி உங்களுக்கு சமாதானமா இருக்கணும்ப்பா, இந்த உலக மக்களோடு சமாதானமா இருக்கணும், அதே போல நாங்கள் உங்களோடு சமாதானமா இருக்கணும் ஐயா. உண்மை அண்டிக் கொள்ள, உண்மை சார்ந்து கொள்ள கிருவை தர வேண்டும் ஐயா. ஒவ்வொருவரும் இயேசுக்கு துரத்தினால கழுவப்பட்டிருக்கணும் ஐயா, சமாதத்தை பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவர பசு தாவியானவரே, நாங்கள் உங்க வீட்டு வலதுறமும் இளவரையும் சாயாது விடுக்கி முடிவறிந்தும் நிலை நிலை போன ரட்சிக்கப்படன்னு சொன்னீரே, நாங்கள் முடிவறிந்து நிலைத்திருக்க கிருவை செம்மடியா செவிக்கிறோம். ஆண்டவரையும் துதிக்கிறோம். வானத்திலும் பூமியும் சகல அதிகாரமும் தகப்பனையும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஆண்டவர, ஒவ்வொரு மக்களையும் கத்தாவே நீ விடுவித்து காத்துக்கொள்ள, எத்தனையோ ஜனங்கள் பேயினால கஷ்டப்பட்டிருக்காங்க, அந்த மக்கள் எல்லாம் விடுதலை செய்ய, கண்ணீரோடு கவலையோடு இருக்கிற மக்களை விடுதலை செய்ய முடியா செவிக்கிறோம், பிரச்சனை மாத்த முடியா செவிக்கிறோம். ஆண்டவரை அதிகமா சீர்வத்து உயர்த்துங்கப்பா, விசாசில கட்டப்பட்ட ஒவ்வொரு மக்களும் விடுதலையாக்குங்கப்பா, கண்ணீர்லாம் துடைச்சிருங்க, மந்திரம் செய்வினைகள் பெல்லிசனைகள் எல்லாம் அழித்து போட்டுருங்க, அதமாக்கி போட்டுருங்க ஏசப்பா. அப்பா வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க, திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், சமாளம் இல்லாத மக்களுக்கு சமாளம் தரணும், வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தரணும், தொழிற்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, அவரஞ்சிற குடும்பங்களை ஆசிரியங்க, எத்தனையோ பேர் பணக்கத்தால கண்ணீர் குடிக்கிறாங்கப்பா, அவங்களெல்லாம் ஆசீர்வதிக்கணும், காத்துக்கொள்ளணும், பெரிய காரியத்தை செஞ்சப்பா. தேவ கிருவை நானும் தாங்கட்டுங்கப்பா, கத்தாவே எங்களை பொறுப்படுத்துக்கோங்க, கரம் பிடித்து நடத்துங்க அப்பா. அமை துதிக்கிற ஒவ்வொருவரையும் உண்மை சார்ந்தவை நம்பி வாழ கிருவை தாரும், உண்மை அண்டிக்கொள்ள கிருவை செம்மையா செவிக்கிறோம். கொஞ்ச காலத்தோட கோபம் பச்சேரியும் அண்டிக்கொள்ள யாவரும் பாக்கியவன்னு சொன்னீரப்பா, ஒவ்வொருவரும் அண்டிக்கொள்ள சார்ந்து கொள்ள பெரிய காரியம் செய்ய முடியாது செவிக்கிறோம். ஆசிரியத்து உயர்த்துங்க, எல்லா துதிகானமாக செலுத்துறோம், தேசபாலாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமசிதாவே. ஆமே கத்தனம் செவத்தை கேட்டார் கலங்காதீங்க.
2: ஜபங்களை கேட்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் நாம் யாவரும் இணைந்து ஜபிக்க போகின்றோம். இந்த நேரத்தில் ஜப குறிப்பை நமது அன்பு சகோதரர்கள் சொல்லும் பொழுது, நீங்களும் உங்கள் வீடுகளில் இருந்த வண்ணமாக எங்களோடு இணைந்து ஜபியுங்கள். நமது இணைந்த ஜபம் நமது தேசத்தில் பெரிய மாறுதல்களை உண்டு பண்ண போகிறது. ஜபிக்கலாமா?
1: சபை திறந்து தேவனை மனதார் ஆராதித்து அவரை துதிக்க, அவரை ஆராதனை பண்ண சபை சீக்கிரமா திறக்கணும், அதுக்காக பண்ணுவோம்.
4: ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா, நன்றியோடு துதிக்கிறோம். பரலோக தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க மத்தியில் இருப்பதற்காகவும் கோடி நன்றி ஆண்டவரே. எங்க விண்ணப்பங்களின் தேவனை கருத்து அங்கீகரித்து எங்க ஜபத்திற்கு பதில் தந்து கொண்டிருப்பதற்காகவும் கோடி நன்றி ஏசப்பா. எங்கள் கண்களை பரலோகத்துக்கு நேராக ஏறெடுத்து பார்க்கிறோம். எங்கள் தேவனாக கருத்தர் எங்களுக்கு ஒத்தாசை அனுப்ப வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்க சபைகள் திறக்கப்படும் ஆண்டவரே. பரலோக பிதாவே, நாங்கள் துதிக்கிறோம். நாடு முழுவதும் நாளையிலிருந்து திறக்கப்படுது ஆண்டவரே. வேண்டிய பாதுகாவலை தேவனை கருத்து தர வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். யாருக்கும் நோய் தொற்றாக கூடாது ஆண்டவரே. பரலோக பிதாவையும் நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம் இசப்பா. ஒவ்வொரு போதகர்களையும் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம். ஒவ்வொரு சபைகளையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். வர ஒருத்தரின் தேவனை கருத்தர் பாதுகாப்பீராக. இதனால் எந்த பிரச்சனைகளும் வராதபடி தேவனை கருத்தர் பாதுகாக்க வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் இசப்பா. தமிழ்நாட்டிலும் சீக்கிரமாய் திறக்க என் தேவனை கர்த்தர் உதவி செய்வீராக. ஏசப்பா நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகப்பிதாவே, அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும் ஆண்டவரே. உண்மை ஆராதிக்க, உண்மை தொழுது கொள்ள, உண்மை அண்டிக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஊழியக்காரர்கள் வளமேடுத்து பயன்படுத்தப்படும் ஆண்டவரே. என் தேவனே, என் தேவனே மனம் இறங்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஏசப்பா இதற்கு பின்னாடி நின்றுகிறீர். பொல்லாத சாத்தான் அசனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கட்டப்பட வேண்டுமா கெஞ்சுகிறோம். சபைகள் திறக்கப்படும், ஒரு வழிவாசலின் தேவனை கர்த்தர் திறந்து தர வேண்டுமா கெஞ்சுகிறோம். கொரோனா வைரஸின் தேவனை கர்த்தர் அப்பா நிர்மூலமாக்க வேண்டுமா கெஞ்சுகிறோம். ஆண்டவரே, என் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம். நாம மகிமை பண்ணு சப்பாம். அப்படி செய்ய போற தேவன் கூட ஆணக்குடி நன்றி ஆண்டவரே. அப்பா எல்லா துதிக்க நமக்கு அமைக்க செலுத்துகிறோம். இயேசுமோ ஜெபிக்கிறோம். ஜீவனுள் நல்ல பிதாவே,
0: ஆமே. அரசியல் தலைவர்களுக்காக, அதிகாரத்தில் உள்ள யாவருக்காக, நம் ராஜாக்களுக்காக நம்ம சேப்படலாம்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, நர்மையான ஓய்வு நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய கிருபையினால் நாங்கள் ஒன்று கூடும்படியான தேவன் கிருபை எங்களுக்கு தந்தீரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த வேலையில கூட எங்களுடைய நாட்டு தலைவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் சப்பா. எங்களுடைய பிரதமருக்காக ஜெபிக்கிறோம், ஜனாதிபதிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய தமிழ்நாட்டு முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆளுநருக்காக ஜெபிக்கிறோம், கவர்னர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய தலைவர்களை நீர் தாமே பொறுப்பெடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊரடங்கு நாட்களிலே அப்பா எத்தனையோ திட்டங்களை அப்பா, தேசத்தின் மக்களின் நன்மைக்காக எத்தனையோ திட்டங்களை அவங்க வகுத்திருக்காங்கப்பா. எத்தனையோ பேருக்கு அது பயனுள்ளதாய் ஆண்டவரை மாற்றி தந்திருக்கீங்க, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆனாலும் இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, இந்த கொரோனா வைரஸின் தாக்கங்கள் அதிகமா இருப்பதினால் ஆண்டவரே எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாங்க இயேசப்பா. எப்படி ஆண்டவரே இந்த நாட்களை ஆண்டவரே மக்களை பாதுகாப்பாய் நடத்த முடியும், என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் நீங்க தான் சொல்லித்தரணும் இயேசப்பா. நீங்க தான் ஞானத்தை, ஞானமானவர் ஆண்டவரே, நீரே ஞானம் ஆண்டவரே. எங்க தலைவர்களுக்கு ஞானத்தை தாரும் ஆண்டவரே. எங்க தேச ஜனங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்க தேச ஜனங்களுக்கு ஆண்டவரே வேண்டிய எல்லா அப்பா பிதாவே சலுகைகள் கிடைக்கப்பட வேண்டும் அப்பா. எத்தனையோ ஏழை மக்கள் சலுகை கிடைக்காமல் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, வேலை இல்லாமல் கஷ்டப்படுறாங்கப்பா. எங்கள் தலைவர்களுக்கு ஞானத்தை தந்து எல்லா மக்களுக்கும் ஆண்டவரே நல்ல சலுகைகளை கொடுக்கவும், ஆண்டவரே தேசத்தை பாதுகாக்கும் தேவையான ஞானத்தையும் அப்பா புத்தியும் கர்த்தர் நீ தந்துடல வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாதுகாத்துக் கொள்ளுங்க. எங்கள் நீலகிரி கலெக்டர் அம்மாக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், எல்லா தாலுக்கா ஆபீஸில் இருக்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், மாநகராட்சி பேரூராட்சி எல்லா அதிகாரிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இரவு பகல் பாராமல் அப்பா உழைத்துக் கொண்டிருக்காங்கப்பா. அவர்களை நீங்க பாதுகாத்தரலும் ஆண்டவரே, அவர்களை பலப்படுத்தும், அவர்களை ஆசீர்வதியும், கையின் பிரயாசங்களை ஆசீர்வதியும் ஆண்டவர். அவர்களுக்கு எந்த பலவீனம் வராதபடி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்க தேசத்துக்காய் அவர்கள் எடுக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். கடை கோடி மக்களுக்கும் எல்லா திட்டங்களும் போய் சேர வேண்டும் ஆண்டவரே. தகப்பனே, நீங்கள் தேசத்தை பொறுப்பிடுங்கப்பா. எங்கள் அரசியல் தலைவர்களை பொறுப்பிடுங்க, எதிர்கட்சி தலைவர்களை பொறுப்பிடுங்க. எல்லாம் எங்க தேசத்தின் நன்மைக்காக பாடுபட அவர்களை நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கின்றோம் எங்கள் தூய பிதாவே, ஆமென்.
0: சகோதர சகோதரிகளே, ஊழியத்தின் விவரங்களை அறிந்து கொள்ள ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் வெப்சைட்டை பாருங்க. நம் ஊழியத்தின் விவரத்தை அறிந்து கொள்ளுங்க. 24 மணி நேரம் நம்ம நிகழ்ச்சிகளை ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டாட்டின் மூலமா பார்த்து ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்க.
2: 24 மணி நேரம் ஜெப எண் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு ஜெபிக்கலாம். 81 44 192 192 நம்பர் குறிச்சு வச்சுக்கோங்க. 81 44 192 192 இந்த ஜெப எண்ணை நீங்க தொடர்பு கொண்டீங்கன்னா யாராவது ஒருவர் நேரத்தில் ஜெப வீரர்கள் உங்களுக்காக எப்பொழுதுமே ஜெபிப்பார்கள். 81 44 192 192 81 44 192 192 ஈஸியா மனசில் வச்சுக்கலாம். 81 44 192 192 81 44 192 192 இந்த நம்பரை நீங்க நோட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர்ல எப்ப வேணா நீங்க கூப்பிடலாம். சில நேரங்களில் இப்போ சௌகரியமாரி வெளியே ஒழித்து போயிருவானுங்களா, சில நேரத்தில் வெளியே ஒழியத்துக்கு போயிடும். ஒருவேளை நீங்க தேவையோட ஏதாவது நீங்க உங்க பிரச்சனையை சொல்ல நீங்க போன் பண்ணக்கூடும். அந்த நேரத்தில் சில நேரங்களே அந்த ஃபோன் அட்டன் பண்ண முடியாதபடிக்கு சில தவிர்க்க முடியாத காரணங்களும் அந்த கால் அட்டன் பண்ண முடியாமல் போய்விடுகிறது. ஆகவே தான் இந்த 24 மணி நேர ஜெப சேவை அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது கர்த்தரால். இதை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஜெபங்களை, உங்கள் ஜெப குறிப்பில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கலாம். அந்த நேரத்தில் யாராவது ஒரு ஜெப வேர் உங்களுக்காக பாரத்தோடு ஜெபிப்பார்கள். கர்த்தர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்கள் நடுவிலே செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா சொல்லாமா. ஹல்லேலூயா.
5: கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். இம்மட்டும் நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வந்தீர்கள். உங்கள் யாவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றி. தொடர்ந்து உங்கள் ஆதரவையும் தரும்படி தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம்.
6: பிரியமானவர்களே, உங்களில் அநேகர் நமது இயேசுவின் கரம் மாதாந்திர இதழை பெற்று எழுதிய உற்சாகமூட்டும் கடிதங்கள் எங்களை பரவசப்படுத்தியது. மிக்க நன்றி. எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் aslinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. காட் பிளஸ் யூ.

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னது என்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்தியில் நீங்கள்

பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் முன்னதாகவே உங்களுடைய தேவை என்னதென்பதை என் பிதா அறிந்திருக்கிறார். ஆம், இந்த வரையில கூட தேவைகளுக்காக கஷ்டத்தின் மத்தியில்

ஏன் இயேசு தமது மரணத்திற்கு பிறகு நரகத்திற்கு இறங்க வேண்டியிருந்தது? சிலுவையில இயேசுவை பார்த்தபோது அவருடைய அன்புக்குரியவர்கள் மனம் உடைந்து அவருடைய வேதனை முடிவடைய வேண்டும் என்றும் அவருடைய ஆவி விண்ணுக்கு ஏற வேண்டும் என்றும் ஆவலுடன் விரும்பினார்கள். ஆனா அப்படி நடக்கவில்லை. 3 நாட்கள் அவர் காணவில்லை. அந்த இருண்ட வெள்ளிக்கிழமை அவர் இறந்ததிலிருந்து அவர் உரியத்தெழுந்த பிரகாசமான ஞாயிறு வரை அவர் எங்கே இருந்தார் என்று யாருக்கும் தெரியவில்லை. இயேசு தமது மரணத்துக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடையில் அந்த 3 நாட்களில் என்ன செய்தார் என்பது என்ன? பலருக்கும் பதில் தெரியாது. ஆனா அது வேதாகமத்துல மறைந்திருக்கிறது. வேதாகமோ நரகத்தின் விசைகள், சிறையில் உள்ள ஆவிகள் மற்றும் மரணத்தின் அதிகாரம் பற்றிய மர்மமான குறிகளை வழங்குகிறது. ஆனா இவையெல்லாம் உண்மையிலே என்ன அர்த்தம்? இயேசுவின் உடல் கல்லறையில இருந்தபோது அவர் எங்கே இருந்தார்? இயேசு தான் இறக்கும் முன் அந்த 3 நாட்கள்ல என்ன நடக்கும் என்று முன்கூட்டியே தீர்க்க தரிசனம் செய்தார். மனிதகுமார 3 நாட்கள் மற்றும் 3 இரவுகள் பூமியின் உள்ளாரத்தில் இருப்பார். பூமியின் உள்ளாரம் என்றால் என்ன என்பது ஒரு மர்மம். ஆனா பவுல் அதை தெளிவுபடுத்துகிறார். இயேசு மறுபடியும் உயிர்த்தெழுவதற்கு முன் அவர் முதல்ல பூமியின் கீழ்ப்பகுதிகளுக்கு இறங்கினார் என்று அவர் விளக்குகிறார். இந்த 2 தொடர்புடைய வசனங்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை வெளிப்படுத்துகின்றன. இயேசு தமது மரணத்திற்கு பிறகு உடனே பிதாவிடம் செல்லவில்லை. இயேசு ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு இறங்கினா, ஆனா அந்த இடம் உண்மையிலே நரகமா? இயேசு ஏன் அந்த இடத்திற்கு செல்ல வேண்டியது ஏற்பட்டுங்க? ஒரு மர்மமான வசனம் அந்த இடத்துல சிறையில் உள்ள ஆவிகள் இருந்ததாக விளக்குகிறது. மாம்சத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்து சிறையில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். சிறையில் உள்ள ஆவிகள் என்ற சொற்றொடர் இயேசுவின் நோக்கத்தை பற்றி ஒரு குறிகாட்ட வழங்குகிறது. ஆனா இயேசு அந்த சிறையில் உள்ள ஆவிகளை விடுவிக்கவே அங்கு சென்றார் என்று நீங்கள் நினைத்தால் அது உண்மையல்ல. இதற்கான பதில் இன்னும் ஆச்சரியப்படும் வகையில் உள்ளது. ஆனா அதை உண்மையில் புரிந்து கொள்ள முதல்ல அந்த காலத்தில் யூதர்களின் புரிதலை ஆராய வேண்டும். இந்த இடம் பூமியின் உள்ளாரம் பழங்காலத்தில் ஒரு பெயர் கொண்டிருந்தது. எபிரேய பழைய ஏற்பாட்டில் அதை ஷியோல் என்று அழைத்தனர். புதிய ஏற்பாட்டில் இது கிரேக்கத்தில் எழுதப்பட்டதால் ஹாடிஸ் என்று அழைக்கப்பட்டது. பைபிள் ஷியோல் அல்லது ஹாடிஸ் என்று குறிப்பிடும் போது நாம் இன்று கற்பனை செய்யும் எப்போதும் எரியும் நரகத்தை மட்டும் அர்த்தப்படுத்தவில்லை. அந்த கால யூதர்களின் எண்ணத்துல ஷியோல் என்பது இறந்தவர்களின் பொது வாசஸ்தலமா இருந்துச்சு. நல்லவர்களும் தீயவர்களும் உட்பட பெரும்பாலானோர் இறந்த பிறகு அவர்களின் ஆன்மாக்கள் அங்கு சென்று இறுதி தீர்ப்பை எதிர்பார்த்திருந்தன. சில யூத மரபுகள்ல இந்த உலகில் வெவ்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டது என்று நம்பப்பட்டது. ஒன்று நல்லவர்களுக்கு அது ஆறுதலான இடமாகவும் சில சமயம் ஆபிரஹாமின் மடியில் என்று அழைக்கப்பட்டது. மற்றொன்று தீயவர்களுக்கு அது வேதனை மற்றும் துயரத்தின் இடமாக இருந்தது. இது சிறையில் உள்ள ஆவிகள் யார் என்பதை நமக்கு புரிய உதவுகிறது. அவர்கள் சாத்தான் அல்லது விழுந்த தேவதூதர்கள் போன்ற பேய்கள் அல்ல. அவர்கள் கிறிஸ்துவின் வருகைக்கு முன்பு இறந்த மனிதர்களின் ஆன்மாக்கள். அவர்கள் இந்த இறப்பின் உலகத்தில் அடைக்கலமாக இருந்ததால் தாங்களாக வெளியே வர முடியாமல் சிறையில் இருந்தனர். அவர்கள் தீர்வு கிடைக்கும் வரை காத்திருந்தனர். இயேசு ஆன்மாவாக இந்த இறந்தவர்களின் உலகமான ஹேடிஸ்க்கு இறங்கினார். அங்கு காத்திருந்த மனித ஆன்மாக்கள் நிறைந்திருந்தன. பேதுருவின் வசனம் அவர் அங்கு சென்று பிரசங்கித்தார் என்று சொல்கிறது. அவர் இறங்கியதற்கான நோக்கம் தண்டனை அனுபவிப்பதற்காக அல்ல. அது ஒரு பணி, ஆனால் அது எளிதான பணி அல்ல. அது எதிரியின் பிரதேசத்தில் நுழைவு. அங்கு அவரை எதிர்க்கும் சக்தி வாய்ந்த காவலர் இருந்தார். எபிரேயர் புத்தகம் காட்டுவது போல அந்த காவலர் சாத்தான். அவரது மரணத்தின் மூலம் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருப்பவனின் சக்தியை உடைச்சு விடலாம். அதுவே பிசாசு. இந்த வசனத்துல பைபிள் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை வைத்திருக்கிறது என்று சொல்கிறது. இதன் பொருள் சாத்தானின் அதிகாரம் உயிரோடு இருப்பவர்களை சோதிப்பதில் மட்டும் மட்டுப்படுத்தப்படவில்லை. அவரது சக்தி மனிதர்களின் விதிய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்தது. அவர் இந்த உலகில் அதிகாரம் பெற்றிருந்தார் மற்றும் ஆன்மாக்களை மரணத்தின் அதிகாரத்தில் சிறையில் வைத்திருந்தார். அங்கு சென்றவர்களில் யாரும் தங்களது சொந்த வலிமையா தப்பிக்க முடியல. ஆகையால் இயேசு நேரடி எதிர்ப்புல தன் மிகப்பெரிய எதிரியின் ஆட்சி கொண்ட ஒரு ராஜ்யத்துக்குள் இறங்கினார். இங்கேதான் இன்னொரு முக்கியமான குறிப்பு தோன்றுகிறது. வெளிப்படுத்தல் புத்தகத்துல உயிர்த்தெழுந்த இயேசுதானே தன் வெற்றியை உறுதியான வார்த்தைகளில் அறிவிக்கிறார். நான் இருந்தேன், ஆனால் பாருங்கள், நான் என்றென்றும் உயிரோடு இருக்கிறேன். மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் சாவி என் கையில் உள்ளது. சாவிகள் என்பது சக்தி வாய்ந்த அதிகாரத்தையும் முழுமையான கட்டுப்பாட்டையும் குறிக்கின்றன. ஒருவன் ஒரு இடத்தின் சாவிகளை வைத்திருந்தா அவன் விரும்பும் போதெல்லாம் அதன் கதவுகளை திறக்கவும் மூடவும் முழு அதிகாரம் பெற்றிருப்பான். முன்பு சாத்தான் மரணத்தின் பேரரசை வைத்திருந்தா, இப்போது இயேசு

ஒரு நேரடி மோதல் நடந்திருக்க வேண்டும். இயேசுவின் இறக்கும் ஒரு போர் நடவடிக்கையாகவும் சாத்தானிடம் இருந்து அவனது அதிகாரத்தை பறிக்கும் ஒரு படையெடுப்பாகவும் இருந்தது. ஆனால் சாத்தான் இந்த அதிகாரத்தை ஏன் பெற்றான்? மேலும் இயேசு அதை ஏன் பறிக்க முடிவு செய்தான்? இயேசு சாத்தானிடமிருந்து மரணத்தின் கட்டுப்பாட்டை ஏன் பறிக்க வேண்டியதாக இருந்தது என்பதை புரிந்து கொள்ள முதல்ல சாத்தான் அதை எப்படி பெற்றான் என்பதை அறிய வேண்டும். இந்த அதிகாரத்தின் தோற்றம் ஆதிகாலம் ஏதேன் தோட்டத்துக்கு செல்லும். ஆதாம் மற்றும் ஏவால் தேவனை கேளாத போது பாவம் உலகில் புகுந்தது. இந்த விஷயத்துல வேதாகமம் மிகவும் தெளிவாக கூறுகிறது, பாவத்தின் நேரடி விளைவு மரணமே. ஒரு மனிதனின் மூலம் பாவம் உலகில் வந்தது, பாவத்தின் மூலம் மரணம் வந்தது, இதன் மூலம் மரணம் எல்லா மனிதர்களுக்கும் வந்தது. பாவத்தை அறிமுகப்படுத்திய முதன்மை சோதனையாளர் சாத்தான் மரணத்தின் அதிகாரத்தை பெற்றவனாக ஆனான். ஆனா இயேசு வேறுபட்டவரா இருங்க, மனிதர்களை போல அல்லாம அவர் பாவமற்றவர். ஆனா அவருடைய வெற்றி முழுமையடைய மறிக்கிறதே போதுமானதல்ல. மரணத்தின் ஆட்சி ஒரு கோட்டையா இருந்தது. அந்த கோட்டைக்குள் செல்ல ஒரே வழி மறிக்க வேண்டும் என்பதே. இயேசு தாமாகவே இதை உறுதிப்படுத்துகிறார். நான் என் உயிரை விடுகிறேன், அதை மீண்டும் எடுத்துக்கொள்ளும் பொருட்டு யாரும் அதை என்னிடமிருந்து எடுத்துக்கொள்வதில்லை. நான் என் விருப்பத்தின்படி அதை விடுகிறேன். மரணம் பாவிகளை கட்டுப்பிடிக்க முடியும், ஆனா இயேசு போன்ற பாவமற்றவரை அது கட்டுப்படுத்த முடியாது. இயேசு ஒரு வெற்றிகரமான வெற்றியாளராக உள்ளே நுழைகிறார். பவுல் அவருடைய வெற்றியை பற்றி பேசுறா. மரணமே உன் கூர்மைங்க, மரணத்தின் கூர்மை பாவமே. தேவன் நமக்கு வெற்றியை நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் அளிக்கிறார். இங்கே ஒரு ஆச்சரியமானதும் மிகவும் முக்கியமானதும் ஒரு விபரம் உள்ளது. பைபிள் இயேசுவா உயிர்த்தெழுதலின் முதற்பழம்னு அழைக்கிறது. இதன் பொருள் அவர் மரணத்தை நிரந்தரமாக முதலில் வென்றவர், மேலும் அவரை நம்புகிற அனைவரும் அதையே வெல்வார்கள் என்பதற்கான உறுதியும் அவரே. இயேசுவின் ஹாரிஸ்ல பெற்ற வெற்றி முழுமையானதாக இருந்தது. அவர் நரகத்தில் காத்திருந்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார், மரணத்தின் விசைகளை எடுத்தார் மற்றும் காத்திருந்த நீதிமான்களை விடுவித்தார். இதனுடன் இந்த கதை முடிவுக்கு வந்துவிட்டது போல தெரிகிறது. ஆனா சாத்தான் தீர்மானமான போரில் தோற்கடிக்கப்பட்டாலும் சரணடையவில்லை. நித்திய மரணத்தின் மீது அவருடைய அதிகாரம் முற்றிலும் உடஞ்சு விட்டுங்க. ஆனால் உலகிலே ஏமாற்றவோ வேதனை ஏற்படுத்தவோ அவனுக்கு இருந்த திறன் இன்னும் மாறாம இருந்தது. சாத்தானின் புதிய போர் பூமியின் ஆழங்களில் அல்ல, அதன் மேற்பரப்பில் மனிதர்களின் மனங்களில் நடக்கும். உயிர்த்தெழுதலின் அதே கால அவன் முதல் நடவடிக்கையை எடுத்தான். இயேசுவின் உடல் கல்லறையில இனி இல்ல, அவரது ஆன்மா ஹேடிஸில் இருந்து வெற்றியுடன் திரும்பி வந்தது. சாத்தானி அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆகவே அவனுடைய ஒரே பாதுகாப்பு பொய் சொல்லுவது. மத்தேயு நற்செய்தி, மத தலைவர்கள் தங்கள் அவசரத்துல கல்லறையை காவல் காக்கும் படையினருக்கு பணம் கொடுத்ததை விவரிக்கிறது. இயேசுவின் சீடர்கள் இரவில் வந்து உடலை திருடி சென்றதாக பொய்யான கதையை பரப்புமாறு அவர்கள் அவர்களுக்கு உத்தரவிட்டனர். இந்த யுக்தி தெளிவா இருந்தது. மக்கள் உடல் உயிர் தெழுதலை நம்பவில்லை என்றா மரணத்தின் மீது கிடைத்த வெற்றிக்கு அவர்களுக்கு எந்த அர்த்தமும் இருக்காது. ஹேடிஸ் வென்றது ஒரு ரகசியமாவே இருந்து ஆதாரம் இல்லாத கதையாகவே இருக்கும். ஆனா அந்த பொய் அவனுடைய ஒரே பதிலாக இருக்கவில்லை. அவன் தோல்வியை அவனை கோபத்தாலும் நிரப்பியது. வெளிப்படுத்தல் புத்தகம் சாத்தான ஒரு பெரிய பாம்பாக விவரிக்கிறது. கிறிஸ்துவை அழிக்க முடியாம போனதா இயேசுவின் அநுயாயர்கள் மீது அவன் தனது கோபத்தை முழுமையா செலுத்துகிறான். பின்னர் அந்த பாம்பு மிகவும் கோபம் அடைஞ்சு தேவனுடைய கட்டளைகளை காத்து இயேசுவின் சாட்சியை பிடித்திருப்பவர்களுடன் போர் செய்ய புறப்பட்டான். இதுதான் அடுத்த ஆண்டுகளிலும் நூற்றாண்டுகளிலும் நடந்ததை விளக்குகிறது. அதாவது தூதர்களும் ஆரம்ப தேவாலயமும் கடுமையா துன்புறுத்தப்பட்டனர். சாத்தான் இனிமேல் விசுவாசிகளுக்காக மரணத்தை இறுதி சிறையா பயன்படுத்த முடியவில்லை. அதனால் அவர் அதை பயங்கரவாத ஆயுதமாக வாழ்க்கையில பயன்படுத்த முயன்றார். அவர்கள் தங்கள் விசுவாசத்தை கைவிடச் செய்ய இப்போது நித்திய ஜீவனின் வாக்குறுதியை சுமந்தவர்கள் மீது அவனுடைய பாதுகாப்பு பழிவாங்கும் தாக்குதலா மாறியது. அந்த வாக்குறுதிய அவன் ஒரு காவலரா இழந்து விட்டான். அதனால் இயேசுவின் ஹேடிஸில் பெற்ற வெற்றி பூமியில அமைதியை கொண்டு வரவில்லை. மாறாக அது ஒரு புதிய வகை மோதலின் தொடக்கமாக அமைந்தது. இது விசுவாசம், உண்மை மற்றும் விசுவாசிகளின் நிலைத்தன்மைக்கான ஒரு போர். இந்த மோதல் வேதாகமத்தின்படி தீர்ப்பு நாள் வரை தொடரும். அப்போது சாத்தானே தீர்க்கப்படுவான். அவனது தோல்வி முழுமையாகவும் நித்தியமாகவும் இருக்கும். ஆனா நரகத்தின் மீது பெற்ற வெற்றிக்கு இன்னொரு உடனடி விளைவும் இருந்தது. இயேசு இறந்த அந்த கணத்துல இறந்தவர்கள் எழுந்து எருசலேமின் கல்லறையிலிருந்து வெளியே வந்தாங்க. மத்தேயு இதை உறுதிப்படுத்துற. கல்லறைகள் திறக்கப்பட்டன, இறந்திருந்த பல பரிசுத்த மனிதர்களின் உடல்கள் உயிருடன் எழுப்பப்பட்டன. அவர்கள் இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு கல்லறைகளில் இருந்து வெளியே வந்து பரிசுத்த நகரத்துல சென்று பலருக்கு தோன்றினார்கள். இயேசு இறப்பின் உலகத்திற்குள் இறங்கியது தனிப்பட்ட ஒரு விளக்கமாக மட்டும் இல்ல,
உண்மையில இது மிகவும் முக்கியமானதா இருந்ததால அது கிறிஸ்துவ மதத்தின் மிக பழமையான மற்றும் மதிப்பிற்குரிய உரைகளில் ஒன்றான

0: திருத்தூதர்களின் நம்பிக்கை உரையில சேர்க்கப்பட்டது. திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை பைபிளில் உள்ள ஒரு புத்தகம் அல்ல, இது ஒரு சுருக்கம், மிகவும் பழமையான நம்பிக்கையின் அறிவிப்பு. இதன் ஆரம்ப காலத்தை 2ஆம் நூற்றாண்டுல ரோம்ல கண்டறிய முடிகிறது. ஒருவர் தங்களை நம்பிக்கையுடன் காட்டுவதற்காக தண்ணீர் திலகத்தில் ஈடுபடுவதற்கு முன் அவர்கள் பொதுவாக அறிவிக்க வேண்டிய சொற்கள் இவை. இதன் நோக்கம் தெளிவாக இருந்தது, நம்பிக்கையின் அடிப்படைகளை சுருக்கமாகவும் நேரடியாகவும் வரையறுக்க. மேலும் ஆரம்ப காலத்தில் இயேசு உண்மையில் பிறந்தவர், துன்புற்றவர், இறந்தவர் என்பதை மறுக்கும் தவறான போதனைகளில் இருந்து தேவாலயத்தை பாதுகாக்கும் வகையில் இருந்தது. ஆனா இதன் பெயரை பற்றி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கிறது. இத திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை என்று அழைப்பதற்கு காரணம் அவர்கள் அனைவரும் சேர்ந்து இதை எழுதியதால் அல்ல. இதன் பெயர் ஒரு மிகவும் பிரபலமான பழமையான புராண கதையிலிருந்து வந்தது. உலகம் முழுவதும் பறந்து செல்லும் முன் 12 திருத்தூதர்களும் இந்த நம்பிக்கை உரையின் ஒவ்வொரு பகுதியையும் ஒன்றொன்று சேர்த்து வழங்கினார்கள் என்று கூறப்பட்டது. இன்று இது வரலாற்று ரீதியாக சரியானது அல்ல என்பதை நாம் அறிந்தாலும் அந்த பெயர் நிலைத்துவிட்டது. இதன் உள்ளடக்கம் திருத்தூதர்கள் வழங்கிய அடிப்படை போதனைகளில் அடிப்படையாக உள்ளது என்பதை இது பிரதிபலிக்கிறது. இன்று கூட கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் உரைப்பவர்களாக இருக்கும் இந்த நம்பிக்கை உரை ரட்சிப்பின் கதையை சொல்கிறது. இந்த கதையின் மையத்தில் இயேசு இருந்த பிறகு என்ன செய்தார் என்பதை குறித்து ஒரு தெளிவான கூற்றை நாம் காண்கிறோம். நம்பிக்கை உரையில இயேசு சிலுவையில் அறையப்பட்டார், இறந்தார், அடக்கம் செய்யப்பட்டார், அவர் பாதாளத்திற்கு இறங்கினார், 3ஆம் நாளில் மறுபடியும் உயிர்த்தெழுந்தார் என்று கூறப்படுகிறது. ஆனால் பாதாளத்திற்கு இறங்கினார் என்ற சொற்றொடர் இந்த நம்பிக்கை உரையின் ஆரம்ப கால பதிவுகள்ல இல்ல. 4ஆம் நூற்றாண்டு முதல் இது பிற நம்பிக்கை உரைகளிலும் அதிகமாக தோன்ற தொடங்கியது மற்றும் பரவலாக பயன்படுத்தப்பட்டது. காலப்போக்கில் இயேசு உண்மையிலே பாதாளத்தின் சாவிகளை வைத்திருக்கிறாரா என்ற கேள்விகள் அதிகரிக்க தொடங்கின. அந்த சந்தேகங்களை நீக்கவே இந்த கூற்று நம்பிக்கை உரையில் சேர்க்கப்பட்டது. ஆனா திருத்தூதர்களின் நம்பிக்கை உரை மட்டுமல்ல, இந்த நம்பிக்கையை கொண்டிருக்கும் பழமையான உரை. மற்ற சில ஆரம்ப கிறிஸ்தவ உரைகள் இதை இன்னும் வலுவாக உறுதிப்படுத்தின. அவற்றில் மிகவும் முக்கியமான ஒன்று அத்தனாசிய நம்பிக்கை உரை என்று அழைக்கப்படுகிறது. இந்த நம்பிக்கை உரை வேறுபட்டல. இது ஒரு தத்துவ கையேடு போலவே கிறிஸ்தவ நம்பிக்கைகளை ஆழமாகவும் துல்லியமாகவும் விளக்கும் உரை. இது 4ஆம் நூற்றாண்டை சேர்ந்த முக்கியமான நபர் புனித அத்தனாசியஸின் பெயரை சுமக்கிறது. அத்தனாசியஸ் அலெக்சாண்ட்ரியாவின் ஆயராகவும் தன் காலத்தில் பரவலாயிருந்த ஆபத்தான கருத்தான ஆரியனிசத்திற்கு எதிராக கிறிஸ்தவ நம்பிக்கையை மிக வலுவாக காத்தவராகவும் இருந்தார். இந்த கற்றல் இயேசு தந்தை தேவனுக்கு சமமாக உண்மையில் தேவன் அல்ல, ஆனால் ஒரு படைக்கப்பட்ட உயிர் என்று கூறியது. அத்தனாசியஸ் தான் வாழ்நாள் முழுவதும் கிறிஸ்துவின் முழுமையான தெய்வீகத்துவத்தை பாடுகாக்க போராடினார். அதனாலதான் அவருடைய பெயரை சுமக்கும் இந்த நம்பிக்கை உரை மிகவும் முக்கியமானதாக இருக்கிறது. இந்த நம்பிக்கை உரை இந்த தவறான போதனைகளுக்கு எதிராக சக்தி வாய்ந்ததும் விரிவானதுமான பாதுகாப்பாக உருவாக்கப்பட்டது. திருத்துவத்திலும் கிறிஸ்துவின் இரட்டை இயல்பிலும் தெய்வீகமும் மனிதமும் உள்ள நம்பிக்கையை முழுமையாக தெளிவாக வரையறுக்கிறது. இந்த நம்பிக்கை உரையில இயேசு நம்முடைய ரட்சிப்புக்காக பாடுபட்டார், பாதாளத்தில் இறங்கினார், 3ஆம் நாளில் இறந்தவர்களிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்று தெளிவாக கூறப்படுகிறது. ஆனா இயேசு பாதாளத்தில் இறங்கியதை விவரிக்கும் மற்றொரு பழமையான கிறிஸ்தவ கதையும் உள்ளது. அது நிக்கோதேமு நற்செய்தி என்று அழைக்கப்படும் மிகவும் பிரபலமான ஒரு பழமையான நூல். இது அப்போக்ரிஃபா என கருதப்படுகிறது, ஆனால் நடுத்தர யுகம் முழுவதும் மிகுந்த தாக்கமும் மரியாதையும் பெற்றது. இந்த நற்செய்தியின் 2ஆம் பகுதி இயேசு ஹாரிஸில் இறங்கினார் என்று மட்டும் சொல்லவில்லை, அது எப்படி நடந்தது என்பதை காவியமான விவரங்களுடன் விவரிக்கிறது. இந்த கதை இறந்தவர்களின் உலகில் உள்ள இருளில் ஒரு பெரிய ஒளி வெடித்தது, சாத்தானும் ஹாரிஸும் முழுவதும் பதற்றத்தில் ஆழ்த்தப்பட்டது என்று விவரிக்கிறது. இயேசு இடிமுழக்கம் போன்ற குரல்ல வாசல்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கட்டளையிடுகிறார், அவை கீழ்ப்படையவில்லை என்றால் அவை அவற்றை நொறுக்கி உடைக்கிறார் என்று இது சொல்கிறது. இந்த விவரிப்பு இயேசு சாத்தானை கட்டி போட்டு பிறகு முதல் மனிதனான ஆதாமிடம் தன் கையை நீட்டுகிறார் என்று கூறுகிறது. அவர் ஆதாமை எழுப்பி இருளில் இருந்து வெளியே அழைத்து செல்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு பெரிய பேரணியாக பழைய ஏற்பாட்டில் அபிரகாமின் மடியில் அவரை எதிர்பார்த்திருந்த அனைத்து பிதாமக்கள், தீர்க்கதரிசிகள் மற்றும் நீதிமான்களும் வெளிப்படுகிறார்கள். அபிரகாமின் மடி என்பது ஹாரிஸ்ல உள்ள ஒரு சிறப்பு பகுதி. இந்த கழுத்து இயேசு சொன்ன ஒரு ஓமையிலிருந்து வருகிறது, அதாவது பணக்காரரும் பிச்சைக்கார லாசருவும் பற்றிய ஓமை. அந்த கதையில நீதிமானான லாசரு இறந்ததும் தேவதூதர்கள் அவரை அபிரகாமின் மடிக்கு அந்த பெரிய பிதாமகனின் அருகில் மரியாதையும் ஓய்வும் உள்ள இடத்திற்கு அழைத்து செல்கிறார்கள். ஆனா அந்த பணக்கார வேதனையுள்ள இடத்துல இருக்கா. இந்த ஓமையில குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு விசித்திரமான விஷயம் என்னவென்றால், ஒரு பெரிய பள்ளத்தாக்கு அந்த 2 இடங்களையும் பிரித்திருந்தது. ஒருவரும் ஒரு பக்கத்திலிருந்து மற்றொரு பக்கத்திற்கு செல்ல முடியாது. நீதிமான்கள் பாதுகாப்பாகவும் அமைதியாகவும் இருந்தாங்க, ஆனா அவர்கள் இன்னும் இறந்தவர்களின் உலகத்துலதான் இருந்தாங்க. அவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள், அந்த காத்திருக்கும் இடத்தில் அந்நியர்கள் யாரும் இல்லை. இஸ்ரவேல் வரலாற்றில் உள்ள அனைத்து பெரியவர்களும் அங்கே இருந்தார்கள். ஆதாம், நோயி, ஆபிரஹாம், ஈசாக்கு, யாக்கோபு, ராஜா தாவீது, தீர்க்கதரிசி எசையா, யோவான் நன்செய்யப்பட்டவர் மற்றும் தேவனின் வாக்குறுதிகளில் நம்பிக்கையுடன் இருந்த அனைத்து பரிசுத்தரும் தீர்க்கதரிசிகளும் அவர்கள் விசுவாசத்துல வாழ்ந்து இருந்தாங்க. ஆனா பரலோகத்திற்கான இறுதி கதவு இன்னும் திறக்கப்படவில்லை. அவர்கள் சிலர் நூற்றாண்டுகளாக கூட காத்திருந்தார்கள் மெசியாவின் வருகைக்காக, இறுதியில் அவர்களை வெளியே அழைத்து செல்லும் வாக்குறுதியான விடுவிப்பவருக்காக. ஆனா சிலுவையில ஒரு விஷயம் நடந்தது, அது இதுவரை நாம் சொன்ன அனைத்தையும் முரணாக தோன்றுகிறது. இயேசு ஹேடிஸுக்கு இறங்கினார் என்பதை மறுக்க வல்லுநர்கள் பயன்படுத்தும் வாதங்கள்ல இதுவும் ஒன்று. இயேசுவின் பக்கத்துல சிலுவையில் அறையப்பட்ட திருடன்கள்ல ஒருவர் இறப்பதற்கு முன்பு மனம் திரும்பினார். அவருக்கு இயேசு ஒரு அதிசயமான வாக்குறுதியா அளித்தார். உண்மையாக உனக்கு சொல்கிறேன், இன்று நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இது ஒரு முக்கியமான கேள்வியே எழுப்புகிறது. இயேசுவின் ஆவி ஹேடிஸ்க்கு இறங்கினா அந்த சிந்தடி நாள்ல திருடருடன் சொர்க்கத்துல எப்படி இருக்க முடிஞ்சது? அந்த காலத்து யூதர்களின் சிந்தனையில சொர்க்கம் என்ற சொல் அபிரகாமின் மடியில் இருப்பதை குறிக்கவும் பயன்படுத்தப்பட்டது என்பதே முக்கியமானது. அதாவது ஹேடிஸில் நீதிமான்கள் அமைதியாக காத்திருந்த பகுதியை சொல்வது. அது வேதனையின் பகுதியுடன் ஒப்பிடும் போது சொர்க்கமா இருந்தது. மரணத்தின் ஆட்சியில அமைதியான ஓய்விடம் போல இருந்தது. இயேசு அந்த திருடரிடம், நீதிமான்கள் இறந்த பின் அமைதியாக இருக்கும் இடத்தில் அவர்கள் இருவரும் அந்த சேர்ந்த நாளில் சந்திப்பார்கள் என்று வாக்குறுதி அளித்தார். காரணம், இயேசு ஹேடிஸை வெல்ல இறங்க போகிறார் என்பது. இந்த வசனத்தின் மொழிபெயர்ப்பு சுற்றி ஒரு சுவாரஸ்யமான விவரமும் உள்ளது. பைபிளின் பழமையான கிரேக்க கைப்பிரதிகள்ல கமா அல்லது பிற நிறுத்துக்குறிகள் இல்ல. இவை நூற்றாண்டுகளுக்கு பிறகு மொழிபெயர்ப்பாளர்களால் சேர்க்கப்பட்டவை. சிலர் இந்த வாசகத்தை வேறு விதமாக வாசிக்கலாம் என்று கூறுகிறார்கள். உண்மையாக நான் இன்று உனக்கு சொல்கிறேன், நீ என்னுடன் சொர்க்கத்தில் இருப்பாய். இந்த விளக்கத்துல இன்று என்பது இயேசு வாக்குறுதி அளிக்கும் நாள், அது நிறைவேறும் நாள் அவசியம் இல்ல. இது மிகவும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விளக்கம் அல்ல என்றாலும் ஒரு சிறிய விவரம் எவ்வாறு புதிய புரிதல்களுக்கு வழிவகுக்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. இயேசு ஹேடிஸில் பெற்ற வெற்றி மற்றும் அவரது உயிர்த்தெழுதல் ஒரு திருப்புமுனையை குறித்தது. பிறக்கும் விசைகள் அவரிடம் இருந்ததால் இயேசு இறந்தவர்களின் உலகின் ஆண்டவராக ஆனார். விசைகள் இருந்தா நீங்கள் விரும்பிய போது சிறை கதவுகளை திறக்கவும் மூடவும் முடியும். இயேசு நீதிமான்களை விடுவிக்க இதையே செய்தார். ஆனா இதனால் சிறை முற்றிலும் அழிக்கப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம் இல்ல. இறப்பு மற்றும் ஹேடிஸ் என்ற கருத்துக்களின் அமைப்பு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகும் தொடர்ந்தே இருந்தது. பைபிளின் படி அவற்றின் இறுதி அழிவு காலத்தின் முடிவிற்கு ஒதுக்கப்பட்டிருந்தது. வெளிப்படுத்தல் நூல் இதை மிகவும் தெளிவாக விவரிக்கிறது. அது அனைத்து மனிதர்களுக்கும் இறுதி தீர்ப்ப பெரிய வெள்ளையாசன தீர்ப்பு என்று அழைக்கப்படுவதை பற்றி பேசுகிறது. இந்த ஆசனத்தின் முன் எல்லா காலங்களிலிருந்தும் பெரியவர்களும் சிறியவர்களும் உட்பட அனைத்து இறந்தவர்களும் தீர்ப்பு பெற அழைக்கப்படுகிறார்கள். இங்க இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தங்களது கடைசி மற்றும் தீர்மானமான பங்கினை வகிக்கின்றன. உரையில கடலும் அதில் இருந்த இறந்தவர்களையும் இறக்கும் மற்றும் ஹேடிஸும் தங்களிடம் இருந்த இறந்தவர்களையும் விட்டுவிட்டன. ஒவ்வொருவரும் தாங்கள் செய்த செயல்களின் படி தீர்ப்பு பெற்றார்கள்னு கூறப்படுது. இந்த தருணத்துல இறக்கும் மற்றும் ஹேடிஸ் இனி சிறைச்சாலையாளர் அல்ல. அவர்கள் தங்களிடம் இருந்த எல்லா கைதிகளையும் கடம்புலின் இறுதி தீர்ப்பை எதிர்கொள்ள கட்டாயமா முழுமையா விடுவிக்கிறாங்க. அவர்களின் நோக்கம் முடிவடைந்துவிட்டு அவர்கள் தங்களது கடைசி கைதிகளை ஒப்படைத்தவுடன் இறக்கும் மற்றும் ஹேடிஸின் விதி முடிவாக முடிவடைகிறது. அவர்களுக்கு இனி வாழ்வதற்கான காரணமே இல்லை. அவர்கள் வெற்றி கொள்ளப்பட வேண்டிய கடைசி எதிரிகள். வெளிப்படுத்தல் இது ஒரு சக்தி வாய்ந்த மற்றும் முடிவான படமா விவரிக்கிறது. பின்னர் இறக்கும் மற்றும் ஹேடிஸ் தீக்குளத்தில் எரியப்பட்டன. இதுவே இரண்டாவது மரணம். இதுவே கதையின் மொழிகள். இறப்பு தானே அழிக்கப்படுகிறது. இது பைபிள் இரண்டாவது மரணம் என்று அழைக்கும் அழிவும் கடைசி முறையாக கடவுளிடம் இருந்து பிரிவும் ஆகிய நிலைக்கு எரியப்படுகிறது. புதிய படைப்புல மரணம் என்ற கருத்தே முற்றிலும் அழிக்கப்படுகிறது. இயேசுவின் வெற்றி பல கட்டங்களை கொண்ட திட்டமாக இருந்தது. அதன் நஞ்சான பாவம் சிலுவையில் அகற்றப்பட்டது. அதன் விசைகளான அதிகாரம் அவர் இறங்கியதும் உயிர்த்தெழுந்ததும் எடுத்துமல்லப்பட்டது. மேலும் இறுதி தீர்ப்பில் அதன் இருப்பே முற்றிலும் அழிக்கப்படும். அதனால கடவுள் வாக்குறுதி அளித்துள்ள புதிய வானமும் புதிய பூமியிலும் மரணம் இனி இருக்காது. இயேசு பாதாளத்தில் பெற்ற வெற்றி மற்றும் நீதிமான்களை விடுவித்தது அவர் நரகத்தில் செய்த பணியை முழுமையாக்கியது போல தெரிகிறது. ஆனா மனித ஆன்மாக்கள் மட்டும்தான் பாதாளத்தில் சிறைப்பட்டிருந்தாங்களா? பைபிள் மனிதர்களை விட மிகவும் பழமையானதும் சக்தி வாய்ந்ததுமான மற்ற கைதிகள் இருந்ததாக சுட்டிக்காட்டுகிறது. யூதா மற்றும் இரண்டு பேதுரு போன்ற பிற புதிய ஏற்பாட்டு கடிதங்கள் இதை பற்றி நேரடியாக பேசுகின்றன. அவர்கள் தங்கள் அதிகார நிலையை காக்காம தக்க இடத்தை விட்டு விலகிய தேவதூதர்களை பற்றி குறிப்பிடுகின்றனர். உரை கூறுகிறது. கடவுள் அவர்களை இருளில் நித்திய சங்கிலிகளால் கட்டி மகா நியாய தினத்தில் தீர்ப்பு பெற வைத்திருக்கிறார். பேதுருவின் இரண்டாவது கடிதம் கடவுள் அவர்களை நரகத்திற்கு அனுப்பி இருளின் சங்கிலிகளில் கட்டி தீர்ப்புக்காக வைத்திருக்கிறார் என்று கூட சொல்கிறது. இவர்கள் மனித ஆவிகள் அல்ல, இவர்கள் மிகவும் பழமையான வானக துரோகத்திலிருந்து வந்த தேவதூதர்கள். அவர்கள் ஆபிரகாமின் மடியில் உள்ள காத்திருப்பு அறையில் இல்ல, அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டு இறுதி தண்டனையை எதிர்நோக்கி காத்திருக்கின்றனர். இயேசு ஹேடிஸ்ல நுழைந்த போது அவர் ஆபிரகாமின் மடிக்கு மட்டும் ஒளிய கொண்டு வந்ததில்லை, அவரது வெற்றிகரமான இருப்பு இருளின் இந்த சிறைகளிலும் அவரது அதிகாரத்தை கொண்டு வந்திருக்கும். அவர்களுக்கு மன்னிப்பு வழங்க அல்ல, ஏனெனில் அவர்களது தீர்ப்பு அவர்களது துரோகத்திலிருந்தே நிர்ணயிக்கப்பட்டு விட்டது. ஆனால் அவர்களுக்காக ஒரு பயங்கரமான செய்தியை அறிவிக்க, அதாவது அவர்களது தலைவன் சாத்தான் இப்போதுதான் தோற்கடிக்கப்பட்டு விட்டான் என்று. இந்த நிகழ்வை பத்தி பழைய புத்தகங்கள்ல சில தீர்க்க தரிசனங்கள் உள்ளன. முத கிறிஸ்தவர்கள் இந்த நிகழ்வை பழமையான தீர்க்க தரிசனங்களின் நேரடி நிறைவேற்றமாகவே பார்த்தனர். அதில் மிக முக்கியமானது பழைய ஏற்பாட்டுல சங்கீதம் 16 காணப்படுகிறது. அங்க தீர்க்கதரிசியாக பேசும் ராஜா தாவீது தேவனிடம், நீ என் ஆவியை மரண உலகில் விட்டுவிட மாட்டாய், உன் விசுவாசியானவன் அழுகையை காணவிட மாட்டாய் என்று சொல்கிறார். நூற்றாண்டுகள் கழித்து இயேசு விண்ணேற்றம் பெற்ற பிறகு பெந்தகோஸ்தே நாளில் திருச்சபை வரலாற்றில் முதல் பொது சொற்பொழிவில் திருப்பெயர் பேதுரு இந்த வசனத்தையே பயன்படுத்தினார். அவரது தர்க்கம் மிகவும் வலுவானதா இருந்தது. சங்கீதத்தை எழுதிய ராஜா தாவீது உண்மையிலே இறந்து விட்டார் என்பதை பேதுரு கூட்டத்தாருக்கு நினைவூட்டினார். அதனால தாவீது தன்னைப்பற்றியே பேச முடியாது. ஒரு தீர்க்கதரிசியாக அவர் எதிர்கால மெசியாவை பற்றியே பேசினார். கிறிஸ்துவின் ஆன்மா ஹேடிஸ்ல கைவிடப்பட மாட்டாது என்றும், அவர் மீண்டும் உயிர்த்தெழுவதால் அவரது உடல் அழியாது என்றும் அவர் தீர்க்க தரிசனம் செய்தார். நாசரேத்து இயேசுவே அந்த மெசியா என்று பேதுரு முடிவுக்கு வந்தார். இந்த தீர்க்கதரிசி நிறைவேறியது என்பதற்கான சான்றாக அவரது உயிர்த்தெழுதல் இருந்தது. மற்ற சில உரைகள் அங்கு நடந்தத நேரடி மோதலும் ஒரு அதிரடியான வெற்றியும் விவரிக்கின்றன. திருப்பெயர் பவுல் கொலோசியர் மக்களுக்கு எழுதிய கடிதத்துல மிகவும் வலுவான இராணுவ சொற்களை பயன்படுத்துகிறார். கிறிஸ்துவின் வெற்றியை அவர் இப்படி சொல்கிறார், அதிகாரங்களையும் ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கி அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தி சிலுவையின் மூலம் அவர்களை வென்றார். அதிகாரங்களும் என்பது பிசாசு சக்திகளின் படை சாத்தானின் இராணுவம் என்பதாகும். பவுல் சொல்வது கிறிஸ்து அவர்களை ஆயுதம் இல்லாதவர்களாக ஆக்கியார், அதாவது எதிரி சிப்பாயின் ஆயுதங்களையும் கவசத்தையும் பறித்து விடுவது போல அவர்களை ஆயுதம் இழக்க செய்தார். அது மட்டுமல்ல, அவர் அவர்களை ஆயுதம் இழக்க செய்ததோடு நிற்கவில்லை, அவர் அவர்களை எல்லோருக்கும் முன்பாக வெட்கப்படுத்தினார். இது ஒரு ரோம படை தலைவரின் வெற்றி பேரணியை நினைவூட்டுகிறது. அதில் வெற்றி பெற்ற தளபதி ரோமாவின் தெருக்கல்ல ஊர்வலமாக சென்று தோற்கடிக்கப்பட்டு அவமானப்படுத்தப்பட்ட எதிரிகளை மக்கள் அனைவருக்கும் காட்டுவார். பவுல் சொல்வது கிறிஸ்து அதையே செய்தார் என்பதாகும். அவர் தீய ஆவிகளின் சக்திகளை எல்லோருக்கும் முன்பாக அவமானப்படுத்தி அவர்கள் வென்றெடுக்கப்பட்டவர்கள் என்பதை படைப்பில் அனைவருக்கும் காட்டினார். மற்றும் எதிரியை வென்று விசைகளை எடுத்த பிறகு வெற்றி பெற்ற ராஜா கைதிகளை விடுவிக்கிறார். இந்த தருணத்தை பற்றி பவுல் எபேசியருக்கு எழுதிய கடிதத்திலும் விவரிக்கிறார். மற்றொரு சங்கீதத்தை மேற்கோள் காட்டி இயேசுவை பற்றி அவர் உயரத்தில் ஏறிய போதே சிறைப்பட்டவர்களை சிறைப்படுத்தினார் என்று சொல்கிறார். பழமையான நூல்கள்ல விவரிக்கப்படும் இயேசுவின் இறங்கும் கதையை கவனிச்சா அது தெளிவா தெரிகிறது. ஆனா பல நூற்றாண்டுகளாக இந்த நிகழ்வின் சரியான அர்த்தத்தை கிறிஸ்தவர்கள் ஆழமா சிந்தித்து வந்துள்ளனர். அனைவரும் இதை ஒரே மாதிரியாகவே விளக்கவில்லை. முக்கியமான வேறுபாடுகள் பழைய தேவாலயங்கள், உதாரணமா கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் மற்றும் புரட்சி மூலம் உருவான பல தேவாலயங்கள் ஆகியவற்றின் பார்வையில காணப்படுகின்றன. கத்தோலிக்க மற்றும் ஆர்த்தோடாக்ஸ் தேவாலயங்களுக்கு அந்த இரக்கம் ஒரு நேரடி மற்றும் வெற்றிகரமான நிகழ்வாக இருந்தது. கிறிஸ்து தமது ஆன்மாவிலும் தெய்வீகத்துடன் ஒன்றிணைந்தும் நரகத்திற்கோ அல்லது ஹேடிஸிற்கோ இறங்கினார். ஆனால் துன்பப்படுவதற்காக அல்ல, அவரது துன்பம் ஏற்கனவே சிலுவையில் ஊன்றிவிட்டது. அவர் ஒரு வெற்றியாளராக இருளில் ஒளியாக இறங்கினார். ஆனா பல புரட்சி சார்ந்த தேவாலய அறிஞர்கள் இதை வேறுபட்ட மூலையில பார்த்தனர். அவர்களுக்கு அந்த நம்பிக்கை உரையில் உள்ள நரகத்திற்குள் இறங்கினார் என்ற சொற்றொடர் மரணத்திற்கு பிறகு ஒரு இடத்திற்கு சென்றதை அவசியமாக விவரிப்பதில்லை. அவர்கள் இதை ஒரு சக்தி வாய்ந்த உவமையாக இயேசு சிலுவையில் அனுபவித்த மிகப்பெரிய ஆன்மீக வேதனையை விவரிக்கும் ஒரு வழியாக பார்க்கிறார்கள். இந்த கோணத்துல இயேசுவுக்கான உண்மையான நரகம் என்பது மனித குலத்தின் பாவத்தின் முழு பாரத்தையும் அனுபவிப்பதும் கடவுள் தந்தையால் விட்டுவிடப்படுவதும் தான். இது எந்த உடல் வேதனையை விட அதிகமான ஆன்மாவின் வேதனை. அதனால இந்த பார்வையில வெற்றி முழுமையாக சிலுவையில நிறைவேற்றப்பட்டது. இந்த ஆழமான நம்பிக்கை புத்தகங்களையும் விவாதங்களிலும் மட்டும் நிலைத்திருக்கவில்லை, இது கிறிஸ்தவ ஆண்டின் மிக முக்கியமான கொண்டாட்டமான ஈஸ்டர் விழாவின் இதயமாக மாறியது. அதாவது உயிர்த்தெழுதலை கொண்டாடும் இரவு. சிலுவை ஏறுதல் அல்லது நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் உயிர்த்தெழுதல் அதாவது ஈஸ்டர் ஞாயிறு ஆகிய இரண்டிற்கும் இடைப்பட்ட நாளை புனித சனிக்கிழமை என்று அழைக்கப்படுகிறது. இது திருச்சபை வழிபாட்டு முறையில ஆழமான அமைதி, நிசப்தம் மற்றும் காத்திருப்பின் நாள். இந்நாளில் கிறிஸ்துவின் உடல் கல்லறையில் ஓய்வெடுத்திருப்பதை திருச்சபை தியானிக்கிறது. அதே சமயம் மரணத்தின் உலகில் அவர் மேற்கொள்ளும் மர்மமான செயலில் கவனம் செலுத்துகிறது. இது அரசன் எதிரியின் கோட்டையிலிருந்து விடுதலைக்கான தனது பணியை நிறைவேற்றும் நாள். இந்த தியானம் குறிப்பாக கிழக்கு கிறிஸ்தவ திருச்சபை மரபில் மிக தெளிவாகவும் கவிதை பூர்வமாகவும் வெளிப்படுகிறது. நல்ல வெள்ளிக்கிழமை மற்றும் புனித சனிக்கிழமை வழிபாடுகள்ல மிகவும் பழமையான பாடல்கள் பாடப்படுகின்றன. இந்த பாடல்கள் அந்த காட்சியை நாடகமயமாகவும் உணர்ச்சி பூர்வமாகவும் விவரிக்கின்றன. பல நேரங்களில் அவை உரையாடல் வடிவில் வழங்கப்படுகின்றன. அந்த பாடல்களில் மரணத்தின் காவலராக உருவகப்படுத்தப்பட்ட ஹேடிஸ் தன் இரண்ட உலகில் ஒருபோதும் புகாத ஒளி புகுந்ததை பார்த்து பயத்தில கத்துகிறான். தாம் விழுங்கிவிட்டதாக நினைத்தவரே உண்மையில் உயிரின் படைப்பாளி, தனது இராஜ்யத்தை அழிக்க வந்திருக்கிறார் என்பதால் ஹேடிஸ் வருந்துகிறான். இது நரகத்தை வென்ற கதை விசுவாசிகள் கவிதை பூர்வமா பாடும் பாடல். ஆகவே தியாலஜிக்கல் விளக்கங்கள் வேறுபட்டாலும் மையமான நம்பிக்கை நிலைத்திருக்கிறது. பண்டைய நம்பிக்கை உரைகளில் இருந்தும் இன்றும் பாடப்படும் கீர்த்தனைகளில் இருந்தும் கிறிஸ்தவ விசுவாசம் இயேசுவின் மரணம் ஒரு சோர்வான முடிவாக இல்லை என்று உறுதிப்படுத்துகிறது. இது வெற்றிகரமான ஒரு பணி ஆழங்களில் தொடங்கியது. அதன் வெற்றிய நாம் ஒவ்வொரு ஆண்டும் உயிர்த்தெழுதலின் ஒளியில கொண்டாடுகிறோம். முழு கதையும் தேவதூதர்கள், விசைகள், இராஜ்யங்கள் இவை எல்லாம் கடந்த காலத்தின் சிக்கலான தியாலஜி மட்டும் அல்ல. இவை நம் இன்றைய வாழ்வுக்கு நேரடி மற்றும் ஆழமான தாக்கங்களை கொண்டுள்ளன. இது உயிர்த்தெழுதல் குறித்து நமக்கு மிகவும் முக்கியமான ஒன்றை கற்றுக் கொடுக்கிறது. ஈஸ்டர் கால காலி கல்லறை கண்டுபிடிக்கப்பட்டது இயேசுவின் வெற்றியின் தொடக்கம் அல்ல. இது பொதுவாக வெளிப்பட்ட நிகழ்வு, ஆன்மீக உலகின் ஆழங்களில் ஏற்கனவே வென்ற போரின் தெளிவான விளைவு. நாம் கடவுளை காணாத போது அவர் செயல்படுவது போல இயேசுவும் அதே செய்தார். இந்த வெற்றி நம் மரணத்துடன் உள்ள உறவை முற்றிலும் மாற்றுகிறது. இந்த பணி காரணமாக விசுவாசிகள் இனி மரணத்தை இருண்ட முடிவாகவோ அல்லது அறியாத ஒன்றில் குதிப்பதாகவோ பயப்பட வேண்டியதில்லை. இயேசு விசைகளை பிடித்திருக்கிறார் என்றால் மரணத்தின் கதவை இனி எதிரி கட்டுப்படுத்தவில்லை என்பதை குறிக்கிறது. இது நம்முடைய இரட்சகரால் கட்டுப்படுத்தப்படுகிறது. ஆகவே மரணம் இனி கடக்க முடியாத சுவரா இல்ல. இது ஒரு நுழைவாயிலாக இந்த வாழ்க்கையிலிருந்து அடுத்த வாழ்க்கைக்கு செல்லும் எளிய வழியாக கிறிஸ்துவின் உடனடி முன்னிலையில் நம்மை அழைத்து செல்லும் பாதையா மாறிவிட்டது. இந்த வெற்றியும் விடுதலையும் கொண்ட செயலே நாம் கடவுளை நேரடியா அணுக முடியும் காரணமாகும். அடுகாலத்தின் கதவுகள் உடைக்கப்பட்டன, நம்மை பிரித்திருந்த தடைகள் அகற்றப்பட்டன. இந்த மூன்று நாட்களை பற்றி புரிந்து கொண்ட பிறகு பலர் தங்கள் வாழ்க்கை பார்வை எப்படி மாற்றப்பட்டது என்று பகிர்ந்துள்ளனர். அவர்கள் இறப்பையும் இறுதி கிரியைகளையும் ஒரு துயரான இறுதி விடை என்று பார்க்குவதை நிறுத்திவிட்டார்கள். அவர்கள் அதை ஒரு பின்ன சந்திப்போ என்ற பார்வையில பார்க்க ஆரம்பிச்சாங்க. பரலோகம் அதாவது கடவுளின் முன்னிலை இருக்கும் இடம் இப்போது விசுவாசத்தில் இருந்த நீதிமான்கள் அனைவராலும் நிரம்பி திறந்திருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள். அது திறந்திருக்கிறது ஏனெனில் கிறிஸ்து முதலில் இறங்கி அந்த வழியை தயார் செய்தார். இறுதியில நரகத்துக்குள் இறங்கிய கதை கடவுளின் அற்புதமான அன்பின் ஆழத்தை நமக்கு காட்டுகிறது. அது நமக்காக சிலுவையில உயிர் துறக்க மட்டுமல்லாம இருளின் ஆழமான இடங்களுக்கே இறங்கும் அன்பை வெளிப்படுத்துகிறது. இந்த பகுதிகள் உங்கள் கவனத்தை ஈர்த்திருந்தா தயாராகுங்கள். நீங்க இப்போ பார்த்தது சாத்தானும் மரணமும் பற்றிய கதையின் ஆரம்பமே. சாத்தான் மரணத்தின் மீது தனது பிடியை இழந்து விட்டாலும் இன்னும் பூமியில் சுற்றி கொண்டு இருக்கிறான். கிறிஸ்து திரும்பி வருவர அவன் அப்படியே தொடர்வான். கடவுள் அவனை இவ்வளவு காலம் ஏன் இருக்க அனுமதிக்கிற? அடுத்த வீடியோவில் நீங்கள் அதை தெரிந்து கொள்வீங்க. உங்கள் திரையில் இருக்கும் தம்ப்நெயில தட்டுங்க, அந்த மறைக்கப்பட்ட செய்தியும் மற்ற அற்புத ரகசியங்களும் வெளிப்படும்.
1: பூமி இன்னும் இளம் நிலையில இருந்தது. ஆனாலும் மரணம் ஏற்கனவே மனிதர்களிடையே அமைதியான தீர்ப்பாக நடமாட்டிக் கொண்டிருந்தது. அதெல்லாம் முத குற்றமற்ற இரத்தம் பூமியை தொடுவதிலிருந்து துவங்கியது. அதற்கு பிறகு தலைமுறைகள் பிறந்து காற்றுத தூசி போல் மறந்தன. மனிதர்கள் கட்டிக்கொள்ள கற்றுக்கொண்ட அளவுக்கு அதிகமா அழிக்கவும் கற்றுக்கொண்டார்கள். வெளிப்புறத்துல அது வளர்ந்த போதெல்லாம் உள்ளுக்குள் அது அழகியது. ஆனா இந்த சூழ்நிலையில தான் கடவுள் ஒரு புறக்கணிக்க முடியாத அடையாளத்தை எழுப்பினார். மதுசல. அனைத்து ஒரு காலம் துவங்கியது, அப்போது எல்லாம் மாறிவிட்டது. இனோக்கின் மகன் பிறந்தான். மொத அழுக குடிலின் அமைதியா உடைச்சது. குழந்தை மென்மையானவனாக இருந்தாலும் இரவு போன்ற கருமையான ஆழமான கண்களை திறந்தது. இனோக்கு சாதாரணமான பயமல்லாத ஒரு பயத்தை உணர்ந்தார். இனோக்கின் மனைவி இன்னும் மூச்சு தேடிக்கொண்டிருந்த போதும் குழந்தைய மார்பில் அணைத்துக் கொண்டு மௌனமாக கேட்டார், பேர் என்னவா இருக்குவா? இனோக்கு ஒரு நிமிஷம் நின்றார். பிளரும் நெருப்பை தாண்டி ஏதோ ஒன்றை கேட்கிறார் போல. உன் பெயர் மதுசரா ஆகும். அடுத்த நாள் மங்களான பணிக்குள் சிவப்பாக சூரியன் உதயமானது. கிராமம் துருத்திகள் இழுக்கப்படும் கற்கள் என்ற சத்தத்துடன் விழித்தது. வேலைகள் குறித்து வாதாடும் குரல்கள். இனோக்கு குழந்தைய தன்னுடைய கைகளில் பாஞ்சுகிட்டு நடந்தார். தொலைவில் ஆண்கள் கோபமாக வாதாடுவதை பார்த்தார். ஒரு தற்காலிக கத்தியின் ஒளி வெளிச்சத்தை வெட்டியது. வன்முறை இன்னும் சிறியதா இருந்தது, ஆனா அது கொடியா வளர்ந்து கொண்டிருந்தது. இரவில் இனோக்கு கனவு கண்டார். எல்லை இல்லாத நீர் எழுந்து அனைத்தையும் மூடியது. வீடுகள் மறைந்தன, குரல்கள் விழுங்கப்பட்டன. முழு உலகமும் மீண்டும் குழப்பத்திற்கு திரும்பியது போல இருந்தது. இனோக்கு மூச்சு திணறி வீத்தார். வானம் மிக தெளிவா இருந்தது. அவர் வெளியே சென்றார். மென்மையான காற்றில் மரங்கள் முறுக்கும் சத்தத்தை கேட்டார். மனிதர்களால் அல்ல, கடவுளால் கேட்கப்பட வேண்டும் என்பது போல் பேசினார். நீ இன்னும் அருகில் இருந்தா என் அடிகள் செல்லும் பாலைய வரி நடத்தும். மின்னல் இல்ல, இடியோ இல்ல, ஆனா திடீர்னு ஒரு நிலையான அமைதி. கண்களுக்கு தெரியாத ஒரு கை இதயத்தின் மீது வைத்தது போல இருந்தது. இனோக்கு திரும்பினார். இனி அவரது வாழ்க்கை பழையபடி தொடராது என்பதை அறிந்திருந்தார். அந்த இரவுக்கு பிறகு வெளிப்படையில அவர் அதே போல இருந்தார். கையில் மண், விடியற் காலையில முன்னெருப்பு. ஆனா உள்ளுக்குள்ள ஒரு புதிய பயணம் தொடங்குச்சு. அவர் விடியற்காலையில வெளியே செல்ல தொடங்கினார் மற்றும் காற்று சுதந்திரமாக வீசும் மலைக்கு ஏறினார். அங்கே எல்லா சத்தங்களில் இருந்தும் தொலைவில் அந்த அமைதி இரவு காட்டிலும் பெரிதாக இருந்தது. இன்னோக்கு காணாதவரிடம் பேசினார். அருகில் யாரோ இருப்பது போல. அங்கு எந்த வெளிப்பாடும் இல்ல, ஆனா ஒரு திசை இருந்துக. காலப்போக்கில் எல்லோரும் உணர்ந்தாண்டு அவர் கடவுளுடன் நடந்தார். இதுதான் அவரை வேறுபடுத்தியது. கிராமத்தில் பதற்றங்கள் அதிகரிச்சு நிலம் மற்றும் எல்லைகள் குறித்து வாதங்கள் நடந்து கொண்டிருந்த போது இனோக்கு நீவியனாரினார். அவர் கூச்சலிடவில்லை, ஆனா வழிகாட்டமர். அவர் படைப்பாளிய ஒரு வதந்தியாக அல்ல, ஒரு இருப்பாகவே பேசினார். சிலர் சிரித்தார்கள், சிலர் முகத்தை திருப்பிக் கொண்டார்கள், சிலர் ரகசியமா வந்து சேர்ந்தார்கள். குற்ற உணர்வால் சோர்ந்து எதிர்காலத்தை பயந்து ஜாரட் அவர் எகிச்சு. இப்படி வாழ்பவர்களை உலக விரும்பாது. நான் உண்மையாவே இருக்க விரும்புகிறேன். ஆனா காலம் ஒரு பரந்த நதி போல் நிறுத்த முடியாதபடி நகர்ந்தது. மெதுசலா வளர்ந்து ஒரு ஆணாகி பின்னர் மூதாட்டாராகி இறுதியில் கிராமத்தினர் பெயரிட முடியாத ஒன்றாக மாறினார். அதே வான்கீழ் மக்கள் பிறந்து இறந்தார்கள். அவர் ஒரு அரசனாகவோ போராளியாகவோ இல்லாம ஒரு சாட்சியாகவே இருந்தார். காலம் அவரை சுற்றி நகர்ந்தது. வீடுகளும் சாலைகளும் வளர்ந்தன, ஆசைகளும் வளர்ந்தன. வன்முறை ஒரு விதிவிலக்கா இல்லாம ஒரு முறையா மாறியது. அநியாயம் ஒரு பழக்கமாகிவிட்டது. வலிமசாலிகள் தங்களுக்கு வேண்டியதை எடுத்துக் கொடுத்தாண்ட. வஞ்சகர்கள் தங்கள் ஏமாற்றத்தை புத்திசாலித்தனம் அழைத்தனர். பலவீனர்கள் மறைந்து வழக்கத்துக் கொண்டார்கள். ஆசை தேர்வுகளை வழிநடத்த தொடங்கியது. காலியான சொற்கள் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டன. நான் என்ன வேணுமோ அதை எடுத்துக் கொள்கிறேன். நான் அதற்கு தகுதியால, நான் முடியும். ஏனோக்கு எல்லாவற்றையும் பார்த்தார். தொலைவில் வெள்ளம் உருவாகும் போல். இருட்டில் பழகிய கண்களுக்கு ஒளி எவ்வாறு தொந்தரவளிக்குமோ அவ்வாறே அவரது உறுதி தொந்தரவளித்தது. ஒரு கால ஏனோக்கு தனது மகனை மலையேற அழைத்த. அங்கே வரிசையாயிருந்த கற்கள் காற்றால் குலைந்த காலத்தை குறித்தன. இதை நான் நினைவில் வைத்திருக்க வேண்டும். தேவன் நமக்கு தரும் ஒவ்வொரு கணமும் மதிப்பு மிக்கது. நேர முடிவடையலாம். மெதுசேலா கீழே பார்த்தா 10 மேற்பட்ட தீயிலிருந்து புகை எழுவது தெரிஞ்சது. அவர் சிரிப்பும் வாதங்களும் கேட்டார். நூற்றாண்டுகளின் பாரம் தன்னுள் குடியிருப்பதை உணர்ந்தார். அப்பா, தேவ எவ்வளவு காலம் பொறுமை காட்டினா? தேவப்படும் வர, ஆனா என்றைக்கும் அல்ல. அந்த இரவு மெதுசேலா தொலைவில் ஒரு வாதம் முடிந்து திடீரென அமைதியாகிவிட்டதை கேட்டார். அவர் தந்தையின் கனவு எல்லையில்லா நீர்கள் என்பதையும், முதன்முறையாக தன் நீண்ட ஆயுள் ஒரு வெகுமதி அல்ல, ஒரு எச்சரிக்கை என்பதை புரிஞ்சுகிட்டார். விடியற்காலை முன் அவர் புறப்பட்டார். இருளை எதிர்கொண்டார் மற்றும் மேலிருந்து கேட்கப்படுவோம் என்ற நம்பிக்கையில் மௌனமா கிசுகிசுத்தார். இன்னும் நேரம் இருந்தா அதை பயன்படுத்துங்க. அதனால அவர் கல்லில் இன்னொரு குறியை இட்டார். வானத்தின் கடிகாரம் தொடர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை பதிவு செய்தார். காற்று திசை மாற்றம் பெற்றது, அதனுடன் உலகத்தின் ஒளி மாறியது. கிராமோ இனி வெறும் குடிசைகளின் தொகுப்பா இல்ல. அது பல உயிர்கள், விருப்பங்கள் மற்றும் சண்டைகளின் குழப்பமாக இருந்தது. ஒரு காலத்துல அமைதி இருந்த இடத்துல இப்ப சத்தம் இருந்தது. பனியது கத்தல்கள், மிக அதிகமான சிரிப்புகள், குற்ற உணர்வை மூட முயற்சிக்கும் இசை. மெதுசலா வீடுகளுக்கு நடுவே நடந்தார். இது இனி அவருக்கு சொந்தமான நினைவாக இல்லாமல் போனதை போல. அவர் இன்னும் வலுவாக இருந்தாலும் அவரது தோள்களில் இருந்தது வயதின் பாரம் அல்ல, சாட்சியின் பாரம். மலைமேல் இருந்த கற்கள் அங்கேயே இருந்தன. அவர் அப்பப்போ திரும்பி வந்து மற்றவற்றையும் ஒழுங்குபடுத்துவார். தன் கைகளால் கடவுளின் பொறுமையை குறிக்க முடியும் என்பது போல் ஒவ்வொரு குறியீடும் ஒரு எச்சரிக்கையான. அந்த திரும்பும் நேரங்களில் ஒன்றில் தான் அவர் அறிந்தார் அவரது மனைவி கர்ப்பமாக இருந்தார். இந்த செய்தி மகிழ்ச்சியே தர வேண்டியது, அது தரவும் செய்தது. ஆனா அது ஒரு பயத்தையும் கொண்டு வந்தது. ஒவ்வொரு பிறப்பும் ஒரு புதிய நூல், உலகத்தை ஒரு பயங்கரமான எதிர்காலத்துடன் கட்டி வைக்கும் நினைவூட்டலாக இருந்தது. மெதுசேலா அவளது வயிற்றை மெதுவா தழுனா ஒரு குழந்தைய மட்டுமல்ல, இன்னும் அதிகமானதை பாதுகாக்கும் போல். ஒரு வாய்ப்பை பாதுகாக்கும் கும் குழந்தை பிறந்த போது அவ அழுக வீடெங்கு ஒலித்தது. ஒரு கணம் எல்லாவற்றையும் மூடிவிட்டது. மெதுசேலா அவனை தன் கைகள்ல எடுக்க, அவன் தோல் இன்னும் ரத்தமும் பாலும் மணந்தது. சிறிய விரல்கள் காற்றுல மூடிக்கொண்டன, ஏதாவது பிடிக்க முயற்சித்தன. அந்த தந்தை புதிதாக திறந்த கண்கள்ல பார்த்து ஒரு விசித்திரமான உணர்வு அவர் ஆட்கொண்டது. அது வெறும் பாசம் மட்டும் இல்ல. அந்த சிறுவன் யாரும் பார்க்க கூடாத விஷயங்களை பார்க்க போறான் என்ற உறுதி அது. லாமைக் செழிப்பான காலத்துல வளர்ந்தோம். அங்க அதிகமான உணவு, அதிகமான இசை கருவிகள், அதிகமான விருந்துகள், அதிகமான வாக்குறுதிகள் இருந்தன. அதே நேரத்துல அதிகமான சுரண்டல், அதிகமான பொறாமை, அதிகமான கொடூரமும் இருந்தது. மெதுசேலா இளைஞர்கள் வெற்றி பெறுவதில் பெருமை கொள்வதை பார்த்தார். வெற்றி என்பது ஒரு புனித உரிமை என்று நினைப்பது போல். நான் ஆண்கள் மக்களின் மதிப்பை நிர்ணயிப்பதை பார்த்தேன். அது ஒரு விலங்கின் விலையை நிர்ணயிப்பது போல். அழுது கொண்டு சத்தமாக அழைப்பது ஏற்கனவே ஆபத்தானது என்பதால் பெண்கள் அமைதியாக அழுததை நான் பார்த்தேன். தம் மகனுக்கு ஏனோக்கு கட்டுறது போல் நேராக நடக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுக்க முயன்றார். ஆனா கற்றது கடினமான நிலத்தில் விதவிதைப்பது போல இருந்தது. சில நேரங்கள்ல அவை முளைத்தன, சில நேரங்கள்ல முளைக்கவில்லை. ஒரு பிற்பகல்ல லாமைக்கு இன்னும் இளவயதுல இருந்தபோது முகத்தில் அடையாளங்களும் உடையில அழுக்கும் கொண்டு வீட்டிற்கு வந்தான். மெதுசேலா அவனை நெருப்பின் ஒளிக்கு பக்கத்துல இழுத்தான். என்ன நடந்தது? லாமக் தயங்கினார். ஒவ்வொரு வார்த்தையையும் தேர்ந்தெடுப்பது போல. ஒரு மனிதன் தன் சொந்தமானதல்லாததை எடுத்துக்கொள்ள விரும்பினான். நான் அவரை தடுத்து மெதுசேலா தனது மகனின் கைகள் நடுங்குவதை பார்த்தார். பயங்காரணமாக அல்ல, அடக்கி வச்ச கோபத்தால். அவர் ஆழமா மூச்சு விட்டார். கோபம் எளிது, நியாயம் கடினம். யாரும் நியாயம் விரும்பாத போது கடவுள் என்ன செய்கிறார்? லாம கேட்டார். அவரது குரல் உடைந்து மெதுசேலா அமைதியால இருங்கார். உள்ள அதே பழமையான காட்சி கிளம்பியது. தண்ணீர் உயர்ந்தது, குரல்கள் விழுங்கப்பட்டன. கடவுள் சிறிது நேரம் காத்திருக்கிற. லாமேக் தலைய குளிங்க. அந்த செயல்ல ஒரு போராட்டம் இருந்தது. அது கெட்ட மனிதர்களுக்கு எதிராக மட்டுமல்ல, நல்லவனாக இருப்பதை விட்டுவிடும் ஆசைக்கு எதிராகவும் இருந்தது. ஆண்டுகள் கடந்தவர் யார் எது இறந்தார்? பலர் இறந்தார்கள், மற்றவர்கள் பிறந்தார்கள். மெதுசேலா தொடர்ந்தார். சிலர் அவரை ஒரு புராணமாவே பார்த்தார்கள், மற்றவர்கள் அவரை ஒரு அப்பசகுணம் போல தவிர்த்தார்கள். குழந்தைகள் அவரை திரித்து கிசுகிசுத்தார்கள். மூதாட்டிகள் மூதாதையர்கள் அவரை மரியாதையுடன் பார்த்தார்கள். அவருடைய இருப்பே ஒரு உயிருள்ள கேள்வி போல இருந்தது. ஏன் கடவுள் இதை இன்னும் அனுமதிக்கிறார்? ஏனோக்கு மாறாக பூமிக்கு குறைவாகவே சேர்ந்தவர் போல தோன்றினார். அவர் நடக்கும்போது மெல்ல நடக்கிறவர் போலவும், பூமி அவர் மீது அதிகாரம் எழுந்துவிட்டது போலவும் இருந்தது. சில சமயம் அவர் நாட்கள் முழுவதும் மறைந்து விடுவார். திரும்புகையில் கண்கள் கசிந்து உலகிற்கு அப்பாற்பட்ட ஒளியுடன் வருவார். அவர் பேசும்போது எளிமையாகவே பேசினார், ஆனால் அதில் ஒரு விதி உணர்வு இருந்தது. உங்கள் கண்கள் ஆசைப்படுவதை நம்பாதீங்க, கடவுள் சொல்வதையே நம்புங்க. சிலர் மட்டும் கேட்டார்கள், பலர் சிரித்தார்கள், சிலர் கோபப்பட்டார்கள். மேதுசிலா உணர்ந்தார், வானமும் மனிதர்களும் இடையே உள்ள தூரம் கடவுளின் குறைபாடல்ல, அது மனிதர்களின் மறுப்பற. காலங்கள் விரைவாக கடந்தன. மக்கள் இனி எதிர்காலத்தை பயத்தோடு பேசவில்லை, அவர்கள் ஆவலோடு பேசினார்கள். கிராமம் வளர்ந்தது. பாதைகள் மக்கள் கூட்டத்தால நிரம்பின. இரவு கொண்டாடல்களால ஆட்சி செய்யப்பட்டது. அவை சந்தைகளிலும் உடைந்த வாக்குறுதிகளிலும் முடிந்தன. மேதுசலா எல்லாவற்றையும் பார்த்தார். ஆரம்பத்தையும் முடிவும் நெருங்குவதை உணரும் ஒருவரின் சோர்வான பொறுமையுடன். ஆனா ஏனோக்கு மட்டும் வேறுபட்டவராகவே இருந்தார். உலக சத்தமாகிக் கொண்டிருக்க அவர் மேலும் அமைதியாகி வந்தார். யாரும் கேட்காத பாத சப்தங்கள் அவர் கேட்பது போல சில நேரங்களில் அவர் நின்று கொண்டிருந்தார். ஒரு கால சூரியன் முழுமையாக உதிக்கும் முன் ஏனோக் மேதுசலாவை அழைத்தார். அது பெரிதாக கூப்பிடுதல் இல்ல, கதவை கவனமா பார்த்து அந்த உரையாடல் நடக்க வேண்டியது உறுதி என்ற உணர்வே இருந்தது. என்னுடன் வா. அவர்கள் கல்மலைக்கு சென்றார்கள். காற்று குளிராக இருந்தது, வானம் சாம்பலாக இருந்தது. மேதுசலாவுக்கு தந்தை இலகுவாக இருப்பது போல், பூமி அவரை பிடித்திருக்கும் வலிமை குறைந்தது போல தோன்றியது. ஏனோக் தனது மகனின் தோள்ல கைவேட்டார். எனக்கு அதிக நேரம் மீத அல்ல, யாரும் விரும்பாத போதும் நீ நடக்க தொடரு. உன் பிள்ளைக்கு ஒரு நிலத்துக்காக தங்கள் ஆன்மாவை விற்க கூடாது என்று கற்றுக்கொடு. மற்றவர்களுக்கெல்லாம் நேரம் கொடுக்கப்படுவதுதான், எடுத்துக்கொள்ளப்படுவது இல்லைன்னு நினைவூட்டு. அவர்கள் திருந்தி வந்த போது கிராமம் ஏற்கனவே விழுத்திருந்தது. மக்கள் கூட எடுத்துக்கொண்டு போய்கொண்டிருந்தார்கள். விலைகளை பற்றி பேசிக்கொண்டும் சிரித்தும் இருந்தார்கள். அந்த காலை எவ்வளவு பாரமாக இருந்தது என்று யாரும் கவனிக்கவில்லை. வானம் இன்னும் அருகில் இருந்ததுன்னு யாரும் கவனிக்கவில்லை. அடுத்த நாட்கள்ல ஏனோக் தனியாக நடக்க ஆரம்பிச்சார். அவர் அதிகாலையில கிளம்பி இரவு தாமதமா திரும்புவார். சில சமயம் திரும்பவே மாட்டார். மெதுசலா அவரை பார்த்துக் கொண்டிருந்தார், நிறுத்த முடியாம. அது காற்ற பிடிக்க முயற்சிப்பது போல அவனு. அந்த மதியம் வந்தது. ஏனோக் சென்றார், திரும்பவில்லை. சூரியன் மறைந்தது, நிழல்கள் நீழ்ந்தன, குளிர் இடைவெளிகளில் ஊடுருவியது. ஏனோக்கின் மனைவியா அவரை பற்றி ஒரு முறை கேட்டார், பிறகு இரண்டாவது முறையும் கேட்டார். மெதுசலா அமைதியாக நடித்து பதிலளித்தார், அவர்கள் ஏற்கனவே வருகிறார்கள். ஆனா உள்ளுக்குள் அந்த அமைதியின்மை அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது. இரவு வந்ததும் மெதுசலா ஒரு விளக்கை எடுத்துக்கிண்டு மலைக்கே ஏறினார். பிறகு அவர் பள்ளத்தாக்கில் இறங்கி உலகம் அவரை கேலி செய்யுமோ என்று பயந்து தந்தைய மௌனமா அழைத்தார். மற்ற சிலர் ஆர்வத்தால் முதல்ல, பின்னர் அசௌகரியத்தால் சேர்ந்தனர். சிலர் சிரித்தார்கள். நேர்மையானவர்கள் இறுதியில் தங்கள் பாதையை இழந்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் அமைதியாயிருந்தார்கள், ஏனெனில் அந்த இல்லாதிருப்பு மரணமாக தோன்றவில்லை. மெதுசலா விடியற்காலை வரை தேடினார். அவர் பாதைகள், கற்கள், புதர்களை ஆராய்ந்தார். ஒரு உடலையோ ரத்தத்தையோ சண்டையின் எந்த சுவடையும் அவர் காணவில்லை. வழி முடிவடையும் இடத்துல முடிந்துவிட்ட பாதச்சுவடுகள் மட்டுமே இருந்தன. அது ஒரு காணாத கதவு வழியாக பாதை துண்டிக்கப்பட்டது போல. விடியற்காலை சோறுடன் அவர் திரும்ப, மக்கள் ஒரு எளிய விளக்கத்தை விரும்பினர். மனிதர் வாயில் பொருந்தும் ஒரு கதை வேண்டும் என்று. மெதுசலா உண்மையே சொல்ல முடிங்குது, அது ஒரு செலவு. யாரோ ஒருவர் பதிலளித்தார், அப்போ அவர் இறந்து விட்டாரா? இல்ல, அவர் இறந்திருந்தா நான் அவரை கண்டுபிடிச்சிருப்பேன். அவர் சூசு பரடியிரு. சிலர் அதை பைத்தியமாக கூறினார்கள், மற்றவர்கள் அதை ஒரு கதையாக கூறினார்கள். ஆனா ஆழத்துல எல்லோருக்கும் ஒரு பழமையான பயம் தோன்றியது, கடவுள் மிக அருகில் வந்து விட்டார் என்று புறக்கணிக்க முடியாத அளவுக்கு. மதியத்துக்கு முன் லாமேக் அவரிடம் வந்தார். முகத்தில் பதட்டம், எல்லோரும் ஏற்கனவே சந்தேகித்தது வெளிப்படையா சொல்ல பயப்படுவது போல. சுற்றிலும் சில ஆண்கள் தீயதை தடுக்க சின்னம் காட்டினார்கள். மற்றவர்கள் முகத்தை திருப்பிக்கிட்டாங்க. இந்த செய்தி வெறும் இழப்பா மட்டும் இல்ல, அது ஒரு எச்சரிக்கை. கடவுள் ஒருவரை தன்னிட எடுத்துக்கொள்ள முடிஞ்சா உலகத்தையே தீர்ப்புக்காக எடுத்துக்கொள்ளவும் முடியும். அந்த இரவு மெதுசாலா மலை மேல் கற்கள் முன் தனியாக நின்றார். காற்று அவற்றை ஊடறுத்து ஒரு விடைவிரல் கிசுகிசுப்பால் ஒழித்தது. அவர் முழங்கால் விழுந்து நிலத்தோட அது நடுங்கியது என்பதை உணர்ந்தார். அது குளிரால் அல்ல, மரியாதையாய். ஏனோக்கு காணப்படவில்லை என்றால் உயிர் மரணம் இன்றி முடிவடையலாம். அது சாத்தியம் என்றால் தீர்ப்பு உண்மை என்பதும் சாத்தியமே. மெதுசலா மெதுவா எழுந்து வானத்தை நோக்கினார். நீங்க எங்கிடமிருந்து என்ன விரும்புகிறீர்களே? வார்த்தைகள்ல பதில் இல்ல, ஆனா ஒரு உறுதி இருந்தது. நேரம் வேகமா நகர்ந்து கொண்டிருந்தது. மற்றொரு இடத்துல எதிர்காலம் ஏற்கனவே ஒரு சிறுவனின் பெயரை தயாரித்துக் கொண்டிருந்தது. அவன் ஓய்வுக்கான வாக்குறுதியை பிறக்கவிருந்தான். எனோக்காலால ஏற்பட்ட வெற்றிடம் மூடப்படாகி அது கிராமத்தின் மீது யாரும் கடக்க துணியாத திறந்த கதவாக மிதந்து கொண்டிருந்தது. சிலர் எதுவும் நடக்கவில்லை என்று நடித்து மீண்டும் விருந்துகளுக்கும் ஒப்பந்தங்களுக்கும் நில தகராறுகளுக்கும் திரும்பினார். மற்றவர்கள் மௌனமா பேச தொடங்கினர், ஏனெனில் நீதிமானின் இல்லாமை வானம் இன்னும் கவனிச்சுக் கொண்டிருக்கிறது என்பதை நினைவூட்டியது. மெதுசலா வாழ்ந்து கொண்டிருந்தார், ஆனால் இப்போது அவர் ஒரு புண்ணுடன் வாழ்ந்தார். அது வெறும் ஏக்கம் அல்ல, அது எப்போதும் உள்ள ஒரு முன்னறிவிப்பு போல இருந்தது. தேவ ஒரு மனிதனை எந்த தடயமும் இல்லாம அழைச்ச செல்ல முடிஞ்சா தேவ ஒரு முழு காலத்தையும் முடிவு கொண்டு வரவும் முடியும். அந்த காலம் ஒவ்வொரு தலைமுறையிலையும் சிதைஞ்சு கொண்டிருந்தது. லாமக் அதிகப்படியான உலகில பெரியவராக ஆனார். அவர் மனிதர்கள் வன்முறையை ஒரு உரிமையாகவும் பேராசைய ஒரு வெற்றியாகவும் அழைக்கும் காட்சியை பார்த்தார். அவர் பொய் மூல உடன்படிக்கைகள் செய்யப்பட்டதும், பெருமையால் குடும்பங்கள் உடைந்ததும், குற்றமற்றவர்கள் பலவீனமாக கருதப்பட்டதும் பார்த்தார். இருப்பினும் லாமேக்கின் உள்ளத்துல ஒரு போராட்டம் இருந்தது. சுற்றிலும் அனைத்தும் சிதைந்து கொண்டிருக்க அவர் முழுமையாவே இருக்க விரும்பினார். மெதுசலா அவரை கவனித்தார். சில நேரங்களில் தன் மகனில் ஒரு சிறிய ஆனா உண்மையான எதிர்ப்பு ஒளியை கண்டார். அதனால லாமாக் தீமைய ஒரு சுழற்சி போல மீண்டும் மீண்டும் நிகழ்வதை பார்த்து பல ஆண்டுகள் வாழ்ந்த பிறகு அவரது மனைவி கர்ப்பமாகினார். இந்த செய்தி வீட்டில் தீ போல பரவியது. நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன்முறையா மெதுசேலா நம்பிக்கையை போன்ற ஒரு உணர்வை உணர்ந்தார். அது மடமையான நம்பிக்கை அல்ல, ஆனா பாலைவனத்துல தண்ணீர் கிடைத்தது போல ஒரு அவசரமான நம்பிக்கை. பிறப்பு கொண்ட இரவுல வானம் கனமா இருந்தது மற்றும் காற்று சூடாக தூசியை கொண்டு வந்தது. லாமேக்கின் மனைவி கத்தினார், ஒவ்வொரு அலறலும் உலகையே சவால் செய்யும் போல் இருந்தது. குழந்தையின் அழுகை இறுதியாக அறையை நிரப்பிய போது அந்த ஒலி ஒரு பிளவு போலவோ முடிவின் நடுவில் ஒரு தொடக்கம் போலவோ இருந்தது. லாமேக் தம் மகனை நடுங்கும் கைகளால பிடிச்சார். அந்த சிறுவன் சிறியவனா இருந்தாலும் அவனில் அமைதியான ஒரு வலிமை இருந்தது. அவனது கண்கள் திறந்தன, விளக்கின் தீய பிரதிபலித்தன. ஒரு கணம் லாமேக் அசையாம நின்றார். அவர் இழந்த அனைத்தையும் நினைவு கூறும் போல் மற்றும் இன்னும் இழக்கக்கூடிய அனைத்தையும். மெதுசலா அருகில் வந்தா அவர் ஏற்கனவே பல பிறப்புகளை பார்த்திருந்தார், ஆனா இது வேறுபட்டலாக தோன்றியது. பார்க்கக்கூடிய ஒரு அதிசயத்தால் அல்ல, சூழ்நிலையால். உலகம் மிகவும் நோயுற்றிருந்ததால் பிறப்பு வெறும் வழக்கமான ஒன்றா இருக்க முடியல. லாமே ஆழமாக மூச்சை இழுத்து நம்பிக்கையின்மைக்கு எதிராக ஒரு போர் அறிவிப்பு போல் பேசினார். அவனுக்கு நோவா என்று பெயர் வைக்கப்படும். வீடு அமைதியாகிவிட்டது. அந்த பெயர் மிக குறுகியதாக இருந்தாலும் அதில் மிகுந்த பாரம் இருந்தது. லாமேக் தன் மகனை மார்பில் அணைத்துக் கொண்டு இருண்ட மேல் மாடத்தை நோக்கி ஆன்ஷின் நம்பிக்கையிலிருந்து வந்த வார்த்தைகளை பேசினார். நிலம்தானே நிவாரணம் வேண்டி அழைக்கும் போல். இந்த பையன் சபிக்கப்பட்ட நிலம் மனித கைகளுக்கு கொடுத்த கடின உழைப்பும் வலியிலிருந்தும் நிம்மதியை கொண்டு வருவான் என்று. மெதுசலா அதை கேட்டதும் அவனது கண்கள் எரிய தொடங்கின. ஒரு குழந்தை நூற்றாண்டுகளாக உள்ள ஊழலை அழிப்பதாக நம்பியதால் அல்ல, ஆனால் கடவுள் இன்னும் அடையாளங்களை விதைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதை அவன் அறிந்ததால். அடுத்த நாட்கள்ல நோவா கலந்த பார்வைகளுக்குள் வளர்ந்தான். சிலர் அந்த பேரை கேலி செய்தார்கள். ஆறுதல் என்றதே இல்லை என்று, இந்த உலகம் வலிமையுடையவர்களுக்கே சொந்தம் என்று சொன்னார்கள். மற்றவர்கள் சோர்வடைந்தவர்கள் அது உண்மையாக இருந்தால் போதும் என்று விரும்பினார்கள். லாமேக் தனது மகனுக்கு வேலை செய்யவும் கேட்கவும் கொடூரத்துக்கு முன்பாக தலைகுனிய வேண்டாம் என்றும் கற்றுக் கொடுத்தார். மெதுசலா ஏற்கனவே நூற்றாண்டுகள் வாழ்ந்தவர். அந்த சிறுவனை மனிதர் அல்லாத கவனத்தோடும் பார்த்தார். ஒரு வறண்ட புல்வெளியில ஒரு தீப்பொறிய பார்த்துக்கிட்டு போற போல. ஆனா சுற்றியுள்ள நிலம் தொடர்ந்து கீழே இறங்கிக் கொண்டே இருந்தது. ஒவ்வொரு பருவத்திலையும் தீமை புதிய வடிவங்களை எடுத்துக்கொண்டது போல இருந்தது. அது வெறும் இரத்தம் மட்டும் அல்ல, அது இதயத்தின் விகிதாசாரம். ஆண்கள் பெண்களை பொருட்களை போல எடுத்துக்கிட்டாங்க. கொடுத்த வாக்கு எதுவும் அர்த்தம் இல்ல. வெக்கம் பின்தங்கிய தன்மையாக கருதப்பட்டது. அதைவிட மோசமாக பலர் அதை சுதந்திரம் என்று அழைத்தார்கள். மெதுசலா திருக்களில் நடந்தார். காலியான கண்களை பார்த்தார். அவர் குழந்தைகள் மிக விரைவாக பொய் சொல்ல கற்றுக்கொள்வதை பார்த்தார். அவர் கடுமையான வயதான ஆண்களையும் அகந்தையுடன் இருக்கும் இளைஞர்களையும் பார்த்தார். ஆனா அஞ்சல் எதுவும் இல்லை. சில நேரங்களில் அவர் ஏனோக்கையும் தந்தை கடவுளை பற்றி பேசும்போது அவருக்கு இருந்த ஒளியையும் நினைத்தார். கிராமத்தின் பிரகாசம் பளபளப்பான உலோகத்திலையும் கட்டுப்பாடற்ற ஆசைகளிலும் இருந்து வந்தது. ஒரு பிற்பகலில் மெதுசலா வீட்டின் வெளியே தரையில பார்த்துக் கொண்டிருக்கும் லாமக்கை பார்த்தார். அருகில் நோவா சின்ன கற்களை சேகரித்து விளையாடி கொண்டிருந்தான். நோவா ஒரு கல்லை எடுத்து மற்றொன்றின் மீது வைத்தான். ஒரு சிறிய கோபுரம் உருவாக்கினான். அந்த செயல் எளிமையானது, குழந்தை போன்றது. அது போல இருந்தாலும் மெதுசலா ஒரு முன்னறிவிப்பை பார்த்தது போல உணர்ந்தார். குழப்பத்தின் நடுவில் ஒருவன் பொறுமையா கட்டி எழுப்புகிறான். அந்த இரவு எல்லோரும் தூங்கிக் கொண்டிருந்த போது மெதுசலா மீண்டும் மலைக்கு சென்று பழைய கற்களை தொடினார். அவர் இன்னொரு கல்ல மெதுவா சேர்த்தார், இறுதி எச்சரிக்கையை வழங்குவது போல. வானத்தை நோக்கி நெட்டி பார்த்த போது ஏனோ காணாமல் போனது முதல் தன்னை பின்தொடர்ந்த அந்தசுத்த உறுதி அவர் உணர்ந்தார். நேரம் இன்னும் இருந்தது, ஆனா அது விரைவில் முடிவடைய போகிறது. தூரத்துல மழை இல்லாத இடத்துல இடியொலி எதிர்பார்த்தது. மெதுசலா கண்களை மூடிக்கொண்டு புரிந்து கொண்டார். கடவுள் ஒருவர் அழைத்தார், அது அமைதியில நோவாவாக இருக்க போகிறது. தீமை ஒரே நேரத்துல வந்ததில்ல, அவ புகை போல் பரவி பிளவுகளுக்குள் நுழைந்து கண்களுக்கு பழகிவிட்டாள். முன்பு அதிர்ச்சி அளித்தது சாதாரணமாகிவிட்டது, முன்பு வெக்கமாக இருந்தது இப்போது ஒரு நகைச்சுவையா மாறிவிட்டது. இரவு விழும்போது இருண்டது வெறும் வானம் மட்டும் அல்ல, அது மனதின் நோக்கம் கூடதான். மெதுசலா தெருக்களை கடந்தார். அதே காட்சி புதிய முகமூடிகளுடன் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்ததை பார்த்தார். வலிமையான ஆண்கள் விதிகளை தீர்மானித்தன. மதுபானத்தில் மயங்கிய குரல்கள் கொடூரத்தை உரிமை என அழைத்தன. குடும்பங்கள் தங்களது மரியாதைய பாதுகாப்புக்காக விற்றன. நிலம் வளமா இருந்தது போல இருந்தது, ஆனா மனிதர்களின் இதயம் மட்டும் அப்படி இல்லை. அந்த நேரத்துலதான் வான அமைதியா படைப்பின் மீது பாரமா இருந்தது. அந்த நேரத்துல நோயா ஏற்கனவே ஒரு பெரிய மனிதராக இருந்தார். மற்றவர்களின் பார்வையில அவர் சிறப்பானவர் இல்ல, ஆனா அவரில் ஒரு அரிய தன்மை இருந்தது, ஒரு எல்லை. எவ்ரிவன் அதிகப்படியானது விரும்பும் போது அவர் ஒரு படி பின்னோக்கி நின்றார். எல்லோரும் பயத்தை கேலி செய்த போது அவர் அந்த பயத்தை தக்க வைத்தார். அதனால் அவர் தனிமையில் இருந்தார். ஒரு அமைதியான கால காற்று வயல்களில் தூசியை வீசும் போது நோயா ஓய்வெடுக்கவில்லை, ஆனால் அந்த தாக்கத்தால் நின்றார். ஒரு இருப்பு அவரது மூச்சை பறித்தது போல இருந்தது. அவர் எந்த உருவத்தையும் காணவில்லை, மனித குரலையும் கேட்கவில்லை, ஆனால் கடவுள் பேசுகிறார் என்பதை அவர் புரிந்து கொண்டார். இந்த புரிதல் அவரது முழங்கால்களை வளைக்கும் அளவுக்கு ஒரு பாரத்தை கொண்டு வந்தது. அந்த செய்தி ஆறுதல் அல்ல, அது உண்மை. கடவுள் பார்த்தார், கடவுள் அளந்தார், கடவுள் அவர் தொலைவில் இல்ல. அவர் பார்த்தது முழுமையா அழுக்கடைந்த உலகம், மொழியாக வன்முறையும், எண்ணங்கள் தீங்கிற்கு சாய்ந்திருந்தன. பண்டைய உலகம் உயிர் மலிவாவும் பெரும ஒரு பலிபீடமாகவும் இருந்த இடமாக மாறிவிட்டது. நோயா வீட்டிற்கு வெண்மையான முகத்துடன் சென்றார். மனைவி ஏதோ மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை கவனித்தார், ஆனால் அவர் உடனே அதை விளக்க முடியல. ஒரு வாக்கியத்தின் ஒலிய வார்த்தைகள்ல எப்படி சொல்லுவது? ஒருமையின் காலத்துக்கு ஒரு முடிவு தேதி இருந்தது என்பதை எப்படி சொல்லுவது? அந்த இரவு மெதுசலா அவரை தேடி வந்தார். பழைய மனிதர் தன் பார்வையில நூற்றாண்டுகளை சுமந்தார். நோயாவின் முகபாவனையில ஒரு காலத்துல ஏனோக்கை எரித்த அதே முன்னறிவிப்பை அவர் அறிந்தார். மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது ஒரு பகுதி அதை மறுக்க விரும்பியது, மற்றொரு பகுதி மறுப்பு என்பது அவமதிப்பாக இருக்கும் என்பதை அறிந்தது. அவர் கண்களை திறந்து எளிமையாக கேட்டார், கடவுள் என்ன கட்டளையிட்டார் என்று. நோயா ஆழமா மூச்சை இழுத்தார். ஒவ்வொரு வார்த்தையும் கல்ல ஊடறுப்பது போல. ஒரு பெட்டி, அந்த வார்த்தை வித்தியாசமா ஒலித்தது, வேறு உலகத்திலிருந்து வந்தது போல். ஆனா அதே நேரத்துல அது எளிமையானதாக இருந்தது. ஒரு பாதுகாப்பு இடம், நீர்ப்பின் நடுவில் ஒரு ரட்சிப்பு வடிவம். கடவுள் முடிவு மட்டுமல்ல ஒரு வழியையும் வழங்கினார். நோயா அந்த திட்டத்தை உள்ளே பதிவு செய்யப்பட்டதை போலவே விவரித்தார். அளவுகளுடன் பிரிவுகளுடன் மூடிய கதவுடன் ஒலிக்காக ஒரு திறப்புடன் செய்யப்பட்ட ஒரு பெரிய மரக்கட்டிடம். அங்கே எதுவும் மனம் வந்தபடி செய்யப்படவில்லை, எல்லாமே ஒழுங்காக இருந்தது. அந்த ஒழுங்குடன் ஒரு சோகமான வாக்குறுதியும் வந்தது. தண்ணீர் வரும், உலகம் கட்டாயமா கழுவக்கூடும், மனிதர்கள் விதைத்த வன்முறை வெள்ளமாக திரும்புவோம். மதுசலேம் தரையே மறந்து போனதாக உணர்ந்தார். ஒரு கணம் அவர் பழைய காட்சியை பார்த்தார். இப்போது மூடுபணி இல்லாம மூழ்கிய வீடுகள், விளங்கப்பட்ட கத்தல்கள், முழுமையான அமைதி. அந்த நடுவில் தொலைவில் ஒரு தீக்கணல். அதே தீக்கணல் ஏனோக்கு கனவில பார்த்தரு. இப்போது அதற்கு ஒரு பெயர் எழுகுது, ஹேரோடு. கடவுள் ஒரு உடன்படிக்கையை பற்றியும் பேசினார். அது கூட்டத்துடன் செய்த ஒப்பந்தமாக அல்ல, உலகம் முழுவதும் சிரிக்க விரும்பும் போது கீழ்ப்படிய தயாராக இருந்த ஒருவருடன் செய்த ஒப்பந்தமாக இருந்தது. நோவா தனக்காக மட்டுமில்ல, அவனது குடும்பத்திற்காக, அவனது மனைவி, பிள்ளைகள் மற்றும் அவர்களது மனைவிகளுக்காகவும் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார். அந்த திட்டத்துல ரட்சிப்பு ஒருவரது முதுகில் நம்பிக்கையை சுமப்பது போல பரிச்சயமாவும் பாரமாவும் இருக்கும். பின்னர் வந்த விவரம், அது நோவாவின் நினைவில் பதிவு செய்யப்படவில்லை என்றால் யாரும் நம்ப முடியாத ஒன்று. ஜீவிகள் பாதுகாக்கப்படுவார்கள், எல்லா வகையான விலங்குகளும் உள்ளே நுழைவார்கள். அது சாதாரண உள்ளுணர்வால் அல்ல, ஆனால் கட்டளையால் வழிநடத்தப்படும் ஒரு தர்க்கத்தால். பேரோட்டம் ஒரு பாதுகாப்பிடம் மட்டுமல்ல, கடவுள் தாம் படைத்ததை இழக்காம புதிதாக தொடங்க முடியும் என்பதற்கான சாட்சியாகவும் இருக்கும். நோவா கேட்டார் மற்றும் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொள்வது வழி அளித்தது, ஏனெனில் அது நீர் வருவதற்கு முன்பே பழைய உலகிற்கு விடை கொடுப்பதை அர்த்தப்படுத்தியது. அடுத்த கால நோவா தொடங்கினாரு, அதிசயமாக அல்ல, ஆனால் கீழ்ப்படிதலுடன். அவர் மரத்து தேர்ந்தெடுத்தார், நிலத்தை குறித்தார், இடத்தை அளந்தார், முதல் கட்டங்களை எழுப்பினார். ஒவ்வொரு கருவி ஓசையும் ஒரு அறிவிப்பாக இருந்தது. அண்டையவர்கள் வந்து பார்த்தார்கள், முதல்ல ஆர்வமாக, பின்னர் கேலி செய்தார்கள். அவர்கள் நோவாவ பைத்தியக்காரன், பயபக்தி இல்லாதவன், பழைய கதைகள்ல சிக்கிக்கிட்டவன் என்று அழைத்தார்கள். சிலர் தங்களது இதயத்தின் சத்தத்தை கேட்காம இருக்க சிரித்தார்கள். நோவா வாதம் செய்யவில்லை, அவர் தொடர்ந்தார். மெதுசலா தொலைவில் இருந்து பார்த்தபோது வருத்தத்துடன் புரிந்து கொண்டார். மிகப்பெரிய பிரிவு பணக்காரரும் ஏழைகளும் இடையே இருக்காது, வலிமை மற்றும் பலவீனம். அது தேவனுடைய வார்த்தையை சக்தமாகவே பார்க்கிறவர்களுக்கும் அதை உயிராகவே பார்க்கிறவர்களுக்கும் இடையே இருக்கும். அந்த மாலை கற்கள் மலையில மெதுசலா இன்னொரு குறியை சேர்த்தார். அவரது கை நடுங்கியது பலவீனத்தால் அல்ல, விழிப்புணர்வால். நேரம் குறைந்து கொண்டிருந்தது. முதன்முறையாக அவர் ஏன் இவ்வளவு நாட்கள் வாழ்ந்தார் என்று தன்னைத்தான் கேட்கவில்லை. அவர் புரிந்து கொண்டார், திட்டம் உயிர் பெறுவதை காணவே அவர் வாழ்ந்தார். அந்த வளைவு ஆர்க் மக்களுக்கு சிறியதாக தோன்றியது, ஆனால் காலப்போக்கில் அது மிகப்பெரியதாக மாறியது. ஆரம்பத்தில் அது வெறும் ஒரு மனித வறண்ட நிலத்தில் ஏதோ ஆடம்பரமான ஒன்றை கட்டுகிறான் போலவே தெரிந்தது. பின்னர் கட்டை தூண்கள் உயர்ந்தன, பக்கங்கள் எழுந்தன. அந்த கட்டமைப்பு முன்பு தூசி மற்றும் வெயில் மட்டுமே இருந்த இடத்துல ஒரு நிழலை உருவாக்க தொடங்கியது. ஒவ்வொரு நாளும் நோவா செய்த காரியத்திற்கு மேலும் முக்கியத்துவம் சேர்த்தது. அதை பார்த்தவர்களின் அவமதிப்பை ஒரு புதிய அடுக்கு உரித்தெடுத்தது. முதல்ல அணுகியவர்கள் ஆர்வம் உள்ளவர்கள் தான். அவர்கள் மெதுவாக அங்கு போனார்கள், அளவுகளை மதிப்பீடு செய்தார்கள், தர்க்கத்தை புரிந்து கொள்ள முயன்றார்கள். சிலர் போலி நிர்பலாதத்துடன் கேள்வி கேட்டாம, நோவா நீ என்ன கட்டிக் கொண்டிருக்கிறாய், மாபெரும் மனிதர்களுக்கான வீடா? அவர் எந்த நாடகமும் இன்றி பதிலளித்தார், ஒரு புகழிடம். எதிலிருந்து புகழிடம்? நோவா ஒரு கணம் தாமதித்தார், நேர்மையையும் கேலி செய்யப்படுவதையும் எடை போட்டு பார்த்தது போல. பின்னர் அவர் சொன்ன, நியாய தீர்ப்பிலிருந்து அந்த ஒரு வார்த்தையவே போதும் தீப்பொறியாக. சிரிப்பு, கூச்சலான சிரிப்பு, கொடூரமான சிரிப்பு, பதட்டமான சிரிப்பு, பயத்தை உள்ளே தள்ள முயற்சிக்கும் அந்த வகை சிரிப்பு. பேரோக்கு பேசும் பொருளாக மானியது. முன்பு அவர்கள் அறுவடையை பற்றி பேசின இடங்கள்ல இப்போது அந்த பைத்தியக்கார மரக்காரனை பற்றி தான் பேசினாங்க. முன்பு அவர்கள் வியாபாரம் பற்றி பேசினாங்க, இப்போது நோவாவை கேலி செய்ய கதைகள் உருவாக்கினார்கள். சிலர் அவர் ஒரு கப்பலின் அரசனாக இருக்க விரும்புகிறார் என்று சொன்னாங்க. மற்றவர்கள் அவர் ஓசைகள் கேட்டதாக சொன்னார்கள். இன்னும் சிலர் இது அதிக வேலைக்காரர்களை பெறும் ஒரு தந்திரம் என்று கூறினார்கள். அனைத்திலும் நடுவில் நோவா தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். சுத்தி, கயிறு, வெட்டு, பொறுத்து, கீழ்ப்படிதல். மெதுசலா அமைதியா பார்த்துக் கொண்டிருந்தார். மனிதர்கள் எல்லாவிதமான கருவிகள், வேலிகள், ஆயுதங்கள் உருவாக்குவதை அவர் ஏற்கனவே பார்த்துவிட்டார். ஆனா வானத்துக்கே பதில் சொல்லும் ஒருவரின் உறுதியுடன் யாரும் கட்டியதை அவர் ஒருபோதும் பார்த்ததில்லை, கேலி செய்தாலும் கூட. காலப்போக்கில் அது துன்புறுத்தலாக மாறியதே. சிலர் வேலைக்கு இடையூறு செய்ய ஆரம்பித்தார்கள். அவர்கள் கருவிகளை திருடினார்கள், கயர்களை அவிழ்த்தார்கள், மரக்கட்டைகளை கீழே தள்ளினார்கள். நோவா எல்லாவற்றையும் திரட்டி மீண்டும் ஆரம்பிச்சார். அது சோம்பல் அல்ல, அது விடாமுயற்சி.

குழு வந்தது. ஒருவரை ஒருவர் தள்ளிக்கொண்டு கட்டமைப்பில் சிறிய கற்களை எறிந்தார்கள். அவர்களில் ஒருவர், நோவா, அந்த நீர் வந்தால் என்னை கூப்பிடு என்று கூச்சலிட்டார். நான் நீச்சல் போடுன. மற்றவர்கள் சிரித்தார்கள். நோவா அசையாமல் நின்று அவர்களை பிழைத்தாள். ஒரு கணம் அவரது அமைதி எந்த உரையையும் விட கனமா இருந்தது. அதனால் அவர் வெறும் நான் பிறகு கூப்பிட முடியாது என்றார். சிரிப்பு குறைஞ்சது, ஆனா அது வருத்தமாக மாறவில்லை, அது எரிச்சலாக மாறியது. ஆண்கள்ல ஒருவர் தரையில துப்பிவிட்டு சென்றான். படகு பெரிதாகிய போது ஒரு விசித்திரமான விஷயம் நடக்க ஆரம்பிச்சது. சிலர் முன்னால் கேலி செய்தவர்கள் மரியாதையால் அல்ல, ஆனால் ஒரு விதமான சங்கடத்தால் அந்த வழியாக செல்ல தவிர்க்க ஆரம்பித்தார்கள். நோவாவும் மாறினார். அவர் மேலும் தெளிவாக குறைவாக பேசினார், குறைவாக தூங்கினார். அவரிலிருந்து சோர்வு உடலிலிருந்து வந்ததல்ல, ஆனால் முழு உலகத்தின் முன்பாக தனியாக கீழ்ப்படியும் பாரத்திலிருந்து வந்தது. அவரது குடும்பம் உதவினர், ஆனா ஆன்மீக தனிமை அவருடையது. இருந்தாலும் அவர் தொடர்ந்து சென்றார். மெதுசலா தனது நீண்ட ஆயுள சிறிய போர்களுக்கும் பெரும் பெருமைக்கும் ஆட்கள் இறந்ததை பார்த்திருந்தார். இப்போது ஒரு ஆள் ஒரு கட்டளைக்காக வாழ்ந்தார். இது எந்த நீண்ட ஆயுளையும் விட அரிதானது. படகு உலகிற்கு எதிர்மறையானது. உலக ஆதிக்க செலுத்த கட்டமைக்கப்பட்ட போது நோவா தீமையின் ஆதிக்கத்திலிருந்து தப்பிக்க கட்டமைத்தார். அப்போது அந்த ஒளிகள் வந்தன. வானிலிருந்து வரும் ஒளிகள் அல்ல, பூமியிலிருந்து வரும் ஒளிகள். முன்பு வீடுகளுக்கு அருகே வராத விலங்குகளின் ஒளிகள். காற்றில் மெதுவான காலடி சப்பன. மாலை நேரத்தில் இறக்கைகள் அசையும் சப்பம். தூரத்தில் கஜினக. முதல்ல யாரும் புரிந்து கொள்ளவில்லை. அது ஒரு தற்செயலாக நடந்ததுன்னு நினைத்தார்கள். அது மிகைப்படுத்தப்பட்டதாக நினைத்தார்கள். ஆனா அந்த அறிகுறிகள் மீண்டும் மீண்டும் நிகழ்ந்து கொண்டே இருந்தன. மெதுசேலா முதலில் கவனித்தவர்களில் ஒருவராக இருந்தார். மனிதர்கள் கட்டளையிட முடியாத ஒரு ஒழுங்கினால் படைப்பு இயக்கப்பட்டது. உலகம் முழுவதும் கடவுள் மட்டுமே அறிந்த ஒரு நிகழ்வுக்காக ஒத்திசைவாக இருந்தது. ஒரு பிற்பகல்ல அவர் கல்மலைக்கு ஏறி ஹொரைசனை நோக்கி பார்த்தார். வீடுகளிலிருந்து புகை எழுந்தது. மக்கள் வாழ்ந்தார்கள், சிரித்தார்கள், பரிமாறிக்கொண்டார்கள். நேரம் முடிவில்லாதது போல. அவர் உள்ளுக்குள் ஒரு ஆழமான இறுக்கத்தை உணர்ந்தார். யாரோ ஒருவர் தன்னறியாம ஒரு பாறை ஓரத்துக்கு நடக்கும் போது பார்க்கும் உணர்வை போல. அவர் கீழே இறங்கும் போது பப்ளின் அருகே சென்றார். அங்கு நோயா அமைதியாக வேலை செய்து கொண்டிருந்தார். ஒரு பால் அவரது முகம் கடினமாக இருந்தது. மெதுசேலா அருகில் சென்றார். நீண்ட நாட்களுக்கு பிறகு முதன் முறையாக பேசினார். யாரும் புரிந்து கொள்ள முடியாத ஒன்றை ஒப்புக்கொள்வது போல. இத பார்க்க நான் மிகவும் நீண்ட நாட்கள் வாழ்ந்து விட்டேன், ஆனாலும் இது சிறிதாகவே தோன்றுகிறது. நோயா நின்று அவரை பார்த்து பதிலளித்தார். நேரம் எப்போதும் போதுமானதாக தோன்றும், அது முடிவடையும் நாள் வரை. மாலை நேரத்தில் வானம் ஒரு விசித்திரமான நிறமாக மாறியது, எரிந்த வெண்கலத்தை போல. காற்று நிலத்துடன் பொருந்தாத ஈரமான வாசனையை கொண்டு வந்தது. தொலைவில் இடியொலி கேட்டது. அது நாடகமாடும் மிரட்டலாக அல்ல, மெதுவாக மூடப்படும் கதவு போல். பப்பல் கிட்டத்தட்ட தயார் நிலையில் இருந்தது. மற்றும் கேலி இன்னும் உயிருடன் இருந்தாலும் அது மெதுவாக பலவீனமாக ஒலிக்க தொடங்கியது. மக்கள் நம்பியதால் அல்ல, ஆனா காற்றே மாறிக்கொண்டிருந்தது. ஒவ்வொரு இடியிடும் இடைவெளியில் நிலவும் அமைதியில் நோயா வெறும் மரத்தை மட்டும் கட்டவில்லை. கடவுளின் பொறுமைக்கு எல்லை உண்டு என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கும் உலகிற்கு கடைசி வாய்ப்பை கட்டிக்கொண்டிருந்தார். உலகம் அதன் வீழ்ச்சியை காண நிற்கவில்லை. கால ஒரு தடையற்ற சடங்கு போல அது தொடர்ந்து வாழ்ந்தது. விருந்துகள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன. ஒப்பந்தங்கள் இன்னும் நடந்து கொண்டிருந்தன. சிறிய காரணங்களுக்காக சண்டைகள் இன்னும் விடுத்துக் கொண்டிருந்தன. ஆனால் பேழ வெறும் ஒரு அமைப்பு அல்ல, அது ஒரு இருப்பு.

புறக்கணிக்க முடியாத அளவுக்கு உயரமானது, மறக்க முடியாத அளவுக்கு அமைதியானது. அப்படியிருந்தும் பெரும்பாலானோர் அது வெறும் மரம் என்று பாசாங்கு செய்யவே விரும்பினர். நோமா காயமடைந்த கழிகளா இறுதி வேலைகளை முடித்தார். பேழையின் மேற்பரப்புல வேலை செய்த தடங்கள் புண்கள் போல இருந்தன. ஒவ்வொரு இணைப்பும் மிக துல்லியமா செய்யப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பிரிவும் ஒரு காரணத்துக்காகவே இருந்தது. கதவு உறுதியானதாகவும் வெறும் நுழைவாயிலாக இருக்க அதிகமாகவும் இருந்தது. அது இரண்டு இடங்களுக்கு இடையே ஒரு கோடு போல இருந்தது. அந்த நாட்கள்ல காற்று வேறுபட்ட விதத்துல வந்தது. சில நேரங்கள்ல அது ஈரமா மழை வரும் வாக்குறுதி போல வீசியது. சில நேரங்கள்ல அது உலர்ந்தும் சூடாகவும் இன்னும் சாதாரணமா இருக்க முயற்சிக்கும் உலகின் கடைசி மூச்சு போல வீசியது. சில இரவுகள்ல வானம் கீழே வந்தது போல தோன்றியது. சில அதிகால நேரங்கள்ல அமைதித்த மூச்சை பிடிச்சு கொண்டது போல இருந்தது. பிறகு அவர்கள் வர ஆரம்பித்தார்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் அல்ல, கண்கவர் நிகழ்வாகவும் அல்ல, ஆனா தவிர்க்க முடியாத விதத்துல. விலங்குகள் பாதைகள்ல தோன்றின, வயல்களை கடந்தன, புரியாம பார்த்து கொண்டிருந்த மனிதர்களை கடந்து சென்றன. சில விலங்குகள் சிறியதும் வேகமானதும், சில பெரியதும் மெதுவானதும். சில ஜோடிகள் ஒன்றாக நடந்து வந்தார்கள். அது உள்ளுணர்வில் இருந்து அல்ல, ஆனால் ஒரு கட்டளையில் இருந்து வந்த அழைப்பு போல. மக்கள் முதல்ல ஆர்வத்தா பின்னர் கவலையா கூடினாங்க. சிலர் சிரித்தார்கள். இப்போது நோவா விலங்குகளின் மெய்ப்பனாகிவிட்டார் என்று கூறினார்கள். மற்றவர்கள் அமைதியாக இருந்தார்கள். ஏனெனில் அதற்கு மனிதர்களால் விளக்கம் அளிக்க முடியாத ஒன்று அது. மெதுசலா ஒரு மந்தைய தூளில் தடுமாறாம நேராக பாறைக்கு செல்லும் போது பார்த்தார். அன்று முதியவரின் பார்வை உறுதியா இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பிறகு அவர் உணராத ஒன்றை உணர்ந்தார். தூய பயம், இறப்பின் பயம் அல்ல, கடமுளின் பயம். அது காணாத தொடுதல காணக்கூடியதா பாக்குற மாதிரி இருந்தது. லாமைக்கு ஏற்கனவே பலவீனமாயிருட்டார். வயது இறுதியில அவரை எட்டி விட்டது. அவர் தொலைவில் இருந்து பார்த்துக் கொண்டிருந்தார். வெளிப்படையாக கேட்க துணியாத ஒரு கேள்விய உள்ளுக்குள் மென்று கொண்டிருந்தார். இது உண்மை என்றால் என்ன ஆகும்? ஏனோ கூட நெருக்கமாக வாழ்ந்ததா கடவுள் ஒரு வதந்தி அல்ல என்பதை அவர் அறிவார். ஆனா பயத்திலிருந்து போதுமான தூரத்தில் வாழ்ந்ததா உலகத்தின் சத்தத்துக்கு பழகிவிட்டார். இப்போது அந்த சத்தம் மங்கிக் கொண்டிருந்தது. நோவா தனது குடும்பத்தை சேர்க்கா. அந்த தருணத்துல எந்த மனித மரியாதையும் இல்ல. அது எளிமையாகவும் காய்ந்ததாகவும் இருந்தது. வார்த்தைகள் போதாது, நரந்தடைகள் தான் முக்கியம்னு தோன்றியது. உள்ளே வாருன. மனைவி அவரை கண்ணீர் நிறைந்த கண்களுடன் பார்த்தார். அது வெறும் பயத்தால் மட்டுமல்ல, பாரத்தாலும் கூட. உள்ளே செல்லும் என்பது பழக்கப்பட்ட அனைத்தையும் விட்டு விலக வேண்டும் என்பதை குறிக்கும். அண்டைவர்கள், பாதைகள், இயற்கை காட்சிகள் நினைவரு. மேலும் உலகம் திரும்ப முடியாததாகிவிட்டதையும் ஒப்புக்கொள்வதையும் அர்த்தம் கொண்டது. நோவாவின் மகன்களும் அவர்களது மனைவிகளும் அமைதியாக உள்ளே சென்றார்கள். அவர்களின் முகங்கள்ல எந்த வெற்றி உணர்வும் இல்லை. அங்கு கடமை மட்டுமே இருந்தது. திரும்பி வர முடியாது என்று தெரிந்தும் ஒரு கதவை கடந்து செல்லும் போல் அது இருந்தது. வெளியில் மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். சிலர் இன்னும் கேலி செய்தார்கள். ஆனா அது மிகவும் பலவீனமான கேலி, தங்களையே நம்பாத ஒருவரின் சிரிப்பை போல. மற்றவர்கள் அசையாம பேசாம நின்றார்கள். மேலும் சிலர் அருகில் வர விரும்பினார்கள். ஆனா தங்களது வாழ்க்கையை விட்டுவிடும் தைரியம் அவர்களுக்கு இல்ல. அழகு நிரம்பு தொடங்கியது. விலங்குகள், உணவு, பயன்பாட்டு பொருட்கள், அந்த ஒழுங்கு விசித்திரமா இருந்தாலும் அதுதான் ஒழுங்கு. தேவன் அழிப்பதற்கு முன் குழப்பத்தை ஒழுங்குபடுத்துவது போல. மெதுசேலா அந்த கட்டமைப்பை நோக்கி நடந்தார். பின்னர் நின்றார். காற்று அவரது ஆடையை அசைத்தது. அவர் கதவை பார்த்து அந்த தருணத்தின் முக்கியத்துவம் தன் நூற்றாண்டுகளை கடந்துவிட்டதாக உணர்ந்தார். அவரது நீண்ட வாழ்நாள் முழுவதும் அது மனித பெருமைக்காக அல்லாம அந்த இடத்தை நோக்கி செல்லும் ஒரு பாதையாகவே இருந்தது. ஒரு எல்லை வர பொறுமையின் கடைசி கோடு.
அவர் உள்ளே செல்லவில்லை. உலகின் வரலாறு அவருடைய உள்ளே சென்ற அடிகளை பதிவு செய்யவில்லை. உலகம் அவர் 990 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்பதையே மட்டும் பதிவு செய்கிறது. ஆனா அந்த தருணத்துல அவர் ஒரு எண்ணிக்கையை விட அதிகமா இருந்தார். அவர் அந்த காலத்தின் சின்னமாகவே இருந்தார். அது உண்மை. மெதுசேலா படக பார்த்தா பிறகு கிராமத்தின் எல்லைக்கோட்டை கவனிக்கார். அங்கே வாழ்க்கை தொடர்ந்தது. புகை எழுந்தது, குரல்கள் வாதாடின, குழந்தைகள் ஓடின. அதுவே இதை இன்னும் அதிகமாக பயங்கரமாக்கியது. உலகம் விரைவில் தொடர் செய்யப்பட இருக்கிறது. ஆனாலும் அது அமைதியாகவே தெரிந்தது. நோவா உள்ளேதான் இருந்தார். கதவும் இன்னும் சிறிது நேரம் திறந்தே இருந்தது. வானம் இன்னும் ஒரு கடைசி வாய்ப்பை வழங்கும் போல். நாட்கள் ஒரு நீட்டப்பட்ட நூலா கடந்து சென்றன. 1, 2, 3 படகு அசையாமல் நின்றது. மக்கள் பார்த்து பார்த்து சோண்டனர். சிலர் தங்கள் வழக்கமான வேலைகளுக்கு திரும்பினர். சிலர் தூங்கிக் கொண்டிருந்தனர். இது அவர்களின் கடைசி தூக்கமாய் இருக்கலாம் என்று கனவிலும் நினைக்கவில்லை. பின்னர் 7வது நாள்ல ஏதோ ஒண்ணு மாறியது. காற்று கனமாஜியது. முன்பு போல இல்ல, உண்மையில மிகவும் கனமா இருந்தது. வான விழப்போகும் மாதிரி மேகங்கள் தோன்றின. அவை கலங்கி விடவில்லை. அவை ஒன்று சேர்ந்து தடிமனாகி இருண்டன. காற்று பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. அது பூமியின் உள்ளார்ந்த பகுதிகளில் இருந்து வந்தது போல ஆழமாக இருந்தது. ஆண்கள் மேலே பார்த்தார். சிலர் சிரிச்சிலர் நிம்மதி அணிதல. ஆனா அந்த நிம்மதி அதிக நேரம் நீடிக்கவில்லை. ஏனெனில் அந்த மேகம் சாதாரணமா தெரியவில்லை. அது உயிருடன் இருப்பது போலவும் உறுதியுடன் இருப்பது போலவும் தெரிந்தது. மெதுசேலா கடைசிய கல்மலைக்கு ஏறினார். அவரது அடிகள் மெதுவாக இருந்தாலும் உறுதியாக இருந்தன. அவர் கீழே பார்த்து பெட்டகத்தை ஒரு பெரிய நிழலாக கண்டார். மக்களை கலக்கமடைந்த எறும்புகள் போலவும் வானத்தை உடைந்து விழும் கூரையாகவும் பார்த்தார். ஒரு கள்ள தொடி கேட்க முடியாத அளவுக்கு மெதுவா அவர் கிசுகிசுத்தார். கடவுள் தாமதித்த அனைத்தும் இப்போது வந்துவிட்டது. தொலைவில் இடியொலி எச்சரிக்கையாக அல்ல, ஆனால் ஒரு தொடக்கமாக எழுந்தது. பழமையான உலகம் அறியாமலேயே அதன் கடைசி சாதாரண நிமிடத்திற்குள் நுழைந்தது. அந்த நாள் நிறமில்லாமல் விடிந்தது. வானம் தெளிவாக இல்லை. இரவு கருப்பிலிருந்து ஒரு தடித்த சாம்பல் நிறமாக படைப்புல சாம்பல் சிதறியது போல் அதன் நிறம் மட்டும் மாறியது. மேகங்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டிருந்தன. கீழே கனமாக, அவசரமின்றி, இரக்கமின்றி காற்று ஈரமாகவும் குளிராகவும் வீசியது. அந்த வறண்ட நிலத்திற்கு உரியதல்லாத ஒரு பழமையான நீரின் வாசனையை கொண்டு வந்தது. உலகம் மூழ்குவதற்கு முன் மூச்சை இழுத்துக் கொண்டது போல இருந்தது. பேரோட்டம் அசையாம இருந்தது. ஆனா இப்போது அது வேறுபட்டதாக தோன்றியது. அது மாறியதால் அல்ல, அதை சுற்றியுள்ள காற்று மாறியதா. இப்போது அது வெறும் மரம் அங்க. அது ஒரு எல்லையாக இருந்தது. அது ஒரே அளவில் தீர்ப்பும் இரக்கமும் ஆனது. வெளியில மக்கள் இன்னும் வாழ முயற்சித்துக் கொண்டிருந்தனர். சிலர் பட்டாசு வெடித்தனர். மற்றவர்கள் விலைகளை விவாதித்தனர். மற்றவர்கள் மீண்டும் ஒரு முறை நோவாவை கிண்டல் செய்ய சேர்ந்து நகைத்தன. அந்த நகைச்சுவை வானத்தை அதன் செயலை நிறுத்த வைக்கும் என்று நினைத்தது போல. ஆனா அந்த நகைச்சுவையும் தளர்ந்தது. மனித குரல் கூட அந்த கனமான சூழல்ல பலவீனமாவே கேட்டது. அப்போது இந்த சத்தம் வந்தது. அது மெதுவாக விழும் துளிகளின் இனிய சத்தம் அல்ல. அது பூமி உள்ளிருந்து பிளந்தது போல ஒரு ஆழமான இடிமுழக்கம். தூரத்திலிருந்து எழும் அதிகரிக்கும் பூமிக்கடியில் ஓங்கும் ஒரு கர்ஜன என் காலடியில நிலத்தை ஆதரவைத்தது. மக்கள் நின்று ஒருவரை ஒருவர் பார்க்கிற. சிலர் இது சாதாரணம் என்று நடிக்க முயன்றனர். ஆனா யாரும் வெற்றி பெறவில்லை. மேல இடி என்று பெரும் சத்தத்தில் இடிமுழக்கம் எழுந்தது. காற்றே உடைஞ்சது போல இருந்தது. ஒரு மின்னல் வானில் விரைந்து ஒரு கணம் உலகத்தை வெள்ள மட்டும் கடுமையான ஒளியில் ஒளிரச் செய்தது. வீடுகள், முகங்கள், பெட்டகம், காலியான கைகள், குழப்பமான கண்கள். அதற்கு பிறகு தண்ணீர் ஆரம்பித்தது. முதல்ல மழை,
தடித்தது, குளிர்ந்தது, கனமானது, வானம் திரவ கற்களை ஊற்று மாதிரி. சில வினாடிகள்ல தரை சேற்றாக மாறியது. சில நிமிடங்கள்ல பாதைகள் சிறிய நதிகளா மாறின. கிராமம் ஒட்டுமொத்தமா அடைக்கலம் தேடி ஓடியது. ஆனால் மழை விரைவில் நிற்க போவதில்லை. அவளுக்கு ஒரு நோக்கம் இருந்தது. அதோடு யாரும் எதிர்பாராதது அவ கொண்டு வந்தா. கீழிருந்து நீர் மேல எழுந்தது. தர கரகரப்பா ஒலித்தது. கிணறுகள் நிரம்பி வழிந்தன, பிளவுகள் திறந்தன. நூற்றாண்டுகளாக இரத்தம், வியர்வை, வன்முறையை உறிஞ்சி அந்த நிலம் இப்போது தீர்ப்பாக தண்ணீரை திருப்பி கொடுத்தது. முழு உலகமே செதறி விழும் மாதிரி இருந்தது. கத்தல்கள் எழுந்தன. அவை போர்க்குரல்கள் அல்ல, ஆனால் ஆச்சரிய குரல்கள். அதற்கு பிறகு பயத்தின் அலறல்கள் கேட்டன. நோவாவை கேலி செய்தவர்கள் எல்லோரும் பெட்டிக்குள் ஓடினார்கள். அவர்கள் ஓடினார்கள், வழுக்கி தடுமாறி, கண்கள் பெரிதாக. ஒரு நாள் சிரித்த அந்த மனிதன் இப்போது நீச்சல் போடுவேன் என்று சொன்னவன் இப்போது கைகளில் இரத்தம் ஒழுக மரத்தில் தட்டினான். நோவா தர தர மற்றவர்களும் சேர்ந்தனர். வேண்டிக் கொண்டு வாக்குறுதி அளித்தனர். தேவனை ஒரு வதந்தி என்று சொன்ன அதே வாய் இப்போது வானத்துடன் பழகர் முயன்றது. ஆனா கதவு அசையவில்லை. உள்ளே நோவா கேட்ட. அந்த தட்டம் சத்தம் இதயத்துல சுத்தியலால் அடிப்பது போல இருந்தது. அவர் தனது கையும் இறுக்கிக் கொண்டார். அவரது குடும்பம் அமைதியாக அவரை சுற்றி நின்று ஒலி இல்லாமல் அழுதனர். அவர்கள் கொண்டாடவில்லை, வெற்றி எதுவும் இல்ல. ஒரு பாரம் இருந்தது, வலி இருந்தது. ரட்சிப்பு என்பது ஒரு கொண்டாட்டம் அல்ல, அது ஒரு தீர்ப்புக்குள் உள்ள ஒரு புகழினம். பிறகு மனித கைகள் இல்லாமல் அந்த தருணம் முடிந்தது. கதவு பூட்டப்பட்டது. வெளி உலகம் வெளியேதான் இருந்தது. தண்ணீர் உயங்குது. அது வீதிகளை ஏறி வீடுகளை ஊடுருவி மரப்பொருட்களை கிழிச்சு மண் சுவர்களை இடிச்சது. அந்த ஓட்டம் சாதாரண பொருட்களை ஒண்ணுமில்லாதது போல இழுத்து சென்றது. மட்பாண்டங்கள், துணிகள், கருவிகள், பொம்மைகள், பண்டைய உலகின் முழு வாழ்க்கையும் மிதக்கும் சிதைவாக மாறியது. மக்கள் கூரைகள், மரங்கள், உயரமான கற்கள் மீது ஏற முயன்றார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் பிடித்து வைத்துக் கொள்ள முயன்றார்கள். ஆனால் தண்ணீரின் சக்தி அவர்களை பிடிச்சுவிட்டது. மழை நின்றதே இல்ல, அது வேகமாகியதா தோன்றியது. வானம் இரக்கம் இல்லாம பொழிஞ்சது, பூமி கருணை இல்லாம திரும்பியது. கற்கள் மலையில மெதுசலா நின்ற காற்று அவர் பள்ளியது. மழை அவருடைய முகத்துல சவுக்கடி போல் பட்டது. கிராமம் விழுங்கப்படுவதை அவர் பார்த்தார். வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஒன்று உணர்ந்தார். அது வெறும் சோகம் மட்டும் அல்ல, அது புரிதல். தேவனுடன் நடந்த தந்தையை அவர் நினைக்கார். அமைதியை நிமித்தார், குறியிட்ட கற்களை நினைச்ச. அவரது வாழ்க்கை எப்போதும் ஒரு இடைவேளை என்பதை உணர்ந்த. 99 ஆண்டுகளாக ஒரு இடைவேளை. மனிதர்கள் மனம் திரும்புவதற்காக வழங்கப்பட்ட காலம். சாத்தியம் இல்லாத அளவுக்கு நீட்டிக்கப்பட்ட காலம். உரிமைய பலவீனம் என்று சொல்லி பலர் வீணாக்கிய காலம். தண்ணீர் ஏற்கனவே மலையடிவாரத்தை தொட ஆரம்பிச்சது. மெதுசலா ஒரு கணம் கண்களை மூடினார். அவரது கடைசி வார்த்தைகளும் அவர் விழுந்ததையும் பற்றிய எந்த பதிவும் இல்லை. ஆவணம் அவர் ஒரு எண் போல எளிமையா குறிப்பிடுகிறது. அந்த எளிமை கொடூரமானது. அவர் வாழ்ந்தார், இழந்தார். ஆனால் திரைப்படம் கூறப்படாததை உருவாக்காம அந்த சின்னத்தை புரிஞ்சுகிறது. அவருக்கு இறுதியா ஒரு உரை தேவை. நீதிமன்றத்தின் முன் அவர் அமைதியாயிருப்பதே செய்தி. தொலைவில் பெட்டகம் நகர தொடங்கியது. எளிதாக மிதந்து அது தரையிலிருந்து எழுந்தது. அது வேறொரு உயிரினம் போலவே ஆணைய கரைத்தது. உலகம் முழுவதும் மூழ்கிக் கொண்டிருக்க அது நீருக்கு மேல் எழுந்தது. நாட்கள் சூரியன் இல்லாம கடந்தன. தண்ணீர் வயல்களை மூடியது, பாதைகளை மூடியது, மலைகளை மூடியது, நினைவுகளை மூடியது, பெருமையை மூடியது, பெயர்களை மூடியது. முன்பு தொலைவில் இருந்த ஆகாயம் இப்போது ஒருவரது மூச்சு போல நெருக்கமா தோன்றியது.
கடவுள் மாறிவிட்டார் என்பதற்காக அல்ல, மனிதன் தன்னை திசை திருப்பிக் கொண்டிருந்த அனைத்தையும் இழந்துவிட்டதா? பெட்டகம் புயல கடந்து சென்றது. உள்ளே அமைதி, மூச்சு, உயிர் பாதுகாக்கப்பட்டது. அழுக்குக்குள் இழுத்துச் செல்லப்பட்ட படைப்பு இப்போது மரமும் நம்பிக்கையும் காக்கப்பட்டது. பழைய உலகம் நீர்ல மறைந்த போதும் ஒரு உண்மை வெள்ளத்துக்கு மேல இறுதி ஒலியாக தங்கியது. கடவுள் பலவீனமடைந்ததால் தாமதிக்கவில்லை. அவர் தாமதித்ததே அவர் பொறுமையுடன் இருந்ததார். 1969 ஆண்டுகள் வாழ்ந்த மெதுசலா ஒரு மனித சாதனை மட்டும் இல்ல, வானம் காத்திருந்தது என்பதற்கான உயிருள்ள சான்று அவர்தான். அந்த வெள்ளமே இறுதி சான்று. வானம் முடிவு செய்தா அதை நிறைவேற்றும். அந்த நீர் தொடர்ந்தது. பழைய உலகத்தின் காலம் முடிந்தது. பாராட்டும் இல்ல, விளக்கமும் இல்ல, முழுமையான அமைதியோடு முடிந்தது. அந்த அமைதிக்கு மேலாக மிதக்கும் பெட்டகம் வார்த்தைகள் இல்லாம சொன்னது, கடவுள் இன்னும் புதிதாக தொடங்க முடியும் என்று.

Jeroen Sabo. ஆண்டவரை கர்த்தர் நாம் கொடுத்திருக்கின்ற இந்த புதிய மாதத்திற்காக நன்றி சொல்லி ஆண்டவராகிய தேவன் இந்த புதிய நாளை நமக்கு ஆசீர்வாதமாக அமைத்துக் கொடுக்கும்படியாகவும், சென்ற மாதங்கள் முழுதும் நம்மோடு கூட இருந்த தேவன் நம்மை வழிநடத்தி பாதுகாத்து வந்த அனைத்து விதங்கள் நினைத்து நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லி இந்த கூட்டத்தை ஆரம்பிக்கலாமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற அன்பின் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். இரக்கமும் அன்பும் தயவும் நிறைந்தவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். கொடுத்த தர்மியான இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி ஆண்டவரே. அப்ப கடந்த பண மாதங்கள் முழுதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்து பராமரித்து வந்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய மாதத்தை எங்கள் கிருபையாய் கொடுத்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துறோம். இயேசுவின் ரத்தம் எங்களை பரிசுத்தமாக்குவதாக. எழுந்தருளும் ராஜா, இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற எல்லாம் பொல்லாத அந்தகார வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒழிய வீட்டுக்குள் புகுந்து உன் உடமையெல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொன்னேன். இந்த கூட்டங்களுக்கு உரமாக எலும்புற எல்லாம் பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதான தேவன் சீக்கிரமே சாத்தானே உங்கள் கால்களுக்கு நசுக்கி போடுவார் என்று சொன்னீங்களே. இந்த கூட்டல் குரதமா எலும்பர் எல்லா அந்தகார ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். உங்க பிரசன்னம், உங்க மகிமை, உங்க கிருபை இயேசுவின் நாமத்தில் கடந்து வருவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உங்க ஆளுகைகளை மூடுவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பாட போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், தியான வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் தயவு கூர்ந்து ஆசீர்வதியும். அப்பா உங்க மகிமை வெளிப்பட்டுட்டோம் ராஜா. வந்திருக்க அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாட போகும் பாடல்கள், ஏறுக போகும் மன்றாற்றுகள், அப்பா தியானிக்கிற வேத வசனங்கள் அனைத்தையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த இடத்தை சுற்றி அக்னி முதலாய் நடத்துங்க. வேலையடைங்கப்பா உங்க ரத்தத்தினால, உங்க நாமத்தினால, தேவத்துவதனால அக்னினால வேலையடைத்து கத்தர் காப்பீராக. இசைகிற வாசிக்கிற பிள்ளைகளை பொறுப்பிடுங்க. மின்சாரத்தை ஆசீர்வதிங்க, இன்டர்நெட் ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு பொறுப்பில் இருக்க அந்த பிள்ளைகளையும் கத்தர் மறைத்து மகிமைப்படுவீராக. எங்களை தாழ்த்து ஒப்பு கொடுக்கிறோம், பலப்படுத்தும், துதி கண்ண மகிமுக செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை விடுகிறோம் பிதாவே. கரலாம் சேர்ந்து பண்ணலாமா? உன்னதமானோர்

கர்த்தர் நம்மை நான்கு மாதங்கள் கண்மணி போல பாதுகாத்து இந்த புதிய மாதத்துக்குள் பிரவேசிக்கும் நல்ல சுலாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். ஆகவே எல்லாரும் இணைந்து அல்லேலூயா கர்த்தரையே ஏகமாய் துதியுங்கள் என்ற பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?

ஹல்லேலூயா. 1000 வருஷம் கர்த்தர் இந்த பூமியை ஆட்சி செய்ய போகிறார். அந்த ஆட்சியில நீங்களும் நானும் இருக்கணும். ஆமென். அந்த ஆட்சியில் நாமும் பங்கு பெறணும். இந்த மகிமையான ஆட்சியில ஆண்டவர் எனக்கும் ஒரு பங்கு கொடுங்கப்பா என்று சொல்லி அதற்காக நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லாமா? இன்னொரு பாடலை பாடி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். எருமையா புஸ்தகம் 31 அதிகாரம் 14வது வசனம்.

எரேமியா 31:14. ஆசாயருடைய ஆத்துமாவை கொழுமையானவையினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினாலே என்ன செய்வாங்களா, திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நமக்கு நன்மையே தருகிறார். இந்த புதிய மாதத்திலும் இந்த வாக்குத்தத்தை வைத்து ஜெபிங்க, ஆண்டவரே நன்மையினாலே நிரப்புங்கப்பா, எங்க வாழ்க்கை நன்மையினால் நிரம்பி இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு நன்மையை தாங்க என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்ப்போம். தேவன் எல்லாவித நன்மையும் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். எல்லாம் சேர்ந்து பண்ணலாமா? நம் வாழ்வை நன்மையாலே நிறைத்திடுவார், இயேசு துணை நடப்பார்.

நாம் எழுந்து நின்று இந்த புதிய மாதத்தை கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணம் செய்து பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க சொல்லி அர்ப்பணிக்கலாமா? அர்ப்பணிங்க ஆண்டவரே, என் பொறுப்பை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, என் வாழ்க்கை அவனை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை முழு பொறுப்படுத்தி நடத்துங்க சொல்லி அர்ப்பணிக்கலாமா? ஹல்லேலூயா! எல்லாம் கேட்போம்ப்பா, என்னை முழுமையாய் பொறுப்பிடுங்கப்பா, என்னை ஆட்கொள்ளுங்க அவியானவரே, ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க, கர்த்தருடைய கரத்துல நம்ம முழுமையா ஒப்பு கொடுத்துருங்கப்பா, பொறுப்பிடுங்கப்பா, என்னை நடத்துங்க ஆண்டவரே, நீங்க தான் நடத்தணும், நீங்க தான் என் முழு பொறுப்பு எடுக்கணும், என் வாழ்க்கை உங்களுடைய கரத்துல இருக்கிறது ஆண்டவரே. சங்கீதக்காரன் சொன்னார், ஆண்டவரே இது காலங்கள் எல்லாம் உங்க கரத்துல இருக்கிறது அப்பா, நீர் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே என்று சொல்லி தன் வாழ்க்கையை சங்கீதக்காரன் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்தார். அவர் வாழ்க்கையில தேவன் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்ய விரும்புகிறார். அர்ப்பணிக்கலாமா? அப்பா என் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை அப்பா, எனக்குள்ள வாங்கப்பா, கூப்பிடுங்க கூப்பிடுங்க. தேங்க்யூ லார்ட், நன்றி நன்றி நன்றி நன்றி ஆவியானவரே, இன்னும் முழுமையாக நீங்க பொறுப்படுத்த நடத்தும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா எல்லாரும்? நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, தேங்க்யூப்பா.

இந்த மே தினம் தொழிலாளர்கள் தினம். பரலோகத்தில் ஒரு எஜமான் இருக்கிறார் பிரியமானவர். இந்த உலகத்தில் நாம் ஒவ்வொருவர் வேலை செய்கிற இடத்துல ஒரு எஜமான் இருந்தாலும் நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான் பரலோகத்தின் எஜமான். அல்லேலூயா. இந்த மே தினம் தொழிலாளர்கள் தினம். நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எஜமான் இருக்கிறார். அந்த எஜமான்ட்ட தான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், எஜமானே என் இயேசு ராஜனே. அல்லேலூயா. அவன் சித்தம் செய்ய எனக்கு கிருபை கொடுங்க. அந்த எஜமான்ட்ட பேசுங்க. நம்ம எல்லாம் வேலைக்காரர்கள், நம்ம எல்லாம் தொழிலாளர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒரு காரியம் செய்து கொண்டிருக்கிறோம். வியாபாரம் செய்யலாம், தொழில் செய்யலாம், வேலை செய்யலாம், ஊழியம் செய்யலாம். நமக்கு எஜமான் மேல இருக்கிறார். அல்லேலூயா. அந்த எஜமான பார்த்து சொல்லாமா,

மே தினத்தன்று எல்லாம் கரங்களை உயர்த்தி அர்ப்பணிக்கலாமா? அப்பா, என் கையில கொடுத்த பொறுப்பு, என் கையில கொடுத்த வேலை, என் கையில கொடுத்த ஊழியம், என் கையில கொடுத்த தொழில், எல்லாவற்றிலும் உண்மையாயிருக்கேன், அர்ப்பணிக்கிறேன். ஏன்னா நம்ம எஜமான் பரலோகத்திலிருந்து நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது நம்முடைய எஜமான் பரலோகத்தில் இருக்கிறார். ராஜாக்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி. தேங்க்யூ லார்ட். அர்ப்பணிக்கலாமா? என்னை மாற்று ஆண்டவரே, என்னை மாற்று ஆண்டவரே. ஓ, என்னை பரிசுத்தப்படுத்தும் அப்பாவும். சித்தத்தை செய்வதற்கு எனக்கு கிருபை கொடுங்கப்பா. அர்ப்பணிக்கலாமா? அப்பா, என்னை கழுவி பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஒரு ரெண்டு நிமிஷம் எல்லாரும் இந்த மீ தினத்தன்று நம்ம அர்ப்பணம் செய்வோம், இந்த வாழ்க்கை அர்ப்பணம் செய்வோம். தேங்க்யூ மயிலா. நன்றி, நன்றி, நன்றி. ஓ ஜீசஸ், உமக்காக நான் வாழணும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உமக்காக வாழ எனக்கு கிருபை கொடுங்கப்பா. வாய் திறந்து கேட்ப மாதிரி காவோ சாவோ. கல்வி பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே.

உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நேசிக்கிறோமா கர்த்தரை? சிந்திச்சு பாருங்க, அவருக்காக தான் வாழ்கிறோமா? அந்த பக்தன் ராஜபடி பாடியிருக்கிறார், உமக்காகத்தானே வாழ்கிறேன், உம்மைத்தானே நேசிக்கிறேன். நம்ம நேசிக்கிறோமா? அவருக்காக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? யாருக்காக வாழ்றோம்? யாரை நேசிக்கிறோம்? பா, என்னை பரிசுத்தப்படுத்த ஆண்டவரே, உங்க ரத்தத்தினால் உள்ளத்தை கழுவும் ஆண்டவரே. ஜெபிக்கலாமா? உங்க ரத்தின உள்ளத்தை கழுவட்டும். உண்மை நேசிப்பதற்கு எனக்கு உதவி செய்யுங்கப்பா. நான் உண்மையே நேசிக்கணும் ஆண்டவரே, உண்மையே நேசிக்கணும்ப்பா. ஜெபிங்க பார்க்க, எல்லாரும் உண்மையே நான் நேசிக்கணும், உமக்காகவே நான் வாழணும், உண்மையே நேசிக்கணும். எனக்கு அதற்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. உலகத்தை நேசித்து பின்வாங்கி போன ஆண்டவரே, அப்ப உலகத்தின் மக்களை நேசித்து பின்வாங்கி போனேன், இன்றைக்கு உண்மையின ஓடி வந்திருக்கேன். சொல்லுங்க பார்க்கலாம், உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, ஜெபிங்க, எல்லாம் ஜெபிங்க. பா, உண்மை நேசிக்க எனக்கு கற்றுக் கொடுங்கப்பா. கத்திர ஆராதிக்கலாமா?

மலையான சிறிலும் தூக்கி எடுத்த கர்த்தரை கையில தட்டி துதிப்போமா. ரத்தத்தை சிந்தி மீட்டெடுத்த கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. ரூகாபா ஷாகாபா தோராபா ஓரிகாமா தூஷேலி பெராபா. துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க அவியனவரே. ரிகாபோ ஷாகாபா தோராபா லே பெராபா. அலிலூயா அலிலூயா. ரத்தம் சிந்தி மீட்டெடுத்த தேவனே அலிலூயா. வாழ்த்துகிறோமே போற்றுகிறோம் ஐயா. அலிலூயா அலிலூயா. உயிர் கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம் அப்பா. உடல் கொடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். உணவு கொடுத்தவரே ஆராதிக்கிறோம். எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை மீட்டெடுத்தவரையுமே ஆராதிக்கிறோம். கண்மணியாக உண்மையை எங்களை தூக்கி நிறுத்தினவரையுமே ஆராதிக்கிறோம். உமக்கே துதி புகழ் செலுத்துற ஆண்டவரே. கேட்கலாமா? ஒரு புது எண்ணெய் என் மீது ஊற்றம் ஐயா. வாய் திறந்து கேளுங்க. ஒரு புது எண்ணெய் அபிஷேகத்தை எனக்கு தாங்க இப்பொழுது. தாங்கப்பா, என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா, என் மீது வல்லம் இறங்கட்டும்ப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. ரீகாபா தோகாபா அப்பா. இந்த பிள்ளைகள் உம்மிடம் கேட்கிறார்களே, நக்கினை அவர் மீது ஊற்றும் ஐயா, நக்கினை அவர் மீது போடும் ஐயா, நக்கினை இறங்கட்டும் ஐயா, நக்கினை இறங்கட்டும் ஐயா, நக்கினை இறங்கட்டும் ஐயா, பரலோக நக்கினை இறங்கட்டும் ஐயா, இறங்கட்டும் ஐயா. கேளுங்க கேளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க.

0: ಬಿಕ್ಕೆ ಕಿರ್ವೆಚ್ಚೆ ಮಿಡಿಯಕ್ಕೆ ಬಿಕ್ಕ್ರ ಅಲ್ಲಿ ಲೂಯ ರೀ ಕಲಬರಿ ಕಲಬರಿ ಕಲಬರಿ ಕಲಬರಿ ಕಲಬರ ಬಲಬರ ಬಲಬ ಪರಿಸುತ್ತ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ನೆರಪುಂಗ ಅಲ್ಲಿ ಲೂಯ ರೀ ಕಲಬ ರೀ ಕಲಬ ರೀ ಕಲಬ ಶಕಲಬ ರೀ ಕಲಬ ರಕಲಬ ರೀ ಕಲಬ வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தினால் சம்பூர்ண நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க உமை துதிக்க கிருபை செய்ய பலப்படுத்துங்க பரிசுத்தாவின் நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா அக்கில நிரப்புங்க வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க இயேசுவே இயேசுவே வல்லமை வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் அப்பா சிக்கமல சிக்கமல ரீக்கமல ரீக்கமல ரபல கரபல வீக்கபரி ஈக்கபரி வீக்கபரவா உரபலபரி வீரபரபரி சங்கலபரி ஈக்கபரி ஈக்கபர் உரிக்கபரி விரி வீரபலபரி சம்பலபரி வீக்கபரபரபர விரி வீரபரபரவா சிவனுடைய தேவனே இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்கமப்பா இறங்குகாச்சா வல்லமே நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க ஏசப்பா பரிசுத்தவின் அபிஷேக ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் சீச சீச சீச சீச வல்லமை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க சீச சீச சீச சீச மகிமை மூடட்டும் அக்கினி மூடட்டும் பிரச்சனை மூடிக்கொள்ளட்டும் ஆண்டவர் கபரி கபரி கபரி கபரி கபரி கபரி கபா சிக்கபல சிக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரீக்கபல ரபலப ரக்கலப நன்றி
1: ஸ்தோத்திரம் ரீபாலா சாலாதா ராபா ராபா ரா அப்படியே நம்ம ஜெபிக்கலாமா இந்த மே தின தன்று நம்ம எல்லாரும் கத்த நோக்கி பார்த்து ஜெபமா தேசத்திற்காக தொழிலாளர்கள் தினம் இன்றைக்கு எல்லாம் நம்ம ஜெபிக்கலாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்ளமாப்பா இந்த நாளில் கத்தோடைய ஆசீர்வாதம் எங்கள் தேசத்தில் இறங்கணும் எல்லாம் ஜெபிக்கலாமா அக்கா ஜெபத்தில் நடத்துவாங்க நம்ம எல்லாம் இணைந்து அவளோடு சேர்ந்து ஜெபிக்கலாமா
0: ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக விசுவாசிகளுடைய பாதுகாவலுக்காக செய்வோம் எங்கள் பக்கத்தில் அதிகமான பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாக இருக்குது ஊழியர்களுக்கு பாது வேணும் பாதுகாவல் வேணும் விசுவாசிகளுக்கு பாதுகாவல் வேணும் தேவன் தான் நம்மளை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம சேம்பலாமா
2: ஸ்தோத்திரமா அப்பா துதிக்கிறோம் ராஜாங்களை பரலோக பரிசுத்த பிதாவே இந்த அன்புக்காக ஸ்தௌத்தரிக்கிறோம் தகப்பர இந்த அளவற்ற கிருபைக்காக ஸ்தௌத்தரிக்கிறோம் கத்தாவே ஊழியர்களுடைய பாதுகாவலுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பன தேசம் உதவும் முழுவதும் அண்டவரே கத்தாவே எல்லா மாவட்டங்களிலும் மாநிலங்களிலும் அண்டவரே எல்லா தாலுகாங்களிலும் இருக்கிற ஊழியக்காரர்கள் அத்தனை பேருக்கும் நீர் பாதுகாவல தரமடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் அப்பா நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எல்லார் மீதும் ஆண்டவரே காரம் தாங்கட்டும் எந்திட்டும் தப்புத்து சுமந்து பாதுகாத்துங்கப்பா ஆண்டவரே கத்தாவே நீங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துங்கப்பா விசுவாசிகள் எல்லாரையும் பாதுகாத்துங்க தகப்பன எல்லா ஊழியக்காரர்களையும் நீர் பாதுகாத்து நீர் பலப்படுத்தி ஆண்டவரே சிறப்படுத்த முடிக்காய் கெஞ்சி கேட்கிறோம் தகப்பன மனிதர் கைக்கு பிசாத் கைக்கும் ஆண்டவரே எந்த தீமையான கைகளுக்கும் ஆண்டவரே விலக்கி நீர் பாதுகாக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம் கத்தாவே உங்களுடைய காரம் எல்லா தாங்கட்டும் பாதுகாத்துக்கோங்க பலப்படுத்துங்க சிறப்படுத்துங்க நீங்க அப்படி செய்ய போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே ஆமென்
0: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் நீ தொழிலாளி தினமா இருப்பதனால தொழிலாளிகளுக்காக தொழில் அதிபதிகளுக்காக தொழில் செய்யறவங்களுக்காக தொழிலில் வேலை செய்கிறவங்க தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்க எல்லாரையும் தேவன் பாதுகாக்கணும் தேவ கிருவாங்களோடு இருக்கணும் யாருக்கும் இந்த ஆபத்து பத்து வரக்கூடாது எங்கே பார்த்தாலும் வெறுப்பு தீப்பிடி செய்யுது பாருங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த சூழ்நிலாம் நம்ம தேசத்தில் மாறணும் அதுக்காக யாராச்சும் பண்ணலாம்
3: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள பிதாவே, தர்மியான இந்த தொழிலாளர் தினத்தில் எங்க தேசத்தில் இருக்கிற எல்லா தொழிலாளர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. ஆண்டவரே, தொழிலை கொடுக்கிற முதலாளிகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, என்ஜினியர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கான்ட்ராக்டர்களுக்காக ஜெபிக்கிறோம் எசப்பா. வெளி பணி செய்கிற ஆண்டவரே பிதாவே, பிதா ஒவ்வொரு ஆண்டவரே பணியாட்டுகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் கர்த்த நீர் தொடும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் எசப்பா. எவ்வளவோ கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்கப்பா ஆண்டவரே, அவருடைய பிரயாசங்கள் வீணாய் போகக்கூடாது எசப்பா. தகப்பனே, அவருக்கு வர வேண்டிய கூலி சரியா வரணும் எசப்பா ஆண்டவரே. கூலி ஆட்களை ஏமாத்திரக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு எஜமான கர்த்தர் சந்திக்கும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வேலையாட்களும் உண்மையா வேலை செய்யணும்ப்பா தகப்பனே. ஒவ்வொரு வேலையாட்களையும் கர்த்தர் தொடும்படிக்கா ஜெபிக்கிறோம். எவ்வளவு உயரத்துல எல்லாம் வேலை செய்யறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அவங்களுக்கு எந்த ஆபத்துகள் விபத்துகள் நேரிடக்கூடாது எசப்பா. பிசினஸ் பண்றவங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்கா ஜெபிக்கிறோம். நல்ல லாபம் கிடைக்க உதவி செய்யுங்க. பிசினஸ்ல இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க, வேலையில இருக்கிற தடைகள் எல்லாம் மாற்றுங்க. கர்த்தர் உங்கள் பக்கமாய் ஒவ்வொருவரை திருப்பிக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கள்ளத்தராஸ் எந்த பிசினஸ்ல எந்த வேலைகளிலும் ஆண்டவர் இல்லாதபடி உண்மை உத்தமாய் தங்களுடைய வேலைகளை செய்ய கர்த்தர் ஒவ்வொரு ஞானத்தையும் பலத்தையும் கீழ்ப்படுதலையும் பொறுமையும் ஆண்டவரே தரும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்கப்பா. எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு வேலை செய்யறாங்க, அந்த பணத்தெல்லாம் வீணா செலவழிச்சாங்க, வீணா குடிச்சாங்கப்பா. அந்த பணங்கள் வீணாய் போகக்கூடாது ஆண்டவரே. தகப்பனை குடும்பத்துக்கு போய் சேரணும் ஏசப்பா. நீங்க இப்படி செய்ய போகிற தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையா ஜெபிக்கிறோம் எங்கள் தூய பிதாவே.
0: இப்ப எங்க பார்த்தாலும் தீ பற்றி எரியுது, கரண்டில் தீ பற்றி எரியுது, இப்ப கேஸ்ல தீ பற்றி எரியுது. இந்த கேஸ் அடுப்பு தீ பற்றி ரெண்டு மூணு நிறைய கேஸ் அடுப்பு இருந்தால் அங்கே உரசி தீ பற்றிடுது. இந்த தீ பத்தவே கூடாது, நம்ம தேசத்தில் தீ தீனால ஆபத்து வரக்கூடாது, அதுக்காக வச்சேன் போடலாம்.

0: ஆண்டவரே, துதிக்கிறோமாப்பா தகப்பனே. கிருபையா நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, அவ்வாறாபர் இதர் அவர் எப்படிப்பா இயேசுவி, நீங்க இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. ஆம் தகப்பனே, எங்க தேசத்தில் ஆண்டவரே அப்பா எங்கு பார்த்தாலும் ஆண்டவரே தீப்பத்தி எரியுதுப்பா. ஆம் தகப்பனே, தயவா இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. தொழிற்சாலை பற்றி எரியுதுப்பா, வீடுகள் பற்றி எரியுதுப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்கப்பா. நிக்கிற கார் எரியுதுப்பா, ஓட்டும்போது கார் எரியுது, பைக் எரியுது, என்னப்பா தகப்பனே எங்க தேசத்தின் பாவப்பா. தகப்பனே கிருபையா நீ இறங்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எங்க தேசத்தின் ரத்தத்தை அழிக்கும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. தகப்பனே கிருபையா இறங்குங்க. எங்க தேசத்தின் மக்கள் பாவங்களா மன்னித்து ஆண்டவரே அப்பா அந்த அக்னி எரியாதபடி கர்த்தர் பார்த்து எங்க தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறோமாப்பா. எல்லா மக்களையும் ரச்சிங்கப்பா, ரச்சிங்கப்பா. உம்மை நோக்கி கூப்பிட குடிக்கிறபே தரும்படியாய் பார்த்து நோக்கி ஜெபிக்கிறப்பா. அப்படியா நீங்க செய்ய போற கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிகன மகிமையா உமக்கே செலுத்துறோமாப்பா. இயேசு கிறிஸ்து மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே.
1: மாத்தல இந்த குடிக்கிறவங்க எல்லாம் மலம் திரும்பணும். இப்ப சாராய கடையே மூடிட்டாலும் என்ன செய்யறாங்க மக்கள், கள்ளச்சாரா வாங்கி குடிச்சிடறாங்க. கடை மூடினாலும் கள்ளச்சாரா வாங்கி எங்கேயாவது அவங்கள காய்ச்சி குடிச்சிடறாங்க. இந்த குடிக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டுனும். ரட்சிக்கப்பட்டா என்ன செய்ய முடியாது, கரைய சாராய கடை தன்னாலே மூடிடுவாங்க. எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், அதுதான் முக்கியம். ரட்சிக்கப்பட்டாங்கன்னா அதுக்கு அந்த சாராயத்து மேல, இந்த கஞ்சா மேல, இந்த போதைப் பொருளுக்கு மேல அவங்களுக்கு தாக வராது. இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும், அதுக்காக தான் நம்ம போராடி கண்ணீர் ஓடி செவிக்கணும். ஆண்டவரே, எங்க சகோதர சகோதரியும் ஸ்கூல் பிள்ளைகளும் குடிச்சிட்டு அப்படியே இருக்கிறாங்க பாருங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களாம் குடிக்கிறாங்க. இதுல இருந்து விடுதலை தரணும் ஆண்டவரே. நீங்க தான் உங்க மனசை மாத்தணும்னு சொல்லி நம்ம செவிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா மாத்தாரு. ஆண்டவர் சொன்னார், ஒரு ஆத்மா கெட்டு பேர் தேவை சீத்தம் இல்ல, நம்ம தான் இப்ப போராடி செவிக்கணும். குடிக்கிறவங்க, போதைப்பலுக்கு அடிமையா இருக்கிறவங்க எல்லாவற்றையும் ஆண்டவர் விடுதலையாக்கி அந்த மக்கள் ஆண்டவர் பக்கமா திருப்பிக் கொள்ளணும். நம்ம கதை சாராய கடை மூடிட்டாங்கன்னா கூட என்ன பண்ணிடுறாங்க, கள்ளச்சாராங்காச்சு குடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. அவங்க ரட்சிக்கப்படணும், அவங்களுக்கு அதுல இருந்து வெறுப்பை தரணும். அதுக்காக நம்ம போராடிச்சா போடணும். பீடி சிகரெட் எல்லாத்துலயும் இருக்கு, மக்கள் விடுதலை பெறணும். யாரும் முடிச்சுட்டு கண்ணீர் அடிச்சு நம்ம சாம்போடணும்.
2: சோச்சரிக்கிறோம் சபா, பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, துதிக்கிறோம், சோச்சரிக்கிறோம் சாமி, நன்றியோடு துதிக்கிறோம், சோச்சரிக்கிறோம் சப்பா. இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துறோம் தகப்பனே. இந்த வேலையில கூடப்பேன் பரிசுத்தப்படுத்த முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கண்ணீரோடு ஜெபிக்கிற சப்பா, நீங்க எனக்கு உதவிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏ சப்பா, எங்க தேசத்தை நீன தருள முடிக்கும் ஜெபிக்கிறோம் சப்பா. எத்தனையோ பேரு குடிக்கிறாங்க தகப்பனே, குடியில் இருந்து நீங்க விடுதலையா தர முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அந்த குடியை பார்க்கும் போதே சப்பா ஒரு வெறுப்பாக நீங்க மாற்ற முடிக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே துதிக்கிறோம், தோத்தரிக்கிறோம் ஏசப்பா. உமக்கு நன்றி தகப்பனே. நன்றியோடு துதிக்கிற சப்பா, சிறு தம்பிமார் எல்லாம் குடிக்கிறாங்க ஏசப்பா. ஆண்டவரே பிள்ளைகள் எல்லாம் குடிக்கிறாங்க தகப்பனே. ஒரு சந்தையிலும் தருணம் முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே நீங்க இறங்க மேசப்பா, எங்க பிள்ளைகளுக்கு நீங்க இறங்க முடிக்கும் ஜெபிக்கிறோம். இந்த குட்டி தம்பிமார்கள நீங்க மாற்றம் அடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே ஸ்கூலு போகும்போதெல்லாம் குடிச்சிட்டு போடுறாங்களே ஏசப்பா, நீங்க மனம் இறங்க முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ஏசப்பா. உங்க சோதரம் அது போல எத்தனோ ஜனங்களும் குடிக்கிறாங்க ஏசப்பா. அந்த குடியை வெறுப்பாக நீங்க மாற்றம் அடிக்கும் ஜெபிக்கிறோம். அந்த குடியை ஒரு வெறுப்பாக நீங்க மாற்றம் அடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சாராய கடையில மூடுனாலும் தகப்பனே, கள்ள சாரங்களை யாரும் காய்ச்சக்கூடாது ஏசப்பா, யாருமே குடிக்க கூடாது ஏசப்பா. அதை பார்க்கும் ஒரு வெறுப்பாக ஒரு கசப்பாக நீங்க மாற்றம் அடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா உங்க தோத்திருக்கிறோம் ஏசப்பா. அது போல ஆண்டவரே துதிக்கிறோம், சிகரெட்டுகள் பீடிகளுக்கு அடிமருக்கு ஒவ்வொருத்தரும் மன திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. வெத்தில பாக்குகள் பொய்கள் தகப்பனே, ஆன்சுகள் ஏசப்பா, இதெல்லாம் அருந்தரும் ஜனங்களை ரட்சிக்கப்பட நீங்க உதிச்ச முடிக்கும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்ப ஏசப்பா கஞ்சாக்கள் ஆண்டவரும் அப்படின் போன்ற போதை மருந்துகள் ஏசப்பா, இன்ஜெக்ஷன்கள் தகப்பனே, மாத்திரைகள் ஏசு சுவாமி, நேத்தினோ போதை மருந்துகளுக்கு அடிமருக்கு எங்க ஜனங்களை தகப்பனே நீங்க நினைத்தவர்களும் மீட்டுக் கொள்ள முடிக்கும் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அந்த பாவத்துல நீங்க எப்படியாவது எங்களை மனம் திருப்பும் அடிக்கம் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே நீங்க எங்களுக்கு மனம் இறங்க, எங்க ஜனங்களுக்கு தகப்பனே நீங்க மனம் இறங்க அடிக்கம் ஜெபிக்கிறோம் தப்பா. எல்லாரும் விடுதலை தந்து தகப்பனே உங்க நாம மட்டும் மகிப்படணும். நீங்க அப்படியாங்க செய்ய போற்க நன்றி தப்பா. எந்த குடியானாலும் வெறுப்பே தாங்க சிகரெட் வீடுகளில் எத்தனை பாக்களை போடுற ஜனங்களும் மாற்று அடிக்கம் ஜெபிக்கிறோம். போதை மருந்து அடிமை இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் தகப்பனே மாற்றி ரட்சிக்கப்பட்டு உண்மை அண்டு கொள்ள கூட கிருபை நீங்க தருமடிக்கம் ஜெபிக்கிறோம் தப்பா. நீங்க அப்படியாக செய்ய போறதுக்காய் நாங்கள் உனக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கணமாக்கியுமே உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா மூலம் ஜெபத்தேட்டு கொண்டு பரிசுத்த பிதாவே.
1: எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அன்பின் ஆண்டவரே நன்றி உடுமை துதிக்கிறமையா ஆண்டவரே. பார்வையில்லாத மக்களா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே கெஞ்சிரப்பா கெஞ்சிர ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட கெட்டு போறது சித்தல்லேன்னு சொன்னீரே தகப்பனே. குடிக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் அந்த பார்வையில்லா சகோதர சகோதரர் ரட்சிக்கப்பண்ணும் யார் ரட்சிக்கப்பண்ணும். பார்வையில்லாம எத்தனையோ சகோதர சகோதரர் ஆண்டவரே அப்பா அம்மை துதிக்கிறோம். அவங்களும் குடிச்சு வெறிச்சு எத்தனையோ எதிரையோ இருக்கிறாங்களப்பா. அவங்களாம் தூக்கி எடுக்கணும். சினிமா கடிமையா இருக்காங்க. அவங்களுக்கு என்ன அருமையான வாய்ஸை கொடுத்துருக்கீங்கப்பா ஆண்டவரே. அவங்களும் ரட்சிக்கப்பண்ணையா ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே. இப்போ கெஞ்சிரப்பா கெஞ்சிரோ அப்பா. பார்வையிலா இருக்கும் ஒவ்வொரு சகோதர சார் ரட்சிக்கப்படணும் இப்படியா மாத்தினையா ஆண்டவரே. மே நோக்கி நாங்கள் கெஞ்சி மண்டாடி கேட்கிறப்பா. ஒருத்தர் கூட கெட்டு போறோம் சித்தலின்னு சொன்னீரப்பா. எப்படியாவது ஏசப்பா நீங்க ரட்சித்தலும் ரட்சித்தலும் ஐயா. கை கால் முடியாதவங்களெல்லாம் தொட்டு சுகமாக்கிருங்க தொட்டு சுகமாக்கிருங்கப்பா. கெஞ்சிரப்பா ஆண்டவரே. காது கேட்காதவங்க வாய்வாசவங்க எல்லாமே ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே ரட்சிக்கப்பண்ணையா. மனுதுரிய அவங்களாம் நீ மாத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறப்பா. ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறங்க தாவே. தொழில்நாள கஷ்டப்படுற மக்கள் எல்லாம் ரட்சிக்கணுமையா ரட்சிக்கணுமையா. அவங்கெல்லாம் மனம் திரும்பணும் கொடப்படணும் கத்தாவே. மனம் திரும்பி கொடப்பட கிருபிச்சிங்கப்பா கிருபிச்சிங்க சப்பா. அதே போல கத்தாவே அப்பா அந்த திருநங்கையெல்லாம் ரட்சிக்கப்பண்ணு ஐயா ரட்சிக்கப்பண்ணும் ஆண்டவரே. அவங்க வாழ்க்கை ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கப்பா. அந்த ஆத்மா வேஸ்டா போயிடக்கூடாதப்பா ஆண்டவரே. எப்படியாவது ரட்சியுமப்பா ரட்சித்தல்லும் ஆண்டவரே. தெருவாரத்துல குடியிருக்கிறவங்களா ரட்சிக்கப்பண்ணு ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே. தர்மாங்கிற மக்கள்லாம் ரட்சிக்கப்பண்ணு ஐயா. தர்மாங்கிற மக்களா ரட்சிக்கப்பண்ணு வாழ்வாரு அப்பா. ரோட்டோரத்துல குடியிருக்கிறவங்க எல்லா மக்களும் ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே. கெஞ்சிரப்பா கெஞ்சிரும் கத்தாவே. அந்த ஆத்மா வெளியேறப்பட்டது சொன்னீரப்பா. ஆத்மா மீட்பு மிகவும் வெளியேறப்பட்டதுன்னு சொன்னீரு. ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தல்லாண்டவரே. ஒவ்வொருவரையும் உங்க பக்கமாய் திருப்பி கொள்ளுங்கப்பா திருப்பி கொள்ளுங்க. பசு தாவில் நிரப்புங்க உன்னதாவில் நிரப்புங்கப்பா. அக்கினால் நிரப்புங்க ஒவ்வொரு மக்களும் தகப்பனே. உண்மை தேடக்கூடிய வாஞ்சியின் தாகத்தை தாரு நீர் அன்புள்ளவரின் சொல்லி உணர்ந்து உண்மை தேட உண்மை அண்டிக் கொள்ளும் கிருபை தர முடிக்காய் கெஞ்சிரையா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா மக்களும் உங்களை பிள்ளையா மாத்துப்பற அன்புக்காக ரக்கத்துக்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா. எல்லா துதி கணம் மகிமுக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரவாயில்லை. ஆமே
3: உட்காரலாம். இப்பொழுது வேத பாடங்களை நாம் வாசிக்க கேட்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக பரிசுத்த லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 21 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூகா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூரணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனுக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதை குறித்து சிலர் சொன்னபோது, அவர் நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேலிராதபடியுக்கு எல்லாம் இடிக்கப்படும், நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவர்கள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் சம்பவிக்கும் காலத்துக்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும், பல இடங்களில் மகாபூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்லுவோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக்கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர் பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியில் ஒன்றாகிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்மாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருப்பதை நீங்கள் காணும் போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்திலே பிரவேசியாமல் இருக்கவும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள், சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு உவமையை சொன்னார். அத்திமரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிகிறதை நீங்கள் காணும் போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறிகிறீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும் போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவையெல்லாம் சம்பவிக்கும் முன்பாக முன் இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடியுக்கும் நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடியுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும் அது ஒரு கண்ணியை போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழுத்திருங்கள் என்றார். அவர் பகற்காலத்தில் தேவாலயத்திலே உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒலிவ மலை என்னப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதை வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேதம் வேத பாடம் வாசித்து முயற்சி.
1: இரண்டாம் திருமறை பாடமாக ஆமோஸ் தீர்க்க தரிசன புஸ்தகம் 5 அதிகாரம். ஆமோஸ் 5 அதிகாரம் சகோதரர்கள் யாராவது வாசிக்கலாம். ஆமோஸ் 5 அதிகாரம்

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி ஆமோஸ் ஐந்தாம் அதிகாரம். இஸ்ரவேல் வம்சத்தாரே, உங்களை குறித்து நான் புலம்பிச் சொல்லும் இந்த வசனத்தை கேளுங்கள். இஸ்ரவேல் என்னும் கன்னிகை விழுந்தால் அவள் இனி ஒருபோதும் எழுந்திருக்க மாட்டாள். தன் தேசத்தில் விழுந்து கிடக்கிறாள், அவளை எடுப்பார் இல்லை. நகரத்திலிருந்து புறப்பட்ட 1000 பேரில் 100 பேரும் 100 பேரில் 10 பேரும் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு மீந்திருப்பார்கள் என்று கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். பெத்தேலை தேடாதையுங்கள், கில்காலிலும் சேராதையுங்கள், பேர்செபாவுக்கும் போகாதையுங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகவும் பெத்தேல் பாழான ஸ்தலமாகவும் போகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் பெத்தேலில் இருக்கிற ஒருவராலும் அவிக்கப்படாத அக்கினி யோசேப்பின் வீட்டில் பற்றி அதை பட்சிக்கும். நியாயத்தை எட்டியாக மாற்றி நீதியை தரையிலே விழப்பண்ணுகிறவர்களே, அவரை தேடுங்கள். அவர் அருமையையும் மிருக சீரிஷத்தையும் உண்டாக்கினவர். அவர் மரண இருளை விடியற்காலமாக மாற்றி பகலை ராத்திரியாக அந்தகாரப்படுத்துகிறவர். அவர் சமுத்திரத்தின் தண்ணீர்களை வரவழைத்து அவைகளை பூமியின் விசாலத்தின் மேல் ஊற்றுகிறவர். கர்த்தர் என்பது அவருடைய நாமம். அரணான ஸ்தலத்தின் மேல் பால்கடிப்பு வரத்தக்கதாக அவர் கொள்ளை கொடுத்தவனை பலத்தவனுக்கு விரோதமாய் லகுபடைய பண்ணுகிறவர். ஒளிமுக வாசலிலே கடிந்து கொள்ளுகிறவனை அவர்கள் பகைத்து யதார்த்தமாய் பேசுகிறவனை வெறுக்கிறார்கள். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்கிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள். ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளின் ரசத்தை நீங்கள் குடிப்பது இல்லை. உங்கள் மீறுதல்கள் மிகுதி என்றும் உங்கள் பாவங்கள் பலத்ததென்றும் அறிவேன். நீதிமானை ஒடுக்கி பரிதானம் வாங்கி ஒளிமுக வாசலில் ஏழிகளின் நியாயத்தை புரட்டுகிறீர்கள். ஆகையால் புத்திமான் அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும். அந்த காலம் தீமையான காலம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார். நீங்கள் தீமையை வெறுத்து நன்மையை விரும்பி ஒளிமுக வாசலில் நியாயத்தை நிலைப்படுத்துங்கள். ஒருவேளை சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பிலே மீதியானவர்களுக்கு இறங்குவார். ஆதலால் ஆண்டவரும் சேனைகளின் தேவனுமாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், எல்லா தெருக்களிலும் புலம்பல் உண்டாகும், எல்லா வீதிகளிலும் ஐயோ ஐயோ என்று ஓலமிடுவார்கள். பயிரிடுகிறவர்களை துக்கம் கொண்டாடுகிறதற்கும் ஒப்பாரி பாட அறிந்தவர்களை புலம்புகிறதற்கும் வரவழைப்பார்கள். எல்லா திராட்சை தோட்டங்களிலும் புலம்பல் உண்டாயிருக்கும். நான் உன் நடுவே கடந்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாளை விரும்புகிறவர்களுக்கு ஐயோ! அதனால் உங்களுக்கு என்ன உண்டு? கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் அந்தகாரமாயிருக்கும். சிங்கத்துக்கு தப்பினவனுக்கு கரடி எதிர்ப்பட்டது போலவும், அல்லது வீட்டுக்குள்ளே வந்து சுவரின் மேல் தன் கையை வைத்த போது பாம்பு அவனை கடித்தது போலவும் இருக்கும். கர்த்தருடைய நாள் வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ? உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்களில் எனக்கு பிரியமில்லை. உங்கள் தகன பலிகளையும் போஜன பலிகளையும் எனக்கு படைத்தாலும் நான் அங்கீகரிக்க மாட்டேன். கொழுமையான உங்கள் மிருகங்களின் ஸ்தோத்திர பலிகளையும் நான் நோக்கி பார்க்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை என்னை விட்டு அகற்று. உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். நியாயம் தண்ணீரைப் போலவும் நீதி வற்றாத நதியைப் போலவும் புரண்டு வர கடவுது. இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் வனாந்தரத்திலே இருந்த 40 வருஷம் வரையில் பலிகளையும் காணிக்கைகளையும் எனக்கு செலுத்தினீர்களோ? நீங்கள் உங்களுக்கு உண்டாக்கின மோலோகுடைய கூடாரத்தையும் உங்கள் தேவர்களின் நட்சத்திர ராசியாகிய உங்கள் சுரூபங்களின் சப்புரத்தையும் சுமந்து கொண்டு வந்தீர்களே. ஆகையால் உங்களை தமசுக்கு அப்பாலே குடியோட்டுவேன் என்று சேனைகளுடைய தேவன் என்னும் நாமமுள்ள கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே. ஆமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் இழந்து நின்று 41 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீத புஸ்தகம் 41 அதிகாரம். ராகத்தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார். படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றி போடுவீர். அவன் எப்பொழுது சாவான், அவன் பேர் எப்பொழுது அழியும் என்று என் சத்துருக்கள் எனக்கு விரோதமாய் சொல்லுகிறார்கள். என் பகங்கர் எல்லாரும் என்மேல் ஏகமாய் முணுமுணுத்து எனக்கு விரோதமாய் இருந்து எனக்கு பொல்லாங்கு நினைத்து என் பிராண சிநேகிதனும் நான் நம்பினவனும் என் அப்பம் புசித்தவனுமாகிய மனுஷனும் என்மேல் தன் கொதிகாலை தூக்கினான். என் சத்ரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். ஆமேன். ஆமேன். உட்கார்ந்து கொள்ளலாம். சில அறிவிப்புகள். அடுத்த வாரம் நம்முடைய ஆராதனை திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். ரெண்டு ஆராதனையும் திருவிருந்து ஆராதனையாக இருக்கும். சபையார் அதற்கேற்ற ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம். அதேபோல மதியானம் 3 மணிக்கு சண்டே கிளாஸ் இருக்கிறது. அதே போல வாலிப பிள்ளைகளுக்கு, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் தனித்தனியே வாலிபர் கூட்டம் இருக்கிறது. ஆகவே வாலிப பிள்ளைகள் இந்த கூட்டத்தில் பங்கு பெற உங்களை அன்போடு கூட ஞாபகப்படுத்துகின்றோம், அழைக்கின்றோம். அதே போல இன்றைக்கும் நமது இயேசுவின் கரம் புத்தகம் இத்தனை நாட்கள் ஒரு சிறு புத்தகமாக நம்ம எல்லாரும் பார்த்து படிக்கிற ஒரு புத்தகமாக வெளிவந்து கொண்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், கத்தோலிக் கிருவினால் 1986 நவம்பர் மாதத்திலிருந்து நம்ம இயேசுவின் கரம் புத்தகம் முதல் தமிழ் மொழியிலும், அதன் பிறகு 90, 91, 92 ஆங்கிலத்திலும், அதன் பிறகு 94, 95 இந்திய மொழியிலும், அப்படியே படிப்படியாக மலையாளத்திலும் வெளிவர கத்தர் கிருபை கொடுத்தார். இப்பொழுது இந்த மாதத்தில் இன்றையிலிருந்து இந்த புத்தகம் பிரெய்லி, அதாவது கண் பார்வை இல்லாத வெளியிலிருந்தவர்களும் இதை வாசிக்கும்படியாக பிரெய்லி முறையிலே தயாரிக்கப்பட்டிருக்கிறது. கத்தோலிக் கிருபையினாலே இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது இன்றையிலிருந்து. ஒருவேளை நமக்கு இது தெரியாது, நீங்க பாத்தீங்கன்னா இதுல வெறும் எப்படி தெரியுது, பார்த்து எப்படி தெரியுது, எப்படி தெரியுது, என்ன எழுதிருக்குமா, படிக்கிற என்ன இருக்கு, பிளைனா இருக்கா, கண்ணாடி போடணும், எப்படி இருக்கு, பார்த்தா எப்படி இருக்கு, தெரியலையா, அங்க பார்த்து தெரியலையா, தெரியலையா, இந்த லைட்டுக்கு தெரியல, எப்படி இருக்கு, புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா இருக்கும். இது ஒரு நமக்கு தெரியாது, ஆனா வெளி இழந்தவர்கள் அது படிக்க, இந்த பிரெய்லி, இது பேரு பிரெய்லி என்று சொல்லுவாங்க. இந்த பிரெய்லி படிக்க தெரிஞ்சவங்க அது அப்படியே அப்படியே கை வச்சு வாசித்தாங்கன்னா, நம்ம எவ்வளவு ஸ்பீடா பைபிள் வாசிக்கிறோமோ அவ்வளவு ஸ்பீடா அவங்க வாசிப்பாங்க. நம்ம நினைச்சுக்கிறோம் கண் பார்வை என்னடா பாவம் அவங்களா அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஆனா இதுல டாக்டரேட் வாங்கினவங்க இருக்கிறாங்க, பிஎஸ்சி படிச்சவங்க இருக்கிறாங்க, டிகிரி வாங்கினவங்க இருக்கிறாங்க, பெரிய பெரிய இடத்துல லெக்சரரா ப்ரொஃபஸரா வேலை செய்யறவங்க இருக்கிறாங்க. ஆகவே அவர்களுக்கு வந்து இப்படி நம்ம புத்தகம் மாதிரி படிக்க முடியாது. அதுக்கு பதில் என்ன செய்யலாம், இந்த முறையில அவங்களுக்கு கொடுக்கலாம். ஆகவே இன்றிலிருந்து இந்த நாட்கள் கர்த்தர் இந்த எண்ணங்களை உருவாக்கி அதற்கான வழிமுறையை இன்றைக்கு திறந்திருக்கிறார். இந்த புத்தகம் எப்படி இருக்குன்னா, ஆங்கிலம், மலையாளம், இந்தி, இதுல ஒரு ஆசிரியர் உரை வரும், அதற்கப்புறம் ஒரு சிறப்பு செய்தி, அப்புறம் ஜபக்குறிப்பு. இதுதான் இந்தி, மலையாளம், இங்கிலீஷ்ல வந்துட்டு இருக்கு. இப்ப அதே மெத்தட்ல தான் இதுவும் கர்த்தருக்குள்ள தயாரிக்கப்பட்டிருக்கு. பார்த்தா ஒண்ணுமே நமக்கு தெரியாது, புள்ள பார்த்தா புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா தான் இருக்கும். ஆனா அவங்களுக்கு படிக்க முடியும். அக்கா அதை முதல்ல வாசிட்டு இருந்தாங்க, இப்போ மறந்துட்டாங்களே தெரியல, அப்படி கை வச்சு வேகமா படிப்பாங்க. அப்போ இந்த இயேசுங்கரம் புத்தகம் இன்றிலிருந்து இது பிரெய்லி புத்தகமாக கர்த்தருடைய கிருபையினால வெளிவர இருக்கிறது. ஹல்லேலூயா. இப்போ இந்த புத்தகத்தை அருமையான அக்கா அவர்கள் பிரதிஷ்டை செய்வார்கள். நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம ஜெபம் பண்ண போறோம். இந்த புத்தகம் இப்ப குறைந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சம் பேர் கேட்டிருக்காங்க, ஒரு 50 புத்தகம், 50 அட்ரஸ் இருக்கிறது. ஆனா இந்த புத்தகம் இன்றைக்கு ஒரு 20 மாத்திரமே முதலாவது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த மாஸ்டர் காப்பின்னு சொல்வார்கள். இது ஒரு புத்தகம், அவங்க நம்ம இந்த டெக்ஸ்ட், இந்த வேர்ட் ஃபார்மெட்ல இருந்து இந்த பிரெய்லி ஃபார்மெட் இப்படி மாத்துறதுக்கு ஒரு புத்தகம் குறைந்தபட்சம் ஒரு மாஸ்டர் காப்பை தயாரிப்பதற்கு 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாய் வரைக்கும் அதுக்கு செலவாகிறது ஒரு புத்தகம் மாஸ்டர் காப்பிக்கு. அதற்கு பிறகு வருகின்ற ஒவ்வொரு புத்தகத்திற்கும் 100 to 150 ரூபாய் வரையில் விலை நிர்ணயிக்கப்படும். 150 ரூபாய் என்று வைத்துக் கொள்ளுங்களேன். இந்த புத்தகம், ஒரு புத்தகம் தயாரிக்கப்படுறதுக்கு எவ்வளோ, மாஸ்டர் காப்பிக்கு 1500 ரூபாய், அதே போல ஒரு காப்பிக்கு எவ்வளோ, 150 ரூபாய். அப்ப நீங்க என்ன செய்யலாம், இது ஒரு விலையிலிருந்தவருக்கு நீங்க மாதந்தோறும் இதை நீங்க வழங்கலாம் யாருக்காவது ஒருத்தருக்கு. அப்போ ஒரு பிரதர்ட்ட பேசிட்டு இருக்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, நம்ம தமிழ்நாட்டில் குறைந்தபட்சம் ஒரு குத்து மதிப்பா சொன்னாரு, 2.5 லட்சம் பேர் இருக்காங்க வெளியே. எத்தனை பேர் இருக்காங்க, 2.5 லட்சம் பேர் தமிழகத்துல மாத்திரம் இருக்கிறாங்க. இந்தியாவில் குறைந்தபட்சம் 10 லட்சம் பேர் கண் பார்வையில்லாத இருக்கிறாங்க. அப்போ அதுல பாதி பேர் படிச்சிருக்கிறாங்க. இப்ப இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, செல்போன்ல வாய்ஸ் இருக்கு, அந்த வாய்ஸ் ஆக்டிவேட் பண்ணிட்டா அது வாசித்துரும். நிறைய பேருக்கு தெரியாது, ஆனா இது பிரெய்லி படித்தவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்போ குறைந்தது 2.5 லட்சம் பேர் நம்ம தமிழகத்தில் இருக்கிறாங்க. அப்போ அந்த மக்களுக்கு எப்படியாவது நம்ம என்ன சொல்லணும், அவர்களுக்கு என்ன வழங்கணும், சுவிசேஷம் வழங்கணும். அப்போ இதுல நம்ம புத்தகம், குறிப்பா இயேசுங்கிற புத்தகம் நமக்கு எந்த ஃபார்மெட்ல அடித்து நம்ம அவர்களுக்கு கொடுப்பதற்கு தேவன் ஒரு வழியை உருவாக்கி இருக்கிறார். ஆகவே உங்க சார்பாக, உங்க பிள்ளைகள் சார்பாக, உங்க குடும்பத்தின் சார்பாக குறைந்தபட்சம் ஒரு ஒரு புத்தகம் வெளியிடுறதுக்கு நீங்க 150 ரூபாய் மாதம் நீங்களே தரலாம். இது என்ன செய்யப்படும், போஸ்ட் ஆபீஸ் மூலமா போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்புறதுக்கு ஃப்ரீ தான். இது அனுப்பும் பொழுது அவங்க கையில கிடைக்கும், அவங்க வாஞ்சையோடு இந்த செய்திகளை வாசிப்பார்கள். அப்ப அவர்களுக்கு அது என்னவா இருக்கும், என்னவா இருக்கும், அவங்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்க கர்த்தர் கிரியை செய்வார். அதனால இது நீங்க உங்க உள்ளத்துல கர்த்தர் தூண்டுவார். தூண்டினால் நீங்க ஒரு புத்தகம் தாங்கலாம், மாசம் 150 ரூபாய் இந்த புத்தகம், பிரெய்லி புத்தகம். அப்போ இதை நீங்க கொடுத்த உடனே அது அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். அதுல 2 புத்தகம், 3 புத்தகம், 5 புத்தகம், 10 புத்தகம் உங்க விருப்பம். இல்ல எனக்கு அப்படிலாம் ஒண்ணும் பாரமே வரல, எனக்கு ஒண்ணு ஆண்டவர் ஒண்ணுமே உணர்த்தல, நீங்க ஜெபம் பண்ணுங்க. இல்ல எனக்குலாம் அப்படிலாம் 150 ரூபாய் கொடுக்க முடியாதுங்க அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம், இந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும்படி நீங்க ஜெபம் பண்ணலாம். அதனால கட்டாயம் இல்ல, என்னடா அவரு புது புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கிறாங்க காசு கேட்கறாங்கன்னு தப்பா புரிஞ்சுக்க கூடாது. இது சபைக்கு அறிவிக்க வேண்டிய என்னோட கடமை, அதை வந்து உங்களுக்கு சொல்கிறேன். அவ்வளவுதான், இது வந்து நம்ம சபையில நம்ம வாசிக்க போறது, எங்க போகுது, தமிழகம் முழுவதும் நம்ம யாரெல்லாம் கேட்கிறாரோ அவர்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். ஆகவே இத உங்க உள்ளத்துல ஆண்டவர் தூண்டினா நீங்க ஒரு புத்தகத்தின் பொறுப்பு, 2 புத்தகம், 5 புத்தகம் உங்க விருப்பம் எவ்வளவோ கரெக்டா தூண்டினா செய்யுங்க. 150 ரூபாய்னு ஒண்ணுமே இல்லை, சிந்திச்சு பாரு, 100 ரூபா மாத்தினா ஒண்ணுமே இல்லை. ஆகவே இதை நீங்கள் கருத்தில் கொண்டு செயல்பட அன்போடு கூட ஞாபகப்படுத்துகிறோம். இப்பொழுது நம்ம எல்லாம் எழுந்து நின்று நம்ம இன்றைக்கு இது பிரதி செய்ய போகிறோம். ஆண்டவராகிய தேவன் நமக்கு இந்த மாதத்திலிருந்து ஒரு புது கிருபை கொடுத்திருக்கிறார். நாளையிலிருந்து இந்த புத்தகம் எல்லாருக்கும் விநியோகம் செய்யப்படும். முதலாவதாக மாதிரியாக ஒரு 20 புத்தகம் மாத்திரம் அடித்திருக்கிறோம். தொடர்ந்து 20 பேருக்கு முதலாவது நாளையிலிருந்து அனுப்பி வைப்போம். இது நிறைய பேர் கேட்டிருக்காங்க, நம்ம தொடர்ந்து அவர்களுக்கு அனுப்ப தேவன் அவர் மத்தியில் கிரியை செய்து ஒரு பெரிய மாற்றங்களை ஆசீர்வாதம் உண்டாக்கி தருவார். எல்லாம் ஜெபிக்கலாமா, கொண்டு போமா.

0: நாம் ஜெபிப்போம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, மெய் துதிக்கிறோம் தகப்பனே, மெய் ஸ்தோத்திரிக்கிறமையா. பிரேயர் புஸ்தகம் அடிக்க கிருபை கொடுத்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி யேசப்பா. ஆசீர்வதிங்க. அநேக பார்வையில்லாத மக்கள் படித்து உண்மை சந்திராச்சரை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது, ராஜ்யத்துக்கு வரவும் கிருவை தர முடியாது. செவ்விக்கிற ஒரு வாசனம் கூட வீணா விருதாய் போயிடாதபடிக்கு அப்பா, யார் படிக்காம வீட்டில் போற்றாதபடிக்கு காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. விரும்பி வாஞ்சியோடு தாகத்தோடு படிக்கக்கூடிய கிருவை தாங்க யேசப்பா, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. பிதா குமாரன் பரிசுத்தாவினவரே, கர்த்தாவே இயேசுகிறிஸ்து நாமத்தில் அதை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே இந்த புஸ்தகத்தை ஆசீர்வதிக்கிறோம் ஐயா. அனே பிரதேசத்தை செய்கிறமையா, பிரதேசத்தை செய்கிறோம் ஐயா. நீர் இதை ஆசீர்விக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை பிரதேசத்தை செய்கிறமையா, நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் இதை ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, இதை ஆசீர்விக்க முடியாது செவிக்கிறோம். நாங்கள் உமக்காக பிரதேசம் பண்ணுற அநேக ஜனங்கள் படித்து சொந்தரச்சரை ஏற்றுக்கொள்ளவும் ராஜ்யத்துக்கு வரவும் ஒரு ஆத்மாவோட கெட்டு போறது சித்தம் இல்லப்பா. அவங்களையும் நீங்க தானப்பா படைச்சீங்க, அவங்களையும் உங்களோட பிள்ளைகளாய் மாத்திக்கொள்ள உங்களோட பாத்திரம் அன்றாடி கெஞ்சுரா பெரிய காரியத்தை செய்யுங்க. உங்க நாம மகிப்படட்டும். இது பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், பிதா குமரன் பரிசுத்தம் நீர் ஆசீர்வித்தல்லும், இதை பிரதிஷ்டை பண்றோம் நீர் ஆசீர்வித்து உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எங்கெல்லாம் பார்வையில்லாம இருக்கவங்க அவங்கெல்லாம் படிச்சு இயேசு அறிந்து கொள்ள கிருபை தாங்க உங்க நாம மகிப்படட்டும். எல்லா துதிக்கா நம் மகிமுக்கு செலுத்துறோம் யேசுப்பா நாமத்தில், ஆண்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: இப்பொழுது காணிக்கை நேரம். ஒரு பாடல் குரூஸ் அவர்கள் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதற்கு பிறகு கர்த்தருடைய வார்த்தை நாம் கேட்க போகிறோம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக வசந்த கச்சபிப்பாங்க. தொடர்ந்து கத்தோடைய வார்த்தை அக்கானம் மத்தியிலே கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமா பார்த்து துதிக்கிறோம் ராஜா, எங்களை பரலோக பரிசுத்த பிதாவே, அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் எங்களுக்கு கொடுத்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. படைக்கப்பட்ட காணிக்க நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி கேட்கிறோம். உற்சாகமா உதாரத்தமா கொடுத்த எல்லா குடும்பங்களுக்கும் அபிரதமாய் நீர் ஆசீர்வதித்து நீர் பெருக பண்ணுங்கப்பா. நீங்க இப்படி செய்யப்போற தைக்கா கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்தன் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூயப்பதாவே.
2: ஆமென். கண்களை மூடி நமச்சாம் போனோம். எங்களை அன்பான இயேசுவிட்டு வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, என்னை ஊக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். அருமையான தகப்பனே, நீர் வாங்கப்பா, என்னை மறைச்சு பேசுங்க. ஆண்டவரே நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிற ஐயா. எனக்கு ஏற்றவர் பேசுங்க, எங்களுக்கு ஏற்றவர் பேசுங்க. ஒரு வசனம் கூட வீணாய் பெயரக்கூடாதுப்பா. எல்லா திருவசனமும் ஒவ்வொரு உள்ளத்திலையும் ஊடுருவி செல்லட்டுமப்பா. கர்த்தாவே, அந்த நாட்களில் யாரு வசனத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாதப்பா. வசனத்தை கேட்டு நாங்கள் அதன்படி நடக்க எங்களை பலன் கொடுங்க, காத்து கொள்ளுங்கப்பா. இதுக்கு விரோதமாய் கிரீச்சிற எல்லா சாத்தானியும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் கடிந்து கொண்டு கட்டுகிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே அப்பா நம்ம சபை மக்களை எல்லாரையும் ஆசீர்வதிங்க அப்பா. டிவி மூலியம் பார்க்குற எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க. அதே போல கர்த்தாவே, நேரலையாக பார்க்குற மக்களை ஆசீர்விங்க. தெய்வீகக்காரன் தாங்கட்டும், பலத்தை அற்புதங்களை அடையாளங்களை செய்யுங்க சப்பா கர்த்தாவே. அவங்களுக்கு அது நம்முடைய வார்த்தைகள் அவங்களுக்கு கால்களுக்கு தீபம் பாதி கழிச்சுன்னு சொன்னீரே, அப்படியாக அந்த வாசனம் கால்களுக்கு தீபமும் பாதி கழிச்சுமாக வைத்து பரலோகத்தில் வந்து வந்தடையத்தக்கதாக எங்களை ஒவ்வொருவரையும் ஆத்மாவையும் சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நலம் அப்பா பலப்படுத்தி நலமாக்கி தந்து உங்கள் ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஐயா. அந்த கிருபை தாங்க. எல்லா துதிகன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்களன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். சவேரம் நிவரையும் ஏரலையை பார்த்து கொண்டிருக்கிற எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தர் நம்ம தந்த வசனம் லூக்காவின் சுவிசேஷம் 21:35.
3: பூமியில் எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
2: அது ஒரு கண்ணியை போல வரும். ஆமா, பூமியில குடியிருக்கிற எங்க இருக்கிற எல்லாருமேலயும் எப்படி வருதா? ஒரு கண்ணி, கண்ணி திடீர்னு கண்ணி வைப்பாங்கல்ல, கண்ணி வச்சு நமக்கு யாருக்கும் தெரியாது. கண்ணி போல எங்க இருக்கு, என்ன எப்ப கண்ணி வரும் என்ன நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே நம்ம ஆண்டவாக இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து வாழணும். பூமியை போல பூமியில குடியிருக்கிற எல்லாருமே ஒரு கண்ணி போல ஒரு கண்ணி எப்போ வைப்பாங்க, என்ன செய்வாங்க? அது மாதிரி பாருங்க, பூமி அரிசி எப்போ வருதுன்னு தெரியாது. கொள்ளை நோய் நல்லா அரிசின்னு சொன்னாங்க, இப்போ திரும்ப வருதுன்னு சொல்றாங்க. அதே போல பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், இன்னும் எத்தனையோ வியாதிகள் பிரச்சனைகள் வருது. திடீர் திடீர் திடீர் என்ன நோய்களாக வருது. அது மாத்திரல நம்ம தேசத்தில் சண்டை, குழப்பம், கலவரங்கள், எத்தனையோ காரியங்கள் வருது. இதெல்லாம் ஆண்டவராகிய இயேசுக்கு சொன்னார். இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? அதுக்காக நம்ம எல்லாரும் அதை நம்ம தொடக்கூடாதுன்னா என்ன செய்யணும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா நம்ம கர்த்தருடைய பிள்ளைகள், நம்மளை ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம என்னெல்லாம் செய்யணும் தான் பார்க்க போகிறோம். அது மாத்திரல லூக்காவின் சுவிசேஷம் 21:11.
3: பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும்
2: பூமி அதிர்ச்சியில் என்ன பூமி அதிர்ச்சியா மகா பூமி அதிர்ச்சிகளும்
3: பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும்
2: வானத்திலிருந்து
3: பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும்
2: மகா பூமி அதிர்ச்சி, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வானத்திலிருந்து என்ன செய்யுமா அடையாளங்களும் உண்டாகும் அப்படின்னு கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். சொன்ன ஒவ்வொரு வாக்கு திட்டங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. நம்ம அதிகமாக என்ன செய்யணும்? தேவனோடு இணைந்து துதித்து அவரோடு எப்போது நம்ம இருந்தோம்னா எந்த ஆபத்தை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மாஸ்கே கேட்ட ஆமோஸின் புஸ்தகம் 5:13.
3: ஆகையால்
2: புத்திமான்
3: அந்த காலத்திலே மௌனமாய் இருக்க வேண்டும்,
2: மௌனமாய் இருக்க வேண்டும்.
3: அந்த காலம் தீமையான காலம்.
2: அந்த காலம் தீமையான காலம். நம்ம சும்மா புலம்பிட்டு சோர்ந்து போயிட்டு இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. இந்த காலம் தான் தீமையான காலம். அதான் புத்திமான் என்ன செய்வாங்களா, மௌனமா இருப்பாங்க. மௌனமா இருந்து நம்ம செவிச்சிட்டு தூசிட்டே இருந்தா நமக்கு எந்த ஆபத்து பத்து வந்தாலும் நம்ம கத்தை தொடாம காத்து கொள்வார். அதான் நம்ம பார்க்கறோம். இந்த இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்துச்சு, வெளிச்சமா இருந்துச்சு. எகிப்திற்கு அது எப்படி இருந்துச்சு, இருளா இருந்தது. யாத்திரம் பத்தாம் அதிகாரம் 24 வசனம் வாசித்து பாருங்க.
3: மோசே தன் கையை வானத்திற்கு நேராக நீட்டினான்.
2: மோசே தன் கையை என்ன செஞ்சார், வானத்துக்கு நேராக நீட்டினான்.
3: அப்பொழுது
2: எகிப்து தேசம் எங்கும்
3: மூன்று நாள் மட்டும்
2: காரிருள் உண்டாயிற்று.
3: மூன்று நாள் மட்டும் ஒருவரை ஒருவர் காணவும் இல்லை.
2: பாத்தீங்களா, காரில் உண்டாயிச்சா ஒருத்தர் என்ன செய்ய முடியல, காணவே முடியல. அப்படிப்பட்ட இருள், எப்படிப்பட்ட இருளா இருந்தாலும் இந்த தீப்பெட்டி எல்லாம் பொருத்தி வச்சு இந்த மண்ணெண் வழக்கெல்லாம் பொறிக்கும் போது முகத்தை பார்க்க முடியும். அந்த எகிப்தின் காலத்தில் எப்படின்னா அந்த காரில் உண்டாச்சு, ஒருத்தர் முகத்தை கூட ஒருத்தர் காணவும் இல்லை,
3: ஒருவரும் தம்மிடத்தை விட்டு எழுந்திருக்கவும் இல்லை.
2: அந்த இடத்தை விட்டு எந்திரிக்கவே இல்லையா, அப்ப எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த இடத்தை விட்டு எந்திரிக்க முடியல.
3: இஸ்ரவேல் புத்திரர் யாவருக்குவோம் எனில்,
2: அவர்கள்
3: வாசஸ்தலங்களிலே வெளிச்சம் இருந்தது.
2: பாத்தீங்களா, அதே போல கத்த தேடுறவங்களுக்கு ஆண்டவர் எப்படி இருப்பாரு, வெளிச்சமா இருப்பாரு. எத்தனை பிரச்சனை இருந்தாலும் கத்தர் தேடுறவங்களை கட்டாயம் அவர் என்ன செய்வாரு, வெளிச்சமா இருந்து நம்மளை காத்துக்குவாரு. அதான் சொல்றாரு, உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா, உலகத்துக்கு ஒளியா இருக்கிற. அப்ப நமக்கு என்ன செய்ய மாட்டாரு, எந்த பிரச்சனைகள் எந்த போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்பி கர்த்தரே சார்ந்து இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஹல்லேலூயா. நம்ம எதை பார்த்தோம், கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் ஆண்டவர் சொல்றாரு, நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரோடு எப்போதும் ஆண்டவரோடு இருக்கணும். ஆண்டவர் விட்டு ஒரு வினாடி கூட பிரியக்கூடாது. பாருங்க, ஒருத்தர் ஒருத்தரை பார்க்க முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்க முடியல, எகிப்தை புத்திர இருக்கு. ஆனா இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தார் கர்த்தர், எப்படி இருந்தார் அவங்க வாசஸ்தலத்துல வெளிச்சம் இருந்துச்சு. ஹல்லேலூயா சொல்லுங்க. மத்த இடத்துல எல்லாம் இருள், ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எப்படி இருந்தாரா, வெளிச்சம் வந்த. அந்த தேவன் நம்முடைய தேவன், இன்றைக்கு அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறவே மாட்டார். அவர் தேடுறவங்களுக்கும் தேடாதவங்களுக்கும் வித்தியாசம் அதுதான். இந்த உலகத்துல கொஞ்ச காலம் அவர் அண்டிக்கொள்ள வேண்டும். அதுதான் கத்தோடைய கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியறி அவன் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கியமான. சங்கீதத்தில் வாசித்து பாருங்க, சங்கீதம் 2:12.
3: குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள்.
2: கொஞ்ச காலத்திலே
3: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
2: கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் என்ன செய்யுமா, பற்றி எரியும்.
3: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
2: அவர் என்னைக்கு நீங்க அண்டிக் கொள்வீங்கன்னா, கத்துட்டு நல்ல ஜெவமண்ணி துதிச்சு வேதத்தை வாசித்து வாசித்து நிறைந்து அவரை அண்டிக் கொண்டிருப்பேன், நீங்க பாக்கியவான்கள். நம்ம என்னதான நாட்கள் வேஸ்ட் பண்ணிட்டு இருப்போம்னா நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. நமக்கு ஆண்டு முன்னாலே எல்லாம் சொல்லி கொடுக்கிறாரு. இஸ்ரேல் மக்களுக்கு வெளிச்சமா இருந்த கர்த்தர் நமக்கும் வெளிச்சமா இருப்பார், நம்ம வாழ்க்கைக்கும் ஒளியா இருப்பா. தான் கொஞ்ச காலத்தோடைய கோபம் பற்றி ஏறி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் எப்படிப்பட்டவங்க, பாக்கியவான்கள். அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த நாட்கள் பொல்லாத ஆனப்பினால காலத்தை என்ன செஞ்சிடணும், பிரயோஜனப்படுத்திக்கொள்ளணும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஜெபிக்கணும். இங்க சொல்லிட்டேன், வீட்டுல போய் அந்த அப்படியே இந்த வார்த்தை வந்து இங்க கேட்டுட்டு அப்படியே இந்த இன்னொரு காலை விட்டு போயிடக்கூடாது. நம்ம அவரை ஆண்டவர் என்னெல்லாம் சொல்றாரோ நம்ம அதன்படி நடந்தோம்னால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்க அவர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. பூமியில உலகம் முழுவதுமே கண்ணி போல நாள் வரும். பூமி எதிர்ச்சி, பஞ்சம், கலவரங்கள், சண்டைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள், வரும். ஆனா நம்மளுக்கு என்ன கத்தர் எப்படி இருப்பார்? நமக்கு இஸ்ரேல் மக்களுக்கு ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கவே முடியல, அந்த இடத்த எந்திரிக்கவே முடியல, அந்த இடத்த விட்டு எந்திரிக்கவே முடியல. எகிப்தி மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு எப்படி இருந்தாரு? வெளிச்சம் வந்தார். அந்த தேவன் தான் உங்களுடைய தேவன், என்னுடைய தேவன், நம்முடைய தேவன். கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றி அவர் அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிவாங்களா? அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். இந்த குறுக்கப்பட்ட நாட்கள் யார் வேஸ்ட் பண்ணிட வேண்டாம், அவர் அண்டிக் கொள்ள வேண்டும். சரி, கத்தர் கொடுத்த வசனம் என்ன செய்யணுமா பாருங்க. சங்கீத சாரி லூக்கால் சுவிசேஷம் வாசிக்க கேட்ட லூக்கால் சுவிசேஷம் வந்து 21:36.
3: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற,
2: இனி என்னென்ன சம்பவிக்கும்? பஞ்சம், பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய், யுத்தங்கள், கலகங்கள், அது மாத்திர என்ன இன்னும் பலவிதமான பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும். அதுக்கெல்லாம் நீங்க தப்ப வைக்கணும்னா என்ன செய்யும்? இனி சம்பவிப்பாரு இவைகளுக்கெல்லாம் தப்ப வைக்கணும்னா என்ன செய்யணுமா?
3: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி,
2: இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி
3: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க,
2: மனுஷகுமாரன் ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக நிற்க
3: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு,
2: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
3: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
2: அவருக்கு முன்பாக நிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதுதான் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். எத்தனையோ குழப்பங்களை பிசாசு கொண்டு வருவாங்க. ஏன்னா நம்மளை வந்து ஆண்டு விட்டு பிரிக்கிறதுக்காக எத்தனையோ குழப்பத்தையும் பிரச்சனையும் கொண்டு வரும். ஆனா கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அல்லேலூயா. அதான் சொல்லி இனி சம்பவிப்போற இவைகளுக்கெல்லாம் தப்புன்னு என்ன செய்யணும்? அவருக்கு முன்பாக பாத்திரம் பன்சுகுமாரனாக இயேசுக்கிறதுக்கு முன்பாக நிற்க பாத்திரம்னா என்னப்படுது என்ன செய்யணும்? எப்பொழுதுதான் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். ஜபம் நமக்கு மிக மிக அவசியம். எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும். ஏதோ 2 மணி நேரம் பண்ணிட்டோம், 3 நேரம் பண்ணிட்டோம் அப்படி இல்லை. எப்பொழுது கர்த்தர் வேதம் என்ன சொல்லுது? மன்சுகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம் ஆடப்படுதுன்னா என்ன செய்யணுமா? எப்பொழுதுதான் ஜபம் பண்ணி விழித்திருக்கணும். இனி சம்பவிக்கப்படுற இவைகளுக்கெல்லாம் தப்பணுமா? மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரம்னா என்ன பண்ணணுமா? எப்பொழுதும் ஜெபமணி விழித்திருங்கள். விழிப்பா இருக்கணும். விழித்திருந்தா தான் ராஜ்யத்துக்கு போக முடியும். ஜெபிக்கணும், துதிக்கணும். நேற்று நேரத்தை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஒரு நாளைக்கு நேரத்தை குறித்து கர்த்தர் கணக்கு கேட்பார். உனக்கு இவ்வளவு நேரம் கொடுத்தனே, நீ எனக்கா என்ன செஞ்ச அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்பார். விழித்து ஜெபிக்கணும். லூக்கால் சுவிசேஷத்தில் ஆண்டவர் சொன்னாரு 18:1.
3: சோர்ந்து போகாமல்,
2: சோர்ந்து போகாமல்
3: எப்பொழுதும் ஜபம் பண்ண வேண்டும்.
2: எப்பொழுது என்ன செய்யணும்? சோர்வுக்கான காரியத்தை பிசாசு கொண்டு வருவான். சோர்வு நிறைய கொண்டு வருவான். சோர்ந்து போறதுக்கு வேண்டிய வழிகளை நிறைய கொண்டு வருவான். நம்ம சோர்ந்து போகக்கூடாது.

0: சோர்ந்து போக கூடாது. ஊக்கமா ஜெபிக்கணும், கர்த்தர் நம்ம கைவிடவே மாட்டார். அந்த விசுவாசத்தோட ஜெபிக்கணும். வாஸ்து பாருங்க, நீதிமொழிகள் 24:10.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால்
0: உன்
1: பலன் குறுகினது.
0: கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். அந்த விசுவாசம் நமக்குள்ள எப்ப இருக்கிறோம், நமக்குள்ள பயம், பிச்சா பயத்தை கொண்டு வரான், திகளை கொண்டு வருமா, என்ன நடக்குமோ, என்ன ஆகுமோன்னு சொல்லி இல்ல. கர்த்தர் நம்ம கைவிட மாட்டார். எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ, அதே போல கர்த்தருடைய பிள்ளையில ஒரு நாளும் கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு, கைவிடவே மாட்டார். தான் சொன்ன சோர்ந்து போகாம எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, எப்போதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க, எப்போதுமே ஜெபம் பண்ணிட்டு இருங்க. பரிசுத்த பவுல் எழுதுறாரு கொலோசியர் புத்தகம் 4:2.
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில்.
0: ஆனாலும் நம்ம சோர்ந்து போக கூடாது, ஊக்கமா ஜெபிச்சுட்டே இருக்கணும், எப்போதும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கணும், சோர்ந்து போகவே கூடாது. கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார். ஹலேலூயா. இங்க சொல்றாரு 1 Peter 4:7.
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் என்னாச்சு, முடிவு சமீபமாயிருச்சு.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருந்து ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருங்கள்.
0: எல்லா கருத்து எல்லாவற்றுக்கும் சமீபமாயிருச்சு, முடிவு. கர்த்தர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறிச்சு. அதனால எல்லாவற்றுக்கும் என்ன, எல்லாவற்றையும் தெளிந்த புத்தி உள்ளாருங்க. குழம்பிட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. தெளிந்த புத்தி வேணும். குழப்பங்கள் சோர்வுகள் பிசாசு கொண்டு வருவான், அது பிசாசு தந்திரம். அவன் தந்திரம்தான், தந்திரம் அவன்கிட்ட எந்த இதுவும் கிடையாது. அவன் தந்திரம் தெரியாத அல்லவேன்னு சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுறாரு. சோர்வை கொண்டு வரான், குழப்பத்தை கொண்டு வரான், பிரச்சனையை கொண்டு வருவான். ஆனாலும் கத்திரம் எல்லாவற்றையும் விடுவிக்க அவர் வல்லவராக இருக்கார். ஹலேலூயா. அதுவும் சொல்ற எல்லாவற்றையும் முடிவு சமயமாயிடுச்சு. ஆனா என்ன செய்யுங்க, தெளிந்த புத்தியில இருங்க. செபிக்கிறதுக்கு என்ன செய்யணுமா, சாக்கிறது உள்ள இருங்க. அப்படித்தானே வாசம் வாசி வெள்ள, நீங்க பேசுனீங்கன்னா தான் நம்ம ஒருத்தர் பேசணும், அப்பதான் நல்லா இருக்கும். கத்தர் உங்க உள்ளத்துல இந்த வசந்த பதிவு அமைய யாரும் இருக்க கூடாது. செவத்துக்குத்தானே வந்திருக்கோம், கத்தரோட பேசுங்க. வாசிங்க,
1: எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமாயிற்று.
0: எல்லாவற்றுக்கும் என்ன ஆச்சு, முடிவு சமீபாயிருச்சு. பஞ்சம் வந்துருச்சு, கொள்ளை நோய் வந்துருச்சு, பூமி எதிர்ச்சி வந்துருச்சு, சண்டை கலகங்கள் எங்க பார்த்தாலும் எல்லாவற்றுக்கும் சமீமாயிட்டு.
1: ஆகையால் தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து
0: நம்ம என்ன செய்யணுமா, தெளிந்து குழம்பிட்டுலாம் ஒன்னும் செய்ய முடியாது. குழப்பத்தை தூக்கி குப்பத்தைட்டியில் போட்டுட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாவற்றுக்கும் சமீமா வச்சு நம்ம தெளிந்த புத்தி உள்ள இல்லாம எல்லாருக்கும் என்ன செய்யணுமா,
1: ஜபம் பண்ணுவதற்கு ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்கள்.
0: ஜாக்கிரதை உள்ளவர்களா இருங்க. ஏன், தெளிந்த புத்தி இல்லைன்னா நம்ம செவிக்க முடியாது, குழம்பிட்டே தான் இருப்போம். அதனாலதான் நிறைய பேர் பாருங்க, தலைவலி, கை கால் வலி, உடம்பு வலி, குழம்பி பலவீனம் எல்லாம் கத்திரத்தில் ஒப்படைச்சிடணும். கத்திர ஒப்படைச்சிட்டு நம்ம என்ன செய்யணும், எல்லாத்துக்கும் சமயமாயிட்டு தெளிந்த புத்தியில இருங்க. செபிக்கிறதுக்கு எப்படி இருக்கணுமா, ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். ஜபத்தில் எல்லாத்தையும் சாதிக்க முடியும், எதுனாலையும் சாதிக்க முடியாது. ஹலேலூயா, ஹலேலூயா. செபிக்கிறதுக்கு சாக்கர்வில்லா இருக்கணும். அதே என்ன, ரெண்டு நாள் செபிக்கிறோம், மூணா நாள் விட்டுறோம், அப்படி இல்லை. அதனாலதான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்காரு ரோமர்கள் நிருபத்தில் 12:12 கடைசி, ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நான் நேரத்தால் நல்லா செபிச்சேங்க, இன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை விட்டுட்டு அப்படி இருக்கக்கூடாது. அதுதான் பரிசுத்த பவுல் எழுதுற பாருங்க,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்க.
0: எல்லாரும் பைபிள் எடுங்க, ஒரு சத்தமே கேட்க மாட்டேன் பைபிள் எடுக்கிற சத்தம். எல்லாரும் பைபிள் எடுங்க. எனக்கு கடைசி நாள் ஒரு ஐயோ இந்த பைப்பு வசனம்லாம் போயிடுச்சே கிடைக்கலையேன்னு யாருமே சொல்லித்தர இல்லையேன்னு சொல்லி கலங்கக்கூடாது. ஜபத்தில் எப்படி இருக்கணுமா, உறுதியா தரித்திருங்கள். அதான் ஜபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். நேத்து செபிச்ச இன்னைக்கு செபிக்கல, நேத்து நல்லா இருந்தது செபிச்ச இன்னைக்கு கொஞ்சம் குழப்பம் விட்டு, அப்படி இல்ல. ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். அப்பதான் இனிவரும் பிரச்சனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும். ஹலேலூயா. இனிவரும் நாட்களை கர்த்தர் நம்மளை பாதுகாப்பார். இனி சம்பவிக்கப்பார் இவைகளுக்கெல்லாம் நீ தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரனை என்ன பண்ணு, எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்திருக்க வேண்டும். அது தப்பணும். அவருக்கு ஆண்டவராக இயேசுக்கு வந்தாலும் நிற்கணும்னா எப்பொழுதும் ஜெபமண்ணி விழித்திருக்க வேண்டும். அப்பதான் நம்ம பாதுகாப்பார். செவம் பண்ணும்போது

0: பாதுகாத்து உலகத்தில் ஆயிரம் தான் வரட்டுமே, நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது. எப்படி இஸ்ரேல் மக்களுக்கு கர்த்தர் வெளிச்சமா இருந்தாரோ அதே போல நம்மளுக்கும் வெளிச்சமா இருந்து கர்த்தர் பாதுகாப்பார். ஹலிலூயா, ஹலிலூயா. ரெண்டாவதாக நமக்கு இதுக்கெல்லாம் பாதுகாக்கப்படுற என்ன செய்யணும்? சங்கீத புஸ்தகம் வாசிக்க கேட்ட 41 சங்கீதம் 1 வசனம்.
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: கர்த்தர் என்ன செய்வார்? அவனை விடுவிப்பார். தீங்கு நாளில் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளில் அவரை என்ன செய்வாராம்? கர்த்தர் என்ன செய்வாங்க? விடுவிப்பார். ஹல்லேலூயா. நிறைய பேர், எத்தனையோ பேர் சிறுமைப்பட்டவங்க, ஏழைங்க, எளியவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்களுக்கு அவங்க மேல உங்களுக்கு சிந்தை வரணும். ஐயோ கஷ்டப்படுறாங்களே, கண்ணீர் வடிக்கிறாங்களே, அவங்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சிந்தை உள்ளவங்க நீங்க பாக்கியமான். தீங்கினால் உங்களை விடுவிப்ப, இதுதான் தீங்கினால், இதுதான் தீங்கினால், தீங்கினால உங்களை விடுவிப்பார். வாசிப்பண்ணிருக்க,
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவா.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: அவங்க மேல கண்ணீர் ஓடு பாரசோடு செபிச்சாவே போதும், கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்? தீங்கினால அவர் விடுவிப்பார். ரெண்டாவது,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவங்களை என்ன செய்வார்கள்? தீங்கினால் இந்த சிறுமைப்பட்டவன் சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவங்களை என்ன செய்வாரா? பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: அவனை என்ன செய்வாரா? உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. அப்ப எல்லாருக்கும் நம்ம ஏழை எளியவங்களுக்கு எல்லாம் உதவி செய்யணும். அப்படி சிந்தி அவங்களுக்கு இருக்கும்போது கர்த்தர் அவங்களை பாதுகாப்பார், உயிரோடே வைப்பார். ஹலேலூயா. மத இனி சம்பவிக்கப்பாரு, இவங்களுக்கு எல்லாம் தப்புனே என்ன செய்யணும்? இப்ப மனசுக்கு வர்ற இயேசுக்கு முன்பா நிற்க பாத்திரம் என்ன பண்ணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டன் மேல சிந்தை உள்ளவர் தீங்கு நாளில் அவர் என்ன செய்வார்? கர்த்தர் விடுவிப்பார். அவர் அவர் என்ன உயிரோடே காப்பார். வாசி பண்ண இருக்க,
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து. யாரெல்லாம் ஏழை எளிமன் மக்கள் மேல சிந்தியா இருக்காங்களா, கர்த்தர் அவளை என்ன செய்யலாம்? பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: அவர் உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான்,
0: பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பார்.
1: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு,
0: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
1: நீர் அவனை ஒப்புக்கொடீர்.
0: கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? சத்துருக்களின் பிசாசு இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? அவனை ஒப்பு கொடுக்கவே மாட்டார். பிசாசு என்ன செஞ்சாலும், மந்திரம் செஞ்சாலும் சரி, செய்வன் அப்பனாலும் சரி, அவங்க இஷ்டத்துக்கு கர்த்தர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டார். சரி, 1-2 திரும்ப வந்து வாசிக்கலாம், அப்ப உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். எல்லாரும் நீங்கள் பைபிள் எடுங்க.
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: தீங்கு நாளில், இதுதான் தீங்கு நாளில், தீங்கு நாளில் கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்,
0: அவனை உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
0: பூமியில் அவங்க எப்படி இருப்பாங்களா? பாக்கியவனா இருப்பாங்க. சிறுமை பெற்ற சிந்தை இருக்கிறவங்க அவங்க பூமியில பாக்கியவனா இருப்பாங்க.
1: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு,
0: சத்துருக்களின் இஷ்டத்திற்கு
1: நீர் அவனை ஒப்பு கொடீர்.
0: கர்த்தர் என்ன, சத்துரு இஷ்டத்துக்கு கர்த்தர் என்ன செய்ய மாட்டாரு? ஒப்பு கொடுக்கவே மாட்டாரு. ஹல்லேலூயா. அப்ப நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். மற்றவங்க மேல சிந்தை வரணும். ஏழை எளிய மக்கள் மேல அவங்களை பார்த்து நம்ம அற்பமா எண்ணக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து அற்பமா எண்ணக்கூடாது, கேவலமா பேசக்கூடாது. அவங்களை பார்த்து நம்ம எதுவுமே நினைக்க கூடாது. முடிஞ்சா செய்யுங்க, இல்லாட்டி விட்டுணும். அவங்களை பார்த்து கேவலமாவோ அற்பமாவோ நம்ம நினைக்கவே கூடாது. இதுதான் தீங்கு நாள், தீங்கு நாள் விடுவிப்பார். அது மாத்திர 40 பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 20:35 வசனம்.
1: இப்படி பிரயாசப்பட்டு,
0: இப்படி பிரயாசப்பட்டு
1: பலவீனரை தாங்கவும்,
0: பலவீனரை என்ன செய்யணும்? தாங்கணும், தாக்க கூடாது, தாங்கணும். பலவீர் வந்து பலவீனரை தாக்க கூடாது. என்ன செய்யணுமா? பலவினை தாங்கணும்.
1: வாங்குகிறதை பார்க்கிலும்,
0: வாங்குகிறதை பார்க்கிலும்
1: கொடுக்கிறதே பாக்கியம் என்று,
0: கொடுக்கிறதே பாக்கியம் என்று
1: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை,
0: கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை
1: நினைக்கவும் வேண்டும் என்று,
0: நினைக்கவும் வேண்டும் என்று
1: எல்லா விதத்திலேயும்,
0: எல்லா விதத்திலேயும்
1: உங்களுக்கு காண்பித்தேன் என்றார்.
0: உங்களுக்கு காண்பித்தேன் என்றார். பலவீனங்களை தாக்க கூடாது. என்ன செய்யணும்? தாங்கணும். அவங்களுக்கு என்ன செய்யணும்? என்ன செய்யணும் அவங்களுக்கு கொடுக்க வாங்கிறப்பாரு கொடுக்கிற பாக்கியவன் கத்து பரிசு பவுல் சொல்லியிருக்கிறாரு. அதை எல்லாவற்றையும் செய்தேன்னு சொல்லி அவர் சொல்றாரு. ராமர்கள் நிறுவம் 5:15
1: அன்றியும்
0: அன்றியும்
1: பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கு பிரியமாய் நடவாமல்
0: நம்மளுக்கு மாத்திரம் நம்ம பலன் இருக்கு நம்ம பிரியமாய் நடவாமல்
1: பலவீனருடைய
0: பலவீனங்களை
1: தாங்க வேண்டும்.
0: தாங்க வேண்டும் என்ன செய்யக்கூடாது? தாக்க கூடாது, கேவலமா பேசக்கூடாது, அற்பமா நினைக்க கூடாது. அவங்களை என்ன செய்யணுமா? தாங்க வேண்டும். ஹலேலூயா ஹலேலூயா சொல்லுங்க. ஹலேலூயா யார பார்த்து அற்புதமா நினைக்காதீங்க, கேவலமா பேசாதீங்க. அவங்களுக்கு தாங்கணும், முடிஞ்சா தாங்குங்க, முடியலன்னு விட்டுருங்க. அது வந்து நம்ம என்ன செய்யக்கூடாது? தாக்கி பேசவே கூடாது. கத்துற அதை பார்த்துட்டே இருப்பாரு. அதனால தாக்க கூடாது, தாங்கணும். அதான் புதிய ஏற்பாட்டிலே அதுதான் பழைய ஏற்பாட்டிலே அதுதான் சொல்லி வச்சிருக்கிறாரு. வாக்கம் புஸ்தகம் 15:11
1: தேசத்திலே
0: தேசத்திலே
1: எளியவர்கள்
0: எளியவர்கள்
1: இல்லாதிருப்பதில்லை.
0: தேசத்திலே எளியவர்கள் இல்லாம இருப்பதில்லை.
1: ஆகையால் உன் தேசத்திலே சிறுமைப்பட்டவனும் எளியவனுமாகிய
0: உன்
1: சகோதரனுக்கு உன் கையை தாராளமாய் திறக்க வேண்டும்
0: என்று
1: நான் உனக்கு கட்டளையிடுகிறேன்.
0: நம்ம தேசத்துல எளியவர்கள் இல்லாம போறதே இல்லை. அவங்களுக்கு என்ன செய்யணும்? உன் கையை தாராளமா திறங்கன்னு சொல்லி நான் கட்டளையிடுறேன்னு சொல்லி ஆண்டவரை இயேசுகிறது உபாகம் புஸ்தம் 15:11 சொல்லி வச்சிருக்கிறார். நம்ம செய்யணும். செய்யும்போது அந்த ஆசீர்வாதம் உங்க கணக்குல அவர் வரும்போது என்ன செய்ய அவன் அவனுக்கு அளிக்கும் பல
1: என்னோட
0: வருகிறதுன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா
1: அல்லேலூயா.
0: அதான் இங்க சொன்னாரு. ரெண்டு தெசலோனிக்கேயர் புத்தகம் 3:13
1: சகோதரரே நீங்கள் நன்மை செய்வதிலே
0: நன்மை செய்வதிலே
1: சோர்ந்து போகாமல் இருங்கள்.
0: சோர்ந்து சொல்லுவாங்க, சொல்லி எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்கு என்ன நன்றி இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. எவ்வளோ இந்த கைட்டு நன்மை செஞ்சிருக்க, யாருக்குமே நன்றி இல்ல அப்படி சொல்லுவாங்க. அத பரிசுத்த பவுல் எழுதுறாரு. நீங்க எவ்வளவு நன்மை செஞ்சாத இல்ல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க, நன்மை செய்துட்டே இருங்க. அந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கொண்டு வருவார். நன்மை செய்யறதுல என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஹலேலூயா. உங்களை உயிரோட காப்பார். நீங்க பூமியில எப்படி இருப்பீங்க? பாக்கியவான்களை தீங்கு நாள்ல உங்களை உயிரோடு காப்பார். முதல்ல என்ன செய்யணும்? நமக்கு ஆபத்து வரக்கூடாது, என்ன செய்யணும்? பூமி மேல வரப்போகுது, கண்ணி போல வரும். எப்ப என்ன வரும் நமக்கு தெரியாது. அப்ப என்ன செய்யணும்? இனி சம்பவிக்க போறது இவங்களுக்கான் தப்பணும்னா என்ன செய்யணும்? தப்பணும். இனி சம்பவிக்க போற இவங்களுக்கான் தப்பணும். மனசுக்குமரன் முன்பாக இருக்க பாத்திரம் எப்பொழுது என்ன செய்யணும்? செவ்வம் பண்ணி விழித்திருக்கணும். சபைக்கு ஐயோ நான் செவிச்சிட்டு தான், நேரத்தை விட்டுட்டேன், முந்தா நாள் தான் செவத்தை விட்டுட்டேன் அப்படி இல்ல. இனி சம்பவிப்பார்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பி என்ன செய்யணும்? மனசுக்குமரன் முன்பாக இருக்க பாத்திரம் என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? சிறுமைப்பட்டவர் மேல சிந்து உள்ளவன் பாக்கியவான். கத்திர உயிரோட காப்பார். சத்துரு இஷ்டத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. மூன்றாவதாக நம்ம எல்லாத்துக்கும் தப்பு வைக்கணும், என்ன செய்யணுமா? வேசாயின் புஸ்தகம் 60:1-2
1: எழும்பி பிரகாசி
0: உன் ஒளி வந்தது
1: கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும்
0: இருள் என்ன செய்யும்? பூமியையும்
1: காரிருள் ஜனங்களையும் மூடும்.
0: ஆனாலும்
1: உன்மேல் கர்த்தர் உதிப்பார்.
0: கர்த்தர் என்ன செய்வார்? உதிப்பார்.
1: அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
0: அவர் மகிமை உன்மேல் காணப்படும். கர்த்தர் உதிப்பார், அவர் மகிமை உன்மேல காணப்படும். ஹலேலூயா ஹலேலூயா. அது எலும்பி பிரகாசி. எதில் நம்ம எழும்ப வேண்டும்? எதிலெல்லாம் நம்ம எழும்ப வேண்டும்? தங்க சொல்றாரு வேசாயின் புஸ்தகம் 52:2
1: தூசியை உதறிவிட்டு எழுந்துரு.
0: எதை உதறிவிட்டு எழுதணும்? சும்மா எழும்ப கூடாது. நம்ம எங்கேயோ ஒரு அழுக்கல உட்காந்து வச்சுக்கோங்க, நம்ம எந்திரிக்கும் போது என்ன செய்வோம், தூசி தட்டி விட்டு நம்ம சேலை தூசி இருக்கா சட்டை மேல தூசி இருக்கான்னு தட்டி விட்டு எழுந்திருப்போம் இல்லையா. அதே போல எழும்பி பிரகாசி ஒரு ஒளி வந்தது, இருள் சனங்களையும் காரில் பூமி மூடும், ஆனாலும் உண்மையில கத்தர் உதிப்பார், அவர் மகிமையின் மேல் காணப்படும். அப்ப என்ன செய்யணும், தூசி உதறணும். என்ன தூசி, பாவம் என்னும் தூசி, முந்தி மாதிரி செஞ்ச மாதிரி நம்ம இப்ப செய்யக்கூடாது. நம்ம என்னென்ன தூசி நம்ம ஒட்டிட்டு இருக்குது, கோபம், பொறாமை, எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், எந்தெந்த கோபம் இருக்குது, என்னென்ன பாவம் இருக்குது, அதை தட்டி விட்டு எழுந்திரிச்சிருங்க. அதோட நம்ம எந்திரிக்க வேண்டாம், அது எழும்பி பிரகாசி எழும்பணும். எதுல இருந்து, நம்முடைய பழைய சுபாவங்கள், கோபங்கள், எரிச்சல்கள், கசப்புகள், வெறுப்பு எல்லாம். எல்லாருக்கும் ஒரே கோபம் இருக்கு, ஒரே பாவம் இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாவம் இருக்கும். அந்த பாவத்தை உதறிவிட்டு எழுந்துருங்க. ஒவ்வொருத்தருக்கு எல்லாருக்கும் ஒன்று போல இருக்காது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரியங்கள் இருக்கும், நமக்கு தான் தெரியும் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. அந்த தூசியை உதறிவிட்டு எழுந்திருக்கணும், தூசி உதறிவிட்டு எழுந்திரு. எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது, இருள் காரியில் சனங்களையும் பூமியில இருள் மூடும், ஆனாலும் கர்த்தர்கள் விதிப்பார் மகிமையின் மேல் காணப்படும். எப்போ எழும்பணும், எந்த காரியத்தில், தூசி உதறிவிட்டு எழும்பணும். என்ன பாவம், எல்லாருக்கும் ஒரே பாவம் இருக்கும், வேறவருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரே ஒரு பாவம் இருக்கும், அது விட்டு எழும்பு, சொதறி உதறி போட்டுட்டு எந்திரிக்கணும். உதறிட்டு கர்த்தர் திட்டமா சொல்லணும், தூசியை உதறிட்டு எழும்பு, சும்மா எழும்பாத, தூசி உதறிடு, அந்த பாவத்தில் விடுதலை பெறணும். கத்தர் வரப்போறார், கத்தர் சொன்ன வாக்குத்தத்தை நிறைவேறு, தூசி உதவிட்டு எழுமணும். பிறகு எதுலேருந்து எழுமணும் பாருங்க, எபேசியன் புத்தகம் 5:14 வசனம்.
1: ஆதலால்
0: தூங்குகிற நீ விழித்து
1: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
0: மரித்தோரை விட்டு எழுந்திரு,
1: அப்பொழுது
0: அப்பொழுது
1: கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று சொல்லியிருக்கிறார்.
0: அப்ப என்ன, தூங்குறவங்க யாரு, மறித்தவங்க யாரு, நமக்கு நல்லாவே தெரியும், மறித்தவரு அவங்க மறித்த, அவங்க மறித்த என்ன சொல்லி, ஆண்டுகள் இராம உயிர் கொண்டு உயிர் கொண்டு பேருலாம் இருந்து நீ வாழ்க்கையில் என்னவா இருக்க, வாசி பாருங்க, வெளிப்படுத்தும் விசேஷத்தில் வாசித்தீங்கன்னா 3:1 நீ உயிர் உள்ளன்னா பேர் இருக்குப்பா, ஆனா வாழ்க்கையில செத்தவங்கன்னு சொல்லி கர்த்தரி வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: சர்தை சபையின்
0: சர்ச்சை சபைக்கு
1: தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில்,
0: தூதனுக்கு எழுத வேண்டிய என்னவெனில்,
1: தேவனுடைய 7 ஆவிகளையும்
0: தேவனுடைய 7 ஆவிகளும்
1: 7 நட்சத்திரங்களையும் உடையவர் சொல்லுகிறதாவது,
0: 7 ஆவிகளும் நட்சத்திரங்களும் உடையவர் சொல்லுகிறதாவது,
1: உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன்,
0: உன் கிரியில் அறிந்திருக்கிறேன்,
1: நீ உயிருள்ளவன் என்று
0: பெயர் கொண்டிருந்தும்
1: செத்தவனாயிருக்கிறாய்.
0: உயிர் நமக்கு உயிர் இருக்கானா, நம்ம ஆத்மாத்தம் எப்படி இருக்கும், சேத்தவனா இருக்கும். அந்த நிலையை அப்படிப்பட்டவங்களை விட்டு எழுந்துரு, ஏன்னா அப்படிப்பட்டவங்களுக்கு கூட இருந்தா நம்மளும் ஜெபிக்க மாட்டோம், துதிக்க மாட்டோம், ஏதாவது பேசிட்டே தான் இருப்போம், ஏதாவது பேசிட்டு ஏதாவது நாட்களை வேஸ்ட் பண்ணிடுவோம். அதான் கத்தர் சொல்றாரு, இப்படிப்பட்டவங்களை விட்டு மறித்தவரை விட்டு எழும்பு, தூங்குற விட்டு எழும்பிரு, கத்தர்வனை பிரகாசிப்பிப்பார், கத்தர்வங்களை பிரகாசிப்பிக்க ஆண்டர் வாஞ்சியோட இருக்கார், தாகத்தோட இருக்காரு, அவங்களை விட்டு நம்ம பிரிந்து வர வேண்டும். தூங்குறவங்க யாரு, மறித்தவங்க யாரு, வாசித்து பாருங்க 115:17.
1: மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்,
0: கர்த்தரை துதியார்கள். மறித்தவங்க என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை துதிக்க மாட்டாங்க, உயிர் இருக்கும், எல்லாம் பேசுவாங்க, மற்ற என்ன வேணாலும் பேசுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் பேசுவாங்க, எல்லாத்தையும் பேசுவாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, கர்த்தரை என்ன செய்ய மாட்டோம், துதிக்க மாட்டோம். அதைதான் கர்த்தர் சொல்றாரு, மறித்தரை விட்டு எழுந்துரு, எது மறித்தவங்க, துதிக்காதவங்களை விட்டு எழுந்துரு, மறித்தவங்களை விட்டு எழுந்துரு, தூங்குறை நீ விழித்து எழுந்துரு. உன்னை கர்த்தர் பிரகாசிப்பவர், உன்னை கர்த்தர் பயன்படுத்த வாஞ்சிக்கிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வாஞ்சிக்கிறார், ஆனா அவங்களை விட்டு நம்ம எழுந்திருக்க வேண்டும். கத்தரை அறித்தவங்க மவனத்தவர்களும் கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, நம்ம உயிர் இருக்கா கத்தரை துதிக்க வேண்டும். இன்னொரு வாசி,
1: மறித்தவர்களும் மௌனத்தில் இறங்குகிற அனைவரும் கர்த்தரை துதியார்கள்,
0: கத்தரை என்ன செய்ய மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க, தேவையில்லாம பேசிட்டு தேவையில்லாம அதை சொல்லி இதை சொல்லி பேசிட்டு இருப்பாங்க, அவங்க வீட்டு நீ எழுந்துரு. அதாங்க சொல்ல இப்ப வாசி, எபேசியர் 5:14.
1: ஆதலால்
0: தூங்க
1: தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு.
0: தூங்கிட்டு இருக்கியா, எழுந்துரு. மரித்தோரை விட்டு எழுந்துரு. தேவையில்லாத பேச்சு பேசுற உட்காராத, அவங்களை விட்டு எழுந்துரு. கர்த்தர் உங்களை பிரகாசிப்பார். கர்த்தர் உங்களை எப்படி பிரகாசிப்பாரா பாருங்க. கர்த்தர் யாரா இருந்தாலும் சரி, ஒரு வாழ்க்கை நினைக்கிறீங்களா என்ன பிரகாசிப்பாரா? நான் எவ்வளவு என்று தப்பு இருக்கேன், என்னை பிரகாசிப்பார் நினைக்கிறீங்களா? கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 1:9
1: உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி
0: இயேசுக்கு தான் மெய்யான ஒளி. எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, கத்துட்டு வந்து நம்ம முழுமையா, ஆண்டவரே நான் இது வரைக்கும் எங்கேயோ போயிட்டப்பா, உன் வீட்டு தூரமாயிட்டேன், மன்னிச்சு என்னை பிரகாசிப்பியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் பிரகாசிப்பார். எந்த மனிதரும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி அந்த ஒளி பிரகாசிப்பிப்பார். கத்து வரப்போறாரு சொன்ன காக்கு தத்துவங்கள் நிறைவேறி கொண்டிருக்குது. இங்கே சொல்றாரு பிலிப்பியன் புஸ்தகம் 2:14
1: நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி.
0: நம்ம ஊழியமோ இருக்கலாம், நீங்க ஊழியத்தை தாங்குறவங்களா இருக்கலாம், ஊழியத்தை எல்லாம் செய்யறவங்களா இருக்கலாம், எவ்வளவோ ஊழியத்தை தாங்குறீங்க. ஆனா இங்க அதான் சரி சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும்
1: இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில்.
0: எப்ப தெரியும் நீங்க வீணாக நீங்க ஆண்டவருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்க, அது எப்ப தெரியும் பாருங்க. வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லைங்கிற மகிழ்ச்சி
1: கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு.
0: எங்க எப்ப உண்டாகும் உங்களுக்குலாம், நீங்க கர்த்தருக்காக எவ்வளவு உதவி செய்றீங்களோ அதெல்லாம் எப்ப உண்டாகும்? கிறிஸ்துவின் நாளில உண்டாயிருப்பதற்கு
1: ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு.
0: என்ன செய்யணுமா? ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு
1: உலகத்திலே
0: சுடர்களை
1: போல பிரகாசிக்கிற நீங்கள்.
0: உலகத்தில் எப்படி பிரகாசிக்க போறீங்க? சுடரைகளை போல, நட்சத்திரத்தை போல பிரகாசிப்பீங்க. ஐயோ நம்ம வேஸ்டா காசு பண்ணிட்டோமா, வேஸ்டாம் செலவு பண்ணிட்டோமா, ஊழியத்துக்கு எவ்வளவோ செஞ்சிட்டோமே, வேஸ்டா போயிடுச்சான்னு நினைக்காதீங்க. கர்த்தருடைய நாளில் உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். நீங்க கர்த்தருடைய நாளில சுடரை போல பிரகாசிப்பீங்க. கர்த்தர் ஒரு நாள் உங்களை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. மத என்ன செய்யணும் நம்ம? இனி இந்த கண்ணியை போல வருகிற சகலமான தீமைகளுக்கு நம்ம தப்புனா என்ன செய்யணும்? இனி சம்பை போற இவைகளுக்கெல்லாம் தப்பி மனசு குமாரன் முன்பாக நிற்க பார்த்தவனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செபமண்ணி பிடித்திருக்க, 2 நாள் செபமண்ணில உறுதியா செபத்தில் தரிச்சிருக்க வேண்டும். 2வது என்ன செய்யணும்? சிறுமப்பட்டன் மேல சிந்தியா இருக்கணும். அப்ப கற்றுவங்களை தீங்குனால உயிரோடு உங்களை காப்பார். 3வது என்ன செய்யணும்? தூசி உதவி எழும்பி பிரகாசம் ஒளி வந்தது. இருள் பூமியும் காரியில் சனங்களை மூடும், ஆனாலும் கர்த்தர் மேல அவர் மகிமை உதிக்கும். கர்த்தர் மேல் உதிப்பார், மகிமை காணப்படும். என்ன செய்ய எப்படி எழுந்திருக்கணும்? தூசி உதவிட்டு எழுந்து பழைய காரியங்களை விட்டு எழுந்திருக்க வேண்டும். பழைய காரியத்தில் விட்டு எழுந்திருக்க வேண்டும். மரித்தோரை விட்டு எழும்ப வேண்டும். எழுமணம்னா கர்த்தர் நம்மளை பிரகாசிப்பார். அல்லேலூயா. எந்த மனுஷரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எப்படிப்பட்டவங்களும் சரி, அவரை பிரகாசிப்பிக்க முடியும். காரணம் உங்களை என்னை படைத்தவர் அவர். நாள் பிரகாசிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. 4வதாக வெளிப்படுத்த விசேஷம் 3:10
1: என் பொறுமையை குறித்து
0: சொல்லிய வசனத்தை
1: நீ காத்துக்கொண்டபடியினால்
0: பூமியில் குடியிருக்கிறவர்களை
1: சோதிக்கும்படியாக
0: பூச்சக்கரம் பூமி மேலெங்கும்
1: வரப்போகிற
0: சோதனை காலத்திற்கு
1: தப்பும்படி
0: நான் உன்னை காப்பேன். பொறுமையா கத்து, பொறுமையா இருங்க. பொறுமையான்னு சொன்ன வசனத்தை காத்துக்கொள்ளும் போது பூச்சக்கரம்

கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் அதை தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அதே போல முழுதியத்தோடும் ஆத்மத்தோடும் மனதோடு சிந்தையோடு அவரத்தில் அன்பு பெற வேண்டும். அதுதான் நம்ம ஆண்டு எதிர்பார்க்கிறார். நம்ம இங்கு உலகத்துக்கு பாதி கத்திருப்பாதி இல்லை, நம்ம மற்றவங்களுக்கு பாதி கத்திருத்திருப்பாதி இல்லை. முழுதியத்தோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு கத்திருத்திரம் என்ன செய்யணும், அன்பு பெறணும். அது நம்ம ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு இந்த முழுதியத்தோடு மற்ற அன்பு குறை எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உலக என்னை தொடக்கூடாது, உலக ஆசை பாசங்கள் உலகத்தின் அன்பு என்னை அன்பு என்னை இழுத்துக் கொள்ளக்கூடாதுப்பா. நான் முழுதியத்தோடு உங்கள் ஆத்மத்தோடு முழு பலத்தோடு அன்பு குறும். அது மாத்திர ஒன்னு இடத்துல அன்பு குறது போல நீ பிறர் இடத்துலயோ அன்பு குறும். எப்படி நம்ம இடத்துல அன்பு குறுறோம், நான் நல்லா இருக்கணும், நம்ம மற்றவங்களை பார்க்கலாம் நல்ல ஆசீர்வாதமா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா. நம்ம நான் கருத்துக்குள்ள ரட்சிக்கப்பட்டு நான் சந்தோஷமா இருக்கணும். அதே போல மற்றவங்களத்திலயும் பிறர் இடத்துல பிறர் மற்றவங்க எல்லாரும் இடத்துல சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களும் சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் சரி, அந்த அளவுக்கு நம்ம அன்பு கூறணும் கூறணும். அவங்களுக்காக நம்ம செபிக்கணும், அவங்களுக்காக அவங்கள ஆண்டவரை எப்படியாவது ஆசிரியங்க, அந்த குடும்பம் ரட்சிக்கப்படணும், அந்த குடும்பம் ஆண்டவரை அறிஞ்சிக்கணும், அவங்களும் பரலோகத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்காக நம்ம சொல்றது மாத்திரம் இல்ல, கத்தரை பத்தி சொல்றது மாத்திரம் இல்ல, அவங்களுக்காக நம்ம செபிச்சுட்டே இருக்கணும். அதுவும் சரி, முழுத்தோடு ஆத்மத்தோடு மனதோடு சிந்தியோடு அன்பு கூறு போல பிறர் இடத்துல அன்பு கூறுவாயாக. மற்றவங்க இடத்துல என்ன செய்யணும், அன்பு கூறணும். அந்த அன்பு மக்கள் இருக்கான்னு பாருங்க, மற்றவங்களிடத்துல உண்மையான அன்பு அன்பு இல்லாட்டான் ஆண்டவர் கேட்போம். ஆண்டவர் முழுத்தோடு ஆத்மத்தோடு முழு மனதோடு பலத்தோடு சிந்தியோடு மற்ற அன்பு கூறணும் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேளுங்க, கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. கர்த்தரால கூடாத காரியம் உலகத்துல ஒண்ணுமே இல்லை. அதங்க சொல்றாரு, உலகத்துல அன்பு கூறக்கூடாது அப்படி சொல்றாரு. நம்ம அந்த உலக ஆசை பாசங்கள் நம்ம உலகத்தின் காரியத்திலும் அன்பு கூறாத விடிக்கு காத்துக்கொள்ளணும். உலகத்துல அன்பு உலக அன்பு தெரியவங்களுக்கு எல்லாருக்கும் அந்த அன்பு நமக்கு வராத விடிக்கு காத்துக்கோங்க. ஸ்பான்சரி கேட்கணும். 1 யோவான் 2:15
1: உலகத்தில் உள்ளவைகளிலும்
0: அன்பு
1: கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை.
0: அவனிடத்தில் என்ன இல்ல, பிதாவின் அன்பில்லை. உலகத்துடைய காரியத்துல உலகத்தில் காரியத்திலும் அன்பு கூர்ந்தா பிதாவின் அன்பு நமக்குல வராது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதீங்க. உலகத்தில் அன்பு கூர்ந்தா யார் அன்பு நமக்குல இருக்காது, பிதாவின் அன்பு இருக்காது. உலக ஆசை பாசங்கள் உலகத்தில் காரியங்கள் அவங்க எல்லாரும் நமக்கு வேணும், எல்லாம் எல்லாம் ஒண்ணுதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம அன்பு கூறுவோம்னால் பிதாவை அன்பு இருக்காது. நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம், ஆனா பிதாவை அன்பு நம்ம இடத்துல இருக்காது. உலக காரியம் என்னன்னு சொல்லி 17 பாருங்க, 1 யோவான் 2:17-16.
1: ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும்
0: கண்களின் இச்சையும்
1: ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய
0: உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம்
1: பிதாவினால் உண்டானவைகள் அல்ல அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள்.
0: அவைகள் என்ன செய்யும், உலகத்தினால உண்டானவைகள். கண்ணின் நிச்சயம், மாம்ச நிச்சயம், ஜீவனத்தின் பெருமை, இதான் யாரால் உண்டானது, பிதாவினால
1: உண்டானவைகள்
0: எல்லாம் எதெல்லாம் உண்டாயிருக்கு, உலகத்தினால் உண்டாயிருக்கு. இப்படிப்பட்ட காரியத்தின் விளக்கிடணும். பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். யார் அன்பா இருக்கவங்களோ இல்லையோ பிதா நம்ம இடத்துல அன்பா இருக்கணும். அப்ப அவர் அன்பு வேணும்னு சொன்னார். அந்த கண்ணி நீச்சம், மாம்ச நீச்சம், ஜீவனத்தின் பெருமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அது ஆண்டவர் சொன்னாரு. ஆண்டவர் தான் இதை சொல்லியிருக்காரு இல்லையா. யாக்கோப்பின் புஸ்தகம் 4:4
1: விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா.
0: உலக சிநேகம் யாருக்கு விரோதமான பகையா, தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் இருக்கக்கூடாது. அதே தான் ஆண்டவரை இயேசுக்கு சொல்லியிருக்காரு பாருங்க, மத்தேயு சுவிசேஷத்துல 6:24 பாருங்க.
1: இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது
0: ஒருவனை பகைத்து
1: மற்றவனை சிநேகிப்பான் அல்லது ஒருவனை பற்றி கொண்டு
0: மற்றவனை அசட்டை பண்ணுவான்
1: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது.
0: தேவனுக்கும் உலக பொருளுக்கும் உங்களால ஊழியம் செய்ய கூடாது. அதனாலதான் உலகத்தின் சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை, நம்ம செய்யக்கூடாது. அதிலிருந்து விடுதலை பெற வேண்டும். ஆண்டு விட்டு முழுத்தோடும் ஆத்மத்தோடும் பலத்தோடு உங்களுக்கு மனதோடு சிந்தியோடு அவரத்தில் அன்பு இருந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். முதல்ல என்ன செய்யணும், ஆண்டு ராஜ்யத்துக்கு போன மனம் திரும்ப வேண்டும். ரெண்டாவது ஆண்டு ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும், கர்த்தர்ட்ட அன்பு பெற வேண்டும். அன்பு வருவங்களுக்கு தான் கர்த்தர் என்ன செய்ய வாக்கு தத்துவம் ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி கர்த்தர் என்ன பண்ணியிருக்காரு, நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறாரு. மூன்றாவது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போன என்ன செய்யணும் பாருங்க, 23 சங்கீதம் 5 வசனம்.
1: என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது.
0: பாத்திரம் நிரம்பி வழிகிறது. இது வந்து சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த வசனம். 3-5 பிள்ளைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். ஆனா அது கை கொள்றமாங்கிறத நமக்கு தெரியல. கை கொள்றமா அந்த வசனம் கை கொண்டு நடக்கிறமாங்கிறது நமக்கு தெரியல. 3-5 குழந்தைகளுக்கு கூட இந்த வசனம் தெரியும். என்ன செய்யணுமா, கர்த்தர் சொல்றாரு என் பாத்திரம், தாவீது சொல்றாரு என் பாத்திரம் நிரம்பி வழியுது, சத்துருக்கள் முன்பாக என் பந்தி எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழி, பாத்திரம் நிரம்பி வழி என்ன செய்யணும், இறுதியமாக பாத்திரம் நமக்குள்ள சந்தோஷம் நிரம்பி வழியணும். இதுதானங்க, இது சண்டை கிளசில சொல்லி கொடுத்த பாட்டு தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம கை கொள்றமா இல்லையாங்கிறத நமக்கு தெரியாது.
1: என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன்.
0: ஆமா பெரியமா, பாத்திரம் நிரம்பி வழியுதா, பரிசுத்தம் நிறைஞ்சிருக்கிறோமா, பரிசுத்தவையினர் நமக்குள்ள வந்துட்டாரு, பெரிய சந்தோஷம் சமாதானம். அந்த பரிசுத்தாவினர் முழுமையா பெற்றுக்கொள்ளணுமா, நமக்குள்ள நம்ம பாத்திரம் என்ன செய்யணும், தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீங்களான் பெற்றுக்கொள்வோமானா என் பாத்திரம் நம்ம இறுதியமாகி பாத்திரம் நிரம்பி வழியும். மகிழ்ச்சி சமாதானம் உலகத்தில் போத்திரம் பாடுகள் நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் உண்டுதான். ஆனாலும் கர்த்தர் நம்ம என்ன செய்யறாரு, என் தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணுகிறேன், என் பாத்திரம் நிறைய வெளியுதான். அப்ப நமக்கு என்ன கிடைக்குமா, அதுக்கு அடுத்ததான் சொல்றாரு என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நமக்கு என்ன தொடரும், நன்மையும் கிருபையும் என்ன தொடரும். நான் கத்திரி வீட்டிலே நீடித்த நாளுக்குல நிலைத்திருப்பேன். அதுதான் நமக்கு பெரிய பாக்கியம். இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல, கத்திரி வீட்டுல நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க போறோம். அந்த உன்னதமான பாக்கியத்தை நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். நம் பாத்திரம் நிரம்பி ஒழிய வேண்டும். நம்ம பாத்திரம் நிரம்பி சந்தோஷம் நமக்கு நிறைஞ்சிருக்குதா, கவலையெல்லாம் நிறைஞ்சிருக்கமா. ஆண்டவரே இந்த கவலை என்னை விட்டு நீக்கிருங்கப்பா, என் பரிசுத்தம் என் அபிஷேகத்தை தாரு. சங்கீதக்காரர் சொல்றாரு என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி ஒழியணும், என் சீவள நாளெல்லாம் நன்மை கிருவேனை தொடரணும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் எடுத்திருக்கேன். அந்த பாக்கியத்தை இழந்து போயிடக்கூடாதப்பா. மூன்றாவது யாருக்கு அந்த கர்த்தர் வீட்டில் நினைச்சிருக்க முடியும், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றிருக்கணும், கொஞ்சம் கொஞ்சம் இல்ல. அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது நம்ம இறுதிமாக பாத்திரம் நிரம்பி வழியும். அந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறோமா இல்லைன்னு கேளுங்க. ஆண்டவரே இன்னைக்கு அபிஷேகம் தாங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகம் வேணும். எனக்கு எப்ப பார்த்தாலும் துக்கமும் பாரந்தான் இருக்குது ஆண்டவரே. எவ்வளவோ நான் சந்தோஷம் இருக்குன்னு எனக்கு சந்தோஷம் இருக்கு, பரிசுத்தவன் வந்தா தான் அந்த சந்தோஷம். என் பாத்திரம் என் சீவள நாளால நன்மையும் கிருபியும் என்னை தொடரும். நான் கர்த்தர் வீட்டில நீடித்தல் யாரு, மூன்றாவது யாரு கத்திர வீட்டை நீடித்த நாட்கள் நிலைத்திருக்க முடியும், பரிசுத்தவையின் அபிஷேகத்தை பெற்றவங்க தான் நினைச்சிருக்க முடியும். முதல்ல மனம் திரும்புங்க கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது கர்த்தரத்துல அன்பு குறவங்களை பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது என்ன செய்யணுமா, பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை எப்படி பெற்றுக்கொள்ளணும், நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தின் அபிஷேகத்தை நிறைவாய் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் இங்க சொல்றது வெளிப்படுத்தும் விசேஷம். 22:17 வசனம்.
1: ஆவியும் மனவாட்டியும் வா என்கிறார்கள். கேட்கிறவனும் வா என்பானாக. தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். விருப்பமுள்ளவன் ஜீவத்த நீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: பாத்தீங்களா, விருப்பம் இருந்தா கத்தர் என்ன செய்யறது, ஜீவத்த நீர் எப்படி கொடுக்கறாரா, இலவசமாய் கொடுக்கற. காசுல ஒண்ணு இல்ல, பரிசுத்தவின் அவர் வந்து நம்ம மேல ஊற்று பரிசு பைசாவோ காசோ ஒண்ணு இல்ல. நம்ம விருப்பம் இருந்தா கத்ராகி தேவன் நம்ம மேல பரிசுத்தன அபிஷேகத்தை சம்பூர்ணமா நம்மால் பொழிந்துருவார்கள். கொஞ்சம் கொஞ்சம் பொழிந்து போதாது. கத்தடி வேதம் சொல்லி எப்படி பெற்றுக்கொள்ளணுமா, கத்தடி அபிஷேகத்தை சம்பூர்ணமா வாசிங்க. 3:7
1: அந்த பரிசுத்தாவியை நம் மேல் சம்பூர்ணமாய் பொழிந்தருளினார்.
0: ஆண்டவரே, எனக்கு உம்முடைய ஆவியை எனக்கு எப்படி பொழிந்தருளும்? சம்பூர்ணமா என் மேல் பொழிந்தருளும் ஆண்டவரே, சம்பூர்ணமா. அது விருப்பம் உள்ளவன். இங்க சொல்றாரு யாசாயின் புத்தகம் 44:3
1: தாகம் உள்ளவன் மேல், தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல், ஆறுகளையும் ஊற்றுவேன்,
0: தாகம் உள்ளவர்களுக்கு தான் தண்ணி கொடுப்பாரு, சீப தண்ணீர் இலவசமா கொடுப்பாரு. உங்களுக்கு தாகம் இருக்க பரிசு தேவையர் மேல, தாகம் இருந்தா உங்களுக்கு இலவசமா உங்களுக்கு கொடுப்பாரு. காசுல ஒண்ணு இல்ல, இலவசமா கொடுப்பாரு. அப்பதான் நம்ம பாத்திரம் நிரம்பி வழியும். அப்பதான் நம்ம சீவுல நாளெல்லாம் நன்மையும் கிருபி நம்ம தொடர முடியும். சும்மா நன்மையும் கிருவியும் தொடரும் சொல்லி நம்ம செவம் பண்றது இல்ல. நன்மையும் கிருவியும் தொடரும்னா பரிசுத்தாவே நமக்குள்ள சம்பூர்மா இருக்கணும். அப்ப நம்ம கர்த்தருடைய வீட்டுல நம்ம நீடித்த நாட்களில் இழுத்திருப்போம். முதல்ல மனம் திரும்பது கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களில் இழுத்திருக்கிறோம். ரெண்டாவது, கர்த்தருடைய அன்பு வரும்போது ஆண்டவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவதாக, பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தருடைய ராஜ்யத்துல எப்படி இருப்போம்? நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். இந்த உலகத்துல ஒண்ணு இல்லைங்க, ஒண்ணு நம்ம கொண்டு வந்து இல்ல, ஒண்ணு கொண்டு போறது ஒண்ணுமே இல்லைங்க. கர்த்தர் வீட்டிலே நீடித்த நாட்களை நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தாவி யாருக்கு தராராம் பாருங்க, லூக்கான் சுவிசேஷம் 11:13
1: பொல்லாதவர்களாகிய நீங்கள்
0: உங்கள்
1: பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது, பரம பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்தாவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்றார்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தாவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பரிசுத்தாவி கொடுப்பார். கேட்டு பெற்றுக்கொள்ளும். ஆண்டவரே, பரிசுத்தன் அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் கொடுப்பது அதிக நிச்சயம் சொல்லியிருக்கீங்க, எனக்கு தாங்க யேசுப்பான்னு சொல்லி நம்ம கேட்கணும். கேளுங்கள், உங்களுக்கு அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பார், நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இங்க சொல்றாரு அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:17
1: கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும்
0: என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது
1: உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள் உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்
0: என்ன செய்வாங்க? சொப்பனங்களை காண்பாங்க. ஆண்டவரை கேட்கணும். ஆண்டவரே, எனக்கு அபிஷேகம் கொடுங்கப்பா, பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுங்கப்பா. இதோ மாம்சமணி யாரையும் ஆவி ஊற்றின்னு சொன்னீங்களே, என் மேல ஊற்றுங்கப்பா, எனக்கு கொடுங்க ஏசப்பான்னு சொல்லி நீங்க விருப்பத்தோடு கேட்டீங்கன்னா கர்த்தவங்களுக்கு சீபத்தை நீர இலவசமாய் தருவார். அல்லேலூயா. அது மாத்திர பரிசுத்தன் எதற்கு தேவை? வாசித்து பாருங்க, 2 Corinthians 3:18
1: நாம் எல்லாரும்
0: திறந்த முகமாய்
1: கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாயிருக்கிற கர்த்தரால்
0: அந்த சாயலாகத்தானே
1: மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம்.
0: மகிமை மேல் மகிமையடைந்து நம் வாழ்க்கை மறுரூபமாக்குவாரு. அதுக்கு தான் பசு தேவையானவர். நமக்குள்ள கர்த்தர் வந்துட்டாருன்னா மகிமையுமே மகிழ்ந்து மறுரூபமாக்குவாரு. நம்ம இந்த சுபாவத்தை விட்டு மறுரூபமாக்கப்படுவோம். அதுக்கு தான் பரிசுத்தாவினர். பரிசுத்தாவினை பெற்றுக்கொண்டா நிச்சயமா நம்ம கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அவர் கர்த்தருடைய ராஜ்யத்துல நீடித்த நாட்களை நிலைத்திருப்போம். முதல் நம்ம மனம் திரும்பும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். ரெண்டாவது, நம்ம கர்த்தருடைய அன்பு வரும்போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு போக முடியும். மூன்றாவது, பரிசுத்தன் அபிஷேகத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம போவோம். அந்த ராஜ்யம் நீடித்த நாட்களில் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்து தான் போக போறோம். அல்லேலூயா. அதுக்கு நம்ம ஒவ்வொரு நாள் ஆயத்தமா இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரே நாள் ஆயத்தமா முடியாது. ஒவ்வொரு நாளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். கடைசியாக யார் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும்? மத்தேயு சுவிசேஷம் 7:21
1: பரலோகத்தில் இருக்கிற
0: என்
1: பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல்
0: என்னை
1: நோக்கி
0: கர்த்தாவே கர்த்தாவே என்று
1: சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தாவே கர்த்தாவே சொல்ற அதில் பிரவேசிப்பதில்லை. கர்த்தர் சித்தத்தின்படி செய்கிறவனே கர்த்தர் ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே உன் சித்தத்தின்படி செய்யணும் அப்பா. என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சித்தம் செய்யணும் ஐயா. உன் சித்தம் இல்லாத என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்கக்கூடாதுப்பா. உன் சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவரே, போதியமாண்டவரே சொல்லி கேட்கணும். இது வரைக்கும் ஆண்டவரை பார்த்து கேட்டிருக்கோம், இப்ப நம்ம சவம் பண்ணுவோம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமே துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க, ரசிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வரைத்தாங்க, செபிக்க உதவிச்சிங்க, துதிக்க உதவிச்சிங்க, ஆராதிக்க உதவிச்சிங்க, அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா, உம்மோடு இணைத்து கொள்ளுங்கப்பா, உண்மை சார்ந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நன்மையினால் முடிச்சு விட்டி காத்து கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். கர்த்தாவே வருஷத்து நன்மையினால் முடிச்சு விட்டி பாதையெல்லாம் நெய்யா பொழிவுன்னு சொன்னீரே, அப்படியாக ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, நன்மையினால் முடிச்சு விட்டி காத்துக்கோங்க. வியாதி சகல வியாதியும் குணமாக்குங்க, சகல நோயும் குணமாக்குங்க, சகல பலவீனத்தையும் குணமாக்குங்க. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசின் கீழ் அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை கொடுங்க. திருமணமாகாத மக்களுக்கு திரும்ப நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்தை தரணும். சுகப்பிரசத்துக்காக காத்திருக்க மக்களுக்கு நல்ல சுகப்பிரசத்தை தாரும். வியாதிகள்லாம் நீங்கி போடுங்கப்பா. அன்றுவரே அப்பா மந்திரம் செய்வன எல்லாம் உடைத்து போடுங்க, கரம் பிடித்து நடத்துங்க, அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை செய்யுங்கப்பா. ஆத்மா நேசரையும் அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர முடியாச்சு பேக்கிறோம். நான் எல்லாவற்றையும் செய்ய கத்துன்னு சொன்னீங்கப்பா, நீங்க தான் செய்யணும். உங்க நாமந்தான் மங்கிப்படணும். கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதாவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க, உன்னத பலத்தரை இடக்கட்டுங்க, கீழே மூடிக்கோங்க ஏசப்பா. நானே லவ் டீச்சரை கத்துன்னு சொன்னீங்க, நீங்க தான் செய்யணும். உங்க நாம மக்கிப்படணுமையா. தொழிற்சிற குடும்பங்களை ஆசிர்வீங்க, வியாபாரம் செய்கிற குடும்பங்களை ஆசிர்வீங்க. கேஸில் இருக்க மக்களுக்கு வெற்றி தாங்க. பிரிந்த குடும்பம் இணைக்கணும் ஐயா. ஆண்டு வரையும் அப்பாமையை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்திலையும் ஞாபகத்தை தாரும், நல்ல படிக்க கிருபை தாரும். செபிக்கிற பிள்ளைகளா மாத்துங்க. சிறு பிள்ளைகளாம் நல்லா செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், அறிந்து கொள்ளணும் அப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. நானே இல்லாவ டீச்சரை கத்தனை சொன்னீங்க, கரம் பிடித்து நடத்துங்க, உன்னதவில் நிரப்புங்க, உன்னதக்கில் நிரப்புங்க ஏசப்பா. பலத்தால் இடக்கட்டுங்க ராச்சா அப்பா. கவலைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இந்த விடுதலை தாங்க. உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க, பொறுப்படுத்து கத்துக்கோங்க ஏசப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கா நாம் மகிமுக்கு செலுத்துறோம். ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுக்கிறோம் பரமபிதாவே. ஆமே கத்திர நமச்சவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நான் லாஸ்ட் டிசம்பர் 29th அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் டிசம்பர் 31st இங்கே ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோடு நான் வரணும் ஏசப்பா, நீங்கள் எனக்கு உதவி செய்யுங்க, நீங்கள் நான் அப்படி குழந்தையோடு வந்தேன்னா நான் சாட்சி சொல்கிறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போது January 3rd வந்து வீட்டில் ப்ரேயர் வச்சுருந்தோம். எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பற்றி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லலை. நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் யார்ட்டையும் சொல்லலை, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தலன்ட்டி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம். டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு. ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட கூடிய நன்றி. எனக்காக பிரேயர் பண்ண எஸ்ரான்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.
3: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
4: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8414-1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை யார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
5: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருளாளர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
6: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078119 and 7598112435. Our email address is asmincaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு அண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை.

0: நீங்க பரிசுத்தேவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தேவனை கேளுங்க. பரிசுத்தேவனை யார் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தேவனை தருவாரு. எல்லாத்திலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சொல்றோம். நான் லாஸ்ட் டிசம்பர் 29 அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்தேன். பிரெக்னன்சிக்காக நான் டாக்டர் போய் ஸ்கேன் பண்ணும் போது டாக்டர் வந்து பேபி ஃபார்ம் ஆகல அப்படின்னு டேப்லெட்ஸ் கொடுத்து நெக்ஸ்ட் வீக் வர சொல்லியிருந்தாங்க. அப்புறம் நான் டிசம்பர் 31 இங்க ப்ரேயருக்கு வந்தப்போ நான் பொருத்தனை பண்ணியிருந்தேன், ஏசப்பா எனக்கு அடுத்த வருஷம் டிசம்பர் நான் வரும்போது என் குழந்தையோட நான் வரணும், ஏசப்பா நீங்க எனக்கு உதவி செய்யுங்க, நீங்க நான் அப்படி குழந்தையோட வந்தேன்னா நான் சாட்சி சொல்றேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி பொருத்தனை பண்ணியிருந்தேன். அப்போ ஜனவரி 3 வந்து வீட்டுல ப்ரேயர் வச்சிருந்தோம். எஸ்தரண்டி அவங்க வந்திருந்தாங்க. நான் இதை பத்தி எதுவும் அவங்கள்ட்ட சொல்லல, நான் ப்ரேயர் பண்ணிட்டு நான் யார்ட்டையும் சொல்லல, நான் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எஸ்தனி அவங்க ப்ரேயருக்கு வந்தப்போ அவங்க வந்து எஸ்பா இன்னைக்கு குழந்தை பாக்கியத்தை நீங்க குடுக்கணும், நீங்க இன்னைக்கு எப்படியாவது நீங்க குழந்தை பாக்கியத்தை குடுக்கணும் எஸ்பான்னு சொல்லி எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு போனாங்க. நான் நெக்ஸ்ட் டே வந்து செக் பண்ணி பார்த்தோம், டாக்டர்கிட்ட போய் ஸ்கேன் பண்ணி பார்க்கும் போது நெக்ஸ்ட் டேவே வந்து எஸ்பா எனக்கு வந்து பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. டெலிவரியிலயும் நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்துச்சு, ஆனா ஏசப்பா எங்க கூட இருந்து என்னையும் என் குழந்தையும் ஆசீர்வதித்து எனக்கு ஒரு நல்ல ஆண் குழந்தைய கொடுத்தாரு. அப்படி செஞ்ச என் தேவனுக்கு கூட கூடிய நன்றி. எனக்காக ப்ரேயர் பண்ண எஸ்ரான்டிக்கும் ஊழியக்காரங்க எல்லாத்துக்கும் நன்றி.

0: உங்க சித்தத்தை செய்ய கற்றுத்தாரு, சொல்லித்தாரு ஆண்டவர், போதிமாண்டவர் சொல்லி கேட்கணும். எபேசியர் புஸ்தகம் 5:17
1: ஆகையால்
0: ஆகையால்
1: நீங்கள் மதியற்றவர்களாயிராமல்
0: நீங்கள் மதியற்றவர்களாயிராமல்
1: கர்த்தருடைய சித்தம்
0: கர்த்தருடைய சித்தம்
1: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள்
0: இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சித்தம் இன்னதென்று சொல்லி நம்ம கர்த்தரை கேட்டு நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் சித்தத்தை நம்ம ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் சித்தம் என்ன? 1 Thessalonians 4:3
1: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
0: நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே
1: தேவனுடைய சித்தமாயிருக்கிறது.
0: தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. பரலோகத்துக்கு போகணும்னா நம்ம பரிசுத்தம் ஒவ்வொரு நாள் வாழ வேண்டும். நம்மளால் மாற்ற முடியாது. ஆண்டுகிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்ன பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கப்பா, பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்க, பரிசுத்தமாக வாழ்றதா உங்க சித்தன்னு சொன்னீங்களே, நான் பரிசுத்தமாக எனக்கு உதவிச்சிங்கன்னு கேட்டா கர்த்தர் நமக்கு செய்வார். நம்ம கேட்ட போதும், நம்ம ஆண்டுகிட்ட கேட்ட போதும், ஆண்டவர் சித்தத்தை செய்ய எனக்கு பலன் கொடுங்க, நான் பரிசுத்தமாக வாழவேன் ஆண்டவரே எனக்கு உதவிச்சேன்னு கேளுங்க, கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திர அதே 7 பாருங்க பாருங்கள், 1 Thessalonians 4:7
1: தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல
0: தேவன் நம்மளை அசுத்தத்துக்கல்ல
1: பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார்.
0: பரிசுத்தம் தான் நம்ம ஒவ்வொருவரும் பரிசுத்தம் ஆளும் தான் கர்த்தர் நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம ஒவ்வொரு நாள் பரிசுத்தமா இருக்க வேண்டும். கர்த்தர் பிரியமில்லாத காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஆராய்ஞர் உள்ளத்தை உயிர்த்து நம்ம வழியை சரிப்படுத்திக்கணும். பரிசுத்தமா இருக்க வேண்டும். எது கர்த்தர் சித்தம் என்ன? 1 Timothy 2:4
1: எல்லா மனுஷரும்
0: ரட்சிக்கப்படவும்
1: சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார்.
0: எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படணும். நம்ம எல்லா மனுஷருக்காக செபிக்கணும். எல்லா மனுஷர் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் தான் கர்த்தர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். ஒருத்தர் கூட சத்தியத்தை அறியாம இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தரை பத்தி எல்லாருக்கும் சொல்லணும். சத்தியத்தை பத்தி எல்லாருக்கும் கர்த்தருடைய சத்தியத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் சொல்லணும். எல்லா மனு ரட்சிக்கப்படும் கர்த்தர் சத்தியத்தை அறியும். கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? சித்தமுள்ளவரா இருக்கிறார். கர்த்தரை பத்தி சொல்லணும், அவங்களுக்கு சத்தியத்தை சொல்லணும், சத்தியத்தை அறிந்து கொள்றதுக்கு நம்ம அவங்களுக்காக நம்ம செபிக்கணும். அதுதான் கர்த்தர் சித்தமுள்ளவர் இருக்கிறார். முதல்ல மனம் திரும்ப பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். ரெண்டாவது கர்த்தத்துல அன்பு குறவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கா? தேவன் தம்முடைய ராஜ்யத்தை தருவேன்னு சொல்லி நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். தாவீதோட பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என தொடரும். கர்த்தர் வீட்டில நீடித்த நாட்கள் அழைத்திருப்பேன். மூன்றாவது பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். நான்காவதாக ஒவ்வொரு நாளும் கர்த்தர் சித்தத்தை நம்ம செய்ய வேண்டும். அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். ஆண்டவர் கர்த்தர் ஒப்பு கொடுத்து சோமனும், ஆண்டவரே நான் பரிசுத்தமா இருக்கணும், சித்தம் உள்ளவரா இருக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்கும், பரிசுத்தமா இருக்குன்னு அழைச்சிருக்கீங்க ஆண்டவர், என்னை பரிசுத்தமாக்குங்க, நான் ரட்சிக்கப்படவும், நம்ம உலகத்திற்கு அத்தனை செலவு ரட்சிக்கப்படவும், சத்தியத்தை அறிகிற அறிவு அடைவர் தான் கர்த்தர் சித்தம் உள்ளவருக்குன்னு சொன்னீரப்பா, நம்மளை சித்தத்தை செய்ய எனக்கு உதவி செய்யும் சொல்லி கர்த்தர் காலத்தில் கண்ணீரோடு கேட்போமா? கர்த்தர் தாமே நம்மளை ஆசீர்வதிப்பாராக.

0: அர்ப்பணிக்கலாம் ஆண்டவரே, அவங்களை பார்க்கணும் ஆண்டவரே, அப்பகலா நான் துதிக்கணும் ஆண்டவரே, அப்பா உங்க ராஜ்யத்துக்கு நான் வரணும் ஆண்டவரே. அர்ப்பணம் செய்து எல்லாம் அப்படியே நம்ம ஜெபம் பண்ண போறோம். தேங்க்யூ லார்ட், நன்றி. இயேசு சொன்னார், பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தினது போல இதோ நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் திரும்ப வந்து உங்களை என்னிடத்தை சேர்த்துக் கொள்வேன். அந்த ராஜ்யத்துக்கு செல்ல வேண்டுவதற்கு நான்கு விதமான காரியத்தை நாம் பார்த்தோம். முதலாவது, நாம் மனம் திரும்ப வேண்டும். எல்லா மீறுதல்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும். கர்த்தர் நம்மை அறிவுறுத்தினார், நாட்களையும் மாதங்களையும் காலங்களையும் பார்க்கிறீர்களே, நான் உங்களுக்காய் பிரயாசப்பட்டது வீணாய் போயிட்டோ என்று பவுலடிகள் மூலம் நம்மை பார்த்து கேட்டார். இன்னும் பழைய வழிபாடுகள், பழைய காரியங்கள், நாள் பார்ப்பதும் சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு நாம் அடிமையா இருக்கிறோமா? கர்த்தர் நம்மோடு பேசினார். இன்றைக்கு அவற்றை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணம் செய்யலாமா? இன்னும் அதுல மூழ்கி இருக்கிறோமா? தகப்பனே, இன்றைக்கு இதோ என்னை அர்ப்பணிக்கிறேன். பழைய சடங்காச்சாரத்துக்கு சாஸ்திரங்கள் நான் செல்லக்கூடாது ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உண்மை போல என்னை மாற்றிவிடும் ராஜா. மீறலை விட்டு மனம் திரும்ப அர்ப்பணிக்கிறேன். கர்த்தர் என்னென்ன காரியத்தை நம் கறி உறுத்துகிறாரோ அர்ப்பணம் செய்யுங்க. ஆண்டவர், இந்த காவம், இந்த பாவம், இந்த காரியம் என்னிடத்தில் இருக்கிறது, என்னை மாற்றும், அர்ப்பணம் செய்யுங்க. மனம் திரும்புகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். இரண்டாவது, முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு அந்த ராஜ்யம். முழு பலத்தோடும் முழு சிந்தையோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிற மக்களுக்கு அந்த ராஜ்யத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அப்பா நான் உண்மையே நேசிக்க, அப்பா எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். அப்பா நான் உண்மையே நேசிக்கிறேன். உலகத்தில் அன்பு கூறக்கூடாது, உலகத்தின் காரியத்தில் மூழ்கி விடக்கூடாது, உலகத்துக்கு நான் சிநேகத்தனம் மாறிவிடக்கூடாது. ஆண்டவரே, உண்மை நேசிக்க எனக்கு கிருபை கொடுங்க. அப்பா வாய் திறந்து ஜெபிங்க. ராஜா உம்மனை பார்க்கணும், ராப்பகலா துதிக்கணும். ஆண்டவரே, அப்பா எனக்கு அந்த பாக்கியத்தை தாரும், அடுத்து அன்பு கூறக்கூடிய இருதயத்தை தாரும். மூன்றாவதாய், அபிஷேகத்தை பெற்றுக் கொள்கிறார். அபிஷேகம் நிரம்பி வழிகிற அபிஷேகம் யாருக்குள் இருக்கிறதோ பரிசுத்த ஆவியானவர் அவர்களை மறுரூபப்படுத்துவார். கத்தோலி வீட்டிலே நீடித்த நாட்களாய் நினைத்திருக்க முடியும். அப்பா எனக்கும் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாரும் என்று கேட்போமா? ஒரு லாக்டவுன் பீரியட்ல வீட்டில இருந்து அப்படியே சபைக்கு வராம துதிக்காம ஜெபிக்காம அங்கே போயிட்டீங்களா? அபிஷேகத்தை இழந்து விட்டீங்களா? இன்னைக்கு மீண்டும் கேட்டு பெற்றுக் கொள்ளுங்க. அப்பா என்னை அபிஷேகம் பண்ணுங்க, குறைந்து போயிட்டேனே, விட்டுட்டேனே, என்னை இன்றைக்கு நிரப்பும், பாத்திரம் நிரம்பி வழிகிற அனுபவத்தை எனக்கு தாரும். வயத்திறந்து எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூப்பா, நன்றி ராஜா. அந்த அபிஷேகம் எனக்கு நிரம்பி வழியணும். கடைசியாக சொன்னார், என் பிதாவின் சித்தம் செய்கிறவனே பரலோகத்துக்குள்ளே பிரவேசிப்பான். எதுவரை சித்தம்? பரிசுத்தமாய் வாழ்வது சித்தம். அப்பா என் வாழ்க்கையில பரிசுத்தத்தை இழந்துட்டேனேப்பா, இவ்வளவு பரிசுத்தத்தில் குறைந்து போயிட்டேனேப்பா, என்னை மீண்டும் புதுப்பித்து என்னை ரத்தத்தினால் கழுவி என்னை பரிசுத்தவனாய் பரிசுத்தபதியாய் மாற்றுமாண்டு வரே. அப்பா சத்தியத்தை அறிந்துக்கணும், நாங்க ரட்சிக்கப்படணும், மற்றவர்களுக்கும் பெற்று அறிவிக்கணும். அந்த பாக்கியம் தாங்க, பிதாவின் சித்தம் செய்கிறவன் தான் அந்த பரலோகத்துக்குள் நுழைவான் என்று கேட்டோம். எல்லாம் வாய் திறந்து அர்ப்பணிக்கலாமா? ஜெபம் பண்ணுங்க, பார்க்கலாம். தகப்பனே, நீ கொடுத்த வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். என் பிதா எனக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துறது போல நானும் உங்களுக்கு ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்துகிறேன் சொன்னேரு. இந்த ராஜ்யம் சதா காலமுள்ள ராஜ்யம். அந்த ராஜ்யத்துக்குள்ள நாங்கள் வரணும் ஆண்டவரே. அப்பா நாங்கள் மனம் திரும்ப வேண்டும். பழைய சடங்காச்சாரங்களுக்குள்ளாக நாட்களை பார்ப்பது, வருஷங்களை பார்ப்பது, பழைய வழிபாடுகளுக்கு செல்வது, அப்ப சாஸ்திர சம்பிரதாயத்துக்கு மூழ்கி இருப்பது, இந்த காரியத்துக்கு நாங்கள் எல்லாரும் மனம் திரும்ப எங்களை நீர் அப்பா அப்பா அறிவுறுத்தினீரே. இதோ அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, மீண்டும் மீண்டும் மீறுதற்குள் போகக்கூடாது அப்பா. என் வழிகளை பார்த்து சோதித்து பார்த்து திரும்ப வேண்டும் என்று சொன்னீரே. எங்கள் நினைவுகளை அக்கிரமங்களை விட்டு மனம் திரும்ப வேண்டும், மன்னிக்க தயப்படுத்திருக்கிறேன் சொன்னீரே. எங்களை மாற்றி விடுங்க ஆண்டவரே. உம்மிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் முழு சிந்தையோடு நாங்கள் எப்போது அன்பு கூறணும் ஆண்டவரே. உங்க மீது எங்களுக்கு அன்பு கொடுங்கப்பா. பரிசுத்தன் அபிஷேகத்தை நிரம்ப நாங்க பெற்றிருக்கணும் ஆண்டவரே. நிரம்பி வழிகிற அபிஷேகத்தை அடியார்களுக்கு தாரு ஆண்டவரே. அந்த பரிசுத்த ஆவியானவர் எங்களை மறுரூபப்படுத்துகிறவர் என்று நாங்க கேட்டோம். வாங்க ஆவியானவரே, மாத்திரம் அல்ல ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வினாடியும் உங்கள் சித்தத்தை உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உங்க சித்தத்தை உணர்ந்து இந்த சித்தத்தின்மை நடக்க எங்களுக்கு கிருபை கொடுங்க அப்பா. ஆம் ராஜா, என் பிதாவின் சித்தம் செய்யணே பரலோகத்துக்குள் பிரவேசிப்பான்னு சொன்னீரே. ஒவ்வொரு நாளும் அப்பா நாங்கள் பரிசுத்தமாய் வாழவும், அப்பா ஒவ்வொரு நாளும் சத்தியத்தை அறிந்து கொள்ளவும், ரட்சிக்கப்படவும், ரட்சிப்பில வளரவும் எங்களுக்கு கிருபை கொடுங்க. யாரெல்லாம் அர்ப்பணம் செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த பிள்ளைகள் மீது கர்த்தருடைய அந்த ஜீவன் இறங்குவதாக, கிறிஸ்துவின் ஜீவன் இறங்குவதாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். செய்வதற்காக கோடி நன்றிகள், நன்றிகள். தேங்க்யூப்பா. கடைசியாக உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பாங்க. அவரோடு இணைந்து நாம் யாரும் ஜெபம் பண்ண போறோம். என்ன தேவை இருக்குதோ, என்ன காரியங்கள் இருக்குதோ, அதை கர்த்தர்கிட்ட சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக அருமையான அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள்.
1: அன்பின் ஆண்டவரே, துதிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கோங்க, உன்னத பலத்தால இடக்கட்டுங்க, அக்கீழ மூடிக்கோங்க, மகிமையில மூடிக்கோங்கப்பா. தேவக்கிருவங்களை சூழ்ந்துகளட்டும், பிரசனங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனமா இருக்காங்களோ அவங்களை குணமாக்குங்க ஏசப்பா, குணமாக்குங்கப்பா. ஆண்டவரே, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க உம்மால முடியுமையா? ஆற்று பலவீனத்தை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. ஆண்டவரே, சுகமாக்க உம்மால முடியாத காரியம் ஒண்ணு இல்லப்பா. அப்பா, கிட்னி பலவீனமா இருந்தாலும் கத்தாமே, அப்பா கருப்பை பலவீனமா இருந்தாலும் குணமாக்க உம்மால முடியுமையா? கை கால் வலி, உடம்பு வலி, சுகர், கொலஸ்ட்ரால், தைராய்டு எல்லாத்தையும் குணமாக்க உம்மால முடியுமையா? எஸ்வி பிபியில இருக்கிற மக்கள் ஒவ்வொருத்தரையும் குணமாக்குமாப்பா, குணமாக்குங்க. கண் பார்வை பலவீனப்பட்ட மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்கப்பா. உங்களை தவிர நாங்க யார்கிட்ட போய் உரிமையோடு கேட்க முடியும் ராஜா? உங்களத்துல மட்டும்தான் எங்களை உரிமையோடு கேட்குங்க, உரிமை உண்டு ராஜா. நீங்க தான் எங்களுக்கு உதவி செய்ய முடியா? செபிக்கிறோம் ஐயா. தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்க, இப்ப தொடுங்கான்றவரை. ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும் இயேசு சுவாமி. பரலோக பிதாவே, ஒவ்வொரு மேலும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். உண்மை நோக்கி மன்றாடி கெஞ்சிரப்பா, கெஞ்சிரம். உடைய மகிமுள்ள கரங்களை தொட வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. மந்திரம், செய்வனை, பெல்லித்தனங்கள் எல்லாவற்றையும் நாஸ்திரையனாக இயேசுக்கு நாமத்துல கடிந்து கொண்டு கட்டுகிறோம் ஐயா. பொல்லாத ஆவிகளை நாஸ்திரையனாக இயேசுக்கு திருமணத்தை துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிற, துரத்துகிறோம் ஐயா. கட்டுகளெல்லாம் ஏசுகிறது உடைய தெரியற ஏசுகிறது நாமத்தினால. அண்டுவரையும் மந்திரம் செவனிகள் எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும். குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கத்தை தரணும். சமாளாதல்ல மக்கள் சமான் தரணும். கடன் பிரச்சனால் தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யுங்க ஏசப்பா. கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் அப்ப விடுதலை செய்ய முடியாது செபிக்கிறோம் ஐயா. அன்பின் ஆண்டவரையும் துதிக்கிறோம். குடுக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா, தாங்கப்பா, தாங்கப்பா ஐயாமை துதிக்கிறோம். தகப்பறையுமே ஸ்தோத்திரம். வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க அப்பா. தொழில் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. வியாபாரம் செழிக்கணும், தலைக்கணும் அப்பாமே ஸ்தோத்திரம். தொழில் செழிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும் ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. குடும்பத்தில் ஆசீர்வாதத்தை கட்டிடுங்கப்பா ஐயா. பிரிந்த குடும்பத்தை ஆசீர்வித்து இணைத்து தரமுடியா செவிக்கிற ஐயா. பரலோக பிதாவையும் நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. அப்பா அமை ஸ்தோத்திரம். சிறு பிள்ளை நல்லா படிக்கணும், ஞானத்தையும் ஞாபகத்தையும் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வாலிப சகோதர சார்கள் ரட்சிக்கப்படணும், அறிந்து கொள்ளணும், எண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உம்மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. தகப்பரே, தகப்பரே, மழைனால எந்த வீட்டுக்கும் பாதிப்பு உண்டாக கூடாது ராச்சா. ஆண்டவரே, இயேசுவே, மழைனால பொருள் சேதமா, உயிர் சேதமா வரக்கூடாது ராச்சா. அப்பா அமை துதிக்கிறோம். எந்த ஆபத்து பத்தி யாருக்கும் வரக்கூடாதுப்பா. அப்பா, அப்பா, கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறோம், கெஞ்சி கேட்கிறவையா. மழையினால உயிர் சேதமா, பொருள் சேதமா எந்த சேதம் உண்டாகாது. என் தேவனாய் கர்த்தர் பாதுகாக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். உண்மை நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சி செவிக்கிறோம் ஐயா. பலத்த அற்புதங்களை, அடையாளங்களை செய்யுங்க. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்கப்பா. யாரையும் கொள்ளை நோய் தொடாதபடிக்கு என் தேவன் பாதுகாக்க வேண்டும் என்று செவிக்கிறோம். உங்களுடைய அன்பின் சட்டைகளை மூடி மறைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செவிக்கிறோம். எல்லா துதி, கனா, மகிமையும், மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சகர் யேசுபா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானா வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384 1399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 17வது வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் அதை தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க அன்பு நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க நீங்கள் உங்களால் முடிந்த காணிக்கையை அனுப்பி இந்த ஊழியங்களை தாங்க முன்வரலாமே. மத்தேயு சுவிசேஷம் 25:40 மிகவும் சிறியவராகிய என் சகோதரரான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து கூறிய வாக்கின்படியே உங்களை ஆசீர்வதிப்பார்.
3: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனு 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.
5: சொன்னவரே, எங்கள் பலிபீடங்களை உங்களுடைய அக்கினியால் நிரப்ப வாருவை

0: ஹலோ
1: சார், சொல்லுங்க சார்.
0: என்னம்மா, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? உன எத்தனை மணிக்கு வர சொன்னேன்? டைம் வேற ஆச்சு. நான் உன்னை சீக்கிரம் வர சொன்னேன். இன்னைக்கு வேற நல்ல நாள், கஸ்டமர்ஸ் எல்லாம் வர டைம் ஆயிடுச்சு. எப்ப வருவ?
1: 6 மணிக்கு வைக்க வேண்டிய அலாரத்தை 9 மணிக்கு வச்சிட்டேன் சார். வந்துடுறேன் சார்.
0: ஓ சே, இதெல்லாம் ஒரு ரீசனாமா?
1: சாரி சார்.
0: சீக்கிரம் வந்து சேரு.
1: வர சார்.
0: நம்மளுக்கு வந்தவனும் சரியில்லை, வரப்போறவனும் சரி, என்னதான் பண்ண போறோம்?
2: சர்வலோகாதிப நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகணை நமஸ்காரம், தரைக்கடல் உயிர் வாய் சகலமும் படைத்த தயவர பிதாவே நமஸ்காரம்.
0: டேய் அறிவழகா.
3: முதலாளி.
0: என்ன சாங்கடா?
3: அதான் முதலாளி, கீர்த்தன சாங்.
0: கீர்த்தன சாங்கா?
3: தெரியாது, கீர்த்தனா? கீர்த்தனா,
0: கீர்த்தனா சாங்கா?
3: அதான் முதலாளி, சச்சில போடுவாங்களே.
0: டேய் அது கீர்த்தனா சாங்கலடா. கீர்த்தனை சாங். ஐயோ, இவனை வச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன்னு தெரியலையே.
3: ஏதோ சாங் நல்லாதான் இல்லையா?
0: நல்லாதான் இருக்கு. ஆமா, சரி கொஞ்சம் குனி.
3: ஏன் முதலாளி, பெயிண்ட் பாக்க போறீங்களா?
0: குனி. என்னதுரா
3: முதலி? என்னது முதலி இது?
0: மண்டையில களிமண் தான்டா இருக்கு.
3: சரி அதை விடுங்க. நம்மள ஒருத்தன் நல்லா ஏமாத்திரா முதலாளி.
0: என்ன சொல்ற?
3: இப்ப பாருங்களேன், இந்த ஸ்பூன் இருக்குல்ல, இந்த ஸ்டாண்டு உள்ள போட்டா வெளில வந்து ஊந்துருது முதலாளி.
0: டேய் வேலைய பாருறா, நான் போய் ஸ்டாக் செக் பண்ணிட்டு வரேன்.
4: கஷ்டப்பட்டு வேலை பாக்குறேன், ஆனா இந்த முதலாளி ஏசில உட்காந்து வீட்டுக்கு போயிடுறாரு. அறிவே, நீ பாக்குற வேலைக்கு நீயே முதலாளியா இருக்கலாம்டா.
3: மேடம் பாத்து வாங்க. மேடம் உட்காருங்க. மேடம் நீங்க உட்காருங்க. மேடம்
1: எம்டி சார்.
3: ஐயோ, நான் தான் எம்டி. மேடம் நீங்க உட்காருங்க. மேடம் மேடம் ப்ளீஸ் உட்காருங்க. ஏசி போறவங்களுக்கு உட்காருங்க. மேடம் நீங்க என்ன சாப்பிடுங்க சொல்லுங்க. ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்கு, பர்கர் இருக்கு, பீஸா இருக்குது, பிரெஞ்ச் ஃப்ரை இருக்கு, என்ன வேணும் சார் சொல்லுங்க.
1: எது இருந்தாலும் ஓகே சார்.
3: ஓகேவா, வந்துடுறேன் மேடம். முதலாளி நல்ல ரிச் பீப்புள் ஆகுறாங்க. மேடம் இந்தங்க பர்கர் சாப்பிடுங்க.
1: Thank you.
3: மேடம் கார்ல தானே வந்தீங்க?
1: Yes.
3: மேடம் அந்த BMW கார்ல தானே வந்தீங்க?
1: ஆமா ஆமா.
3: சாப்பிடு சாப்பிடுங்க.
1: ஓகே.
3: சாப்பிடுங்க மேடம். டேய் டேய் கம்மிடுறா. டேய் ஐயோ முதலாளி முதலாளி முதலாளி முதலாளி
0: என்னடா பண்ணிட்டு இருக்க?
3: முதலாளி கம்முனு இருங்க. ரிச்சு கஸ்டமரு பார்த்தா தெரியல உங்களுக்கு. வச்சு பாருங்க, அவங்க பேக பாருங்க, உங்க பொண்ணு செப்பல பாருங்க, இன்னொன்னு அவ்வளவு மதிப்பு.
0: டேய் அவங்க யாரு தெரியுமா உனக்கு?
3: யாரு முதலாளி?
0: வேலைக்கு சேர்த்திருக்கேன்டா.
3: வேலைக்கா? ஐயோ முதலாளி, எனக்கு சம்பளமே வேணாம் முதலாளி. 3 வேளை சாப்பாடு கொடுங்க, 3 வேளை இங்கே பத்து தூங்கி இங்கே எழுத்து கழுவி விட்டுறேன். ஆனா முதலாளி
0: பாண்ட்ல சைன் பண்ணிருக்கேன், ஞாபகம் இருக்கா?
3: நான் பண்ண தப்பு அதுதான முதலாளி.
0: ஆமா, உனக்கு யாரு அறிவழகன் பேர் வச்சது?
3: முதலாளி அதான் எங்க ஆச்சு முதலாளி.
0: ஐயோ வேணாடா, வேலைய போடுறா, அந்த பொண்ணுக்கு எல்லாம் சொல்லி கொடுறா.
3: முதலாளி ஒரே ஸ்மெல் வரல.
0: ஆமாண்டா, ஷூ சாக்ஸ் எல்லாம் கரெக்டா கழுவுனியா?
3: ஐயோ முதல்ல அதெல்லாம் கரெக்டா கழுவிட்டேன். ஷோரூம்ல போயிட்டு ரூம் ஸ்பிரே எடுத்துட்டு போங்க.
0: ஓ நீங்க முதலாளி, நீயா நானான்னு தெரியல.
3: போங்க முதலாளி. ஏ பொண்ணு பார்த்தல முதலாளி, நான் சொன்ன உடனே
4: வேலை செய்ய போயிட்டாரு பார்த்தல.
3: அந்த மாதிரி நீ நான் சொல்லும் போதெல்லாம் இதெல்லாம் வேலை செய்யணும், புரியுதா? இந்த சார் எல்லாம் சொல்லாத.
4: என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன், என் பேரு அறிவழகன்.
3: நான் அறிவினே கூப்பிட்டாலே போதும். கொஞ்சம்
1: சரி சார்.
3: நீங்க என்ன எல்லாத்தையும் குடுக்கணும், பேக் ஐட்டி வை, வேலை செய். ஃபர்ஸ்ட் உன் ப்ராப்பர்ட்டி இதுதான், படிக்கிற ப்ராப்பர்ட்டி, குடி. ம், போ தொட. அம்மா என்ன ஏமா தொடிக்கிற, கப்ப தொடமா?
1: சரியா சொல்லல
3: சார். சொல்றாங்க அவங்க கிட்ட சரியா. தொட தொட, நல்லா தொட. அது தொட, அந்த கிளாஸ் தொட. கே இட போட்டு வச்சிட போற, சம்பளத்தை பிடிச்சிருவேன்.
5: பாத்து பாத்து கீழே வந்துட போற மண்டை கிட்ட உடஞ்சிட போகுது.

0: அழிவு, இவங்களை எல்லாம் வெளியில அனுப்பு.
1: உங்க அம்மா சசி நானா அங்க மீன் ஊத்துறது, மீன வாங்கி கேக்குற நாய்த்துனுக்குற நீ.
2: நைனா.

0: என்னடா கேப்பே சுடுகாடா மாத்தி வச்சிருக்கீங்க என்னடா அறிவுலகா
1: முதலாளி
0: யாரா
1: முதலாளி தெரியல முதலாளி உள்ள வந்துடுங்க முதலாளி யாரும் தெரியல கிடைக்க கேளுங்க முதலாளி
0: என்னடா வேணும் என்ன வேணும் இங்க வாங்க
2: உட்காரு
0: உட்காரு நைனா இங்கதான் இருக்கிறார் உட்காரு உட்காரு எங்கேயும் போல உட்காரு உட்காரு என்ன வேணும் கேள்ற வந்து என்ன சாப்பிடறாங்க கேளு உட்காரு உட்காரு என்ன வேணும்
1: கேளுங்களா என்ன சாப்பிடுறீங்க
2: என்ன இருக்குது
1: ஹாட் காபி இது கூல் காபி என்ன காபி வேணும்
2: எனக்கு எப்பவுமே ஹாட் தான்டா
0: சோழ எடுத்துட்டு வாடா போடா
1: உட்காரு
0: உட்காரு
2: நம்ம
0: தம்பிங்களா இதெல்லாம் நல்லது இல்லப்பா தயவு செஞ்சு இதெல்லாம் குடிக்காதீங்க உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா
2: கல்யாணம் ஆயிடுச்சு
0: உங்களுக்கு பிள்ளை குட்டிகள்லாம் இருக்கா
2: இருக்குது
0: உங்களை நம்பி உங்க பிள்ளைங்க குட்டிகள்லாம் இருக்கு இல்லையா அவங்களெல்லாம் நினைச்சு பாருங்க இதெல்லாம் குடிச்சீங்கன்னா நீங்க செத்து போயிருவீங்கப்பா இந்த மாதிரி பாவத்துல எல்லாம் இருக்க கூடாதுன்றக்காதான் நம்மளுக்காக ஒரு தேவனே பிறந்து வந்தாரு பிறந்து வந்து நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில மறிச்சாருப்பா தயவு செஞ்சு இந்த மாதிரி குடிச்சிட்டு உங்க உடம்பையும் கெடுத்துக்காதீங்க உங்களை நம்பி இருக்கிற குடும்பத்தையும் கைவிட்டுறாதீங்கப்பா
2: என்ன சொல்ற நீ
0: எல்லாம் யோசிச்சு பாரு
2: நாங்களே இந்த மாதிரி பொண்ணை தூக்குனாதான் அஞ்சு பத்துக்கு லோல வச்சுக்கிறோம் இதை வச்சுதான் எங்க குடும்பத்துக்கு ஏதாவது பண்றோம் எங்களுமே அப்படி சொல்றேன் இது அச்சாரம் எங்களுக்கு ஒரு இதுவாகுது
0: சரி நீ செத்து போயிட்டா உங்க குடும்பத்தை யாரு பாப்பா
2: இவன் நம்மள செத்து போயிடுவான்ற பிள்ளைக்குட்டி எல்லாம் இருக்கு தெரியல எங்களுக்கு
0: இந்த பிள்ளைக்குட்டி நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு குடிக்காதீங்கப்பா டேய் அறிவழகா இத தயவு செஞ்சு எடுத்துட்டு போடா தம்பிங்களா இது குடிக்காதீங்கப்பா உடம்புக்கு நல்ல எடுத்துட்டு போ தயவு செஞ்சு
1: எடுத்துட்டு
0: போ இங்க பாரு உங்க குடும்பம் உங்க பிள்ளைங்களை எல்லாம் நினைச்சு பாருங்கப்பா தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க போங்க போய் அவரை அடக்கம் பண்ணிட்டு வேலைய பாருங்க போங்க
2: சிக்கா அண்ணன் சொல்றத நான் பேசாம தூந்திடலாம் மாப்பிள்ளா
0: சரிப்பா போங்க போங்க
2: இன்னும்
0: சாகலையா
3: தூங்கிட்டு இருந்தேன் தூங்கிட்டு வந்துட்டாங்க
0: ஐயோ சரி போ போய் உன் வேலைய பாரு
1: எதிர்பார்ப்பா
0: என்னடா இது
1: முதலாளி அந்த பொண்ணு மனதில் டவுட் ஆகுது என்னன்னு கேளுங்க
0: ஆமா நீ யாருமா உனக்கு தெரிஞ்சவங்களா அவங்க
4: தெரியும்
0: நீ சொல்ல
1: சொன்ன என்ன நம்ம ஒரு பொண்ணை வேலைக்கு வச்சுங்க பத்தியா என்ன ஆயிடுச்சுன்னு
0: சரி சரி இதான் சைடு கோல் போடாம இதெல்லாம் கிளீன் பண்ணு பாரு நாருது பொண்ணு நாத்த நாருது இந்த இடம்
1: உண்டே கிளீன் பண்ணுமா
0: ஆமா நீ தான் கிளீன் பண்ண இன்னொரு ஆளை சேர்க்கணுமா
1: என்ன பண்ண போறீங்க
0: கிளீன் பண்ணு
1: சார் என்ன பண்ண போறீங்க ஹலோ

0: Gabi.
1: அறிவழகா என்ன பண்றான் சத்தம் பாத்தீங்களா? இவனை வச்சு நான் வேலை வாங்கினா எப்படி என் கெஃபேவை நான் மாலா மாத்த முடியும்? புரட்ட விட்டு தூங்குறான். காலையிலிருந்து வந்த கஸ்டமர்ஸ் இந்த கெஃபேவை சுடுகாடா மாத்துறானுங்க. இவன் தூங்கி தரித்திரத்தை கொண்டு வரான். டேய் அறிவழகா எந்திரா, டேய் அறிவழகா எந்திரா.
2: முதலாளி
1: என்னடா தூங்கிட்டு இருக்க?
2: முதலாளி கம்ம வேலை முதலாளி, அதுக்குதான் உங்களை கூப்பிட்டேன். நீங்க மட்டும் போயிட்டே இருந்துட்டீங்க. எவ்வளவு வேலை தெரியுமா கூட்டி பெருக்கி கழுவி விட்டுருக்கறேன்.
1: சரி சரி சரி பரவாயில்ல, எனக்கு அடுத்து இந்த கெஃபே நீ தான்டா வச்சுக்க போற.
2: எனக்கு முதலாளி
1: குடுத்துருவாங்க. எந்திரிச்சு வேலையை பாரு
2: போறீங்க.
1: ஆமா
2: நாங்க இதை எடுத்துட்டு போறீங்க.
1: என்கிட்ட வேலை சொல்லணும்னா உனக்கு தூக்கமே வராது. எந்திரி எந்திரி, கஸ்டமர் வர நேரம் ஆச்சு. சரியான தூங்கு மூஞ்சி வச்சுட்டு நான் வேலை வாங்குறேன்.
2: முதலாளி பண்ணிருக்கீங்க, யாருக்கு என்ன கொடுக்கணும் சொல்லுங்க.
1: இப்ப மணி எத்தனை, 4 மணி ஆச்சா? காலையில இருந்து வந்த கஸ்டமர் அள போயிடுச்சு. 5 மணில இருந்து கஸ்டமர்ஸ் வருவாங்க. அந்த மொஜெட்டோ எல்லாம் ரெடி பண்ணிட்டியா?
3: முதலாளி மொஜெட்டோ ஸ்பெஷலிஸ்ட் தெரியும்ல.
1: சரி சரி, அதெல்லாம் அது கேக் எல்லாம் இம்போர்ட் பண்ணிட்டியா?
2: நீங்க தான் இம்போர்ட் பண்றேன்னு சொன்னீங்கல்ல.
1: சரி நான் பண்றேன், நீ அதெல்லாம் மத்ததெல்லாம் ரெடி பண்ணு. கஸ்டமர் யாரோ வர மாதிரி இருக்கு, கொஞ்சம் போய் பார். போ போ போய் தொட, போ. சொல்லி சொல்லி நம்ம இதாயிடு.
2: அப்படியேதான் தொடக்கிறோம். முதல்ல சும்மா தானே உட்கார்ந்துக்கிறாரு.
1: டேய் நீ கலெக்டர் வேலையை பாக்குற, தொடக்கிற வேலை தானே பாடுற.
2: முதலாளி
1: தேர்ப்பாம்பர்
2: பரவாயில்ல முதலாளி, கலெக்டர் கூட ஆயிடலாம் முதலாளி. இதை தொடக்க முடியல முதலாளி. முதலாளி எப்படி தொடச்சிருக்க வந்து பாருங்களேன்.
1: தயவு செஞ்சு வாயை மூட்டி, யாரோ கஸ்டமர் வர மாதிரி இருக்கு பாரு. போ
2: வந்தாலும் வந்தாடி கோடி கணக்குல கொடுக்க போறாங்க. சார் வெல்கம் டு ஏஞ்சல் காஃபி சார்.

0: சார் எதுவும் சாப்பிட்றீங்களா? உட்காருமா சார்? இல்ல பரவாயில்ல சார், பரவாயில்ல சார். ஐயோ எடா கூட மகறானு சார்.
1: சொல்லுங்க, என்ன வேணும்
0: சார்? நான் கேக்குற கேள்வி நீங்க கேக்குறீங்க சார்.
1: சொல்லுங்க என்ன இருக்கு
0: சார். இந்த கஃபேல ஹாட் காஃபி இருக்குது, கோல்ட் காஃபி இருக்குது, பர்கர் இருக்குது, பீசா இருக்குது, முதலாளி அப்புறம் என்ன இருக்கு?
2: மொஜோட்டோ இருக்குது,
0: மொஜோட்டோ இருக்குது,
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: முதலாளி
2: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்குது,
0: ஐஸ் கோல்ட் காஃபி இருக்கான். உங்களுக்கு என்ன வேணும்?
1: ஹாட் இருக்கா? ஹாட்

0: ஹாட்
1: ஹாட்
0: இதையா
1: எஸ்
0: எத்திர வர
1: காஃபில ஹாட் போட்டு ஹாட்
0: போட்டு எத்திர வரணும்
1: கோ மேன் கோ கோ
0: நான் எத்திர வர
2: முதலாளி ஏதாவது ஹாட் வேணுமா
3: ஹாட்டா
2: நான் போய் கேளுங்க
3: என்னத்த உளறான் இவன்
4: வேற என்னன்னு கேளுங்க எடுத்துட்டு வரேன்
5: எஸ்கியூஸ் மீ சார்
1: எஸ்
5: என்னாச்சு சார் என்ன வேணும் சார் உங்களுக்கு
1: ஹார்ட் மேன் மை ஹார்ட் ஹார்ட் பிரேக் டவுன்
5: ஹார்ட் என்னாச்சு சார்
1: சண்பகா சண்பகா சண்பகா
5: சார் யார் சார் அந்த சண்பகம் உட்காருங்க சார் உட்காருங்க
1: சண்பகா
5: அந்த செண்பகத்தை பத்தி சொல்லுங்க சார் யாரு சார் அந்த செண்பகம்
1: டெய்லும் காலையில பத்தியல் கொடுப்போம் சாயந்தரம் பத்தியல் வாட் இஸ் திஸ்
0: ஹாட் காஃபி
1: நோ
0: ஹாட் காஃபி
1: ஹாட் நோ ஹாட் மை ஹார்ட் இஸ் பிரேக் டவுன் கிரைங் பிளட் கமிங் ரெட் கலர் பிளட் கமிங்
0: என்ன கேளு என்ன ஆச்சு கேளு
1: மை செண்பகம் வெண்ட்
5: சார் Sir.
1: Yes, went somewhere. Don't know where he went. She went. He, she went. No.
0: Oh, English enakku puriyala. Idhu endha oru English enakku theriyala.
1: West.
0: Once, once. Enna theliva sollu. Unakku enna problem sollu.
1: Senbaga munnadi irundha. செத்து போயிட்டான்
0: ஏய் வேண்டாம் குறடா அம்மா இதெல்லாம் சாவு கூடாது இதெல்லாம் குத்தி ஐயோ இது
1: பாயாசம்
4: யோ இது பாயாசம் இல்லையா பாய்சன்யா
1: இது அப்படியே திறந்து
0: இன்னும்
1: ஒண்ணு இருக்கு திறந்து
5: ஜெயிலு கொண்ட விட்டுருவோம்
1: பழக்கடாது
5: இல்ல சார் அது பாய்சன் லைசன்ஸ் எடுங்க உட்காருங்க என்னாச்சு
0: முதலிய நீ என்ன சமாளிங்க ஐயோ
1: செண்பகன ஓட்டிருந்தா செத்து போயிட்டான் செண்பகத்தை பாக்கணுமா
5: காட்டுங்க சார்
1: பாருங்க என்ன அழகா இருக்கா
5: டேய் அறிவழகா இங்க பாரு இவன் செண்பகத்தை
1: மை செண்பகம்
0: யாரு முதலாளி
1: பாரு ஐயோ மை செண்பகம் பியூட்டிஃபுல் செண்பகம்
0: ஏண்டா பசு மாட்டியாடா உணர செண்பகம் செண்பகம்
1: பசு மாடா
0: என்னன்னு கேட்டு அட்வைஸ் பண்ணி விடுங்க
1: செத்து பெட்டா
5: மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குன்றது நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார் கவலைப்படாதீங்க கவலையெல்லாம் தூக்கி போட்டு இந்த பாடலை பாருங்க பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சமாதானமா இருக்கும் சார்

0: பாட்டு பாத்தீங்களா? இந்த பாட்டை பார்க்கும் போதே உங்களுக்கு ஒரு சந்தோஷம் வந்துச்சு இல்ல? சோ மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கு, நம்மளுடைய அன்பை வந்து தேவையில்லாத காரியங்களுக்கு செலவழிக்க கூடாது அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க. சந்தோஷமா இருக்கீங்களா? தைரியமா நீங்க போயிட்டு வாங்க, இனிமேல் இந்த முடிவு எல்லாம் எடுக்காதீங்க.
1: நல்லா இருக்கீங்க, இன்னும் டானிக் குடிங்க, சரியாயிடும்.
2: முதலாளி, நம்மள சாவ வச்சிரோம் நாட்டுக்கு, கூட்டு போங்க முதலாளி.
1: அவனை எடுத்துக்கிறேன், இதை எடுத்துக்கிறேன். பை பை பை பை பை பை.
2: முதலாளி, இந்த கயிறை உங்க கழுத்துல போட்டு அப்படி இழுத்த எப்படி இருக்கும்?
0: டேய், அண்ணன் எப்ப சாவான், தின்ன எப்ப காலி ஆகணும். எடுத்து போட்டு வேலையை பாடுறா. காலையில இருந்து வரவன் சுடுகாடு மாதிரி மாத்திரம், இவன் என்னடானா பாய்சன் எடுத்துட்டு வரான். வேலையை பாருங்க.
2: முதலாளி, நீ தான் எழுதி வைக்கிற, நீங்க இந்த கடையை
0: எந்திரிச்சு வேலையை பார்ப்போம்.

0: இப்பவே இந்த பாட்டு காட்டுது, ஒரே தூக்கமா இருக்கு. நான் பண்றது அக்கி.
1: சரி அக்கி,
0: அப்படிக்கா ஏதாவது கடை இருந்தா ஏன்னா ஜிம்பிர ஏதாவது தொண்டைக்கு அதமா குஷ்டு வரலாம் வாடி. எல்லாடினே இப்பதானா வீட்டுல சோறு தூண்டுட்டு வந்த, அதுக்குள்ள உனக்கு என்ன கேக்குது?
2: என்னடி நடந்து வந்ததுல மூச்சு வாங்குது, ரொம்ப கஷ்டமாங்குதுடி. வெயில் பாத்தியா இப்படி சூரியன் சுருக்கல் அடிக்குது வாடி. சில்லுன்னு ஏதாவது தொண்டைக்கு அதமா குஷ்டு வரலாம் வாடி.
0: அதுதான் என்ன மாதிரி ஸ்லிம்மா இருக்கணும்ன்றது, சும்மா துண்ணுகிட்டே இருக்க கூடாது. சரி இரு, காஸ்ட்லியா நம்ம ரேஞ்சுக்கு ஏத்த மாதிரி ஒரு கடைக்கு கூட்டிட்டு போற உடனே. ஒரு கடை இருக்கடி, தோ தோ தோ இருக்கு பாரு, அந்த கடைக்கு போலாமா?
2: அங்கயா?
0: அங்கெல்லாம் வானாப்பா,
2: அங்கெல்லாம் நம்மள ஆரோவே பண்ண மாட்டாங்க பாரு.
0: ஐயா அட அறிவே, ஒன்னாம் கிளாஸ் படிச்சிருக்கேன், என் கிட்ட கேளு. அது ஆரோ இல்லடி, அது ஆலோ. அந்த கடைக்கு வா போலாம்.
2: ஏய் அங்கெல்லாம் போனா நம்மளால சேர்க்கவே மாட்டாங்கடி.
0: என்ன அக்கி நீ எந்த காலத்துல இருக்க? பணத்தை காட்டினா எவனும் பல்ல அழிச்சிட்டு உள்ள விழுவான்.
3: இந்த காபி பவுடர் வரதா இருந்தது, இன்னும் வரலையா?
4: போய் பாருங்க நீங்களே.
3: எல்லாமே நான் தான் பாக்கணுமா?
5: தொடைக்கிறேன்ல, என்ன பாத்துட்டு இருக்கீங்க?
3: கடைய தொடச்சு தொடச்சே பெயிண்ட் எல்லாம் எடுத்துறாத, வேலை பாருங்க.
5: மூஞ்சில பெயிண்ட் எடுக்கணும்.
3: யார் சாப்பிடுவா? நான் தான் சாப்பிடணும், கஷ்டமும் வர மாட்டாங்க. எப்படி சாப்பிடுறது இதை?

0: குப்பையோடு குப்பையாக அலைஞ்சு திரிவோ சாமி, அலைஞ்சு திரிவோ சாமி.
1: ஓ சாமியோ,
0: டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டியாலோ, டியா லங்கடி டியா லங்கடி டியா லங்கடி டியாலோ, டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டம்பு கிட்டப்பான் டியாலோ.
2: இவங்க என்ன டிஃபரெண்டா இருக்காங்க? ஒருவேளை ஃபாரின்ல இருந்து வந்திருப்பாங்களோ? வெல்கம் டு ஏஞ்சல் காபி. சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்?
3: சாமே, வெங்காயம் எல்லாம் வாணா சாமே, ரொம்ப களைச்சு போய் வந்து வரேன் சாமே. இன்னைக்கு ஏதாவது காஸ்ட்லியா அது தாப்பா?
2: மேடம், பர்கர் இருக்கு, பீஸா இருக்கு, எல்லாம் இருக்கு. உங்களுக்கு என்ன வேணும்?
3: இல்ல, பிச்சை போடுறேன்னு சொல்ற சாமி. சாமே, எங்களுக்கு அதெல்லாம் வாணா சாமே, காஞ்சி போய் வந்து வரேன் சாமி. வெயில்ல
2: ஏதாவது நீங்க உட்காருங்க, நான் எடுத்து வரேன்.
4: என்னடா ஏதோ ஸ்மெல் வருது, சாக்ஸ் ஏதாவது
2: முதலாளி?
4: இல்லையா?
2: ஆமா முதலாளி.
4: நேத்து ஏதாவது கேக் ஏதாவது எலிக்கு வச்சு ஏதாவது செத்து போச்சா நல்லா பாத்தியா?
2: இல்ல முதலாளி, நீ தான் சாப்பிட்டீங்க எலிக்கு வச்சுத.
4: டேய், ஏதோ நாறுதுன்ற என்ன களைச்சிட்டு இருக்க? கொஞ்ச நாள் அறிவு இருக்காடா? ரோட்ல போறவங்க வர்றவங்க எல்லாம் கூட்டு வந்து ஷாப்ல உட்கார வச்சிருக்க, ஒரே நாறுது. என்னன்னு கேளு, போ முதல்ல அனுப்பு.
2: முரளி, உங்களுக்கு அறிவு இருக்கா?
4: என்னடா,
2: அவங்கள பாருங்களேன், எவ்வளவு அழகா. அது ஒரு கொண்டை, கொண்டையில ஒரு பூவு. பாருங்க அவங்க ஹேண்ட்பேக் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்குன்னு. அவங்க பர்ஸ் பாருங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க ஆப்பிரிக்கால இருந்து வந்திருக்காங்க நினைக்கிறேன்.
4: இல்ல இல்ல, இவங்களை எங்கயோ நான் பார்த்த மாதிரி இருக்கேன்.
2: ஆப்பிரிக்கா போயிருக்கீங்களா?
4: இல்ல.
2: டிவில ஏதாச்சும் பாத்துருக்கீங்களா?
4: டிவிலயா?
2: ஒண்ணுமே இல்ல.
4: ஆமாண்டா, நீ சொல்றது ஒரு வகையில சரியா தான் இருக்கு.
2: இன்னொன்னு, எவ்வளவு தாழ்மையா உட்கார்ந்துருக்கான் பாத்தீங்களா
4: கீழே? அதாவது தாழ்மை இல்லடா, கூட்டத்துல எல்லாருமே கீழே தாண்டா உட்காருவாங்க. முதல்ல சேர்ல உட்கார வச்சு அவங்களுக்கு என்ன சாப்பிடறாங்கன்னு
2: கேள்வி. சரி முதல்ல நீங்க உட்காருங்க, நான் பாத்துக்கறேன். முதலாளி, அந்த சாமி சாமின்னு வார்த்தை எங்க கேட்ட மாதிரி இருக்கு முதலாளி எனக்கு.
4: டேய் அறிவழகா, இப்பயாவது உனக்கு அறிவு வந்துச்சு, இவங்க நாடோடி கும்பல்றா.
2: முதலாளி, அதெல்லாம் இருக்காது, அவங்க கிட்ட டாலர் இருக்கு முதலாளி.
4: முட்டக்கண்ண நல்லா திறந்து பாரு, ரோடு ரோடா போய் சில்லறை எடுத்துட்டு வந்து கையில காசு வச்சிருக்காங்க, அது உனக்கு டாலரா தெரியுதா?
3: துண்டத்துல போய் மஞ்சள் கடல அசிங்கம் கழிஞ்சு வச்சு எடுத்து எடுத்து சாமி. இதெல்லாம் முதல்ல சாமி, எங்களை பார்த்தா என்ன பிச்சை வரக்கூடாது மாதிரி தெரியுதா? நாங்களும் சுயமா பிசினஸ் பண்றோம்.
4: என்னமா பிசினஸ் பண்ற? எங்க சொல்லு, என்னென்ன பிசினஸ் பண்ற சொல்லு.
3: சாமிக்கு நம்ம பாட்டு எடுத்து விடுறேன். பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகால குடிப்போ சாமி. பச்சமணி பவளமணி விப்போ சாமி, நாங்க கண்ணி வச்சு குருவிகால குடிப்போ சாமி. காடு பிடிப்போ, கவுதாரி பிடிப்போ, கொக்கு பிடிப்போ, காட்டு பூனை பிடிப்போ. எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி சாமி, எங்களை மட்டும் ஏனோ புடிக்கலையே சாமி.
2: முதலாளி, எனக்கு ஒரு ஆசை. முதலாளி,
4: என்னடா ஆசை?
2: அவங்க போட்டிருக்காங்கல்ல காஸ்டியூம்,
4: ஆமா,
2: அத உங்களுக்கு போட்டா எப்படி இருக்கும் முதலாளி? சிரிப்பு சிரிப்பா வருது முதலாளி.
4: அங்கங்க
2: நீங்க தெரு போவீங்க. அதுவா?
4: ஏய், பழசெல்லாம் ஞாபகப்படுத்தாரு, போட. அவங்க என்ன சாப்பிடறாங்க கேட்டு கூட போட.
2: மறுபடியும்
5: எனக்கு நம்ம வந்து அத்த விட்டு போறதுக்கு மனசே வரலடி.
6: நான் சொல்றேன்டி,
5: நம்ம உள்ள வரும்போது அந்த சாமி இருக்குல்ல சாமி, இந்த பவுடர் டப்பா மாதிரி சாமி கிட்டியா, அந்த சாமி நம்மள ரொம்ப ஆசையா அன்பா பேசா. அத்த விட்டு போறது மனசே வரலடி.
6: நாக்கு புட்டா இங்கே வாழ்க்கை நடத்துற போலயே, சீக்கிரம் துண்ணுட்டு வா, நம்ம அக்கௌண்ட்ல கேஷ் போடணும், பேங்க்கு போடணும், துண்ணு துண்ணு துண்ணு.
7: முதலாளி பாத்தீங்களா, அவங்க பேங்க்ல காசு போட போறாங்களாம், அவங்களுக்குலாம் பேங்க் காசு போடுறாங்க. முதலாளி உங்க கூட இத்தனை வருஷமா இருக்கிற, என்னால ஒரு ஒரு ரூபாய் சேமிக்க முடியல முதலாளி.
8: ஏய் அறிவிலகா, சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்குடா. நீ பேசாம அந்த பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உங்க லைஃப் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்டா.
7: முதலாளி வயசுல நீங்க தான் பெரியவங்க, பேசாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிறீங்க.
8: டேய் சும்மாறா, அப்ப பேசி பாக்குறேன். அம்மா உங்க வழக்கத்துல எல்லாம் பொண்ணு பாக்குறது எப்படி?
6: இத பத்தி பேசணும்லாம், எங்களுக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, எங்க அண்ணாத்த, அவர்கிட்டதான் நீங்க பேசணும்.
8: ஆமா, அவர் யாரு?
6: அவரு எங்க அண்ணாத்த. எங்க அண்ணாத்த பேரு டோங்கிரி. அவரு சுடுறதுல எல்லாம் எவ்வளவு ஃபேமஸ் தெரியுமா?
8: என்னம்மா நீ வேற டோங்கிரி ஜாங்கிரின்னு, எனக்கு ரொம்ப பசி எடுக்குது, சாப்பிடணும் போல இருக்கு.
7: முதலாளி, அவங்க எதை சுடுற பத்தி சொன்னாங்கல்ல?
8: ஆமா,
7: நம்ம கடையில சில பொருட்கள் எல்லாம் சுடுறதுக்கு ஆள் வேணும் கேட்டிருந்தீங்களே.
6: சீக்கிரம் இங்க வா, இங்க ஏதோ கல்யாணத்தை பத்தி கேக்குறாங்கண்ணா, நீ வானா.
8: அண்ணன் டோங்கிரியா?
6: ஆமா சாமி, எங்க அண்ணாத்த டோங்கிரி.
8: அறிவழகா மச்சம் வந்துட்டாண்டா பாரு.
7: முதலாளி ஒரே நாத்தம் ஆகுது, முதலாளி நீ வேற அவன் மேல.
8: என்னையா டேபிள்ல பண்ண வைக்கிறமா, இந்த தீல கண்ண வைக்கிற? டேய் அறிவழகா, சரி விடு, நீ உங்களுக்கு குடிக்கிறதுக்கு ஏதாவது காத்து ரெடி பண்ண போ.
7: முதலாளி பால் தீந்து போச்சு, வெளில போய் வாங்கிட்டு வந்துடுறேன்.
8: சரி போ, சீக்கிரம் வாங்கிட்டு வா.
7: போ, காசு என்ன கொடுங்க,
8: நீ போய் வாங்கிட்டு வாடா, போடா. ஆமாப்பா டோங்கிரி, உங்க சமுதாயத்துல பொண்ணு எடுக்கணும்னா என்ன பண்ணும்?
9: அதுவா சாமி, எங்க உலகமே தனி சாமி, கேட்டு தூங்குவோம், கேட்டு சாப்பிடுவோம், நாங்க கும்பல் கும்பலா சுத்துவோம் சாமி, யாரு கூட கலக்க மாட்டேன் சாமி, எங்க உலகமே தனி உலகம் சாமி.
8: சரி சரி, கையை கீழே போடு
9: சாமி. அது மட்டும் இல்ல சாமி, எங்க இனத்துல பொண்ணு எடுக்கணும்னா நீங்க முதல்ல பொண்ணு குடுக்கணும் சாமி.
8: இந்த மூஞ்சிகளுக்கு பொண்ணு கொடுத்து வேற பொண்ணு எடுக்கணுமா? இது இந்த டின்னுகளை பார்த்தா கல்யாணம் ஆகுறதே பெரிய விஷயம், இதுல பொண்ணு வேற கொடுத்து பொண்ணு எடுப்பாங்களா
9: சாமி? அப்படிலாம் சொல்லா சாமி, சூட்டு போடுவோம்
8: சாமி. இருப்பா இருப்பா டோங்கிரி, இப்ப நான் அவனை கூப்பிடுறேன். அவனை கூப்பிட்டு ட்ரெஸ் மாத்தி பாத்தீங்கன்னா அச்சஸ்களா அவன் உங்க கூட்டத்தான் மாதிரிதான் இருப்பான். இருங்க கூப்பிடுறேன். டேய் அறிவழகா, டேய் அறிவழகா,
7: நான் வந்துட்டேன்.
8: அவங்க சொல்ற சட்ட திட்டங்களுக்கும் உனக்கும் கரெக்டா சிங்க் ஆகுதுடா.
7: எனக்கு இதெல்லாம் பிடிக்கல, இந்த மூஞ்சிகளுக்கு நான் கேக்குதா? என் ட்ரீம் வேற, என் ட்ரீம் கேளு வேற. என் ட்ரீம்ல நீங்க மன்னவரி கொட்ட பாக்குறீங்களா? அதுல கிளம்ப சொல்லு முதலாளி.
9: தங்கச்சியை காட்டுக்கு தெரியுமா சாமி?
6: கொஞ்சம் வாய மூடு. வந்ததுல இருந்து என்னவோ பாத்துக்கிட்டு இருக்க, ரொம்பதான் பேசிக்கிட்டு இருக்க. எங்க அக்கா அழகுக்கு நீ கால் தூசி. எங்களுக்கும் ஆசை பாசம் நல்ல மனசுன்னு எல்லாம் இருக்கு சாமி. என்ன இந்த பணத்துக்கு தானே ஆசைப்பட்டு எங்களை உள்ள விட்ட, புடி வச்சுக்கோ. அண்ணாத்த, நம்ம அக்கிக்கு நல்ல குணமுள்ள ஒரு பையனா பார்த்து நம்ம கட்டி வைக்கலாம் அண்ணாத்த. இந்த சோப்பு டப்பாவும் ஆந்த கண்ணனும் எங்கே இருக்கட்டும் அண்ணாத்த. வா நம்ம போலாம்.

0: முதலாளி, தொடப்பு குச்சி மாதிரி இருந்துகிட்டு என்ன பேச்சு பேச பத்தி அது? மூட்டை வர விட்டு போயிச்சு பாரு முதலாளி.
1: டேய், காசு ஏதாவது இருக்கான்னு பாரு.
0: இருந்தா நல்லதா இருக்கும் முதலாளி. அழுக்கு மூட்டை முதலாளி எல்லாம்.
1: டேய், தலைய சுத்தி தூக்கி போடுறா, போட.
0: ஐயோ,
1: டேய் அறிவழகா.
0: சொல்லு முதலாளி.
1: நீ இருந்தாலும் கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டடா. அவங்களும் நம்மள போல மனுஷங்க தான்டா, அவங்களுக்கும் உணர்வுகள் இருக்கு, ஆசைகள் இருக்கு. அப்படி எல்லாம் பேசாதடா. இன்னைக்கு காலையில இருந்து நம்ம கெஃபேல வந்த ஒவ்வொருத்தரையும் பாத்தியா, குடிக்காக பாவத்துல அடிமையா இருக்கிறாங்க. அன்புக்கு ஏங்குற ஒருத்தங்க, இந்த மாதிரி மனுஷங்களால புறக்கணிக்கப்படுறவங்க ஒரு கூட்டம். இப்படி ஒவ்வொருத்தரும் அன்புக்கு ஏங்கி ஓடிட்டே இருக்காங்க. இன்னைக்கு என்ன நாள்? ஆண்டவர் உயிர் தெழுந்த நாள்ரா. சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம மனுஷங்களை மதிக்க கத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மரியாதை கொடுக்கணும்டா.
0: சரிங்க முதலாளி.
1: சரி, இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு நீ என்ன பண்ற? கெஃபே மூடு, நாளைக்கு பாத்துக்கலாம்.
0: அந்த 500 ரூபாய்,
1: அந்த 500 ரூபாய் உனக்கு இல்ல, அது ஏதாவது அனாதை ஆசிரமத்துக்கு எடுத்து உண்டியல போடு.
2: என்ன முதலாளி, கத்து சொல்றாரு, திடீர்னு கத்துறாரு. இந்த முதலாளி புரிஞ்சிக்க முடிய மாட்டேங்குது. என்னால இந்த 500 ரூபாய வயிற்றுல போறாரு பார்த்தா முதலாளி உண்டியில போட சொல்றாரு.
3: ரெடியா? அது எப்படி? போலாம், இப்பதான் போறாங்க.
4: ஓகேவா தேவா?
3: அதான் எப்படி பாத்து
1: நீங்க
5: தெரியுமா?

0: தானியேல் புஸ்தகம் 6:28
1: தருவியின் ராஜ்யபார காலத்திலும் பெர்சியனாகிய கோரேசனுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது.
0: தானியின் காரியம் ஜெயமா இருந்தது. பாருங்க, தருவியின் ராஜ்யபார காலத்திலும் ரெண்டு ராஜாக்கள் மத்தியிலையும் கர்த்தர் தானியேல் காரியம் எப்படி இருந்தது? ஜெயமா இருந்தது. நம்ம காரியத்தில் பாருங்க, ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும், ஒன்னு ஜெயமா இருந்தா ஒன்னு தோல்வியா இருக்கும். தானியேல் காரியம் மட்டும் எப்படி இருந்ததுதான் ஜெயமா? காரணம் என்ன? ஆண்டவராக இயேசுக்கு துறவர் நெருங்கி ஜீவிச்சாரு. ஆண்டவர் இயேசோரு அவர் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்படிஞ்சாரு. அவரு கர்த்தருக்காகவே வாழ்ந்தாரு. அதனாலதான் அவர் காரியம் ஜெயமா இருந்துச்சு. நம்ம வாழ்க்கையிலும் ஜெயமா இருக்கணும்னு சொன்னா நம்மளும் ஆண்டவராக இயேசுகிறதோடு அவரோடு ஐக்கியமா இருக்கணும், அவரை தேடணும், அவரை அண்டிக்கொள்ளணும். அவர் வாழ்க்கை அவரோடு நம்ம எப்போதும் கூட இருந்தா நம்ம வாழ்க்கையும் ஜெயமா இருக்கும். ஏன்னா கர்த்தரிடத்துல பச்சைபாதமே இல்லைன்னு கர்த்தர் வேதம் சொல்லுகிறது. வாசித்து பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 10:34
1: அப்பொழுது பேதுரு பேச தொடங்கி தேவன் பச்சபாதம் உள்ளவர் அல்ல என்றும்,
0: தேவன் என்ன இல்ல, எப்படிப்பட்டவர் இல்ல, பச்சபாதம் உள்ளவர் அல்லவென்றும். ஏன்னா தானியேல் காரியம் மட்டும் ஜெயமா இருந்தது, ஏன் நம்ம காரியம் ஜெயம் இல்ல அப்படின்னு நம்ம யோசிக்கணும். அதுதான் தேவன் அவருக்கு மட்டும் அப்படி செய்யல, அது அவர்த்தல என்ன இல்ல, பச்சபாதமே இல்ல. நம்ம எல்லாரும் அவருடைய பிள்ளைகள், அவரு நம்மளை படைச்சாரு, அவரு நம்மளை உருவாக்குனாரு, நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர்கிட்ட என்ன செய்யல, பச்சைபாதமே இல்லை. எங்க ஊர்ல ஒரு குடும்பம், எங்களுக்கெல்லாம் சொந்தக்காரங்க தான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் பஞ்சகாலம், பஞ்சம் வந்துச்சு, பஞ்சம் பயங்கரமான 1975 பயங்கரமான பஞ்சம். அப்ப என்ன செய்வாங்கன்னா, சாப்பாடு செஞ்சுட்டு அவங்க வீட்டில் 4 பிள்ளைங்க, அந்த அம்மா ஐயா 6 பேர் சோரை செஞ்சவொடனே என்ன செஞ்சிருவாங்கன்னா, சோரை அளந்து கரெக்டாக, ஏன்னா பஞ்சம் பயங்கரமான பஞ்சம், பசி பயங்கரமாக இருக்கும். ஆனாலும் கூட அவங்க என்ன செய்வாங்க, சோரை ஒரு பிள்ளைகள் கூட கூட்டியோ குறைச்சியோ தரமாட்டாங்க, கரெக்டாக 6 பேருக்கும் கரெக்டாக அளந்து செய்வாங்க. ஏன்னா 4 பேர் அவங்களுடைய பிள்ளைங்க, அதனால ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கூட்டி கொடுக்க மாட்டாங்க, குறைச்சி கொடுக்க மாட்டாங்க. அப்போ மனிதராகி நம்மளே அப்படி இருக்கும்போது நம்ம தேவன் இந்த இடத்துல ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு ஒரு மாதிரி கட்டாயம் கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, செய்வாரா? செய்ய மாட்டாரு. ஏன்னா அவருடைய பிள்ளைகள் நம்ம ஒவ்வொருத்தரும், நம்ம யாவரும் அவருடைய பிள்ளைகள். அதனால அவர் ஒருத்தருக்கு ஒரு மாதிரி ஒருத்தருக்கு மாதிரி செய்ய மாட்டாரு. தேவனிடத்துல என்ன இல்லை, பச்சைபாதமே இல்லை. எல்லாருக்கும் ஒன்று போலதான் செய்வார், பச்சைபாதமே இல்லை. வாசிக்க கேட்கலாமா, 1:4 12:12
1: ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு.
0: சத்துவமும் வல்லமையும் உண்டு.
1: எவரையும் மேன்மைப்படுத்தவும்
0: பலப்படுத்தவும்
1: உம்முடைய கரத்தினால் ஆகும்.
0: உம்முடைய கரத்தினால் எவரை மேன்மைப்படுத்த முடியும், பலப்படுத்துவோம், அவர் கர்த்தரால் ஆகும். அவர் யாரை மேன்மைப்படுத்தணும் நினைக்கிறாரோ அவங்க மேன்மைப்படுத்துவார். அவர் யாரை பலப்படுத்த நினைக்கிறாரோ பலப்படுத்துவார். அதனால நம்ம என்ன செய்ய முடியாது, கர்த்தர் நான் தான் செஞ்சேன் நம்ம சொல்ல முடியாது. கர்த்தர் யாரெல்லாம் மேன்மைப்படுத்தணும் நினைக்கிறாரோ அவர் மேன்மைப்படுத்தணும் நினைச்ச முடியாது. யாருமே என்ன செய்ய முடியாது, தலை செய்ய முடியாது. கர்த்தருடைய வேதம் சொல்லுது, யோபின் புஸ்தகத்துல வாசிக்க கேட்டீங்கன்னா 42:2
1: தேவரீர் சகலத்தையும்
0: அவரால் என்ன செய்ய முடியும், சகலத்தையும் செய்ய வல்லவர்.
1: நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன்.
0: அவர் சகலத்தையும் செய்ய முடியும், அவர் செய்ய நினைத்தது யாரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ணவே முடியாது. அவர் செய்யும் நினைச்சத யாரும் தடை பண்ண முடியாது. அவர் சகலத்தையும் செய்ய வல்லவர். இது மட்டும் தான் செய்வாரு, அதை மட்டும் தான் செய்வாரு. வியாதி மட்டும்தான் சுகமாக்காரு, நோய் மட்டும்தான் சுகமாக்காரு, ஆத்மா ரட்சிக்க மட்டும்தான் முடியும், அப்படி இல்ல. தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் தடைப்படாது. அவர் நமக்கு என்னெல்லாம் செய்ய நினைக்கிறோம் தடைப்பட முடியாது. அவர் சகலத்தையும் செய்வார். கலங்காதீங்க, என் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கலையே, என் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் நடக்கலையேன்றீங்களா? என் வாழ்க்கையில் ஒரு ஜெயமே இல்லையே, தானியில் வாழ்க்கையெல்லாம் ஜெயமா இருந்தது, என் வாழ்க்கையில ஜெயம் இல்லையே சொல்லி கலங்குறீங்களா? சரி, தானியில் என்னெல்லாம் செய்தாருன்னு நம்ம பார்க்க போறோம். அப்ப நம்மளும் அதை நினைச்சு அப்ப ஆண்டு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டு தானியல் செய்த போல எனக்கும் செய்ய, எனக்கு உதவி செய்ய ஆண்டவரே, சொல்லுதான் நம்ம கேட்க போறோம். முதலாவது தானியல் என்ன செஞ்சாரன் பாருங்க, தானியல் புஸ்தகம் 1:8
1: தானியேல்
0: தானியேல்
1: ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான்.
0: பிரதானின் தலைவனிடத்தில் என்ன செஞ்சாரா? வேண்டிக் கொண்ட. பாருங்க, ராஜாவுடைய போஜனை சாப்பிடறாரு. அந்த காலத்துல நீங்க லேபி கிராமத்துல பாத்தீங்கன்னா 11 வீட்டுல போய் வாசித்து பாருங்க, அதுல எதெல்லாம் சாப்பிடக்கூடாது எதெல்லாம் சாப்பிடலாம்னு போட்டிருக்கோம். அந்த மாதிரி கறியெல்லாம் ராஜா சாப்பிடுவாங்க. அதனால ராஜாவுடைய போஜனத்தினாலும் ராஜாவுடைய பானத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது. எங்க தீர்மானம் பண்ணாரு? தங்க இருதயத்துல தீர்மானம் பண்ணினார். நமக்குள்ள ஒரு தீர்மானம் வேணும். உலக காரியத்துல தீட்டுப்படுத்த மாட்டேன், உலக காரியத்தோடு வாழ மாட்டேன், உலகத்தோடு ஒத்து போக மாட்டேன், உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை வாழ்வேன்னு சொல்லி நம்ம இருதயத்துல தீர்மானம் பண்ணினால் மாத்திரம்தான் நம்ம என்ன உலக காரியத்தில் ஈடுபட மாட்டோம். இல்ல நம்ம எப்படியானாலும் வாழ்வேன், ஏதோ ஒரு வாழ்க்கை வாழணும் அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சா நம்ம என்ன செய்யணும்? இருதயத்தை தீட்டுப்படுத்துறோம். நம்ம இதயத்துல ஒரு தீர்மானம் வேணும். நான் உலக காரியத்தோடு ஒத்து போக மாட்டேன், உலகத்துக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, நான் பரிசுத்தமா வாழ்ந்துதான் ஆகணும்னு சொல்லி இதயத்தில் தீர்மானம் பண்ணினா நிச்சயமா நம்மளாலே மாற முடியும். ஹலேலூயா. அப்படி வாழ்வோமானா தானியின் காரியம் எப்படி ஜெயமா இருந்ததோ அப்ப நம்ம காரியத்தில் தேவன் என்ன செய்வாரு? ஜெயத்தை கட்டாயம் தருவார். ஹலேலூயா. தாவீது ஒரு தீர்மானம் பண்ணிடுறார். என்ன பண்ணார் பாருங்க, சங்கீத புஸ்தகம் 17:3
1: என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன்.
0: தீர்மானம் பண்ணி வாய் மீறக்கூடாது. ஆண்டவரே, எனக்கு தேவையில்லாத வார்த்தை பேசக்கூடாது, தேவையில்லாத வார்த்தை பேசி என் தேவனை துக்கப்படுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் உள்ளத்தில் ஒரு இதயத்தில் தீர்மானம் பண்ணிடுறார். இன்னொரு வாசிப்பா,
1: என் வாய் மீறாதபடி தீர்மானம் பண்ணினேன்.
0: அவர் உள்ள தீர்மானம் பண்ணியிருக்கிறார், என் வாய் மீறக்கூடாது, ஆண்டு பிரிமலாத வார்த்தை நம்ம பேசக்கூடாது. ஏன்னா நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் மத்தேயு சுவிசேஷம் 12:36-37. ஏன்னா நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தை குறித்து கத்துட்டு வரனால என்ன செய்யணும்? கணக்கு கொடுக்கணும். வாசிங்க, மத்தேயு சுவிசேஷம் 12:36-37. நம்ம என்னென்ன பேசுறோமோ அந்த பேச்சு தகுந்த ஒரு நாள் கத்துட்ட கணக்கு கொடுக்கணும். அதனாலதான் தாவீது அப்படி தீர்மானம் பண்ணியிருக்காரு.
1: மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து
0: நியாயத்தீர்ப்பு நாளிலே
1: கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
0: ஏனெனில்
1: உன் வார்த்தைகளினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவார். அல்லது உன் வார்த்தைகளினாலே குற்றவாளி என்று தீர்க்கப்படுவார்
0: என்றார்.
1: தீர்மானம் பண்ணினேன் வாய் மீறக்கூடாது,
0: வீணா பேசக்கூடாது, வீணா சிந்திக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவர் தீர்மானம் பண்ணாரு. தானியில் வந்து தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணாரு. தாவீது தன் வாயை மீறாதபடிக்கு தீர்மானம் பண்ணாரு. யோவ் என்ன செஞ்சாராம் பாருங்க, யோவின் புஸ்தகம் 31:1
1: என் கண்களோடு உடன்படிக்கை பண்ணின நான் நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி?
0: நான் ஒரு கன்னி மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி? ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு, ஒரு பொண்ணை நினைச்ச மாட்டேன், பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் பண்ணிட்டு ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி? பாத்தீங்களா, யோவ் ஒரு தீர்மானம் பண்ணாரு. ஒரு பொண்ணை கூட என் கண்ணில நான் பேஸ்டா பார்க்க மாட்டேன், கண்ணு அவங்க எந்த அழகா இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலும் சரி பார்க்க மாட்டேன்னு சொல்லி ஒரு தீர்மானம் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு சொல்றாரு, நான் தீர்மானம் பண்ணினேன், நான் வந்து ஒரு கண்ணி மேல் நினைப்பா இருப்பது எப்படி? தீர்மானம் பண்ண பிறகு மற்ற கண்ணியை நினைச்சுக்கிட்டு இருக்குது எப்படி அப்படின்னு சொல்லி யோவ் சொல்றாரு. யோவ் ஒரு தீர்மானம் பண்ணாரு. தாரியில் சொல்றாரு, நான் வந்து என் இருதயத்தை ராஜாவுடைய போஜனத்தினாலோ பானத்தினாலோ நான் என்ன செய்ய மாட்டேன், தீட்டுப்படுத்த மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணாரு. தாவீது என்ன செஞ்சாரு? நான் வந்து என் பாய் வீராதபடிக்கு தீர்மானம் பண்ணினேன்றாரு. இங்க சொல்றாரு, யோவு சொல்றாரு, எனக்கு என் கண்ணு வந்து மற்ற ஒரு பொண்ணை நான் பார்க்க மாட்டேன் பண்ணிட்டு அப்படி பார்க்க மாட்டேன்னு பண்ணினேன்னா எப்படி ஒரு கண்ணி மேல் நினைப்பாயிருப்பேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம். நம்ம வாழ்க்கையில் தீர்மானம் எடுக்க வேண்டும். நம்ம வாழ்க்கை இதுவரைக்கும் உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தோம், உலகத்தோடு ஒத்து வாழ்ந்தா பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நம்ம ஆண்டவராக இயேசுக்கு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாத போல நீங்களும் உலகத்தன் அல்ல. வாசிங்க யோவான் சுவிசேஷம் 17:16.
1: நான் உலகத்தான் அல்லாதது போல,
0: நான் உலகத்தான் அல்லாதது போல
1: அவர்களும் உலகத்தார் அல்ல.
0: அவர்கள் உலகத்தார் அல்ல. அவர்கள் பிள்ளைகள் யாரால இருக்குமோ அவர்கள் என்ன செய்யக்கூடாது, உலகத்தாரை போல வாழவே கூடாது. நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்கள் உலகத்தன் அல்ல. உலக காரியம் நமக்குள்ள வராதபடிக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் இருதயத்தில் ஒரு தீர்மானம் பண்ண வேண்டும். ஏன்னு சொன்னா உங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கர்த்தரி வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தும் விசேஷம் 21:27.
1: தீட்டுள்ளதும்,
0: தீட்டுள்ளது நல்லா கவனிங்க, அது தானியல் சொன்னார் இல்லையா, ராஜா போஜனத்தினாலும் அவருடைய பாடத்தெல்லாம் தீட்டுப்படுத்த மாட்டாரு. அந்த மாதிரி கருங்க சொல்றாரு, தீட்டு உள்ளதோ
1: அருவறுப்பையும்,
0: அருவறுப்பான காரியம், அருவறுப்பான அருவறுப்பையும்
1: பொய்யையும்,
0: பொய் சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும், பேசுறதெல்லாம் பொய்யா இருக்கும், உண்மை மாதிரி பேசுவாங்க. தீட்டுள்ளதும் அருவறுப்பும் பொய்யும்
1: நடப்பிக்கிறதுமாகிய,
0: பொய்யும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: ஒன்று எங்க பிரவேசிக்க முடியாது, எங்க பிரவேசிக்க முடியாது, பரலோகத்துல பிரவேசிக்கவே முடியாது. பொய் அருவறுப்பான காரியம் தீட்டுள்ளது எல்லாம் பிரவேசிக்க முடியாது. இன்னும் வேற எதெல்லாம் தீட்டம் பாருங்க, எப்ரேயின் புஸ்தகம் 12:15.
1: ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு,
0: தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாருடைய கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாக்குறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும்.
0: பாத்தீங்களா, நம்ம கசப்பு நமக்குள்ள இருதயத்துல தீட்டாவது. நான் அவங்க கூட எல்லாம் பேச மாட்டேன், அவங்க என்ன எங்களோட பெரியவங்களா, அவங்க கூட நான் போய் பேசுறதுக்கு, நான் எங்க வீட்டுல எப்படிப்பட்டவங்க, எங்க குடும்பம் எப்படிப்பட்டவங்க, அவங்க கூட போய் நான் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்களை என்ன செய்யறாமா, அது கசப்பான வேறு எழுந்து கசப்பு நமக்குள்ள வந்து அது என்ன, இது நமக்குள்ள தீட்டாயிருது. அலையிலுயா, யாரெல்லாம் நீங்க பேசாம இருக்கீங்களோ, யாரெல்லாம் அற்பமா நினைக்கிறீங்களோ அது கர்த்தரி பார்வையில தப்பானது. அதுதான் இங்க சொல்றாரு இன்னொரு தடவை,
1: ஒருவரும் தேவனுடைய கிருபை இழந்து போகாதபடிக்கு,
0: நம்ம வந்து தேவனுடைய கிருபை இழந்து போக கூடாது, என்ன செய்யணும்,
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பு யார் மேல மக்கள் என்ன இருக்க கூடாது, கசப்பான வேர் எழும்பாதபடிக்கு
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதுனா,
0: கலக்கம் உண்டா கசப்பு, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, ஒருத்தர் பார்த்தா பிடிக்காது, யாரா இருந்தாலும் பிடிக்காத விடியது, கசப்புற மக்கள் வராதபடிக்கு அதனால கலகம் உண்டாகி
1: அநேகர் தீட்டுப்படாதபடி,
0: அநேக தீட்டுப்படாதபடிக்கு கசப்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு தீட்டு வந்துடும். யார் மேல கசப்பு, யார பார்த்தா மூஞ்சி திருப்பிக்கிறோம், யார பார்த்தா அற்பமா நினைக்கிறோம், யார பார்த்தா நம்ம அற்பமா நினைக்கிறதால ஒண்ணுமே இல்ல அறிமானவர்களே. கர்த்தரால, கர்த்தர் வந்து நம்ம மற்றவங்களை அற்பமா நினைச்சோம், மனிதன் முகத்தை பார்க்க கர்த்தர் எங்க பாக்குறாரு, உங்க இதயத்தை பாக்குறாரு, மனசை பார்த்து அற்பமா நினைக்கிறது திருப்பிட்டு போறது எல்லாம் மன கத்துட்டே நம்ம உள்ளத்துல தீட்டு வந்துடும். எங்க போக முடியாது, எங்க போக முடியாது, பரலோகத்துக்குள்ள போக முடியாது. இந்த உலகத்துல நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கலாம், உலகத்துல எல்லாம் பண்ணலாம், நமக்குள்ள கஷ்டப்பு வந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. இன்னும் தோசை வாசி எல்லாரும் புரிஞ்சுட்டு, நிறைய பேர் நம்ம மக்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் கசப்பு வெறுப்பு உள்ளத்துல இருந்தா பரலோகத்துக்கு போக முடியாது. வாசி,
1: ஒருவரும் தேவனுடைய கிருபையை,
0: உங்களுக்கு கசப்பு இருந்தாவே தேவனுடைய கிருபைய
1: இழந்து போகாத படிக்கும்,
0: கசப்பு இருந்தா என்ன செய்யறோம், முதல் என்ன செஞ்சிடும், தேவனுடைய கிருபைய இழந்து போகாத படிக்கு
1: யாதொரு கசப்பான வேர்,
0: யாதொரு கசப்பான வேர்
1: முளைத்தெழும்பி,
0: முளைத்தெழும்பி
1: கலக்கம் உண்டாக்குகிறதினால்,
0: கலக்கம் உண்டாகிறதினால்
1: அநேகர் தீட்டுப்படாத படிக்கும்,
0: அநேகர் தீட்டுப்படாத படிக்கு தீட்டு வந்துடும். தீட்டு இல்லாம எங்க போக முடியாது, பரலோகம் போக முடியாது. தீட்டு உள்ளதும் அருவறுப்பான காரியமும் பொய்யா நடப்பு யாவரும் என்ன செய்ய முடியாது,
1: முன்றிலும்
0: எங்க எங்க போது பரலோகத்தில் பிரவேசிக்க முடியாது. வெளிப்படுத்தல் 21:27.
1: தீட்டுள்ளதும் அருவருப்பையும்
0: பொய்யையும் நடப்பிக்கிறதுமாகிய
1: ஒன்றும் அதில் பிரவேசிப்பதில்லை.
0: அதுக்கு தான் சொல்றாரு, சீப் போஸ்டல பேரல் பட்டவங்க தான் அது பிரவேசிக்க முடியும். அல்லேலூயா. இப்பயே நம்ம ஆண்டவர்கிட்ட நமக்கும் ஆண்டவருக்கும் தடையறாத வழிக்கு இப்பயே நம்ம ஆண்டவரோடு ஒப்புறவாக வேண்டும். நமக்குள்ள என்னென்ன காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவருப்பான காரியம் இருக்குது, என்னென்ன தீட்டான காரியம் இருக்குது, என்னென்ன அருவருப்பான காரியம், பொய்ய நம்ம எதை சொல்றோம், பொய் சொல்றோமா, பேசலாம் பொய் சொல்றோமா, அதான் ஆண்டவர் சொல்ற உள்ளது உள்ளதென்றோ இல்லதென்றோ சொல்லுங்க. மிஞ்சினால என்னவா தீமாஸ்திங்க. மத்தியும் சுவிசேஷம் 5:37. சும்மா பொய் பொய் பொய் நிறைய பார்த்தீங்கன்னா பேசலாம் பொய்யத்தான் இருக்கும். அவங்க சொல்றப்ப பாரு இப்ப வாண்டே பொய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாரு. பேசலாம் பொய்யத்தான் இருக்கும். மட்டும் கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம சாம்பிடுமா, எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் தகப்பனே, மே நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வல்லமுள்ள தேவனை கர்த்தாவே, இந்த மக்களை ஆசீர்வதிங்க, காத்துக்கோங்க. உடைய வார்த்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, ரச்சிங்க, பரிசுத்தாவில் நிரப்புங்க, பக்தி வராய் தாங்க, செவிக்க துதிக்க உதவிச்சிங்க, மே அறிந்து கொள்ள மே அண்டிக்குள்ள மே சார்ந்து கொள்ள உம்மோடு இருக்க உதவிச்சிங்கப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்ப வச்சிங்க. வியாதி சுகமாக்கும் ஏசுப்பா, நோய் சுகமாக்கும் ஏசுப்பா, பலவீனத்தை குணமாக்கும் ஏசுப்பா. மந்திரம் செய்வன உடைத்து போடுங்க, பிசாசின்களை அழித்து போடுங்க. வேலை இல்லாத மக்கள் வேலை தாங்க, திருமணமாக்காத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்கள் குழந்தை பாய் தரணும், கடனோடு இருக்கிற மக்கள் கடன் அடிக்க உதவிச்சிங்க. கண்ணீரை தொடங்கிய கவலை மாற்றுங்க ஆண்டவரே. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்குங்கப்பா. வேலை செய்ய அப்பா வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிங்க, தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வங்க. விடுதலை தாறு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செய்ய சப்பா. கண்ணீர்லாம் துடைச்சிருங்க. ஊழிஞ்சிற ஒவ்வொரு ஊழியரையும் வல்லமையாய் பயன்படுத்துங்க, அக்கிஞ்சி வலையாக மாற்றுங்க. ஊழியத்தில் பெரிய எழுப்பில் உண்டாவலையும் எல்லா சபையிலையும் எழுப்பலையும் உயிர்மைச்சை தாங்க. சமான் தவறு சந்தோஷத்தை தாரும் அக்கின் மாதிரிலாந்து கற்றுக்கோங்க. எல்லா ஊழியரையும் பாதுகாக்கணும், பராமரிக்கணும், தேவக்கரு வச்சு உழுந்து கொள்ளட்டும் அப்பா. மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் உள்ளத்திலையும் வெளியிறங்கமாக இருப்பது செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்க. தெய்வீக பிரசனம் தெய்வீக மகிமை மூடிக்கொள்ளட்டுமாப்பா. அன்றுவரே அந்த கரிசத்தை எல்லாம் இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோம். உங்கள் ரத்தத்தை தெளிக்கிறோம். எல்லா துதிகான மகிமைக்கு செல்கிறோம். ஏசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே ஆமே. கர்த்தர் நம்ம செவத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார்.

0: அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192.
1: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.

0: ஆனால் வகாதே உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதனை சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாறிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
2: எங்களின் எசிரின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், Hand of Jesus Ministries, 12/80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kono, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.